0: Amén.
1: Amén, amén. God bless
0: Bless
1: you,
0: you
1: sister,
0: here in
1: Tobar.
0: your family and your ministry. Thank you, sister. Amen.
1: Amén, amén, amén.
0: ஆமீன். இதுவரை நேரமும் நாங்கள் கண்களை ஏறெடுத்து உம்முடைய தாசுவிரம் பருவதற்கு நேராக

0: கேட்க கடந்து செல்வோம் அப்படின்னு வெளிச்சத்து நேரத்துல சிஸ்டர் ரஞ்சனி அவர்கள் சிஸ்டர் தாய் வரவேற்று இணைப்புகள் கொண்டு வந்து அழைப்புகளை இணைப்பார்கள். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்போம். கர்த்தனா ஒன்றை மகிமைப்படுவதாக. இணையுங்கள், அழையுங்கள். சிஸ்டர் ரஞ்சனி அவர்கள், ஆமீன்.
1: Thank you. God bless you, Sister Subha.
0: ஆமீன். தேங்க்யூ.
1: Amen. Amen. இதை தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது சிஸ்டர் பிரெண்டாவை அழைக்க போகிறோம். அவர் வந்து முதலாவது வார்த்தையை எங்களுடன் பகிர்ந்து கொள்வார். சிஸ்டர் பிரெண்டா.
2: Praise Lord, sister. Thank you so much.
1: Praise the Lord, sister. உங்களோட குரலை கேட்க நன்றாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுத்த வார்த்தையை நாங்களும் 97 ரேடியோ ஸ்டேஷன்ஸ் ஒளிபரப்பில் சேர்ந்திருக்கிறார்கள். அத்துடன் 200 நாடுகளும் சேர்ந்திருக்கிறார்கள் என்றபடியா கத்தர் உங்களை அந்த விதத்தில் உங்களை அவர் உபயோகிப்பார் பரிசுத்த ஆவியின் மூலமாக. காட் பிளெஸ் யூ. ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். சுபா சிஸ்டருடைய குரலை கேட்டதும் சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். ஆஃப்டர் அ லாங் டைம் நான் உங்களோட குரலை கேட்டது சந்தோஷம். கத்தர் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். தகப்பனை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையானவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நன்மைகளின் நாயகனே மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இதோ கண்ணின் மணி போல எங்களை காக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அதிசயங்களை செய்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா இன்றைய நாளிலும் ஆண்டவரே எங்களை உங்களுடைய மாண்டே ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். இதோ ஆண்டவரே துர்மனச்சாட்சி நீங்க கழுவப்பட்டவர்களாய் ஆண்டவரே உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே இதோ எங்களுடைய சொந்த மனச்சாட்சிகளே எங்களை ஆண்டவரே எங்களை குற்றப்படுத்துகிற பொழுதும் ஆண்டவரே இந்த மனச்சாட்சிகளை ஆண்டவரே நீங்கி உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்தப்பா இதோ ஆண்டவரே ஜலத்தினாலே எங்களுடைய சரீரங்களை ஆண்டவரே பரிசுத்தமாக்கி கொண்டப்பா இதோ விசுவாசத்தோடு கூட உங்களுடைய மகா பரிசுத்த சன்னிதியிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். இதோ ஆண்டவரே இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாங்கள் வருகிற பொழுது ஆண்டவரே நாங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களை நீங்க ஆண்டவரே தகுதிப்படுத்தி இருக்கீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கண்மலையில் வாசம் செய்பவரே எங்கள் கண்மலையே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் அடைக்கலமே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அரணே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே தாகத்தை பேரின்ப நதியினாலே ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தாகத்தை தீர்ப்பவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா இதோ உம்முடைய வலது பாரிசத்தில் எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வைத்திருக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இதோ எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவரே ஆண்டவரே இதோ இந்த உலகத்துல அப்பா இதோ எங்களுக்காக ஆண்டவரே எப்பொழுதும் நிற்கிறவரே ஆண்டவரே நாங்கள் விழுந்தாலும் எங்களை தூக்கி எழ பண்ணுகிறவரே இதோ நீங்கள் நம்பிக்கையே எங்கள் கேடகமே உமை நன்றியோடு துதிக்கிறோம். இதோ உங்களுடைய குமாரனுடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். அல்லேலூயா ஆண்டவரே இதோ எங்களுடைய குமாரன் கோபம் கொள்ளாமல் ஆண்டவரே இதோ அவருடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். எங்கள் ஆண்டவரே இதோ எங்கள் அரணே சரணா எங்கள் ஆண்டவரே சரணாகதி அடைகிறோம் ஐயா. இதோ உம்முடைய பாதத்திலே நாங்கள் சரணாகதி அடைகிறோம் ஆண்டவரே நாளுக்கு நாள் அப்பா ஒவ்வொரு நாள்லையும் ஆண்டவரே இதோ எங்களை இன்னும் இன்னுமாயும் கிட்ட சேர உம்முடைய அறிகிற அறிவிலே வளர இந்த வெளிச்சத்துல ஆண்டவரே நாங்கள் வாழ்வை காண இருளிலே இருந்த எங்களை ஆண்டவரே இந்த ஆண்டவரே இரு ஆண்டவரே இந்த அறியாமை இருள் நீங்கி ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தினால எங்களை நிரப்பி இருக்கிறவரே உம்முடைய நன்றியோடு துதிக்கிறோம். இதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளா எங்களை நீர் அழைத்திருக்கிறீரே. இதோ இந்த அந்தகார இருளில் இருந்து எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீர் அழைத்திருக்கிறீரே அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உம்முடைய சுபாவமாய் உம்முடைய சாயலாய் எங்களை நீர் அனுதினமும் மாற்றிக் கொண்டிருக்கிறீரே ஆண்ட

0: ஆண்டவரே, இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே, இயேசுவே, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையில இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது சுவாமி, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை பிரயோஜனம் இல்லாம போகக்கூடாது அடிகான். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது ஆண்டவரே, அது பிரயோஜனம் பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோமே. இதோ எங்களுடைய முற்பிதாக்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுதும் அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லை என்று நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே, அந்த நிலைமை எங்களுக்கு வேணாம்ப்பா. ஆண்டவரே, ஒரு வார்த்தை கேட்டாலும் ஆண்டவரே, ஒரு சொல்லு எங்களுக்கு பேசினாலும் அது எங்களுடைய உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள அது வேரூன்றி விடப்படட்டும் ஆண்டவரே. நல்ல நிலத்துல விழுந்த விதையாய் ஆண்டவரே, அது எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும்னு கேட்கிறோம்ப்பா. இதோ எங்களுடைய வாழ்க்கை அப்பா, கேதாரின் குடாரங்களிலே சஞ்சரித்தது போதும் டாடிகான். டாடிகான், எங்களை உம்முடைய வார்த்தையின்படியே இருக்க, இதோ ஒருவன் என்னுடைய வார்த்தையை கை கொள்வான், ஆனால் ஆண்டவரே, இதோ அவனுக்கு நீங்க எல்லாவற்றையும் நீங்க கொடுக்கிறவராய் இருக்கிறீங்களே அப்பா. அவங்களுடைய வார்த்தையை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா விதத்திலும் ஆண்டவரே, உள்ளதை உள்ளதென்றும் சொல்ல ஆண்டவரே, இதோ எங்களுக்கு அந்த பலத்தை கொடுங்கப்பா, தைரியத்தை கொடுங்கப்பா. அந்த வேலையில ஆண்டவரே, இதோ உங்களுடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல நாங்கள் அழைத்திருக்கிறோம். இதோ உங்களுடைய பிரசன்னம் இந்த காற்றலையை நிரப்பட்டும். இந்த சத்தம் எங்கெங்கே போகிறதோ, இதோ வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற தேவனுடைய சத்தம், இதோ இந்த வார்த்தை வல்லமையும் ஜீவனமாய் உள்ளது என்று ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இந்த தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்குகளையும் ஊனையும் ஆண்டவரே பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது என்கிற வார்த்தையின்படி ஐயா ஆண்டவரே, இதோ எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் இருந்து அது அறுக்கப்பட வேண்டுமோ, எந்தெந்த வார்த்தைகள் இருதயத்துக்குள்ளே முளைக்க வேண்டும் ஆண்டவரே, எந்தெந்த வார்த்தை எங்களுக்குள்ள வேரூன்றி நிற்க வேண்டுமோ தகப்பனே, அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாய் கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அப்பா, இதோ இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் ஆண்டவர ஒரு விடுதலையை கொண்டு வரட்டும், ஒரு அற்புதத்தை கொண்டு வரட்டும், ஒரு சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூவை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் உம்முடைய ஜனத்தை விசேடமாய் அவருடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. இதோ நீர் அற்புதர், அற்புதர், அற்புதர் ஆண்டவர. ஆண்டவரே, இதோ அவர்கள் என்ன நோக்கத்தோடு கூட இந்த சத்தியத்தை கேட்கிறார்களோ ஆண்டவரே, என்ன மனவேதனையோடு கேட்கிறார்களோ, எந்த சூழ்நிலையில கேட்கிறாங்களோ ஆண்டவரே, அதை பற்றி எனக்கு தெரியாதப்பா, ஆனாலும் நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். இதோ அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜனங்கள் கேட்கிறார்களோ அவருடைய தேவைக்கு ஏற்ப ஆண்டவரே, இந்த வார்த்தை கிரியேஸ் செய்யும்படியாய் நான் கேட்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இதை கேட்கிற யாவருக்குள்ளும் உடைய வெளிச்சத்தின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, விசுவாசத்தினாலே வருகிற சந்தோஷம், சமாதானம், விடுதலை ஒவ்வொருவருக்குள்ளும் வரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் வார்த்தையினாலே படைத்தவர். நம்மளுக்காக, நம்ம ஜீவனோடு வாழும்படியாய் நம்மளுக்காக அவருடைய சொந்த குமாரனையே நம்மளுக்காக கொடுத்தவர். அவருடைய மரணத்தின் மூலமாய் நம்மளுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நாம் மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இதோ இந்த சரீரத்தை நாம் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்டு இந்த ஜலத்திலே நாம் புதிதாக நாம் பிறந்திருக்கிறோம். புதிதான ஆவியுடையவர்களாய் நாம் மறுபடியும் அவருடைய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தினாலே நாம் விலையின்றி மீட்கப்பட்டிருக்கிறோம். இது ரெண்டும் தான் நம்மளுடைய குவாலிபிகேஷன். அப்ப இந்த குவாலிபிகேஷனோட நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடந்தாலும், என்ன சூழ்நிலைகள் எதிராக இருப்பது போல தோன்றினாலும், அதனுடைய முடிவிலே அந்த இறுதி அத்தியாயத்துல தேவன் நம்மளுக்காக வழக்காடினதையும் தேவன் நம்மளுக்கு நீதி செய்கிறதையும் தான் நம்மளுக்கு காணக்கூடியதாக இருக்கும். சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது பிரகாரம் இந்த சியோனினுடைய சிறையிருப்பை காணும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் நகைப்பார்கள், இது கர்த்தரால் உண்டானது என்று சொல்லி மகிழ்வார்கள். இது எப்படி ஆயிற்று என்று கர்த்தரை அறிந்த ஜனமல்ல புறஜாதி சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. சோ தேவனை அறிந்தவர் அவர்களுக்கு சூழ்நிலைகள் வருகிற பொழுது அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவ்வளவுதான். நம்மளுக்கு வியாதி வருமா, நம்மளுக்கு பிரச்சனை வருமா, தேவனை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், எல்லா இதுகளும் நிச்சயமாக நடக்கும். ஆனா இந்த ஒவ்வொன்றதற்கு பின்னாக அந்த முடிவிலே நம்மளுக்கு தேவன் நல்ல காரியத்தை கொடுப்பார். நம்மளுக்கு ஒவ்வொரு இதுலையும் எப்படி ஒரு டெஸ்டுக்கு பின்னாடி நம்ம வந்து பாஸ் ஆகி அடுத்த கிரேடுக்கு போறோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் அவர் வைத்திருக்கிற நன்மையை கொடுப்பதற்கு என்ன பண்ணுகிறார், திருப்ப திருப்ப ஒரு சில பேட்டர்ன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்க. ஏன் இப்படி நடக்குது என்று நம்மளுக்கு தெரியாது. ஏன் நம்ம இழந்து போகிறோம், ஏன் இப்படி திருப்பி ஒருத்தன் ஏமாத்துவான், அடுத்தவன் ஏமாத்துவான், மத்தவன் ஏமாத்துவான், அது பணமா இருக்கட்டும் அல்லது எமோஷனல் இதா இருக்கட்டும், நம்ம வந்து அப்படி நம்புவாங்க. ஆனா நம்ம ஒருத்தர்கிட்ட காயப்பட்டது மாத்திரமல்ல, தொடர்ந்து அப்படியே நடந்து கொண்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், மனிதர்களை நம்ம குறை சொல்லுகிறோம். அப்போ மனிதர்களை குறை சொல்லாம இது ஏன் நடக்குது, ஏன் வாழ்க்கையில ஏன் நடக்குது, இது தேவன் எதற்காக அனுமதித்தார், எந்த இடத்துல நான் தேவ சாயலாக நான் இல்லை என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக நாம் இந்த கடந்த சில வாரங்களாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொல்லி அதை கொஞ்சம் ரீகேப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வார செய்திக்காக போகலாம். நாம் கடந்த வாரம் நாம் எபிரேயர் 10 நான் வாசிச்சு இருந்தேன். சோ அந்த எபிரேயர் 10 நம்ம அதற்கு முதல் வாரம் நம்ம கொலேசியரை பார்த்திருந்தோம். என்னுடைய முதலாவது நம்பிக்கை என்னன்னா, இந்த ஹீலிங்கை குறிச்சு ஆண்டவர் வந்து எவ்வளவோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்தாலும் கூட குறிப்பாக இந்த வியாதியஸ்தர்கள் மீது இந்த ஆண்டவர் தன்னுடைய வியாதியை அவருடைய தழும்புகளினாலே சுகமானீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த அவருடைய தழும்புகளினாலே சுகமானோம் என்று சொன்னா நம்ம ஏன் வியாதியோடு இருக்க வேண்டும் என்கிற தேடல் எனக்குள்ள அதிகமாகவே இருக்கிறது. ஆண்டவர் எத்தனையோ பேத்துக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப ஏன் நம்மளால அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல? சில பேருக்கு ஆண்டவருடைய சும்மா ஆண்டவரை அறியாதவர்கள் மீட்டிங்க்கு வந்தா கூட சுகம் கிடைச்சிருது. அப்ப ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவர் செய்வார் என்று நம்புகிற நமக்கு ஏன் இந்த வியாதிகள் நீங்க மாட்டேங்குது? அப்போ அது நீங்காம இருக்க முடியாது. அப்ப அந்த நீங்காததற்கு என்ன காரணம் என்று சொல்லிதான் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம வித்தியாசமா பார்த்து கொண்டு வரோம். ஒரு வாரம் நம்ம என்ன செய்யறோம், அந்த வியாதி நீங்க முடியாது, வியாதி நம்ம இடத்துல இருக்க முடியாது, நம்முடைய சரீரத்துல இருந்தாலும் அது வார்த்தையினாலே துரத்துகிற பொழுது அது நம்முடைய சரீரத்தை விட்டு அது போயே ஆக வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டே வரோம். அப்ப இந்த சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், இந்த சத்தியத்தை நம்ம நம்ப வேண்டும். ஏதோ கேட்கிற பொழுது ஒரு ஓகே நல்லா இருக்கு, உற்சாகமா இருக்கு, ஓகே, அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துப்பார், கடவுள் செய்யறதுதான் என் வாழ்க்கையா நடக்க போகுது அப்படியே என்று சொல்லி நாம் சொல்லுவோம் என்று சொன்னா ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை நம்மால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்க, இந்த ரோமர் 12:1 சொன்னதன் பிரகாரம் நம்ம இந்த மனதை நம்ம புதிதாக்க வேண்டும். இந்த மனதை நம்ம புதிதாக்குறதுனாலதான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மை, நம்மளுக்காக வைத்திருக்கிறவற்றை பகுத்து அறியத்தக்க ஞானம் எப்ப வரும்னு சொன்னாக்க, இந்த சிந்தனை, இந்த உள்ளார்ந்த மனிதனுடைய சிந்தனை நம்மளுக்கு எப்படி வேணும், நம்முடைய தேவ சிந்தனையாக இருக்க வேண்டும். சோ இததான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது நம்ம தேவனை வந்து அவரை நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை முன்னிலையாக வைத்து பிதாவை நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும். எதை செய்தாலும் நம்ம முழு இருதயத்தோடும் முழு அன்போடும் கூட நம்ம மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம மேலானவைகளையே நம்ம கிறிஸ்து உடனே கூட எழுந்தது உண்டானால், நம்ம பேப்டிசம் எடுத்திருக்கிறோம், நம்ம இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நம்ம என்ன செய்யணும், தேடணும், நாடணும். அப்போ நம்ம கிறிஸ்து உடனே கூட நம்ம நம்மளுடைய ஜீவன் வந்து கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. என்னோடு கூட தேவன் இருக்கிறார், வேற என்ன வேணும் நம்மளுக்கு? நம்மளுடைய சிந்தனை எல்லாம் எனக்காக என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம எப்பொழுதும் நம்ம இருக்கணும். நம்மளுக்குள்ள கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கினை வரும். தேவ வார்த்தையில நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும். நம்ம பூரண அறிவடைந்த பின்பு நம்ம புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ளணும். பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். பழைய சுபாவங்கள் எதுக்கெடுத்தாலும் நம்முடைய சுய பலத்துல சுய ஞானத்துல நியாயத்தை தேடாதபடிக்கு நம்ம எல்லாவற்றிற்கும் வார்த்தையின்படியே நீதியையும் நியாயத்தையும் நம்ம வந்து செய்யணும். நம்ம பொறுமையா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், தயவா இருக்கணும், மனத்தாழ்மையா இருக்கணும். இது எல்லாம் நீங்க நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சா நமக்கு ஏன் இதெல்லாம் இல்லாம இருந்தா கூட தேவனுடைய கிருபை நம்மள எல்லாமே தாங்குதே அப்படி சொல்லி நம்ம வந்து நினைப்பதற்கு நம்ம சொல்லக்கூடும். நானும் அப்படிதான் முத ஆரம்ப நாட்கள்ல நினைத்தது உண்டு. நான் எப்படி இருந்தாலும் கூட தேவனுடைய கிருபை என்னத்துக்கும் இது பண்ண, அப்புறம் ஏன் நான் எல்லாம் மாறி நான் எல்லாம் நல்ல பிள்ளையானதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாருன்னா அப்ப எதுக்கு எனக்கு ஜீசஸ்? அப்ப அவருடைய கிருபை எனக்கு எங்க போகுது அப்படி என்று சொல்லி எனக்கு ஆரம்ப நாட்களிலே கேள்வி உண்டு. ஆனா நம்ம கலாத்தியர்ல பார்த்தோம் என்று சொன்னா, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொன்னா நம்மளே ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவோம். அது மாறுறோங்கிறது நம்மளுக்கே தெரியாது. அப்ப இந்த யாரும் நம்மளுக்கு போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமையா இரு, சாந்தமா இரு, கடவுள் உனக்கு செய்வாரு அப்படி என்று சொல்லி நாம் மற்ற ஒன்றாக நம்ம மாற நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம தேவனுடைய அன்பை நம்ம நன்கு புரிந்திருக்கிறோம். அவருடைய அன்பை என்ஜாய் பண்றோம். அப்ப அந்த அன்பை என்ஜாய் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்ன செஞ்சிருவீங்க? மாறிடுவீங்க. இப்ப நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன் என்று சொன்னா, இப்ப வந்து நிறைய இப்ப நிறைய மேரேஜ் இதுகள்ல பாத்தீங்கன்னா வெளியில இப்ப சில பேர் டிவோர்ஸ் ஆகி இல்ல பிரச்சனையில வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்ப அவங்க சில காரியங்கள் சொல்லுகிற பொழுது இப்ப ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்ப நாட்களிலே அவர்கள் இதுல நாங்க அடிமை ஆக்கப்பட்டிருக்கிறோம், எங்களை இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்கன்னே எங்களுக்கு தெரியவே தெரியாது. இது ஒரு டார்ச்சராகவே நாங்க எங்களுக்கு உணரவே இல்லை. இப்ப ஒரு சமீபத்துல ஒரு லேடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தது. அப்ப பார்த்தா தன்னுடைய அந்த தான் திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த ஆண்மகன் வந்து அவர் காட்டுகிற அன்புல அவ்வளவு அந்த பிள்ளை அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு, இப்ப நம்ம எங்கேயாவது போ அப்ப அந்த பொண்ணு ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வருதுன்னா ஓகே இன்னைக்கு நீ போட்டிருக்க சுடிதார் நல்லா இருக்கு. அப்ப அந்த சுடிதார் நல்லா இருக்குன்னு ஒரு தடவை சொன்ன உடனேயே திருப்பி ரெண்டாவது தடவை ஓகே நான் இந்த சுடிதாரை போடவா, இது அவங்கள அறியாமலேயே அந்த அந்த மூளை வந்து நம்மளை நேசிக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னு உடனே நம்மளை அறியாமலே நம்மளை சரண்டர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்லயே இல்லைனாலும் கூட அவங்க தூரத்துல இருந்தாலும் கூட ஒரு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி நான் இந்த ட்ரெஸ்ஸை போடவா, இந்த கலர் நல்லா இருக்கா, இந்த கலர் எனக்கு நல்லா இருக்குமா. இப்ப நம்ம ஒரு ட்ரெஸ்ஸ போடுறதுக்கு நம்ம நல்லா இருக்குதா என்ன ஏதுன்னு நம்ம சிந்திக்கிறதை விட அந்த எனக்கு பிடித்தவருக்கு நான் போடுகிற ட்ரெஸ் பிடிக்குமா அப்படி. ஆனா அவங்க நேரடியா நமக்கு என்ன செய்யல, ஒரு கமாண்டும் நம்மளுக்கு சொல்லல, நீ இந்த ட்ரெஸ் போடும் போது என்கிட்ட கேட்டுதான் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனா அந்த அன்பை நம்ம வந்து நம்ம என்ஜாய் பண்ணும் பொழுது நம்மளை அறியாமலே இந்த மைண்ட் என்ன செய்யுது, அவங்களுக்கு சரண்டர் ஆகிறது. அவங்க சொன்னதையும் செய்யறோம், அவங்க சொல்லாததையும் அவங்களை எப்படியாவது பிரியப்படுத்திடணும், அவங்களுக்கு பிடிச்சதையே செய்யணும் அப்படின்னு. அப்போ ஒரு சாதாரண இந்த மனுஷ உறவுல ஒரு கணவனோ ஃப்ரெண்டோ அப்படி யாருக்கோ ஒருத்தருக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு, இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது பிடிச்சவங்க வராங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்போம். அப்போ ஒரு பிடிச்ச ஒரு சாதாரண மனுஷருக்காக நம்ம எவ்வளோத்த மாத்திக்கிறோம்ல. சில வேளை நம்மளுக்கு சரீரத்துல பலனே இருக்காது, ஆனா நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தர் வர்ற பொழுது எந்திரிச்சு மனமுடன்னு நம்ம சமைப்போம், வீட்டை கிளீன் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். அப்ப இந்த பலன் எங்க இருந்து வருகிறது? நம்ம அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வருது. அதே போல நீங்க உங்களை இன்னைக்கு நான் பொறுமையா இருக்கணும், நான் வந்து கோபத்தை அடக்கணும், நான் இன்னைக்கு ரொம்ப சாந்தமா இருக்கணும், நான் பேசவே மாட்டேன், இப்படி எல்லாம் நீங்க எதுவும் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீடிய பொறுமையோடு இருக்கணுமா, நான் சகிச்சு கொண்டு இருக்கணுமா, இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தேவஜனமே, நீங்க பண்ண வேண்டிய ஒன்னே ஒண்ணு, உங்களை கண்மலையின் அவங்களை தூக்கி எடுத்த கண்மலை, உங்களை தோண்டி எடுக்கப்பட்ட அந்த துவாரக்குழி, எஸ்ஐ 51 நினைக்கிறேன் அந்த அதிகாரத்துல சொன்னதன் பிரகாரம் உங்களை தூக்கி எடுத்தவரை கொஞ்சம் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில இருந்தப்பையும் கூட தேவன் உங்களை எவ்வளவு அழகாக உங்களை தூக்கி வச்சு இன்னைக்கு இந்த தேசத்துல உங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னா, எவ்வளோ இன்னைக்கு நம்ம எவ்வளோ இந்த இயற்கை சீற்றலைங்கள்லாம் வருது, ஆனாலும் எத்தனை ஜனங்கள் நியாயம் இல்லாம சிறு பிள்ளைகள் கூட மரித்து போறாங்க, ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறோன்னு சொன்னாக்க அது தேவ கிருபையே அன்றி வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா தேவன் இன்றும் நம்புறாரு, என் பிள்ளை இன்னைக்கு விட நாளைக்கு அவ எந்திரிச்சு என்னை இன்னும் அதிகமாய் துதிப்பா, இன்னும் என் கிட்ட வருவா, இன்னும் அநேகருக்கு என்னை குறிச்சு சாட்சி சொல்லுவா என்று இன்னும் அவருடைய வல்லமையை நீங்க ருசி பார்க்கணும், இன்னும் அவருடைய மகிமையை நீங்க பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். மற்றபடி நீங்க இந்த உலகத்துல எக்ஸ்ட்ராவா இருப்பதற்கு நீங்க ஒன்றும் பண்ணல. தேவனுடைய முன்குறித்தல் இதோ ஏசாய 51 சொல்லப்பட்டதன் பிரகாரம், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்க. இன்றைக்கு எப்ப பார்த்தாலும் இது இல்ல அது இல்ல, ஐயோ நான் தேடுகிற காரியம் இது இல்லை என்று நீங்க புலம்பிக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னா, அப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காலையில எந்திரிச்ச உடனே உங்கள் சரீரத்துல எந்திரிச்சு கால் நடக்க முடியல, இல்ல உங்களால பேச முடியல, இல்ல கண்ணு பார்க்க முடியல, இல்ல கை பார்க்க முடியல, அப்ப என்ன துடி நீங்க துடிச்சு போவீங்கல்ல. அப்போ இன்னைக்கு இந்த கை கால் வாய் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுதுல, அப்ப ஏன் புலம்புறோம்? இந்த சமாதான தேசத்துல நம்ம ஏன் புலம்பணும்? அப்போ சில நேரம் ஆண்டவர் ஒரு உழுக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு அது வந்து புரியுது. இப்ப இந்த காலு எனக்கு அடிபட்ட பிறகுதான் எனக்கு நல்லாவே புரியுது. இப்ப நான் வாயே எனக்கு எந்த இதுலயும் என்னால பேசுறதுக்கு வழியே இல்லை. ஆண்டவரை நீங்க இவ்வளவு நாள் இவ்வளவு நன்மையை கொடுத்ததுக்கு நான் நன்றி கிட்டவளா என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறத, நான் நீங்க கொடுத்ததை நான் நன்றி உள்ளவளாய்னு பார்க்கவே இல்லையே ஆண்டவரை. இவ்வளவு நாள் எனக்கு தெரியும் நன்றி சொல்லணும்னு தெரியும், நன்றி எறிதல் உள்ளவளா இருக்கணும்னு தெரியும், ஆனா இந்த கால அடிபட்டதுக்கு அப்புறம்தான் இன்னும் அதிகமாய் என் தேவனை நான் நேசிக்கிறேன், நான் எவ்வளவு நன்றி இல்லாதவளா இருந்திருக்கிறேங்கிறத நான் உணர்கிறேன். சோ அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தேவன் உங்களுக்கு இவ்வளவாக எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடும். சோ எபிரேயர் 10 நாம் என்ன பார்த்தோம்னு சொன்னாக்க, போன வாரம் நம்மளுக்கு இனி ஒரு பாவத்தை நிமித்தம் பழி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பரிசுத்தமாக்கப்படுகிறவர் அவர்களை ஒரே பழியினாலே என்றைக்கும் நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறார். திருமணச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல சேர கடவோம் என்று பார்த்தோம். நம்ம சும்மா ஜெபிக்கிறதுனாலயோ, நம்ம வந்து ஆண்டவரிடத்துல போய் அழுகிறதுனாலயோ, ஃபாஸ்ட் பண்றதுனாலயோ நம்மளுக்கு நம்ம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு நான் உதாரணமாக நான் சொல்லியிருந்தேன், எப்படி இந்த சீஃப் மினிஸ்டர் தன்னுடைய புரோட்டோகால் அந்த இதுகளை அந்த பேப்பர்ஸோட போனாதான் அவங்களை ஆட்சி அமைக்க விட்டாங்க. சோ அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரிடத்துல போகும் பொழுது நம்ம சுத்த இருதயத்தோடும் நம்ம உண்மையுள்ள இருதயத்தோடும், ஆண்டவரே நான் என்னுடைய பலவீனத்துக்கு மத்தியிலையும் உண்மையுள்ள இருதயம் வேற, நல்ல இருதயம் வேற, விசுவாசம் உள்ள இருதயம் வேற, உண்மையுள்ள இருதயம்னா என்ன? இருக்கிறது இருக்கிறபடியே, ஆண்டவரே நான் நன்றி கெட்டவளா இருக்கேன் அப்பா, அப்பா நான் உங்களை நம்ப முடியலப்பா, அப்பா நான் அவ்விசுவாசத்தோடு இருக்கிறேன்ப்பா, அப்பா நான் பயத்தோடு இருக்கேன்ப்பா, அப்பா எனக்குள்ள ஒரு சின்ன காரியம் நடந்தா கூட இது நெகட்டிவ் ஆயிடுமோ, இது எப்படி முடியுமோ என்று சொல்லி என்னால நல்ல சிந்தனையே என்னால இருக்க மாட்டேங்குது ஏசப்பா. அப்படி உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் என்ன சுபாவத்தோடு இருக்கிறீங்களோ அந்த சுபாவத்தோடு கூட தேவனிடத்துல போய், அப்பா நான் இப்படி எல்லாம் நான் இருக்க கூடாது, நான் உங்களுடைய சுபாவமாய் நான் மாறணும். நம்ம அதுக்காக நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஃபேஸ் ஐடி இந்த போனை எப்படி ஓபன் ஆகுதோ அதே போல நம்முடைய தேவ சாயலாக மாறுகிற பொழுது தேவன் வைத்திருக்கிற எல்லா போர்ட்டல்குள்ளையும் எல்லா ஆப்பையும் நீங்க என்ன செய்யலாம், ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க அவருடைய சாயலாக நீங்க மாற வேண்டும். அவருடைய சாயலாக நீங்க மாறுகிற பொழுது எல்லா போர்ட்டல்ஸும் அது அப்படியே ஓபன் ஆயிட்டே இருக்கும். ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, ஹீலிங், த எமோஷனல் ஹீலிங், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த அந்த போர்ட்டல்ஸ் எல்லாம் ஓபன் ஆகும். சோ இன்றைக்கு நம்ம விசுவாசத்தினாலே வருகிற தைரியத்தை நம்ம விட்டு விடாதபடி நாம் இருக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நாம் பொறுமையோடு கூட நாம் என்ன செய்யலாம், அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த எபிரேயர் 10:34 பாத்தீங்கன்னா, நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஆமே. சோ நம்ம இன்றைக்கு நம்ம பார்த்ததன் பிரகாரம் நம்ம ஆண்டவருக்கு பழிவாங்குதல் அவருக்கு உரியது. தேவன் நம்மளுக்கு நியாயத்தை செய்வார், நம்மளுக்கு பதிலளிப்பார், நம்மளுக்கு தைரியத்தை விட்டு விடாதிருக்கணும், நம்மளுக்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. இந்த பொறுமை, இந்த சுபாவங்கள் தேவ சாயலாய் மாறணும் என்று சொல்லி நீங்க உங்களை வேதனைப்படுத்தி கொள்ளாதிருங்கள். நான் இங்கே சத்தியத்தையும் வார்த்தையும் மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு நீங்க வந்து போய் சொல்லக்கூடாது, நீங்க இப்படி அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நீ அப்படி என்று சொல்லி உங்க மேல நான் பாரத்தை வைக்க விரும்பவில்லை. உங்களுடைய நுகத்தை இலகுவாக்க உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்க. தேவனை இன்னுமாய் இன்னும் இன்னும் அதிக அதிகமாய் நேசியுங்க. தேவனை இன்னும் இன்னுமாய் ஸ்தோத்திரம் செய்யுங்க. இதை செய்தாலே நாம் தேவனை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற பொழுது உங்களுடைய சுபாவம் உங்களுக்குள்ளேயே மாறும். உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிற பொழுது, நீங்கள் அவரை நேசிக்கிற பொழுது, அவருடைய நாம அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்கிற பொழுது நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டீங்க. மத்தவங்க என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் என் தேவன் பார்த்துக் கொள்வார். எனக்காக அவர் மூஞ்சியிலே அவர்கள் காரி துப்பின பொழுது, அவர்கள் அடித்த பொழுது, நீதி இல்லாம நியாயம் இல்லாம எனக்காக அடிகளை வாங்கினவர் என்று சொல்லி அவருடைய அன்பை நீங்க புரிந்து கொள்கிற பொழுது இந்த காரியங்கள், கோபமோ எரிச்சலோ பொறாமையோ உங்களுக்கு எதுவுமே வராது. அதனால நீங்க வந்து இந்த காரியங்கள், நான் கோபமாத்துல இருந்து நான் விடுபடணும், எரிச்சல்ல இருந்து விடுபடணும், நான் மற்றவர்கள் மேல் இருக்கிற கசப்புல இருந்து விடுபடணும், அதுல எல்லாம் இருந்து நீங்க விடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை விடுதலை ஆக்குவதற்கு அந்த உங்களுக்கு உதவி செய்கிறவரை நோக்கி பாருங்க. அப்பொழுது இதுல இருந்து எல்லாம் என்ன செஞ்சிருவீங்க, ஈஸியா விடுதலை ஆயிருவீங்க. அப்ப நமக்குள்ள கோபமோ எரிச்சலோ பொறாமையோ நம்மளுக்கு பெருமையோ ஒன்றுமே இல்லை, எல்லாமே தேவன் தான் செய்கிறார் என்று நம்பி நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது அங்க என்ன நடக்கும், நம்மளுக்கு தேவன் நம்மளுக்காக வாசல்களை திறந்து கொடுப்பார், ஆசீர்வாதத்தை நம்ம இலகுவாக பெற்றுக்கொள்வோம். இல்லைன்னா இந்த இருதயத்துக்குள்ள தேவையில்லாத கசப்புகள் வருகிற பொழுது நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் வரும், ஆன்சைட்டி வரும், பிட்டர்னஸ் வரும். இப்ப இந்த இதையெல்லாம் இந்த பிட்டர்னஸ் எல்லாம் உண்டாகும் பொழுது நம்மளுக்கு நம்மளுடைய சரீரத்துல கேன்சர் உண்டாகுதுன்னு சொல்றாங்க, ஹார்ட் பர்ன் உண்டாகுது, அப்புறம் நம்மளுக்கு இன்னும் என்னென்ன டிசீஸ், அது ஹார்ட் பிளாக் ஆகுது, அப்போ லிவர்ல ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி ஆர்கன்ஸ் இந்த இந்த நம்மளுக்கு உண்டாகிற உணர்வுகளினாலே அது நம்முடைய சரீரத்தை தாக்க ஆரம்பிக்குது. ஆனா எல்லா விஷயத்திலையும் எல்லா நேரத்திலையும் மன ரம்யமாய் சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ளே நீங்க மன மகிழ்ச்சியாய் இருக்கிற பொழுது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஸோ அதனால நீ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்னைக்கு நீங்க தேவனிடத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. இந்த உணர்வுகளை எல்லாவற்றையும் தேவனிடத்துல கொடுத்துருங்க, அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. இதோ இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நன்றியோடு உமை துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. இதோ இன்றைக்கு இதை கேட்ட யாவரையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உங்களுடைய குமாரே ரத்தத்தினாலே நான் மூடுகிறேன். இதோ இந்த வேலையிலப்பா தகப்பனே, இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, இதோ ஆண்டவரே அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நான் வருகிறேன் ஐயா. ஆண்டவரே, இதோ உடைய ஜனங்கள் அறியாமையினாலே இதோ எது ஆண்டவரே ஆண்டவரே இது இதுதான் சரி, இதுதான் நியாயம் என்று சொல்லி இந்த உலகத்தின் ஞானத்துல இந்த உலகம் கற்றுக் கொடுத்ததுல ஆண்டவரே தங்களுடைய கடமை என்று சொல்லி அப்பா, இதோ ஆண்டவரே எதது முக்கியம் இல்லையோ, எதது உம்மாலே வரலையோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவரே இதோ அது மூத்த பிள்ளையா குடும்பத்துல பிறந்திருக்கலாம்ப்பா அப்பா, ஆனாலும் ஆண்டவரே இதோ அல்லது பெற்றோர்கள் இல்லாம நான் தான் எங்களுடைய சகோதரர்களுக்கு செய்யணும் என்று சொல்லி அவர்கள் பொறுப்பை எடுத்திருக்கலாம்ப்பா, இல்ல வேலை செய்யற இடத்துல அப்பா இதோ பரிதபித்து ஐயோ இவங்க இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் என்று சொல்லித்த அவங்களுடைய கைண்ட்னஸ்னால ஆண்டவரே மற்றவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ப்பா, ஆனாலும் தகப்பனே ஆண்டவரே நீர் சொல்லாமல் அவர்கள் எதை செய்தார்களோ, எதது ஞானத்தினாலே தங்களுடைய ஞானத்தினாலே தங்களுக்கு எது சரின்னு பட்டதை அவங்க செஞ்சாங்களோ ஆண்டவரே, எதது உடைய சித்தம் இல்லையோ அது எல்லாவற்றிற்காகவும் இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா ஆண்டவரே, இவர்களுக்காக நான் மன்னிப்பை கேட்கிறேன்ப்பா அப்பா, இது எல்லாம் இந்த உலகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததப்பா, எங்க குடும்பத்தை நம்ம தானே பார்க்கணும், எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம தானே பண்ணணும் என்று சொல்லி இதெல்லாம் எங்களுக்கு நல்ல குணமா ஆண்டவரே எங்களுக்கு எங்களுடைய முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்கப்பா, ஆனாலும் ஆண்டவரே இதோ எங்களுக்கு மிஞ்சின கருமங்களில் நாங்கள் தலையிடாதபடிக்கு இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதன் பிரகாரம் ஆண்டவரே இதோ ஆண்டவரே பரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு சமாதானத்தோடு கூட முழு இருதயத்தோடு கூட முழு ஆத்மாவோடு கூட ஆண்டவரே செய்யணும்னு கடமைக்கு இல்லப்பா ஆண்டவரே, முழு மனதோடு கூட ஆண்டவரே என் தேவனுடைய நாமத்தை முன்னில் படுத்தி ஆண்டவரே ஒருவருக்கொருவர் ஆண்டவரே நாங்க நன்மை செய்ய திராணி இருந்தா மட்டும் செய்யத்தக்க தேவ ஞானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே, எங்களுக்கு டிசர்னிங் ஸ்பிரிட்டை எங்களுக்கு கொடுங்கப்பா ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் இன்றைக்கு இந்த வார்த்தை ஒரு பெனட்ரேட் பண்ணட்டும், ஒரு விடுதலையை கொடுக்கட்டும் ஆண்டவரே, இனி இவர்கள் கேதாரின் கூடாரங்களிலே சஞ்சரித்தது போதும் ஆண்டவரே, காற்றிலே சிலம்பம் ஆடினது போதும் ஆண்டவரே, தேவன் என்று ஆண்டவரே அறிந்திருந்தும் ஆண்டவரே தேவன் வைத்திருக்கிற நன்மையை அனுபவிக்க முடியாதபடி அவர்களோடு போராடின கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே நிர்மூலமாக்கி போகட்டும் ஆண்டவரே, தேவையற்ற கோபங்கள் ஆண்டவரே, கசப்புகள், வீண் வைராகியங்கள் ஆண்டவரே இதோ அவர்களுடைய ஆண்டவரே சரீரத்தை விட்டு இப்பொழுதே வேரோடு பிடுங்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே ஆண்டவரே, அதற்கு பதிலாக ஆண்டவரே தேவன் தனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை அவர்கள் ஆண்டவரே கண்டுபிடிக்கட்டும், அதை என்ஜாய் பண்ணட்டும், தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், தேவன் வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த புரோட்டோகால் இந்த ப்ராசஸ அவர்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ளட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய சந்தோஷத்தின் சமாதானத்தின் ஆண்டவரே வல்லமையும் மகிமையும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இதோ செயல்படாத உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே செயல்படுவதாக, இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் நமக்குள்ளும் உன்னதத்திலிருந்து வருகிற தேவ வல்லமை உச்சந்தலையிலிருந்து அப்பா இதோ உள்ளங்கால் வரை பரவட்டும் பாயட்டும் என்று நான் பேசுகிறேன். இதோ இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே இதோ ஆண்டவரே உடைய வல்லமை பாயட்டும். எல்லா பிளாக்ஸும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே இப்பொழுதே மறைந்து போகட்டும். இதோ நத்தைய போல கரைந்து போகட்டும். எல்லா பிளாக்ஸும் கரைந்து போகட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. எல்லா கேன்சர் கட்டிகளும் எராடிகேட் பண்ண போறட்டும் டாடியா. இதோ இப்பொழுதே உம்முடைய தேவ வல்லமையினாலே உம்முடைய செட்டையிலிருந்து வழிந்தோடுகிற தேவ வல்லமையினாலே இதோ ஆண்டவரே அந்த அப்பா இதோ ஆண்டவரே இதோ அந்த கீமோதெரப்பியை விட ஆண்டவரே உங்களுடைய அந்த சூரியனிலிருந்து செட்டையிலிருந்து வருகிற அந்த ஒளி கதிர்கள் இப்பொழுதே ஊடுருவட்டும் அப்பா. இதோ என் தேவன் பரிகாரி என்று நம்புகிற இந்த வார்த்தையை விசுவாசித்து யார் யார் நம்புகிறார்களோ இதோ அவர்களுக்குள்ளே ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கசப்புகளை நீங்க வேரோடு பிடுங்கி போட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சந்தோஷம் சமாதானம் நாம் ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதோ ஆண்டவரே எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த சூப்பர் நேச்சுரல் அந்த ஜோயி லைஃபை என்ஜாய் பண்ணட்டும். இதோ இந்த வயதுக்கேற்ற ஆண்டவரே இதோ எங்களுடைய காரியங்கள் என்று சொல்லி முதுமையை அக்செப்ட் பண்ணாத படிக்கே ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே முதுமையிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமா இருக்கிற ஒரு ஜனத்தை இந்த இடத்துல நீங்க எழுப்புங்க டாடிகா. இதோ இந்த ஆண்டவரே காலையில இருக்கிற பலவீனங்கள் மூட்டு வலிகள் எல்லாம் இயேசுவன் நாமத்திலே நீங்கி போவதாக. இதோ சத்ருவான இவர்களுக்கு விரோதமாய் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் அவமாய் போவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. தேவன் வைத்திருக்கிற நன்மையினாலே ஒவ்வொருவரையும் மூடுவீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் குமாரனுடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தை பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட் கொண்டு வந்தீர்கள், பகிர்ந்தீர்கள். Thank you. God bless you, Sister Brenda. இதுவரையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது சிஸ்டர் பிரெண்டாவின் வார்த்தை. ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்களை அழைக்கப் போகிறோம். அவரும் ஸ்காபரோ ஆண்டேரியோவில் இருந்து வந்து அடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். இப்பொழுது நாங்கள் அவளோடு இருக்கிறோம் கேட்பதற்கு. God bless you.
2: Thank you, sister. நன்றி. அன்பு மிரக்கம் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம், எல்லா ஒருவராய் பெரிய அதிசயங்களை சில வல்லமுள்ள நாமம், இயேசு நாமம் ஆண்டவரே. ஆதி மந்தவமாய் இருக்கிற தேவன், அநாதி தேவன், எங்களுக்கு அடைக்கல உம்முடைய நித்திய புயம், எங்களுக்கு ஆதாரம், நீரே எங்கள் ஊற்று ஆதாரமாயிருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஐயா, எங்கள் பலத்தினாலும் ஒன்றுமில்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவராலே, ஆவியினாலே எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் அங்கு கத்திரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக ஒவ்வொருதருடைய உள்ளத்தை ஆண்டவரே, தகப்பனே மனுஷ பிரகாரம் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஆவியினால நடத்தப்படுகிறவர் தான் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். நாங்கள் கிறிஸ்துவ உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுற பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தை கூடாக ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடும்படியாக, சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்தியவர்னான ஆவியானவரே நன்றி செலுத்துறேன். நன்றி ஆண்டவரே. நான் இன்றைய தினத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன் என்னென்றா, உள்ளான உள்ளேதான் எப்பொழுதும் ஆரம்பிக்கிறது என்ற ஒரு தலைப்பின் கீழ், உள்ளே நாங்கள் வெளியப்புறமா இல்லை, உள்ள எங்களுக்கு உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படுகிற வழியா உள்ளேதான் எங்களுக்கு அந்த ஆரம்பிக்க வேண்டும் என்றதுதான் இந்த தலையங்கம். உங்கள் இதயத்தில் நாங்கள் எப்படி நினைக்கிறோமோ நாங்கள் அப்படியே இருப்போம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அவன் இதயத்தின் நிறைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று நீதிமொழி 23:7 வசனம் சொல்லுறது. அவன் இருதயத்தின் நிறைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று. எங்களோட இருதயம் தான் முதல் முக்கியம். நாங்கள் எப்படி நினைக்கிறோம், எப்படி பேசுகிறோம், எங்களோட இருதயத்துல வச்சிருக்கிற நிறைவை நாங்கள் வெளிக்கொண்டு கொண்டு வர்றேன்னு சொல்லி சொன்னா, அந்த இருதயத்தின் நிறைவுனாலதான் எங்களோட வாய் பேசும். அந்த வாயினால நாங்கள் அறிக்கை பண்ணும் போது அதை நாங்கள் நிலைநாட்டுறோம். எந்த வார்த்தை எங்களோட நல் வார்த்தைன்னு சொல்லப்படுகிறது. ஏன்டா ஒரு நல் வார்த்தை வெள்ளித்தட்டுல வச்ச பொற்பழத்துக்கு சமானம் என்று சொல்லி வேதம் சொல்லுறது. என்னண்டா ஒரு வெள்ளித்தட்டுல பொற்பழம் எப்படி இருக்கிறோம் அப்படித்தானே ஒரு நல்ல வார்த்தை, நல்ல ஔஷதமா இதயத்துல நாங்கள் நினைக்கிறது எல்லாவற்றையும், சில நேரம் வேண்டத்தகாத எண்ணங்கள் வரும், பேச்சுகள் வரும், அது எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய இதயத்திலிருந்து உடனே நாங்கள் அதை வெளிக்கி கொண்டு வருகிறோம். ஆனா இதயத்தின் நிறைவு நாங்கள் எப்படி நிறையப்படுவோம் என்று, அப்ப உள்ளே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியாவிட்டால் அல்லது கொண்டு வராவிட்டால் நாங்கள் வெளிப்படையான மாற்றத்தை காணப்போவதில்லை. நாங்கள் விரும்பின யாவையும் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜபிக்கலாம், தேவனிடம் தரிச்சிருக்கலாம், ஆனா பரிந்து பேசுற ஜபம் எப்பொழுதும் அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த அது அவர்கள் தங்கள் கைகளை எங்கள் மேல் வைக்கலாம், ஒவ்வொரு ஊழியக்காரரோ அல்லது அப்படியானாலும் நாங்கள் எங்களுக்குள் மாற்றம் கொண்டும் வர வரைக்கும், அந்த மாற்றத்தை கொண்டு வரும் வரைக்கும் எங்கள் வாழ்வில் வெளிப்படையான மாற்றத்தை நாங்கள் காணப்போவதில்லை. ஏனென்றால் உள்ளுக்குள்ள அந்த மாற்றம் வந்தா தான் வெளியரங்கமாய் நாங்கள் சரியாக செயல்பட முடியும். தேவனுடைய மனிதன் வல்லமையாய் பலப்பட கிறிஸ்து அவருடைய எங்களுடைய இருதயங்களில் வாசமா இருக்கும். அவருடைய அன்பிலே வேரூன்றி நாங்கள் நிலை பெற்றவர்களாக சகல பரிசுத்தவான்களோடு கூட நாங்கள் அவருடைய அன்பின் அகலம் நீளம் மாளம் உயரம், அப்ப அந்த அன்பு தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட வேணும் என்று சொல்லி சொன்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகத்தான் அவர்தான் அது சொல்லப்படுகிறது. என்னென்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை பாக்கியவான்கள் என்று சொன்னா எப்பொழுதும் வந்து வேதத்துல நாங்கள் எங்கேயும் எப்படி இருதயத்தை நாங்கள் சுத்திகரிக்கலாம், ஒரு இருதயத்துக்குள்ள எந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்க்க வேணுமெண்டா வேதத்தை தான் நேசிக்க வேணும். அந்த அந்த வேதத்தை நாங்கள் கண்ணால பார்க்கும்போது தேவன் எங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்றதை முழுமனையே நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அநேக மக்கள் கூறுவது நாங்கள் மாற்றத்தை விரும்புகிறோம், எங்களுக்கு தெரிந்த எல்லாவற்றையும் நாங்கள் செய்து விட்டோம், ஆனால் காரியங்கள் அப்படியேதான் இருக்கின்றன. தேவனுடைய வார்த்தை சத்தியமானது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஏனென்றா நீதிமொழி சொல்லப்படாத அவர்கள் சொல்றபடி எல்லாவற்றையும் நாங்கள் செய்து விட்டோம், ஆனால் காரியங்கள் அப்படியேதான் இருக்கிறது என்று சொல்லி. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்றது வார்த்தை சத்தியமானது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அதை இது தேவனுடைய ஒரு பிரமாணம். ரோமர் 8:6 இந்த சத்தியத்தை உறுதிப்படுத்துறது. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தியோ ஜீவனும் சமாதானம். நாங்கள் ஆவியம் அந்த மாமிச சிந்தை மரணம் என்றோடனே நாங்கள் நிற்கிறது உயிர் போற அப்படியான ரெண்டில்லை. இப்ப நாங்கள் தேவனோடு தரிச்சிருக்கும் போதுதான் அந்த ஜீவனும் வல்லமும் உள்ள வார்த்தை எங்களுக்குள்ள வெளி வரும்போது அந்த வார்த்தையின் பிரசித்தம் தான் எங்களுக்குள்ள உள்ளான மனதில் வெளிச்சம். வெளிச்சம் பிரகாசிக்கும் போது அந்த எப்பவும் வந்து நாங்கள் அந்த இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாறினாலே மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம், அதை கேள்விப்பட்டுட்டு எங்களுடைய இருதயத்துல கணக்க போறது, இதை நாங்கள் அதை அப்படி வந்ததாம் அங்க இப்படி போ பேசிக்கொண்டிருக்கணும் இந்த காலத்துல இது நடக்குமா அப்படி. ஆனா எங்களுடைய தேவன் என்ன சொல்றார், இந்த பிரகாசிக்கப்பட்ட அந்த மனக்கண்கள் திறக்கப்படும் போது தேவன் எங்களுக்காக செய்து வச்ச செய்து முடிச்ச செய்ய போற எல்லா நிறைவையும் நாங்கள் எடுத்து அதை நாங்கள் எங்களுக்கு என்று சுதந்திரிக்கும் போது அந்த அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நாங்கள் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளினால் கோபமா வருத்தமோ அல்லது எந்தெந்த இதுலையும் நாங்கள் சிந்திக்கக்குள்ள இப்படியா அந்த என்ன நோய் வாய்ப்பட்டிருந்தாலும் தேவன் எங்களுக்கு சுகமாக்கிட்டார், பரிபூர்ண விடுதலையை தந்துட்டார், பரிபூர்ண சுகம் ஏர் தந்த இப்ப ஒரு மனிதர் கொடுக்கல. இந்த மனித மனம் மாற மனப்புத்திரனும் இல்லை, சொல்லியும் செய்யாது இருப்பேனோ, வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் கவனியாமல் இருப்பேனோன்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் சொல்றார், அந்த வார்த்தை சொல்ற பிரகாரம் நாங்கள் இந்த சத்தியத்தை கர்த்தரோடு நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் போகும் வழியில் அவ்வப்போது ஒரு தடை ஏற்படும். நாம் அந்த பாவம் நிறைந்த உலகில் வாழ்கிறபடினால் நமக்கு விரோதமாக வரும் எதிரி ஒருவன் இருக்கிறான். அப்ப நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்குள்ளே இருக்கும் குறையினால் வருவதில்லை, ஆனால் உங்கள் முழு வாழ்வு எப்பொழுதும் வந்து மேல் நோக்கி போகக்கூடியதாக நாங்கள் போகணும். ஏனென்றால் சரியான என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் அவர் சொல்றார், நான் முன்பாக நான் போய் கோணலான எல்லாவற்றையும் செவ்வப்படுத்துவேன் என்று சொல்றார். அப்ப அந்த கோணலா இருக்கிறத நாங்கள் காண தேவையில்லை என்றால் இந்த மாற்றங்கள் தேவைப்படுகிறதா எண்ணி பார்க்கணும். நாங்கள் எங்களுக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள் வர வேணுமெண்டா வேற மாட்டு நாங்கள் இன்னும் சுயமுயற்சியினால செயல்பட கொண்டிருக்க தேவையில்லை. தேவன் செய்து வச்சதை விசுவாசித்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளதான் அது எங்களுடைய இதில் நான் பிரதிபலிக்கிறது. அப்ப நாங்கள் அதை பெரியவங்களை கஷ்டப்பட்டு செய்யணும், எதை விதைத்தீர்கள். அப்ப நாங்கள் எங்களுக்குள்ள இருதயத்துல மக்கள் கடினமான நேரங்களில் சூழ்நிலைகளிலும் மற்ற மேல் அல்லது மற்ற காரியங்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். என்னுடைய இது படிப்பு காணாது, எங்களுடைய இது நாங்கள் அதுக்கு தகுதி இல்லை, அப்படியான எல்லாம் நாங்கள் குற்ற சொல்லி கொண்டிருப்போம். எப்போதுமே மற்றவர்கள் தான் தவறு செய்கிறார்கள் என்று அவர்கள் எவரையும் குறிப்பிடுவார்கள். இந்த அவர்கள் வந்து எங்களை பற்றி தப்பா பேசுகிறார்கள். அப்படி நாங்கள் அதுகளை உண்டையுமே நாங்கள் பார்க்க தேவையில்லை. ஏனென்றால் தேவன் அவர் யார், என்ன தேவன் எங்களுக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார், நாங்கள் எப்படி இருக்கணும்ன்றதை கூடி அவர் சொல்றாரு. ஏனென்றால் ஞானமோ நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் இயேசு கிறிஸ்துவே எங்களில் ஞானம். அப்ப அவருக்குள்ள எங்களுக்குள்ள அந்த ஞானம் இருக்கேக்குள்ள இந்த விவேகம் ஞானம் எல்லாம் ஆண்டவர் தரும்போது நாங்கள் எல்லாவற்றிலும் மேலானவர்களாய் நாங்கள் வாழ முடியும் என்றது என்னென்னா வேதம் சொல்லுற பிரகாரம். நாங்கள் வேதம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துறது என்னவென்றால், நம்ம சூழ்நிலைகள் அனுபவங்கள் மற்றும் நம்மை சுற்றி நடக்கும் ஜாவுமே நமது நினைவின்படியே அமைகிறது. எங்கள் இதயத்தின் நிறைவின்படி அவைகள் நடக்கின்றன. ஆவியின் சிந்தையின்படி நினைவு இருந்தால் எங்களுக்கு ஜீவனும் சமாதானமும் உண்டாகும். அப்படி இல்லை என்றால் எப்பவும் வந்து தோல்வியைத்தான் நாங்கள் பார்க்க முடியும். எங்களுக்கு இந்த ஒவ்வொரு இதுலையும் வந்து தோல்வியை நாங்கள் போனோம்டா, இது அவைக்குத்தான் கிடைக்கும். இந்த இந்த இன்டர்வியூக்கு போறோம், இதை அங்கே உள்ள ஆக்களுக்கு வேறு ஆக்கள்லாம் அதை படிச்சுட்டு வந்திருப்பினும் நான் இல்லை. அப்போ எப்பவும் வந்து எங்களை தாழ்த்தி கொண்டே நாங்கள் இருப்போம். ஏனென்றா சில நேரம் அது அவையடுக்கி நம்ம ஆனால் எங்களோட எண்ணங்கள் வந்து நான் வெற்றி சிறக்க பண்ணி அவர் ஆண்டவர் எங்கள் எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படும் என்று கிடக்கு. அப்போ நாங்கள் போகும்போதே வெண் சமூகம் உனக்கு முன்பாக செல்கிறது என்று இப்பொழுதும் முன்பாக அவருடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக செல்கிறது. அப்போ நாங்கள் போன இடத்துல வெற்றியை காண முடியும் என்று எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் விசுவாசிக்கணும். அப்போ அப்போ ஒரு விதையை நாங்கள் விதைக்கிறேன்டா. அப்போ உங்களை ஒரு வீட்டு தோட்டத்தை காண வரும்போது நாங்கள் அதில் என்ன விதைகளை எல்லாம் விதைத்திருக்கிறோம் என்று நாங்கள் பார்க்க தேவையில்லை. முத வந்த ஆட்களுக்கே தெரியும் விதை விதைத்த போது எங்கள் அருகில் நாங்கள் இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் செய்ய வேண்டியது எல்லாம் அங்கே வளர்ந்துள்ள செடிகளை பார்க்க வேண்டியது மட்டும்தான். சோளம் வளர்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் சோளம் விதைத்திருக்கிறீர்கள், அங்கே பட்டாணியோ செடிகளோ இந்த பழங்களோ என்னென்ன பழம் விதைத்திருக்கிறீங்களோ அதை நாங்கள் பார்க்க முடியும் அந்த தோட்டத்தில். இல்லை என்ன தக்காளியோ அல்லது என்ன என்ன தோட்டம், ஏனென்றா நாங்கள் உள்ளுக்குள்ளே என்ன விதைச்சிருக்கிறோம் அது வெளிக்கு வருது. அதே மாதிரி தான் இருதயத்தில் நாங்கள் நல்ல விதையை நாங்கள் போடும்போது வெளியரங்கமாக பார்க்கும்போது அந்த நல்ல ஒரு விதை விதைச்சிருக்கிறபடியாக அது நல்ல ஒரு கனியை கொடுத்துருக்கிறேன்றது பார்க்கணும். அப்போ நாங்கள் இருதயத்தில் தான் எங்களோட எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி நீதிமொழியில என்னடா கா இல்லை இருதயத்திலேருந்து தான் தோன்றது. என்ன ஒரு வெறுப்பு வரும், இது இவ்வளோ காலமாக நாங்கள் பாடுபடுறோம், இவ்வளோ காலமாக நாங்கள் பிரயாசப்படுறோம், இது என்னமே எங்களுக்கு அது சரி வருதில்லை அப்படியானு சொல்லி அந்த விதைத்திடுவோம். பேருந்து அந்த பேருந்து நாங்கள் அதை திருப்பி அதை எடுக்கிறதுக்கு நாள் எடுக்கும். என்னடா என்னென்னத்தை விதைச்சிட்டு அதை திருப்பி நல்லதுகளை விதைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அதிலும் பார்க்க நாங்கள் என்ன என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன காரியங்கள் வந்தாலும் அதுதான் காணப்படுகிறவைகள் அநித்தியமானது, காணப்படாதவைகளும் நித்தியமானதுன்னு சொல்லப்படுகிறது. நித்தியம் அப்போ காணுகிறவர்கள் அந்த உலகத்திலே ஒரு தப்பான இதுகளையோ அல்லது தப்பான எண்ணங்களோ தப்பான இதுகள் வரையக்குள்ள எங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற இதை நாங்கள் வார்த்தை கூடாக எடுத்து விதைக்க வேணும். உலக வாழ்வில் எவ்வளவு உண்மையோ அப்படியே ஆவிக்குரிய காரியங்களிலும் இதுவே உண்மைதான். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு ஒரு இதில் இருக்கேக்குள்ளேயே வந்து என்ன சூழ்நிலை இருக்குன்றதை பார்க்காமல் நல்லவைகளை நன்மையானது எப்பவும் வந்து நன்மையை நினைக்க வேணும், பேச வேணும், அதை இருதயத்தில் எடுக்கணும். சிந்தனையில மனதில் வார தப்பான எண்ணங்களை நாங்கள் எடுத்து எடுத்து போட்டு ஆவிக்குள்ள சரியான வசனங்கள் வார்த்தைகளை நாங்கள் விதைக்க விதைக்க விதைக்க அது முதல் எவ்வளவு நாங்கள் தீமையான வார்த்தைகளை நாங்கள் முதல்ல விதைச்சோ அல்லது எண்ணி எண்ணத்துல கொண்டு வந்தோ அல்லது தப்பாக நாங்கள் நினைச்சிருந்தாலும் இந்த தேவ வசனங்களை வந்து நாங்கள் வாசிக்கும் போது அது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்ப அது எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஊனை உடலை உருவாக்குத்துறதாயும் இருதயத்தின் நினைவுகள் யோசனைகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது வேத வசனங்கள். அப்ப எதுவுமே எங்களுக்கு சரியாக நடப்பதில்லை என்று பேசுவதை நாங்கள் நிறுத்த வேண்டும். எங்கள் இருதயத்தின் நினைவின்படியே நாங்கள் இருப்போம் என்று வேதம் தெளிவாக்குறது. அப்ப நீதிமொழி 23:7 படி நீங்கள் ஆவிக்குரிய சிந்தியோடு இருக்கும் போது உங்கள் எண்ணங்கள் ஜீவனையும் சமாதானத்தையும் உண்டாக்குறது. அப்ப அந்த ஜீவன் என்று சொல்லியிருக்குள்ள சோயலாய் எல்லா நிறைவும் இருக்குது. என்ன பரிபூர்ணமான வாழ்வு, பரிபூர்ணமான சமாதானம், பரிபூர்ணமான சுகம், அவருக்குள்ள கிடைச்ச சுகம் தெய்வீக சுகம். அப்ப அந்த அப்படியான எல்லா சுகத்தையும் நாங்கள் அப்ப அந்த தேவனை பற்றிய அறிவு முதல் எங்களுக்கு எங்கள் எண்ணங்கள் தான் வெளிப்படையாக உலக வாழ்வில் அறுவடைய கொண்டு வருகிறது என்ற அந்த கருத்து நாங்கள் ரெண்டு பேரிலும் ஒன்று ரெண்டு மேலும் வலியுறுத்துற தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே எங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கிடவுதுன்னு சொல்லி. அப்ப அந்த எங்கள் எண்ணங்கள் வெளிப்படையாக உலக வாழ்வு இந்த அறுவடையை நாங்கள் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது வந்து பிள்ளையானதை சில கருத்தை கொண்டு வருது. ஆனா ரெண்டு பேரும் ஒன்று ரெண்டு அந்த வலியுறுத்தி சொல்லுறது என்னென்றா தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே எங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கிடவுதுண்டு. தங்களுக்கு எங்களுக்கு எப்பொழுதும் கிருபையும் சமாதானமும் பெருக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்கள் வாழ்வில் சமாதானத்தை விரும்பி அதற்காக கூடுதலா நாங்கள் இந்த சமாதானமான வாழ்க்கை வாழ்க்கை வாழ வேணும் என்றால் பேசுற பேச்சில இருந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது மற்றவர்களோடு பிள்ளைகளோடு பேசும்போது கூடி நாங்கள் அந்த சமாதானத்தோடு பேசும்போது அவர்களுக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய சில நேரம் அவர்கள் தப்பான வழியில போனாலும் நாங்கள் அந்த பொறுமையோடு சமாதானமா அவர்களுக்கு அதை எடுத்து சொல்லும் போது மற்றது முக்கியமா நாங்கள் ஜபிக்கணும். அவர்கள் ஓமண்டு சொல்லி போட்டு ரெண்டு முகத்தோடு இப்போ ஒரு பிள்ளைகள் வந்து எல்லாம் எங்களுக்கு முன்னாக சொல்லுவினோம் எல்லாம் நல்ல நாங்கள் நல்ல எல்லாம் நல்லா தானே நாங்கள் ஜபிச்சுட்டு தான் போனோம். நாங்கள் அங்கே போயக்குள்ள எல்லாம் ஆனால் எங்களுக்கு தெரியும் அவ அதை டபுள் கேம் அந்த ரெண்டு முகமா காட்டினவன். அப்ப நாங்கள் அந்த சூழ்நிலையை எப்பவும் வந்து பார்த்து ஜபிக்கணும். அந்த அடியில இவைக்கு பின்னாக இருந்து என்ன கிரிய செய்து இவை எதிலே அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கணும். அப்ப அது எல்லாத்துக்கும் அது அவைக்குள்ளாக நாங்கள் ஜபிச்சு கொண்டே இருக்கணும். அந்நிய பாசலோ எப்பவும் ஜபிக்கணும் ஏனென்றால் என்னென்று எங்களுக்கு தெரியாது. ஆனா அதுல இருந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆண்டவர் ஒருவர் தான். அப்ப நாங்கள் வாக்குவாதம் பண்ணியோ அல்லது அவைக்கு நேராக நாங்கள் கதைச்சோ அதை தெரிஞ்சிட்டுதான் சொல்லி கதைச்சோ பிரயோசனம். ஆனா தேவன் அந்த நாங்கள் பேக்கப்புக்கு எப்பவும் வந்து பின்னால ஜெபிச்சு கொண்டிருக்கேக்குள்ள எப்பவும் அவை இந்த சூழ்நிலையில் மாறும். அப்ப ஒவ்வொரு நாளிலும் சமாதானம் என்பது எங்களை சுற்றி பிரச்சனைகளோ சவால் நிறைந்த சூழ்நிலைகளோ இல்லாமல் இருப்பது அல்ல, புயல் நடுவில் கூட இருப்பதுதான் தெய்வத்துவமான சமாதானம் ஆகும். ஏனென்றால் இந்த எப்பவும் வந்து நாங்கள் என்ன புயல் மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் வந்தாலும் எப்பவுமே சமாதானமா இருக்க முடியுமென்ற தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் இருக்கும்போதுதான் இந்த சமாதானம் எங்களுக்கு வெளியே இருக்கும் சூழ்நிலையை தானாகவே மாற்றிவிடும். அப்ப ஒரு நாளும் அந்த சமாதானம் இன்மையா நாங்க இருக்க தேவையில்லை. எல்லாரும் கேப்பினோம் இப்படியான ஒரு சூழ்நிலை என்றா என்ன சமாதானம் என்று சொல்றீங்களோ இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா எங்களால கொண்டு வர முடியும். எங்களால நாங்கள் இந்த ஆண்டவற்ற பிள்ளைகள் எப்பொழுதும் வந்து அந்த பிரச்சனையே பார்த்து கொண்டு இந்த ஃபோக்கஸ் பண்றது பிரச்சனையே பார்த்து கொண்டு இருந்தோம் என்றால் ஒரு நாளும் அந்த சமாதானம் பெறாது, இந்த பிரச்சனையும் தீராது. ஆனா தேவனுக்குள்ளாக நாங்கள் தரித்து இருக்கும் போது அவர் இது எப்படி அது ஆயிட்டு எங்களுக்கு பெரிய பிரச்சனை மாதிரி இருந்தது காலமையில இருந்து இந்த ஒரு சோர்வா இருந்தது இப்படி சில நேரம் இருக்கிறது எங்களுக்கு அந்த அப்படியான பிரச்சனை நேரங்கள்ல நாங்கள் தேவனோட தரிச்சிருந்து ஜபிச்சு தேவனுடைய வார்த்தை எடுத்து நாங்கள் அப்படி இருதயத்துக்குள்ள கொண்டு வரும்போது அந்த பிரச்சனை நீங்கிற மாதிரி சில நேரம் எல்லாம் முழுமனையா நீங்க போயிட்டு அப்படியாகத்தான் தேவன் கிரிய நடப்புகிறார். தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஜாவத்தையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரனது மன்றி இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவராலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற ரெண்டு பேர் ஒன்று மூன்று நாலு சொல்லப்படுகிறது. என்னென்றால் அந்த உலகத்துக்கு அந்த மகிமையினாலும் காரணியத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஜாவத்தையும் அவருடைய திவ்ய வல்லமை அந்த திவ்ய வல்லமை நமக்கு தந்தருள்ளது மாதிரி இச்சையினால உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இன்றைக்குல அந்த உலக இச்சைகள் பாவ பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரன் எப்படி அவருடைய ராட்சியத்துக்குள்ள எங்களை அவர் சேர்த்தாரு அந்த ராட்சியம் தேவ ராட்சியத்துக்குள்ள நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறபடினால இந்த உலகத்து காரியங்களை நினைக்காதபடி எண்ணத்துல கொண்டு வராதபடி சிந்திக்காதபடி பேசாதபடி வாய்தான் முதல் முக்கியம். அந்த உதடுகளின் வாசலை எப்பவும் காத்து கொள்ளணும் என்ற இந்த வாய் வந்து நாங்கள் சில நேரம் பக்தங்களுக்கு கூடிய இந்த அறிகுறி தெரிவிக்க கூடி சொல்லக்கூடாது, வந்து வரப்போகுது இப்படி இருக்கிறது, காய்ச்சல் காய போற மாதிரி இருக்குது, இந்த வருத்தம் வரப்போகுது போல அப்படியான இதுகளை நாங்கள் சொல்றோம். அது உண்மையா இருக்கலாம், அந்த அந்த காண்றவைகள் எல்லாம் அநித்தியமானது, அந்த காணுகிறோம். ஆனா நித்தியமானது ஒன்று இருக்கு என்னன்னா பரிபூர்ணமான விடுதலை சுகம் இருக்கிறபடியா நாங்கள் பேசாமல் அந்த வாத்திய கூடி நாங்கள் சொல்லாமல் வருத்தம் பெறப்போகுது, இந்த இந்த இந்த சிம்டம்ஸ் இருக்கிறபடியா இந்த வருத்தம் தான் பெறப்போகுது என்று நாங்கள் நாங்களாயே எடுத்து வாயால். அப்ப அந்த வாய் முக்கியம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வசனம் தேவனுடைய திவ்ய வல்லமை நமக்கு எல்லாவற்றையும் ஏற்கனவே தந்து விட்டதாக கூறுகிறது. தேவன் வெளியே இருந்து தமது வல்லமையோடு எங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். என்னென்ன அந்த வல்லமை என்னென்று வாரது உள்ளுக்குள்ள தேவ வார்த்தையாளதான். அதான் அவர் சொல்ற ஏசாயா 55 மாறி 10வது வசனம், மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை எப்படி கொடுக்கிறதோ. மாறி முறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை எப்படி கொடுக்கிறதோ அப்படியே உன் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது தான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி செவாய்க்கும். தேவனதான் சொல்ற என்னன்னா மாறி முறைந்த மழை எப்படி வானத்திலிருந்து இறங்கி பூமி நினைத்து முளை கிளம்பி அந்த வார்த்தையை எப்படி திரும்பினாலும் அந்த காரியமா தான் திரும்பி வரும். அப்ப நீங்கள் உச்சரித்த அந்த வாயால சொல்லி இதை செய்யக்குள்ள அதன்படி வாய்க்கும், அது திரும்ப வராது, அது வெறுமையே திரும்ப வராது, அந்த காரியத்தை முடிச்சுத்தான் திரும்பி வருமா. அப்ப அந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குன்றதை நாங்கள் இதுல இருக்கிறோம். அப்ப இதயத்துல நாங்கள் எடுக்கும் போது அந்த அந்த வசனத்தின்படி ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வசனம் கூறுகிறது. சுகம், செழிப்பு, விடுதலை, சந்தோஷம், சமாதானம், இந்த எல்லா வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, உறவு முறைகள் எல்லாம் இதில் அடங்கும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லா உறவு முறை, சமாதானத்தோடு வாழ்கிற குடும்ப உறவுகள், பிள்ளைகளுடைய வாழ்வில முன்னேற்றங்கள், இந்த எல்லா எல்லா நிறைவையும் கொண்டு அறிகிற அறிவின் மூலமாக வருகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனுடைய ஆவியில் தேவனுடைய சமாதானம் ஏற்கனவே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் மற்றும் எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பவைகளை குறித்து எங்களுடைய மனம் புதிதாகும் பொழுது அந்த சமாதானத்தை எங்கள் தனது அனுபவமாக்கி கொள்ள முடியும், எங்களை அனுபவமாக்கி கொள்ள முடியும். தெய்வீக சமாதானம் எப்படி என்றதை இந்த வார்த்தை கூடாக நாங்கள் அதை சொல்லும் போது அந்த வாழ்க்கையில இப்பவும் நாங்கள் அந்த அனுபவத்தின் பெரும்பகுதியான எங்களுக்குள்ள நாங்கள் எண்ணும் எண்ணங்களையே பிரதிபலிக்கிறது. அப்ப எங்களோட எண்ணம் முக்கியம். இந்த எங்களோட தோற்றத்தை பார்த்தோ அல்லது சூழ்நிலையை பார்த்தோ பேசாதபடிக்கு தேவன் எங்களை பற்றி என்ன சொல்லியிருக்க, சுற்றி உள்ள காரியங்களிலும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு எங்களுக்குள்ள ஏற்பட வேண்டிய மாற்றத்தை குறித்து தான் முதலாவது நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனை குறித்த எங்கள் அறிவின் அறிவுக்கு ஏற்ப இது நிகழும். அப்ப அந்த உப்பவம் வந்து சூழ்நிலையை பார்த்துட்டு இது இப்படித்தான் நடக்க போதுன்னு நான் மற்ற உலகத்து ஆக்கள் எல்லாரும் பேசினோம், இப்படித்தான் நடக்குது, எந்த அதுக்கு மாறா நீங்க சொன்னா போல நடக்குமோ நடக்காதோன்னு சொல்லி. அப்ப அப்படியான நான் சாட்சியா சொல்றேன், என்னுடைய ட்வின் பிரதர் சகோதரம், என்னுடைய சகோதரம் என்னோட ட்வின்ஸா பிறந்தவர், அவருக்கு வந்து அவ இன்னும் ரட்சிக்கப்படையில, அப்ப அவருக்கு வந்து சொல்லி நம்ம கேன்சர்ன்னு சொல்லி கேன்சர் வியாதிப்ப ஒரு 3 மந்த்ஸுக்குள்ள அப்ப அவருக்கு சொல்லியக்குள்ள நான் அங்க போய் ப்ரே பண்ண போகவும் அவைகள் சைவத்துல இருக்கிறபடினால வேண்டாம், இன்னும் வந்து ப்ரே பண்ண வேண்டாம். அப்ப நான் அவருக்கு அந்த சாப்பாடு கொடுக்க எல்லாம் நான் கொண்டு போறது, அப்ப ப்ரே பண்ணிட்டு இந்த உண்ணுற உணவுக்குள்ளாக நான் ஆண்டவருடைய அந்த வல்லமையை நான் ரிலீஸ் பண்ணி அவரை உண்ணும் போதே அது அந்த பரிபூர்ணமான சுகத்தை அவர் பெற்றுக்கொள்வார்ன்ட்டு ஒரு நாள் நைட் வந்து நான் அங்க இருக்கேக்கு எல்லாரும் அரைச்சு வந்த தினம் 3 டேஸ் என்று இது கொடுத்துருக்குது அவருக்கு, அவர் தப்ப மாட்டார்ன்னு சொல்லினோம். 3 டேஸ் 1 மந்த் கொடுத்து இப்ப 3 டேஸ் இருந்தேன். அப்ப நான் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவை அவைகளுக்கு என்ன விளங்கிச்சுதோ விளங்கிலோ தெரிய ஆயுசு நாட்கள் பூரணப்படும் என்று ஆண்டவர் சொல்ற, நாங்கள் தீர்மானிக்க இயலாது, வாழ்ந்து பிழைத்திருப்பார் என்னுடைய சகோதரன் வாழ்ந்து பிழைத்திருப்பார். ஏனண்டா ஆண்டவர் என்ன கருவில கண்டபடியா அவரையும் சந்திச்சிருப்பார். இப்ப உண்மையிலேயே ஆண்டவர்கிட்ட நாமத்துக்கு மகிமையா சொல்றேன், பரிபூர்ணமான சுகத்தோடு விடுதலையோடு வீட்டை வந்திருக்கிறார். அப்படியாக நாங்கள் வாயினால் அரைக்க அவை கண்டகி அவை எல்லாரும் இருக்கினோம் அல்ல இல்ல சுற்று சுத்தி எல்லாரும் இருக்கினோம். நான் அதை துணிஞ்சு சொல்லாவிட்டால் அந்த வார்த்தையை, அந்த வார்த்தை தான் அவருக்கு அவ்வளவு பரிபூர்ணத்தை கொடுத்தது. அப்ப அதே மாதிரி மற்றவர்கள் சூழ்நிலையை பார்த்து அவை பேசினோம்னா நாங்கள் பேசாம இருக்காமல் தேவன் தந்த அந்த சத்தியத்தின்படி நாங்கள் பேசினபடினால இன்றைக்கு அந்த வெற்றியை காணக்கூடியதா இருந்தது. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஜெபிச்சு முடிக்கிறேன். நன்றி நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் பகிர்ந்து கொண்ட ஆண்டவர உள்ளான மனிதன் நாங்கள் வல்லமையாய் பலப்படத்தக்கதாக ஐயா விசுவாசத்தினால கிறிஸ்து எங்கள் இருதயங்களில வாசமா இருக்கவும் அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவர்களுடைய அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று அறிந்து உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துறேன். கேட்ட ஒவ்வொருதற்காகவும் நன்றி. ஆண்டவரே இந்த உள்ளான எல்லாரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய தேவன் வந்து செய்து முடித்தது அவர் வார்த்தையாயிருக்கிற தேவனும் வார்த்தையும் உண்டு. அந்த வார்த்தையின்படி சத்தியத்தை அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்யறபடியால் உமக்கு நன்றி செலுத்துறேன். கேட்ட ஒவ்வொருதரும் ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு பரிபூர்ண விடுதலையோடு இருக்க இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமையும் மக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு பகப்புள் டெஸ்டிமனியையும் கொடுத்தீர்கள். உங்களுடைய ட்வின் பிரதரை பற்றி நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தை உங்களோட விசுவாசத்தின் மூலமாக கத்தர் அதை என்ன மாதிரி அவருடைய மகிமைக்காக உபயோகித்து இன்றைக்கு உங்களுடைய ட்வின் பிரதர் நித்திய வாழ்க்கையும் அடைந்திருக்கிறான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்

0: போதிர்க்கிறோம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ சிஸ்டர். இன்னொன்று, உங்களோட வார்த்தையின் அந்த பவர்ஃபுல் வார்த்தை, யூனோ ஈவன் அஸ் யூ திங்க் சோ ஆர் யூ. யூனோ ஹார்ட் இஸ் டெஸ்பரேட்லி விக்கெட், ஹூ கேன் நோ இட். எல்லாம் எங்களுடைய இருதயத்திலிருந்துதான் புறப்படுகிறது என்றபடியால் நாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு எங்களுடைய இருதயத்தை தான் நாங்கள் முதலாவது கர்த்தரிடம் கொடுத்து அவரோட பரிசுத்தத்தின் மூலமாகத்தான் எங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கிறது. வரும்படியாக நீங்கள் நன்றாக அந்த வார்த்தையை கொடுத்தீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர். இதுவரையும் எங்களுக்கு அந்த வார்த்தையை பகிர்ந்து அவர் டெஸ்டிமனியும் கொடுத்தவர் சிஸ்டர் கிரேஸ் ஜே ரஞ்சன் அவர்கள் ஸ்காபரோ ஒன்டேரியோவில் இருந்து. இதை தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக சிஸ்டர் சாரி பாஸ்டர் அன்டன் ராசனாயம் அவர்களை அழைக்கப் போகிறேன். இதுவரையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததெல்லாம் ஹேண்ட் மெய்டன்ஸ் ஆஃப் த லார்ட், கத்திரன் கண்மணிகளை போல கொண்டு வந்து விட்ட எல்லா ஸ்திரீகளும் கத்தருக்காக வந்து வார்த்தைகளை கொடுத்து எல்லாத்திலையும் நித்திய வெளிச்சத்தின் பகுதியில வந்து அவருடைய மகிமைக்கான எல்லா விஷயங்களுக்கிலும் ஈடுபட்டு கத்தரிட மகிமைக்கு ஆக அவர்கள் விவியம் செய்து கொண்டிருந்தார்கள். சிஸ்டர் சுபா கூட இன்றைக்கு வந்திருந்தார். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம். நீங்கள் தான் இப்பொழுது ஒரு பாஸ்டராக வந்து எங்கள் எல்லாருக்குமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கடத்தி வார்த்தையையும் கத்தர் கொடுத்த வார்த்தையும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.
1: தேங்க்யூ ராஜமணி. காட் பிளெஸ் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கு நாங்கள் பழைய பாட்டு காலத்துல இந்த ஆபிரகாமுடைய சந்ததியை தேவன் கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மை அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது, எங்கள் அனைவரையும் அவர் இந்த நிஜமான கானான் தேச பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுதான் ஒரே ஒரு இரட்சகர் என்பதை நீ வேதாகமத்தில் அப்போ சில 4:12 குறிப்பிட்டிருக்கிறீர். வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தில ஒவ்வொரு மக்களும், மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், நம்பிக்கை இல்லாமல் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர்தான் அந்த நம்பிக்கையாக. அன்று வெள்ளப்பெருக்கில கடலில நீர்தான் வெளிச்சமாக, அந்த கலங்கரை விளக்கமாக உம்மை நோக்கி பார்க்க, இந்த கடைசி காலத்துல தீமையான காரியங்கள் இந்த உலகத்துல நேர்ந்தாலும் நீர் உம்மை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு, ஜனங்களுக்கு நீர் கலங்கரை விளக்கமாக, அந்த பரலோக ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக நீர் இருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலங்களிலும் எங்களுடைய தேவன், நித்திய நித்தியமாக இந்த தேவனோடு நாங்கள் வாழப் போகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூட இரும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் உபாகமம் 4:7 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல, இந்த தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது? இந்த வேதாகமத்தில நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவராக இருக்கிறார். எங்களுடைய தேவனை நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுது அவர் எங்களிடத்துல இறங்கி அந்த அபிஷேகமாக பரிசுத்த ஆவியானவராக எங்களை இறங்கி எங்களுக்கு அந்த பலத்தை தருகிற தேவன், சுகத்தை தருகிற தேவன், ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் தருகிற தேவன், அவரை நாங்கள் உணர முடியும். எப்படியான தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற அந்த மெய்யான தேவன். பாருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார். எங்களுடைய தேவன் உயிருள்ளவர், எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு, அவர் ஒரு பேர்சனாக எங்களுக்குள்ள அவர் வாசம் செய்கிறார். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கும் பொழுது எங்களை நிரப்பும் பொழுது அவருடைய வல்லமையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. இது இந்த ஆவியோடு

உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் பாருங்கள். அது புதன் புதனாக பெந்தகோஸ்தே நாளில அவர்கள் எல்லோரும் முழுமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று அடிக்கிறது போல அந்த முழக்கம் உண்டாகி அவர்களுடைய அட்மாஸ்பியரை நிரப்பிட்டு பாருங்கள். பரலோக காற்று இந்த இடத்துல வீசும் பொழுது அது அந்த அட்மாஸ்பியரை மாற்றுகிறதாக இருக்கிறது பாருங்கள். ஒருமனப்பட்டவர்களாக வேறு சிந்தையுள்ளவர்களாக அந்த ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் எங்களை நிரப்பி எங்களுக்கு ஒரு பலத்தை தருவார், கனிகளை தருவார், மரங்களை தருவார். இதுதான் நாங்கள் அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் எங்களுக்கு சமீபமாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு ஞானம் புத்தி அறிவை தந்து நடக்கிற தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவன். பல மதங்களில் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த மதங்கள் மூதாதையர்கள் கைகளினால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகங்களாக இருக்கும், இல்லாட்டி ஒரு ஒரு மனிதன் எழுதிய ஒரு ஒரு கதையா ஒரு புஸ்தகமாக இருக்கும், அது மனிதனால் எழுதப்பட்டதாக இருக்கும். அவனுக்கு அவனுடைய இம்மைக்கு பின்பு அந்த மனிதனே இறந்து போயிருப்பான். நீங்கள் எழுதின மதங்களில் பார்த்தீர்களாக இருந்தால் எல்லா மதங்களிலும் இருக்கிற மனிதர்கள் இறந்து போய்விட்டார்கள். ஆனால் இம்மைக்கு பின்பு மறுமையில ஒரு வாழ்கிற வாழ்வை தருகிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பல்கலைந்த உலகத்திலே சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பாருங்கள், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இரண்டாக பிரித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சரீரத்தை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது 1933 வருடங்கள் வாழ்ந்தவர், உயிரோடு வாழ்ந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 33 வயதுல மறித்தவர், முன்னாள் நாள் உயிர் தெரிந்தவர், மீண்டும் வர இருக்கிறவர். இன்னைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்கு பின் 2026 ஆம் ஆண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் ஒவ்வொரு பிறந்த நாளும் கிறிஸ்துவுக்கு பின் செப்டம்பர் இப்படியாக நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். எங்களுடைய தேவன் உயிர் உள்ளவராக இருக்கிறார், சரித்திரபூர்வமாக இந்த உலகத்துல பிறந்தவர், மீண்டும் வருகிறவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யம்தான் இந்த நித்திய நித்தியமாக வாழுகிற ராஜ்யமாக இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாமின் தகப்பன்மார் இப்படித்தான் ஒரு மத வழிபாடுகள்ல இருந்தார்கள். விக்கிரகங்களை செய்து விற்பவர்கள், கோயில் பூசாரிகளாக அவர்கள் இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் இருந்த குடும்பத்தை தான் ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுத்து ஆபிரகாமின் சந்ததியை பாருங்களுக்கு போகும் பாலந்தேனும் ஒழுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு சென்றார். பாருங்கள், இப்படித்தான் இன்றைக்கு உங்களுடைய இந்த மதங்களில் இருக்கிற ஒவ்வொரு அநேகமான குடும்பங்களில் ஒவ்வொருவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ராஜ்யத்துல வாழ்வதற்காக அந்த மெய்யான தேவனுடைய ராஜ்யம் இம்மைக்கு பின்பு மறுமையில அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற ராஜ்யத்தை அவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததி 400 வருடங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைகளை அடிமைப்படுத்தின மக்கள் இப்படியான மத வழிபாடு உள்ள மக்களாக இருந்தார்கள். பாருங்கள், அடிமைப்படுத்தினார்கள் அந்த ஆபிரகாமின் தேவனுடைய சந்ததியை. சில காரியங்களுக்காக தேவன் சிலதை ஒப்பு கொடுப்பார். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணும் பொழுது பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாகவே ஆபிரகாமோடு சொல்லுகிறார், ஆபிரகாம் யாக்கோபு, இப்படியாக உன்னுடைய சந்ததி 400 வருடங்கள் அடிமைகளாக இருப்பார்கள். அந்த அடிமைத்தனத்திலே இருக்கிற மக்களை நான் மீண்டும் பிரித்தெடுத்து அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வேன். பாருங்கள், ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார். அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய நீங்கள் போகிற இடத்தை தேவன் அறிகிறவராக இருக்கிறார். ஆனாலும் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இன்னும் இந்த தேசங்களிலே, இன்னும் பல இடங்களிலே, பல பட்டணங்களிலே இருக்கிற பல தமிழ் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவன் அறிகிறவனாக இருக்கிறார். அவர்கள் இந்த காலங்களில இழந்து போகாதபடி, அந்த அழைப்பை இழந்து போகாதபடி அவர்களும் அந்த ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக எங்கள் மூலமாக இந்த நித்திய வழி சங்கம் ரேடியோ மூலமாக
இந்த ஐந்து கண்டங்களிலே பரப்பப்பட்ட அத்தனை தமிழ் மக்களும் இயேசுவை அறிகிற அறிவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படியாக அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், இந்த அந்த இடத்துல அவர்கள் விக்கிர ஆராதனை உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அந்த இடத்துல தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்ததன் நிமித்தம் அவர்களுக்கு அந்த அடிமைத்தனம், அடிமைத்தனத்தை அவர்கள் விட முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் தேவனை உண்மையோடும் உத்தமத்தோடும் பின்பற்றினவர்கள் தான் அந்த கானான் தேசத்துக்கு போகக்கூடியதாக இருந்தது. பாருங்கள், எங்களுடைய தேவனை, இந்த மெய்யான தேவனை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கி விடக்கூடாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், தேவனை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளவன், அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு உயிர் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர்தான் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பரலோகத்தில வலது பார்சத்துல, தேவனுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார். என்னுடைய பாவ மன்னிப்புக்காகத்தான் இந்த சிலுவையில என்னுடைய பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்படியாக அவருடைய தழும்புகளால நாங்கள் குணமாகிறோம். இப்படியாக யாவற்றையும் எங்களுக்கு வாங்கு தத்தமாக தந்திருக்கிறவர் தான் எங்களுடைய தேவன். இதை நாங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், உபாகமன் 4:8 இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் முழுமைக்கு மொத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் ஏது? பாருங்கள், ஒரு நீதி உள்ள கட்டளை, தேவனுடைய கட்டளைகளை, அவை பாரமான கட்டளைகள் அல்ல. பாருங்க, நீங்கள் பழைய பாட்டு காலத்துல ஒரு பாவம் செய்யும் பொழுது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும், இரத்த சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இப்படியாக அந்த பலியை செலுத்தி உத்தமமாக உண்மையமாக வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், பாருங்கள், காலேபும் யோசுவாவும் 20 வயதுக்குட்பட்ட அத்தனை ஜனங்களும் உண்மையோடும் உத்தமத்தோடும் அந்த மெய்யான தேவனை பின்பற்றின நிமித்தம், கட்டளைகளை கைப்பற்றவுடன் நிமித்தம் அவர்கள் கானான் தேசத்தை அடைந்தார்கள். பாருங்கள், மோசே மரிக்கும் பொழுது யோசுவாவுக்கு தேவன் சொல்கிறார், இந்த நியாய பிரமாண புஸ்தகம் முன்பாகை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இதை நீ தியானித்து இதன்படி செய்ய கவனமாயிரு என்று சொல்லி அவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இப்படியாக அவன் அந்த கட்டளையின் படி நடந்ததன் நிமித்தம் பாருங்கள், அவன் உத்தமமாக பின்பற்றினான். அதே போல காலேபும் தேவனை உத்தமமாக பின்பற்றினான். அந்த 20 வயதுக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளும் பாருங்கள், அறியாமல் அவர்கள் தேவனை பின்பற்றி அறியாமல் அவர்களுக்கு பாவம் தெரியாமல் வாழ்ந்ததன் நிமித்தம் தேவனை உத்தமமாக பின்பற்றியது நிமித்தம் அத்தனை மக்களும் அத்தனை பிள்ளைகளும் அவர்கள் அந்த கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர்கள் கானான் தேசத்துக்கு வந்த பின்னும் பாருங்கள், அந்த அவர் தேவன் யோ கட்டளை கொடுத்திருக்கிறார், இப்படியான விக்கிர ஆராதனைகளை நீங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் செய்த அந்த விக்கிரகங்களை விக்கிர ஆராதனைகளை செய்யாதபடி கவனமாயிருக்கும்படி பல இடங்களில தேவன் வற்புறுத்தி இருக்கிறார். பாருங்கள், அது ஒரு சாபத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு பல குடும்பங்களில பல நாடுகளில இப்படியான விக்கிர ஆராதனையின் மூலமாக வறுமை தலைவிரித்து ஆடுகிறதுக்கு காரணம் இந்த விக்கிர ஆராதனைகள், இந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அந்த மெய்யான தேவனை விட்டு இப்படியான காரியங்களை செய்யும் பொழுது அது ஒரு சாபமாக, அது ஒரு தலைமுறை தலைமுறை சாபமாக, பாருங்கள், 3-4 தலைமுறைக்கும் அந்த பாவங்கள் தொடர்கிறதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது உபாகமம் 4:11 நீங்கள் சேர்ந்து வந்த மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள், அந்த மலையில் வானத்தை அளாவி அக்கினி ஏறிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்து அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களுடைய பேசினார்,
வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள், அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அன்றி ஒரு ரூபத்தை காணவில்லை. பாருங்கள், அவர் உருவம் இல்லாதவர், ஒளியானவராக இருக்கிறார். ஒளியின் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர் தான் எங்களுடைய தேவன். ஒரு உருவம் அருவமற்றவர். பாருங்களுடைய அபிஷேகம், அவரை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்களோட சுரூபமாக அவர் இல்லை. இப்படியாக மோசே அந்த ரெண்டு கற்பனைகளையும் பார்த்து அவர் தேவன் கொடுத்த கட்டளைகளை வேண்டிக் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் உபாகமன் 4:15 வசனத்திலே, கர்த்தர் உறவிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களுடைய பேசுகிற நாளிலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. பாருங்கள், இப்படியாக ரூபம் இல்லாத தேவனை நீங்கள் ஒரு ரூபத்தை உருவாக்காதீர்கள் என்று சொல்லி தேவன் கட்டளையில் ஆகியால் நீங்கள் உபாகமன் 4:16 நீங்கள் உங்களை கெடுத்துக் கொண்டு ஆண் உருவம் பெண் உருவம். பாருங்கள், தேவன் படைத்தது ஆண் உருவம் பெண் உருவம் தேவன் படைத்தது. அதே போல மீனங்களை தேவன் படைக்கும் பொழுது அந்த உருவங்களில் நீங்கள் தெய்வங்களை உருவாக்காதீர்கள் என்று தேவன் கட்டளை இடுகிறார். பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவம், ஆகாயத்தில் பறக்கிற செட்டை உள்ள யாதொரு பட்சியின் உருவம், பூமியில் உள்ள யாதொரு ஊரு பிராணியின் உருவம், பூமியின் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாய் இருக்கிற இவைகளின் யாதொரு உருவுக்கும் ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாகாத படிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனங்களாகிய சூரிய சந்திர நட்சத்திரங்களை நோக்கி அவர்களை தொழுது சேவிக்க நங்காதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். இப்படியாக தேவன் படைத்த படைப்பை நீங்கள் ஒரு உருவமாக உருவாக்கி அதை தெய்வங்கள் என்று சொல்லி நீங்கள் கும்பிடும் பொழுது தேவன் எரிச்சல் உள்ளவராக மாறுகிறார். பாருங்கள், இப்படியான இந்த பழைய ஏற்பாட்டுல மக்கள் செய்த தவறுகளை களைவதற்காக பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல மனு எடுத்து வந்து எல்லா மனிதர்களுக்காகவும் நியாய பிரமாணம் மோசை மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டது. பாருங்கள், இப்பொழுது நீங்கள் எந்த பணியும் செலுத்த தேவையில்லை. நீங்கள் விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறீர்கள். இயேசுவிடத்துல வந்து இயேசுவுடைய புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து கிருபையினால் இணக்கம் உள்ள தேவன். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே எல்லாரும் பலி செலுத்த வேண்டும், பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் பலி செலுத்த வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் அந்த பஸ்கா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாக அந்த பலியாக நாங்கள் விசுவாசத்தினால கிருபையினால Efesios 2:7 கிருபையினால இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறார். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. பாருங்கள், ரத்தம் இயேசுடைய ரத்தம் தான் இன்றைக்கு எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்திருக்கிறதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் யோவான் 3:3 நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் தாயின் வயிற்றில் ஒரு பாவ உணர்வோடு பிறக்கிறோம். பாவ சந்ததியாக மறுபடியும் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் மீண்டும் பிறக்கும் பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். இப்படியாக நாங்கள் தேவனுடைய மறுபடியும் பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே, தேவனிடத்தில் இருக்கிற புஸ்தகங்கள்ல, ஜீவ புத்தகத்தில் எங்களுடைய பெயர் எழுதப்படுகிறது. எங்களை பரலோக பிரஜைகளாக தேவன் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு பின்பு மறுமையில எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எங்களுடைய ஜீவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கூடாக தேவனிடத்தில் இருக்கிறது. இயேசு மீண்டுமாக வரும்பொழுது எங்களை அவருடைய அவர் எங்களுக்கு அந்த ஜீவனை தந்து இந்த சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகிறது. இப்படியாக அவர் புதிய சரீரத்தை தந்து
அவரோடு வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக பழையப்பாட்டு காலத்தில் அந்த உண்மையாக உத்தமமாக அவரை சேவித்த பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் எண்ணாகமம் 14:30 31வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. தேவன் எல்லாரையும் அறிகிறவராக இருக்கிறார். நீங்கள் எங்களுடைய மெய்யான தேவனை இறுதிய பூர்வமாக அவரை நேசிக்க வேண்டும். இறுதியத்தின் நினைவுகள் யோசனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் எண்ணாகமம் 14:38 38வது வசனத்திலேயும் தேசத்தை சுற்றி பார்க்க போற அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் பின்னேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். பாதங்கள் பாவம் செய்தவர்கள், சிலை வணக்கம் செய்தவர்கள், தேவனுக்கு பெரிய தேவனை எதிர்த்தவர்கள் எல்லாரும் மடித்து விட்டார்கள். பாருங்கள், இதற்காகத்தான் நீங்கள் அந்த மெய்யான தேவனை விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய ஆய்ந்து கூடும். நீங்கள் இப்படி மதத்தில தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து செய்யும் பொழுது பாருங்கள், இன்றைக்கு இந்த இலங்கை இந்தியா தேசங்களிலே இந்த மரணத்துக்கு காரணம் இந்த விக்கிர ஆராதனைகளும் ஒரு காரணமாக இருக்கிறது. பாருங்கள், தேவனை, அந்த மெய்யான தேவனை அவர்கள் நேசித்த உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொண்ட எப்பின் குமாரனாகிய காலேபும் தூனின் குமாரனாகிய யோசுவாவும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். பாருங்கள், உயிரோடு இருப்பதற்கு உங்களுடைய மெய்யான தேவனை நீங்கள் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளும் நீதியான கட்டளைகள். அந்த கட்டளைகளை நீங்கள் உத்தமமாக பின்பற்ற வேண்டும். பாருங்கள், இப்படியாக எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று அறிக்கை ஆணையிட்டிருக்கிறார். இப்படியாக இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார். அவர் கீர்த்தி தேசம் அங்கம் பரவிட்டு எங்களுடைய தேவன், அந்த மெய்யான தேவன், உயிருள்ள தேவன், அவரை உண்மையோடும் உத்தமமாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவரை நாங்கள் பின்பற்றும் பொழுது எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். அவர் தான் எங்களுக்கு வாழ்வளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பாருங்கள், அது எங்களுக்கு அந்த நன்மைகளை செய்து விட்டுத்தான் எங்களுக்கு அது திரும்புகிறதாக இருக்கிறது. அன்றைக்கு எப்படி அந்த மனிதர்கள் எப்படி உண்மையோடும் உத்தமத்தோடும் பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததியாக உண்மையோடும் உத்தமத்தோடும் பின்பற்றினவர்கள். ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லும் பொழுது நீ உத்தமனாக இரு. பாருங்கள், ஆபிரகாமும் சாராயும் சேர்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டார்கள். பாருங்கள், அந்த வீட்டில இருந்த வீரக்கார பெண்ணோடு காகாயோடு அதை சாராய் ஆபிராமுக்கு கொடுத்து அதன் மூலமாக இஸ்மேயல் அந்த சந்ததி வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது தேவனுக்கு பிரியமில்லாத சந்ததியாகவும் தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி தன்னுடைய உடன்படிக்கையின்படி ஆபிரகாமின் சந்ததியாக ஈசாக்கின் சந்ததியை தெரிந்தெடுத்து இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களாகவும் இயேசு கிறிஸ்துடைய எண்களை அவர் இயேசு கிறிஸ்து கூட நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாகவும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் அந்த மெய்யான தேவனை தொழுது கொள்ளும் பொழுது எங்களுக்கு இமைக்கு பெண்ணு மறுமையில அந்த மெய்யான தேவனோடு வாழ்கிற வாழ்வை தருகிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
இது உயிருள்ள தெய்வம், இப்படி தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றான மெய்த்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். பாவம் செய்யாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக தேவனுடைய இந்த கடைசி காலத்துல தேவன் இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். எல்லா தேசங்களிலும் ஒரு எழுப்புதலை கண்டு மக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் சேவையாக எழும்ப வேண்டும். இந்த மதங்களில வாழ்கிற மக்கள் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.

0: வெடியை கேட்டு கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த அநாதி தேவன் உறங்குவதும் இல்லை, எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மனிதன் கையில் வேலையினால் ஆக்கப்பட்ட தெய்வங்கள் தெய்வங்கள் அல்ல, உயிரற்ற தெய்வங்களாக அந்த தெய்வங்களுக்கு வீணான பொருட்களை உணவுப் பொருட்களை வேஸ்ட் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் அந்த மெய்யான தேவனாகிய உண்மை அறிந்து கொள்ள ஒன்றாண்மை தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பிடுவதாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு மறித்து எப்படி இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்தார் அதே போல எங்களுடைய வாழ்விலையும் இங்கு நாங்கள் மறிக்கும் பொழுது நீர் மீண்டுமாக வரும் பொழுது எங்களை உயிர்த்தள வைத்து உம்முடைய ராட்சியத்தில் அந்த கண்ணீர் இல்லாத கவலை இல்லாத துக்கம் இல்லாத மரணம் இல்லாத அந்த ராட்சியத்தில எங்களை வாழ வைக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஜபத்தின் படி உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியில செய்யப்படுவதாக காட்டுவதே. இந்த கவலை இல்லாத ராஜ்யம், கண்ணீர் இல்லாத ராஜ்யம், சமாதானமான ராஜ்யம், அன்பின் ராஜ்யம் காட்டுவதே. நியாய பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் தருகிற அந்த ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யத்துல நாங்கள் நித்திய நித்தியமான வாழ்வை உண்மையோடும் உத்தமத்தோடும் உம்மை தொழுது கொண்டு யாவருக்கு நீ கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லாரையும் நேசிக்கிற தேவன், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவன் நீரே மையான தேவன், அனாதி தேவன், ஆதியும் அந்தவமானவர், தொடக்க முடிவானவர், அன்பாவும் மயக்காவுமானவர். இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும் புதிய வானம் புதிய பூமியில எங்களை வாழ வைக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. ஒவ்வொருவரையும் முடித்துக்கொள், ஒவ்வொருவரும் விட்டுவிடக்கூடாது அந்த தவறான பிசாசின் தீமைகளுக்குண்டாக பொய்யான தந்திரங்களுக்குண்டாக திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நீரோ எங்களுக்கு வாழ்வு தரவும் அந்த வாழ்வு பரிபூரணம் பண்ணவும் வந்த தேவன் ஆண்டவரே. அந்த மரங்களில் இருக்கிற திருத்தின் ஆவிகள் அதிகாரத்தின் ஆவிகள் மாரமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த இந்த காலங்களில இந்த சேனைகள் கட்டப்பட்டிருக்கிறது, உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். முடிய மினிஸ்டரின் ஏஞ்சல்ஸை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவர் வாழும் தேசத்திலேயும் உம்முடைய பிள்ளைகள் வாழும் தேசங்களில் உம்முடைய மினிஸ்டரின் ஏஞ்சல்ஸ் அந்த தேசங்களை பொருட்படுத்தும்படியாக பிசாசுகளின் கிரிகைகள் மாம்ச சிந்தைகள் கட்டப்பட்டு மனிதர்கள் இயேசுவை அறிகிற அறிவை இந்த காலத்தில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய தூதர் இந்த பிசாசுகளை துரத்தி அந்த தேசங்களில் இருந்து அகற்றுவானாக ஆண்டவரே. தீமைகள் அகன்று போவதாக, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, ஒரு தேசங்களில் தீமைகள் நடைபெறாதபடி இந்த தீமைகளை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி உம்முடைய ராஜ்யம் வந்து அந்த ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு மக்களுக்கு கொடுப்பீராக. ஒருவரை கெட்டு போவதும் அது சித்தம் அல்ல, எல்லாரும் மறந்திருமே உம்மிடத்துல வருவதே உம்முடைய சித்தம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் உச்சத்திலே இந்த உள்ளங்கால் வரைக்கும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஒப்பந்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகி உலகத்தை அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நீ இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொருவரையும் நிரப்பும் உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரைக்கு நிரப்பி உடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ளுகிற உண்மை தொழுது கொள்ளும் போதெல்லாம் உண்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் உண்மை உணர்கிற உணர்வை கொடுத்து பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஒழித்துக் கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரும் லட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வாதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நன்றாக ஒரு வார்த்தை அருமையாக கொண்டு வந்தீர்கள். இந்த நன்றியான நல் தேவனுக்கு, ஒன்றான மெய்த்தேவனுக்கு எங்கள ஆயிரம் வாய் நாவுகளும் போதாது அவரை நாங்கள் நன்றி சொல்லி அவரை துதிக்கிறதுக்கு என்று சங்கீதத்திலையும் சொல்லியிருக்கிறது. என்றபடியால் அந்த ஒன்றான மெய்த்தேவனை பற்றி நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து, ரட்சிப்புக்குரிய வார்த்தையை கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர்.
0: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்கள் இதுவரையும் கேட்டுக்கொண்டிருந்தது பாஸ்டர் ஆண்டன் ராசன் ஆம் ஸ்காப்ரோ ஆண்டேரியோ. இப்பொழுது நாங்கள் முடிவு ஜபத்துக்குள் செல்லலாம். ஐ உட் லைக் டு நவ் எண்ட் நித்திய வெளிச்சம் அட் திஸ் மோமெண்ட். நாங்கள் முடிவு ஜபத்தை ஆரம்பிப்போம். ஃபாதர், வி தேங்க் யூ லார்ட் அட் திஸ் டைம் ஃபாதர் தட் யூ ஹவ் பீன் சோ ப்ரெசன்ட் லார்ட் வித் யுவர் ப்ரெசன்ஸ் வித் அஸ் லார்ட் லார்ட் ரைட் ஃப்ரம் பிகினிங் டு தி எண்ட் லார்ட் that you have been coming Lord, blessing us Lord, and leading and guiding us each step of the way. So we Lord remember Lord, even as you have brought us Lord, sister Subha Lord, with such a way Lord, only through your hand of power and might and strength and hope and glory and peace that you have been working Lord in her life and in her own family's life Lord, that you brought her back and being such a blessing Lord Jesus to all of us and especially to your kingdom's sake Lord. So we Lord, thank you, Lord, for that blessing. And also, Lord, enable her, Lord Jesus, to continue, Lord Jesus, what you have brought to her life as a call and a purpose to be fulfilled in her life and her own husband's life as well, that you are continuing to do the work you have begun in him, Lord. The Father of God, our faithful Savior, would complete the good work he has begun. That is the word, Lord, that you are giving to him, Lord, and you will fulfill it, Lord, in his life as well. And I see your hand of power and great glory and presence, Lord, working in his life, Lord. So I thank you for that. Also, Lord, thank you, Lord, for her family. Keep them, Lord, covered under your precious blood and continue to bring her and use her in your kingdom, I pray, Lord, in Jesus' name. So thank you, Father, for Lord, enabling me, Lord Jesus, to working alongside, Lord, for your honor and for your glory's sake, Lord. Lord, that you are the present one, Lord Jesus, who allows us, Lord, with the guidance and the burden that we carry, Lord, for the sake of the souls, Lord, that you enable us, Lord, to fall into wherever you want us to, Lord. Not hesitate, not look back, but look unto you, Lord, and only go with your strength and hope and glory, power and presence in our lives, Lord, to go forward. And as we, Lord Jesus, also went into the Lord devotional that you shared through me, Lord, today, Lord Jesus, how to exalt you and bring forth that presence in our lives, Lord. We cannot hide from you, no matter if you believe or not believe. Lord, we can never hide from your presence. You are ever so present with us in this world, oh God. So we thank you for that, Lord. Lord, I also thank you, Father, for the time we spent in your presence for the following half an hour, Lord. Even as the sister Subha was leading, Lord Jesus, in a kottase varum parvathangathukku mel en kangalai eradippen. And Lord, that way, Lord, we were able to, Lord Jesus, stand in the gap and pray, Lord, for many requests, Lord, for Nepal and for Lord, even as Lord, I prayed for the salvation of the people, Lord, and also, Father, for Sister Subha sharing, Lord, for all the children that are getting ready to go to school and for the university students and for their protection, for their guidance, for their travel, everything put together, Lord. I mean, you led her, Lord Jesus, and also, Lord, finished that wonderful time of prayer together, Lord Jesus. You were present and you have, Lord, also brought all the requests, Lord Jesus, coming down like a rain, like the shower comes down and blesses your people, oh God. It's how you, Lord, come down with the blessings of like showers of blessing coming down with our requests coming back to us, Lord. Like incense, Lord, poured forth, going up to heaven comes back as a blessing upon us. So we thank you, Lord. And also thank you for the first word that came through, Lord. And also Sister Dolly, who came and prayed for the, despite of her weakness at the moment, Lord Jesus, that you have given her the strength, Lord Jesus, that to be able to stand in the gap and pray for all of the workers, Lord, and enabling her, Lord Jesus, with the strength and power and might coming through her, Lord, the power of your Holy Spirit resting upon her life and her call. And I thank you for that, Lord. Be with her, strengthen and quicken and revive her once again, even as you prepare her, Lord, to share it tomorrow, Lord, the very way she could come and also host the program alongside with Sister Subha, if she's available. Lord, we thank you for that, Lord, and entrust it totally into your hands, we pray. And Lord, we thank you for the first word that came through, Lord, from Sister Brenda, Lord, who came and shared the word as usual, Father, from the living word of God, as you led her and guided her, Lord Jesus, in many aspects of how your word comes through in our lives, Lord, blessing us, Lord. And when your word is so powerful, Lord, that is the only entity that you would use this, Lord, for us, for our power, for the salvation to come through is only through the word of God. When we hear the word of God, we receive the Lord Jesus through the salvation and hope and glory that is in it, Lord, and also for healing and all the rest of the aspects that you shared through the word of God. So we thank you for that, Lord. And also for a powerful testimony and the word that Sister Grace shared, Lord, as the second word that came through today, Lord. What a powerful testimony, Lord. This is how you use, Lord Jesus, your body ministry, even in from a Hindu background, Hindu family, Lord, that you sought her out. You brought her out, Lord. And now you are using her, Lord, as that powerful testimony to come through her as an instrument, Lord, and a light, Lord, and a salt. You are using in her own family and the rest of the community, Lord, to show her what a powerful Savior that we love and serve as well. And for the salvation, Lord, that you have shown her, Lord, and now using her, Lord, with this powerful testimony of healing that you brought to her twin brother, Lord. And now this very message of that healing and hope is going to now share that as a way in which you, Lord, are going to open the family's eyes, Lord, to see. And they will, Lord Jesus, be touched and glorify your name as well, even as you make that entrance into their hearts and lives, Lord, as you move through these testimonies upon them. And that is how you used her, Lord, to do this, Lord. So we give you all the honor, the glory, and the praise, and also the word she shared, Lord Jesus. Even as you think, so are you. And Lord, about the heart. And heart is the very place, Lord, that you want us to, Lord, see, Lord, what it can do to us, Lord, positively, negatively, even to know our Savior. The heart is desperately wicked. Who can know it? Lord, how you want us to see ourselves through our heart. It's connected to our spirit, our mind. And everything comes from our heart, Lord. How we think is how who we are and what we are. We bring it forth through our lips. Therefore, Lord, help us, Lord, always to be humble and know, Lord, and put that words in place, Lord, before a mighty God, the Creator God, that our words will be in place with our hearts, Lord, only resonating with you, only bringing it into under subjection and obedience of Christ to the powerful entrance of your Holy Spirit alone that can do it in our lives. So we thank you for that challenging word as well. And we thank you for the powerful word that came through Pastor Anton Rasen. I am the final word, Lord, as usual, Lord. It's always deriving. It's always coming to the hope and glory of the Lord, our Creator, coming through for the salvation, the hope of our glory that rests upon the word of God to bring forth a powerful word of salvation into the hearts and lives of people, O God. And many aspects, many ways in which, Lord, you spoke, Lord, through the word of God, bringing forth, Lord, exalting our Lord and our God, our only true God, where, Lord, the other ways in which people, Lord, through many ways, Lord, try to reach that same God that they want to have faith, Lord, where Paul said to the unknown God, and he went and preached the gospel of Jesus Christ to the unknown God, which is the hope and glory that comes through Jesus and Jesus alone. So we thank you, Lord. Thank you. Thank you for that word as well, even as Pastor Anton Rasenaham, who had come and shared with us. And we thank you, Lord, for Brother Mahindran, who has been, Lord, showing interest coming in and out, but he needs the deserved rest and the family time as well, Father. So we release him, Lord, into your hands for that time that he truly deserves for himself. He works from Monday to Sunday. And Lord, therefore, Lord, he needs some time with the family, needs some time with for himself, for some rest. And we, Lord, thank you, Lord, for his time and dedication and service and his heart for your kingdom work and the burden he carries himself, Lord. Be with him, lead him and guide him and strengthen and quicken him and revive him as well, Father, for the end of the week, Lord. And he is also going to be there once again, Father, for Friday to host the program again and all over the weekend meeting. So we thank you for that. And also thank you, Lord, for Brother Leslie and Sister Rita, who had been, Lord, morning till evening, Lord, working and doing the work of what you have called them to be and doing, Lord Jesus, for your honor and for your glory. Entrust them totally into your hands for all the recordings that went on, for all the coordination that was done by Sister Rita. And we thank you for all of their dedication, time, and service once again, I pray. Bless them and their family as well and protect them and keep them for your honor and for your glory, sake. In Jesus' name we pray. Amen.
2: Amen.
1: Amen. Amen. Oh, Sister Suba. Echo pani kondirukku.
2: Echo pannudhu. So strong.
1: ஆமே
2: நானும் சொல்லி ஒரு ஜபத்தை ஏறெடுத்து நான்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஜெபிப்போ. என் அன்பா நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய கிருபிக்காக நான் நம்மை சோதரிக்கிற சாமி. பரிசுத்த ஆவியானவரே, அபிஷேகத்தின் வல்லமைக்கா நான் நம்மை சோதரிக்கிற அப்பா. என் ஏசு ராஜாதி ராஜாவே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நான் வரவேற்கிற அப்பா. என் அன்பு சகோதரன் தாவீதுக்கு அலை கடல் மேலே அபிஷேக ராகங்கள் மூன்றாவது வாலிமை வெளியீடு செய்த அப்பாவுக்கு கோடி கோடி சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாலிம் கேசட்டை கேட்ட ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீங்கள் அற்புதங்களை செய்தபடியால் உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. டாடி, இன்னும் என் மகனை கொண்டு நீங்க செய்ய போற காரியம் அது பயங்கரமா இருப்பதுக்காக சோத்திரிக்கிறோம். என் பிள்ளையை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதாக, இன்னும் பல கேசட்டுகளை வெளியிடும்படி என் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்யும். இந்த கேசட்டை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கோடி கோடியாக ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதித்தபடியா உண்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம், பெரிய காரியத்தை செய்யும். அன்பு இச டைரக்டர் தினகராயா குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதாக, ஜெயத்தை எடுத்துக்கிறோம், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
1: ஒலிநாடா கிடைக்கும் இடம் சுவிஜே தாவீது, இயேசுவே மெய்யான தேவன் ஊழியம், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு. தொலைபேசி 9111-316-349.
2: வேர்ட் ஆஃப் த லார்ட் ஹாலோகிராம் ஒட்டப்பட்ட ஒரிஜினல் சிடிகளையே வாங்கி பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களிடம் எல்லா கிறிஸ்தவ ஆடியோ வீடியோ சிடிகளும், பைபிள் மற்றும் திருவசனம் சார்ந்த பரிசு பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். வேர்ட் ஆஃப் த லார்ட், 119 சேமாத்தம்மன் நகர், 3வது செக்டார், கோயம்பேடு, சென்னை 107. தொலைபேசி எண் 044-247-9926-6. அலைபேசி எண் 9677-8772-8.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: தேவஜனமே, வாக்கு தத்தம் செய்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும்.

தேவ பிள்ளையே, தாமதங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியாவதில்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் செய்ததை தேவன் நிறைவேற்றினது போல உனக்கும் நிச்சயம் நிறைவேற்றுவார்.

அன்புடைய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒரு பயங்கரமான வேதனையின் பாதை. இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் இப்படிய நிலம் பிராயத்திலே இப்படிப்பட்ட அவமானங்கள் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் தண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு உதவி செய்ய யார் என்னோடு கூட நிற்க போகிறார்கள் என்று சொல்லி நான் என் உள்ளத்திலே நான் கண்ணீரோடு கூட கீபோர்டு வாசித்துக் கொண்டே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். என் அடைக்கலமே, என் ஆறுதலே, உம்மையே நான் தேடி ஓடி வந்தேன் என்கிற பாடல். தேவ பிரசன்னத்தோடு இந்த பாடலை என்னோடு கூட கேளுங்கள். உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இது ஒரு வேர்ட் ஆஃப் லார்ட் வெளியீடு.
1: அன்பானவர்களே, இந்த ஒலிநாடாவிற்காக அற்புத ஊழியத்தின் ஸ்தாபகரும் உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியருமான சுவிசேஷகர் டாக்டர் ஜான் சாலமன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
2: அபிஷேக கீதங்கள் என்ற தலைப்புடன் பல துதிப்பாடல்களை கொண்ட MP3 ஒலிப்பேழையை தேவநாம மகிமைக்கென பிரதிஷ்டை செய்து வெளியிடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்ற சங்கீதம் 71-23 தான் என் நினைவிற்கு வருவதுண்டு. ஆம், சுவிசேஷகர் கென்னடி பிரேமா ஓர் உண்மை ஆராதனைக்காரர். He is a true worshipper என்பதை நேரில் கண்டதுண்டு. இவரே பாடல்களை எழுதி இசையமைத்து பாடி ஆரா

சம்பாதித்து ஊழியம் செய்வதால் பல்லாயிரங்கள் பலனடைகின்றனர் என்பதற்கு நானும் ஒரு சாட்சி. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 என் தேவனாகிய கர்த்தர்தாமே அருமையான தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவரது ஊழியத்திற்கும் அனுகூலமான கதவுகளை திறந்திருவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒலிப்பேழை அநேக தேசங்களிலே அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்போர் ஆத்துமாவிலே ரட்சிப்பையும் சரீரத்திலே சுகத்தையும் வாழ்விலே அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நான் உங்களோட கூட இணைந்து ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசு மூலமாய் நீர் அருளி வருகிற சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அபிஷேக கீதங்கள் என்ற இந்த MP3 கேட்கும் அனைவரது வாழ்விலும் பரிசுத்தாவியினால் உண்டாகிற அபிஷேகத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம், விடுதலை, அற்புதம் வழங்குவதாக என்று ஜெபிக்கிறனப்பா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும், பாவத்தில் இருப்போரை ரட்சியும், வியாதி உள்ள சரீரங்களை கர்த்தர்தாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொட்டு சௌக்கியப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வேத வசனத்தின்படி இந்த பாடல்களை கேட்கும் பொழுதே துக்கத்தில் இருப்போருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் ஆண்டவரே. தம்முடைய ஜனங்கள் இந்த வேளையிலே தானே அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவ் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அருளப்பிறந்தர் செய்தி ஆறாம் அதிகாரம் 37 இவ்வாறு சொல்லுகிறது, என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிடேன். மத்தேயு 11:28-30. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்கள் மேல் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன். உங்கள் ஆன்மாவிற்கு இளைப்பாற்று கிடைக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நான் அவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் பார்த்திருக்கிறோம் ஐயா. அண்டவரே, அவமானத்தோடு நிந்தையோடு நடந்த போது யாரும் இல்லாத வேலையில் அண்டவரே தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வழிய நாமத்தை சொல்லி பாடினேன். அருமை சகோதரர் கிங்ஸ்லி அவர்களை ஆண்டவர் இன்னும் மகிமைப்படுத்துவாராக. இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே மீண்டுமாய் அருமை சகோதரி ஹேமாஜான் அவர்கள் அகிலவே போற்றிடும் ராஜாதி ராஜாவை பாட வருகிறார்கள். கரம் தட்டி அவர்களை வரவேற்போமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com. வெப்சைட் www

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ரெண்டு ராஜாக்கள் 9 அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டிக்கொண்டு இந்த தைலக்குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன் சேனாபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாபதியாகிய உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப்பழியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிடக் கடவாய். ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். யேசபேலை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடிப்போனான். யெகூ தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா, அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன என்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி, யெகூ ராஜாவானான் என்றார்கள். அப்படியே நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். யோராமோ இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட கீலேயாத்தில் உள்ள ராமோத்திலே சிரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் நிமித்தம் காவல் வைத்து வைத்தான். ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோட பண்ணின யுத்தத்திலே சீரிய தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரேலிலே ஆற்றிக்கொள்ளுகிறதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பி போயிருந்தான். யெகூ என்பவன், இது உங்களுக்கு சம்மதியாயிருந்தால் இஸ்ரேலில் இதை அறிவிக்கிறதற்கு ஒருவரும் பட்டணத்திலிருந்து தப்பிப்போகும்படி விடாதிருங்கள் என்றான். அப்பொழுது யெகூ ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரேலுக்கு நேராக போனான். யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான். இஸ்ரேலில் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் யெகூவின் கூட்டம் வருகிறதைக் கண்டு, ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். அப்பொழுது யோராம், நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொல் என்றான். அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய், சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன் அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருக்கும் இடமட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றான். ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினான். அவன் அவர்களிடத்தில் போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன, என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடமட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய எகு ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிக வேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான். அப்பொழுது யோராம், ரதத்தை ஆயத்தப்படுத்து என்றான். அவனுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தின போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அவனவன் தன் தன் ரதத்திலே ஏறி யெகூவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரவேலியனாகிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்பட்டார்கள். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய வில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே, இது சதி என்றான். யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். அப்பொழுது யெகூ தன் சேனாபதியாகிய பிட்காரை நோக்கி, அவனை எடுத்து இஸ்ரவேலியனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு, நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே, இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடிப்போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து, அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்ளேயாம் கிட்ட இருக்கிற கூர்மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடிப்போய் அங்கே செத்துப்போனான். அவனுடைய ஊழியக்காரர் அவனை ரதத்தின் மேல் எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை தாவீதின் நகரத்தில் அவன் பிதாக்களோட அவனுடைய கல்லறையில் அடக்கமிடினார்கள். இந்த அகசியா ஆகாவுடைய குமாரனாகிய யோராமின் 11 வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யெகூ ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள், தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் யேசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இன்னது யேசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு யேசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும்.
1: புலம்பல் 5 கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும், எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புற தேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின. திக்கத்தவர்களானோம், தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள், எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம், எங்கள் விறகு விலை கிரயமாய் வருகிறது, பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அப்பத்தால் திருப்தியாகும்படி எகிப்தியருக்கும் அசீரியருக்கும் எங்களை கையளித்தோம், எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம், அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை. வனாந்தரத்தில் இருக்கிற பட்டயத்தினால் பிராண மோசத்துக்கு ஏதுவானவர்களாய் எங்கள் அப்பத்தை தேடுகிறோம். பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையைப் போல் கருத்து போயிற்று. சியோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டணங்களில் இருந்த கன்னிகைகளையும் அவமானப்படுத்தினார்கள். பிரபுக்களுடைய கைகளை அவர்கள் கட்டி அவர்களை ஏற தூக்கினார்கள். முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை. வாலிபரை இயந்திரம் அரைக்க கொண்டு போகிறார்கள். இளைஞர் விறகு சுமந்து இடறி விழுகிறார்கள். முதியோர்கள் வாசல்களில் உட்காருகிறதும் வாலிபர் கிண்ணறங்களை வாசிக்கிறதும் நின்று போயிற்று. எங்கள் இருதயத்தின் களி கூறுதல் ஒளிந்து போயிற்று. எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோமே. அதனால் எங்கள் இருதயம் வளர்ச்சியமாயிற்று. அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின. பாழாய் கிடக்கிற சியோன் மலையின் மேல் நரிகள் ஓடித் திரிகிறது. கர்த்தாவே, நீர் எந்தெந்தைக்கும் இருக்கிறீர். உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். தேவரீர் எந்தைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பதென்ன? கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ? எங்கள் பேரில் கடும்
0: கோபமாயிருக்கிறீரே. 10 அதிகாரம். ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியினால் யெகூ சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்துக்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்துக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினார். அதில் உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உங்களோடு இருக்கிறார்களே, ரதங்களும் குதிரைகளும் அரணான பட்டணமும் ஆயுதங்களும் உங்களுக்கு உண்டே. இப்போதும் இந்த நிருபம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரில் உத்தமமும் செம்மையுமாயிருக்கிறவனை பார்த்து அவனை அவன் தகப்பனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து உங்கள் ஆண்டவனுடைய குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதியிருந்தது. அவர்கள் மிகவும் பயந்து, இதோ 2 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே, நாங்கள் எப்படி நிற்போம் என்றார்கள். ஆகையால் அரமனை விசாரிப்புக்காரனும் நகர விசாரிப்புக்காரனும் மூப்பரும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரரும், நாங்கள் உமது அடியார்கள், நீர் எங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்வோம், நாங்கள் ஒருவரையும் ராஜாவாக்குவதில்லை, உமது பார்வைக்கு சம்மதியானதை செய்யும் என்று யெகூவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அப்பொழுது அவன் அவர்களுக்கு 2வது நிருபத்தை எழுதினான். அதில் நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரின் தலைகளை வாங்கி நாளை இந்நேரத்தில் இஸ்ரேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. ராஜாவின் குமாரராகிய 70 பேரும் தங்களை வளர்க்கிற பட்டணத்தின் பெரிய மனுஷரோடு இருந்தார்கள். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்தபோது அவன், விடியற்காலம் மட்டும் அவைகளை ஒலிமுக வாசலில் 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா? இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே, ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார்? ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான். இஸ்ரேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும், அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும், அவனை சேர்ந்த மனுஷரையும், அவனுடைய ஆசாரியர்களையும், அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்று போட்டான். பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டான்.
2: தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.
0: மேய்ப்பரின் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரரை அங்கே கண்டு, நீங்கள் யார் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் அகசியாவின் சகோதரர், நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரியின் பிள்ளைகளையும் வினவுகிறதற்கு போகிறோம் என்றார்கள். அப்பொழுது அவன், இவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். அவர்களை உயிரோடே பிடித்து 42 பேர்களாகிய அவர்களை ஆட்டுமயிர் கத்தரிக்கிற துறவண்டையிலே வெட்டி போட்டார்கள். அவர்களில் ஒருவனையும் அவர்கள் மீதியாக விடவில்லை. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாயிருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வரச் சொல்லி, நீ என்னோட கூட வந்து கர்த்தர்க்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோட சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீரும் அளவும் சங்காரம் செய்தான். பின்பு யெகூ ஜனங்களையெல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகா பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனை சேவிப்பது மிகுதி. இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பியுங்கள், ஒருவனும் குறையலாகாது. நான் பாகாலுக்கு பெரிய பலியிடப் போகிறேன், வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றான். பாகாலின் பணிவிடைக்காரரை அழிக்கும்படி யெகூ இதை தந்திரமாய் செய்தான். பாகாலுக்கு பண்டிகையின் ஆசரிப்பை கூறுங்கள் என்று யெகூ சொன்னான். அப்படியே கூறினார்கள். யெகூ இஸ்ரவேல் தேசமெங்கும் அதை சொல்லி அனுப்பினபடியினால் பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாரும் வந்தார்கள். வராதவன் ஒருவனுமில்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவில் நாச்சாரியும் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவன் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாபோடும் கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரே அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரரில் ஒருவரும் இங்கே உங்களோட இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள் என்றான். அவர்கள் பலிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனை எவன் தப்ப விடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்ப விட்டவனுடைய ஜீவன் ஈடாயிருக்கும் என்றான். சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்தபோது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எரிந்து போட்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீ கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மல ஜலாதி இடமாக்கினார்கள். இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்றுக்குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் முறிய அடித்து யோர்தான் துவக்கி கிழக்கில் உள்ள அர்னோ நதிக்கு சமீபமான ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும் பாசானிலும் உள்ள காதியர், ரூபேனியர், மனாசேயர் இவர்களுடைய தேசமாகிய கீலேயாத் முழுவதையும் முறிய அடித்தான். யெகூவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய எல்லா வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யெகூ தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவனை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோவகாஸ் ராஜாவானான். யெகூ சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜ்யம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம். 30வது வருஷம் 4வது மாதம் 5வது தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5வது வருஷமாயிருந்தது. அந்த 5வது தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதியண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வரக்கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நான்கு செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4க்கும் அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோட சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தன. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால், அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாயிருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாயிருந்தது. அக்கினியில் இருந்து மின்னல் புறப்பட்டது. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடித் தெரிந்தன. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில், இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களையுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வருணமாயிருந்தது. அவைகள் 4க்கும் ஒரேவித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தது. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. அந்த ஜீவன்கள் செல்லும்போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அவைகள் செல்லும்போது இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும்போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர்நேராய் விரிந்திருந்தன. தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற இரண்டிரண்டு செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன. அவைகள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இறைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இறைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இறைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும் போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினி மயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினி மயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும். தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியா. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். எங்களுக்கு இடம் கொடுங்கள். நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். எப்படி என்றால், நாங்கள் மக்கெதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். இதன் நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றையும் குறித்து வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிற்றே. மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாயிருக்கிறது. ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து

0: ஆமீன் ஆமீன். இன்று 3ஆம் தேதி 9ஆம் மாதம், 3ஆம் தேதி ஐப்பசி மாதம், 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:02, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகராயல் ஜெயம் கிடைக்கும். நீதிமொழிகள் 24:16 கூறுகின்ற அந்த வசனத்தின்படி, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 8, புலம்பல் 4, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் 2 கொரிந்தியர் 1:2 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஒரு வருடத்திலே வருஷத்து வயதாக புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு கடந்து சென்று ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி அகிலா காலை வேளையிலே மொன்ட்ரியல் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். முதலில் நாங்கள் அபிஷேக ஆராதனையுடன் வழிநடத்த ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். துதிகள், ஜபங்கள், வார்த்தைகள், சாட்சிகள் புறப்படுகின்ற பொழுதும் கத்தர் தாமே அவற்றை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வழியிருந்து ஊழியரை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரிசலிடமா உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம்.
1: சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா நீர் எங்களை காண்கின்ற தேவன பாராச்சா, உயிருள்ள தேவன பாராச்சா. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொல்ற தேவனே, எங்களை ஆண்டவரே தேவனே பரிசுத்த ஜனங்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைத்த தேவனப்பா, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்தியேசுவின் மூலம் நமக்கு வருகிறதையா. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ளே பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள், எங்கள் சபையின் பிள்ளைகள், ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரியதாயிருக்கிறதப்பா. ஆண்டவரே தேவனே, நோவாவுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை இந்த வேளை நினைவுகூறுவோம். ஆண்டவரே எங்கள் கரத்தின் வேலையில் எல்லாம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகள் அப்பா ராஜா. ஆண்டவரே நாங்கள் விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றதும் இல்லை அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறேன். எங்கள் அப்பா எங்கள் மேல் நினைவாயிருக்கிறார், எங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகி தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் அப்பா. நேற்றைய நாளிலும் ஆண்டவரே தேவனே அப்பா, தகப்பனே மழை வெள்ளம் ஆண்டு தொன்றோவில் வந்திருந்த வேளையிலும் தேவரீர் ஆண்டவரே தேவனே அதை வடிந்து போக பண்ணினதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஐயா ராஜா இயற்கை அனர்த்தங்கள் ஆண்டவரே அப்பா ராஜா தேசங்களிலே வராதபடி தேவரீர் நீர் காத்து கொள்ளும்படி செபிக்கிறோம். உம்முடைய கரத்தை ஆண்டவரே வைத்து ஐயா ராஜா தேவனே வானத்தின் ஆண்டவரே தேவனே சத்துவங்கள் நியமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும், நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே பிரயோஜனமாயிருக்கும்படி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததி சந்ததியாய் அவர்களை உணர்த்தி வழிநடத்தும்படி செபிக்கிறோம். அப்பா ஆபிரகாம் என்னுடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்தான்னு சொல்லி ஆண்டவரே ஈசாக்கை ஆசீர்வதித்திர பாராச்சா. அதே போல ஈசாக்கின் மூலம் யாக்கோபை ஆசீர்வதித்தர். யாக்கோபின் மூலம் 12 கோத்திரங்களையும் இன்று வரையும் இஸ்ரவேல் தேசத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறேர். ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம். ஐயா இஸ்ரவேலை சுற்றி எப்பொழுதுமே பயங்கரமான எதிரிகளின் படைகள் இருந்தாலும் கூட தேவரீர் அந்த தேசத்தின் மேல் ஆண்டவரே உம்முடைய கண்கள் எப்பொழுதும் விசாரித்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த காலை வேளையில் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே தேவனே எங்களுடைய ஆதாரம் நீங்க தான் பாராச்சா. எங்களுடைய வழிகாட்டுதல் நீங்க தான் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு உண்டான ஆலோசனைகள் நீங்க தான் பாராச்சா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். ஆண்டவராகிய தேவனே அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் சுகம் உண்டாகும் சொல்லப்படுகிறது அப்பா. ஆண்டவரே வாக்கு கொடுத்தீங்கள ஐயா, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். தகப்பனே எங்களுக்கு எங்கள் குடும்ப வாழ்க்கையில ஆலோசனை தேவையப்பா. சபை ஊழியங்களிலே ஆலோசனை தேவை ஆண்டவரே. பிள்ளைகளுடைய காரியங்களில் ஆலோசனை தேவை. திருமண காரியங்களில் ஆலோசனை தேவை. சபையிலே ஆலோசனை தேவை. ஊழியங்களிலே ஆலோசனை தேவை ஆண்டவரே. தேவனே அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே குடும்பத்தில் அங்கத்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் உம்முடைய ஆலோசனை தேவையப்பா. உமக்கு முன்பாக அபயமிட்டு செபிக்கிறோம். உம்முடைய ஆலோசனை நிலை நிற்கும் அப்பா. உம்முடைய ஆலோசனை நிலை நிற்கும் தகப்பனே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்

ஆண்டவரே முகசூத்திரமைய ராஜா தகப்பனே ஆண்டவர் ஆகிய தேவனே, நாங்கள் விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றதில்லை அப்பா ராஜா. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே சியோனிலே வாசம் பண்ணுகிற தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்பதை அறிந்து கொள்வார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே ம துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே ம துதிக்கிறோம் ஆண்டவரே, நீரே எங்களுடைய ஆதாரம் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே ம துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே, மக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் அப்பா. கர்த்தர் எங்கள் களஞ்சியங்களிலும் நாங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் எங்கள் தேவனாய கர்த்தர். ஹலேலூயா, எங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் எங்கள் கற்பத்தின் கனியிலும் எங்கள் மிருக ஜீவன்களின் பலனிலும் எங்கள் நிலத்தின் கனியிலும் எங்களுக்கு ஹலேலூயா பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் எங்கள் தேசத்திலே மழை பெய்யவும் நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தரங்களுக்கு தமது நல்ல புத்திசாலி ஆகிய வானத்தை திறப்பார். நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், நாங்களோ கடன் வாங்காதிருப்போம். ஹலேலூயா. காக்கும் கரங்கள்

ஆண்டிடு. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன்.

பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். காத்திருந்து பெலனடைந்து

இருளிர் அதிகாரத்தில் நின்று எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு சூத்திரம். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சூத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஆதலால் எங்கள் முகத்தை ஆண்டவரே கற்பாறையை போல் ஆக்கினோம். ஹாலேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு வருகிறதப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். ஆண்டவரே கல்லான இருதயங்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு ஆண்டவரே சதியான இருதயங்கள் வைக்கப்பட வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலிலூயா. சத்திய வேதம் பக்தரின் தீபம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தரின் தீபம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம், எத்தனை துன்பம் துயரம் வந்தும்

ஆத்மா உயிரடையும், மகளும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும்.

போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம்

ஆலயம் தீபம் உத்தமமாக காட்டும் சத்திய வேதம் வான

ஹாலேலூயா தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே இந்த நாளிலும் ஐயா ராஜா ஆண்டவரே தேவனே, நம்முடைய தமிழ் ஜனங்கள், தமிழ் குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள், அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா ராஜா. இந்த வேளையிலும் ஐயா உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை எங்கள் தமிழ் ஜனங்கள், எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள், எங்கள் சபையின் பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே, விசுவாச குடும்பங்கள், உலகம் எங்கும் இருக்கிற விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி இவர்கள் தந்தள்ள வேண்டும் என்றும், தாம் இவர்களை அழைத்ததினாலே அங்கே எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்த வாங்கிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவ மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நாங்கள் அறியும் படிக்க அவர் எங்களுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு, அவர்கள் பிள்ளைகளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹாலேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா பிதாவே, மேலும் உத்தவமானவர்களை நாங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக எங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகரியமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையின் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நாங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடர்லற்றவர்களுமாயிருக்கவும் வேண்டுதல் செய்கிறோம். தகப்பனேமுக்கு சோத்திரம் ஐயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டோம், குப்பையுமாக எண்ணுகிறோம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தீர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்காக, எங்கள் தேசத்து ஜனங்களுக்காக, ரட்சிக்கப்படாத எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவராகிய தேவனே, எங்கள் பிள்ளைகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் என் பிள்ளைகளே, திருச்சபையின் பிள்ளைகளே, விசுவாச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சார்ந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வீழ்தல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தில் நின்று உங்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பினே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நான் ஒரு அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பிலனானீர். நான் ஒரு அபிஷேக ஒலிவ மரம் உம் சாலைய

0: நான் ஒரு அபிஷேக ஒலிவ மரம். ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஆண்டவராகி தாப்பனே, இலங்கை தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தில் சத்தியம் முளைக்க வேணும், நீதி முளைக்க வேணும் அப்பாராஜா. ஆண்டவராகி தேவனே, தகப்பனே, தேசம் முழுவதும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்ல ஆண்டவரே, அதிபதிகள் மேல் ஆண்டவரே, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகள் மேல், புத்தபிக்குகள் மேல், முஸ்லிம்கள் மேல் ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, நம்முடைய இந்து மதத்து பிள்ளைகள் மேல் ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, ஆண்டவரே ஆமிகள் மேல், போலீஸ்காரர்கள் மேல் ஆண்டவரே, ஒவ்வொரு பிரஜைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதே போல ஐயா, இந்த கனடா தேசத்திலும் நாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு தேசங்களிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற அந்த டாரிஃப் பிரச்சனையிலிருந்து தேசங்களை விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம் ஐயா. நீ பேசும் ஆண்டவரே அப்பா, தேவனே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே, முர்தாக்கு விரோதமாக துஷ்ட ஆமான் ஆண்டவரே எழும்பி எத்தனையோ காரியங்கள் செய்தாலும் கூட ஆண்டவரே தேவனே, தகப்பனே, ஆகாஸ்வீருடைய சொப்பனத்தில் அவனோடு பேசினீரே அப்பா ராஜா, முர்தகாயை உயர்த்தினீரே தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, அமெரிக்கன் அதிபதியோடு நீ பேசும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆசீர்வதியும் சுழமைப்படுத்தும் ஐயா. இந்த தேசத்தின் அதிபதிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும் ஐயா. ஆண்டவரே, வருமானங்களை வரிகளை விரியன் செய்யாதபடி ஆண்டவரே தேவனே, அவர்களுடைய கரங்களை ஆண்டவரே தேவனே உமக்குள்ளே திடப்படுத்தும் ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற போட்டிகள், புறாண்மைகள், சண்டைகள், யுத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு ஐயா ராஜா, தேசங்களிலே அமைதியே விசேஷமாக ராஜா. இந்த ஈராக் ஈரான் யுத்தங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே தேவனே, இஸ்ரேல் யுத்தங்கள் ஆண்டவரே, அமெரிக்க தேசத்து யுத்தங்கள் எல்லாவற்றிலும் தேசங்களுக்கு போய் கொடுக்கும்படி வைக்கும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தாப்பனே, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவற்றை கேட்டார், பதில் தந்தார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி உங்களை கர்த்தர் தாமே உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. போக்கிலும் வரத்திலும் குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பின்புறத்தில் இருக்கின்ற சகோதரன் இமானுவேலை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாங்கள் நாளை நாளிலே இதே வேளையிலே காலை வேளையிலே இன்னும் ஒரு அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன், நன்றி இமானுவேல். உங்களுடைய தாளங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன்,
1: அருமையானவர்களே. இதுவரை நேரம் எங்களுடன் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலை கூட கடந்து செல்லாமே ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். இன்று 3ஆம் தேதி, 9ஆம் மாதம், 3ஆம் தேதி ஐப்பசி மாதம், 3ஆம் தேதி ஆவணி மாதம், ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நீதிமொழிகள் 24:6 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 8, புலம்பல் 4, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாடு 2 கொரிந்தியர் 1:2 அதிகாரங்கள் பெற்று நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம் நேற்றைய நாளிலே. அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், தேவனிடம் ஒரு நிமிடம் அப்படியானவற்றை அனுப்பி தந்திருக்கிறோம். அனுப்பி தருகிற ஊழியர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே அவற்றை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களும் அதன் மூலம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கால வேளையில் எங்களுடன் பாசர் அன்றன் ராசனை அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி எஸ்தர் அகிலா மொன்றியல் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சௌரி சுஜாதா ஆனந்தராஜ் அவர்கள் கிளிநொச்சியிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். சௌரி டோலி இணைந்தார்கள். இன்னும் ஒருவர் இணைந்தார், இலங்கையிலிருந்து சென்று விட்டார். அவர்கள் இணைவார்கள் என விசுவாசிக்கிறோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்நாளிலும் மற்றெல்லாம் ஜபங்களை தொகுத்து வழங்க இலங்கை, இந்திய உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபிப்பதற்காக ஊழியர்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நேற்றைய நாளிலே ஒரு சிறிய மேப்பை பார்த்தேன். அதிலே ஒரு டாட் போல இருக்கிறது இஸ்ரேல். அதனை சுற்றி முழுக்க முஸ்லீம் நாடுகள், அராப் கண்ட்ரி நாடுகள். அதை பற்றிக்குள்ளே ஒரு சிறிய டாட் போல இருக்கிற அந்த இஸ்ரேல் அவர்களை ஆளுகிறார்கள். அவர்களுக்கு கொடுத்த அந்த பலனுக்காக, தைரியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் இஸ்ரேல் நாட்டுக்காக விசேடமாக ஜெபிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கனடா நாட்டுக்காக, அமெரிக்க நாட்டுக்காக நடைபெறுகின்ற எல்லாவித குளறுபடிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்க வேண்டும். அதற்காகவும் சந்தோஷம், சமாதானம், சுவீட்சமான வாழ்வும், யுத்தமற்ற நாடாகவும், உண்ண உணவையும், உடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் கர்த்தர் தந்த எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபங்களுக்கூட கடந்து செல்கிறோம். கர்த்தர் பெரிய மாற்றங்களை இலங்கையில் கொண்டு வந்தார், தமிழ்நாட்டிலும் கொண்டு வந்திருக்கிறார். அப்படியாக இந்த ஊழல் மிகுந்த மக்கள், ஊழல் மிகுந்த தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலிருந்த ஊழிய சௌதி ஜனத்தை அவர்களை வரவேற்று கொண்டு அவருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம். அவர் மீதியான ஜபங்களுக்கூடாக தொகுத்து வழங்குவார். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ் லோட்டமா உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க.
2: தங்கம்மா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஷ்டி அண்ணா குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மை கேதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தியே உங்களில் இருக்க கடவது என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. அதாவது முதலாவது இயேசு கிறிஸ்துவிடத்திலே சிந்தியை என்ன அறிந்தால்தான் நாங்கள் அந்த சிந்தையிலே இருக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது பிதாவின் சித்தம் செய்வதே எங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிந்தியாய் இருந்தது. இந்த பூமிக்கு வந்து அவருடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எதை பிதா சொன்னாரோ அதுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதை எல்லாம் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பிதாவும் அங்கு குமாரனும் ஐக்கியப்பட்டிருந்தார்கள். அந்த ஐக்கியப்பட்ட நிலைமைதான் அவர்களுடைய சிந்தையை வெளிப்படுத்துகிறதை நாங்கள் வேதத்திலிருந்து காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவ சித்தம் செய்து முடிக்க கூடியதாய் இருந்தது அவர்களுடைய ஐக்கியம். இன்றைய நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து இருந்தால் இந்த உலகத்தையே ஆள முடியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய சிந்தையில தான் முதலாவது அந்த பாவமாயிருந்தான பரிசுத்தமாயிருந்தான அங்கதான் ஸ்டார்ட் பண்றதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து எப்படியாய் கீழ்ப்படிந்தார் என்று பிலிப்பியர் 2:6 சொல்லப்படுகிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளி ஆடின பொருளாக எண்ணாம தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், அவர் மனித ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அங்கு எங்களுக்கும் அங்கு பிதாவுக்கும் இருந்த அந்த பிரிவினையை ஒப்புதலாக்கவே அந்த இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய செயல் அவருடைய குணாதிசயத்தில் ஒன்றாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். தேவனுக்கு அவர் இணையாய் இருப்பதை அவர் கொள்ளியாடின பொருளாய் எண்ணாமல் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் எடுத்துக்கொள்ள பிரியாசப்படவில்லை என்பது எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அவர் தன்னை தானே வெறுமி ஆக்கினார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனிதர்கள் நடுவே மிகவும் அங்கு பூமியிலே மிகவும் தாழ்ந்த நிலையிலே அவர் இருந்தார். அந்த சிலுவையிலே அந்த மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அதாவது சிலுவை மரணமே அந்த நாட்களிலே மரணங்களிலே கீழ்த்தரமான மரணம் என்றால், அதாவது குற்றவாளிகளை தண்டிக்கிற மரணம் என்றால் இந்த சிலுவையின் மரணம் தான். அதைத்தான் எங்கள் தேவன் அதை எடுத்து எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து காட்டினார். நாங்கள் இப்பொழுது தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவராய் நாங்கள் அவருடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து செய்த திட்டத்தை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் எங்களை நாங்கள் முதலாவது தாழ்த்த வேண்டியதாய் இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து உண்மையாய் இருந்து மரண தருவாயிலே அவர் தன்னுடைய தாழ்மையை அங்கு பெரும் அளவும் தோற்றினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மரண தருவாயிலே தாழ்மையின் தெருவிதம் அவரிலே தோன்றியதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தவறான குற்றஞ்சாட்டின வேளையிலும் தவறான நடத்தி அவரை கொன்ற வேளையிலும் அவர் பெருமையோடு அங்கு எதிர்த்து நிற்கவில்லை. எனக்கு எல்லா அதிகாரம் இருக்கண்டு அவர் எதிர்த்து நிற்கவில்லை. அந்த இடத்திலே தாழ்மைப்பட்டபடியாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்குள் அங்கு வெறுமை மனத்தாழ்மை கீழ்ப்படிவு இவைகள் எல்லாவற்றையும் அங்கு பிதா கண்டு அவருக்கு பலன் அளித்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அங்கு பாருங்க, அதே போல எப்படியா இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினாரோ, இந்த பூமியிலே எப்படியாய் தாழ்த்தப்பட்டிருந்தாரோ அதே போல அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் அவருக்குள்ளே இருந்த உண்மையான அங்கு தகுதியான காரியம் அங்கு அவரை உயர்த்திச்சு என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அதனாலே தான் இன்று மட்டும் மனிதர்களுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் ஆறுதல் பெறுகிறது, அன்பு உருக்கமான இரக்கம் கொண்டிருக்கிறது. இதுதான் தேவ கிருபியாய் இருக்கிறது. தேவ கிருபியை நாளே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய சிந்தை எங்களுக்குள்ள இருக்குமானால் நாங்கள் செய்ய வேண்டியது ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவருமாய் இருந்து தேவனுக்கு ஏற்ற இசைந்த ஆத்துமாவாய் ஒன்றையே சிந்தித்து நாங்கள் வாழ வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. வரங்கள் வெளிப்படுத்தலே அங்கு சபைகளுக்கு சொல்லும் போது ஒரு சபைக்கு சொல்லப்படுகிறது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று. நாங்கள் மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சிந்தை எங்களில் இருந்தாதான் நாங்கள் மரண பரியந்தம் நிலைய நிற்க முடியும். ஏனென்றால் எங்களால் அதை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து கிரியை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சிந்தியே எங்களில் இருந்தாதான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் அங்கு நடந்து போக முடியும். எங்களுடைய பிரயாணத்தை சரியான முறையில அங்கு செய்து முடித்து நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடினோம் என்று சொல்லக்கூடியதாய் நாங்கள் இருக்க முடியும். ஏனென்றால் இந்த காலம் கடைசி காலம், இந்த காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்வோம். கர்த்தரங்களுக்கு அதுக்குரிய காரியங்களை செய்து முடிப்பார் என்று நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தரே தேவன், அவரே நான் ஆண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு சமாதானம் எட்டி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாங்கள் முழங்கால் படியிடும் போது இன்னொருவனுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஏனென்றால் எனக்காக அல்ல, பிறனுக்காக நாங்கள் நோக்கும் போது நிச்சயமாய் அது ஆசீர்வாதமாய் மாறும் என்றதை நாங்கள் கண் நோக்கி பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கத்ததாமே என்ற நாளும் கூட இருந்து வழி நடத்துவாராக. எங்கள் ஜபங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதா இதுவனுக்குள்ளே கடந்து வர கத்தர் உதவி செய்வாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேவனுடைய சித்தத்தை சிந்தை எங்களிலே ஆளுக செய்ய வேண்டும். திருச்சபை மக்களுக்குள்ளே அந்த சிந்தை ஆளுக செய்ய வேண்டும். பிதாவின் சித்தத்தை எப்படி இயேசு கிறிஸ்து செய்து முடித்தாரோ அப்படியாய் நாங்கள் தேவன் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நாங்கள் செய்து முடிக்கக்கூடியவர்களாய் திருச்சபை மக்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உண்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை இந்த உலகத்துல வந்து செய்து முடித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், ஆனாலும் நீர் எங்களை நிறைவாக்கி உம்முடைய சிந்தையை எங்களுக்கு தந்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய இந்த உலகத்தில் உள்ள அத்தனை திருச்சபைகளும் ஊழியர்களும் உமக்கு பிரியமாக வாழ உம்முடைய சிந்தை உடையவர்களாக வாழ இந்த சுவிசேஷத்தை இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்க சாட்சி சொல்ல நீர் எப்படி அன்று இஸ்ரவேலில எப்படி காண்பித்தீரோ சகல ஜாதிகளையும் சகல ஜனங்களை குணமாக்கி சுற்றி திரிந்தீரோ அதே போல இந்த காலங்களிலும் மக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் உமக்கு பிரியமான சிந்தை உள்ளவர்களாக உம்முடைய சிந்தனை உள்ளவர்களாக உம்முடைய திருச்சபை மக்களாக உம்முடைய கடைசி கால ஊழியத்தை செய்து முடிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அன்று இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். இப்படியாக அப்போஸ்தலர் தொடக்கம் இந்த கடைசி கால ஓட்டத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே இந்த காலத்துல ஊழியம் செய்யற ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள், உம்முடைய சிந்தை உள்ளவர்களாக உமக்கு பிரியமாக இந்த ஊழியத்தை இந்த இறுதிக்கால ஓட்டத்தை ஓடி முடிக்க உம்முடைய சித்தத்தை செய்ய ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புவீராக, ஒவ்வொருவருடைய சிந்தையையும் மாற்றுவீராக. ஆண்டவரே ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை தோத்திரத்தோடு பிறருக்காக நாங்கள் செய்ய ஒவ்வொரு தேசங்களும் சமாதானமாக சந்தோஷமாக சுபீட்சமாக இயேசுடைய நாமத்தை யோவான் 3:30 இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக, துணை செய்வீராக. இன்னும் கொஞ்ச காலம் வாழுவது நாங்கள் அல்ல, நீர் எங்களுக்கெல்லாம் வாழுகிறீர் என்ற உணர்வோடு நாங்கள் இந்த கால ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். விசேடமாக அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜபிக்கிறேன், ஈரான் தேசத்துக்காக ஜபிக்கிறேன். அந்த யுத்தங்களை ஓயப்படுகிறவர் நீர் என்பதையும் அந்த தேசங்கள் சமாதானமாக சந்தோஷமாக வாழ யுத்தம் ஒரு வழி அல்ல, சமாதானமான வாழ்வு உம்முடைய சமாதானத்தை இயேசு நீர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதெல்லாம் உங்களை இறுதியம் திகையாமலும் கலங்காமலும் இருப்பதாக. இப்படியாக யூஎஸ்ஏ கனடா ஒவ்வொரு தேசங்களிலேயும் நீர் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய ஞான புத்தி அறிவோடு ஒவ்வொரு தேசங்களும் இயேசுவை உயர்த்துகிற தேசங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மிடத்துல ஞான புத்தி அறிவு எல்லாம் உம்மிடத்துல இருந்துதான் வருகிறது. ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் உம்முடைய சிந்தை உள்ளவர்களாக மாற்றும். ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இசைந்த ஆத்மாக்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய தற்பெருமைகள் எங்களுடைய தனியான பெருமைகளை விட்டு விட்டு இயேசு எனக்காக ஒவ்வொருவருக்காகவும் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு உணர்வோடு எங்களை தாழ்த்தி நாங்கள் இசையும் பொழுது இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடியும். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் இசையும் பொழுது 10,000 பேரை அவ்வளவு பேலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். நாங்கள் இசைந்த ஆத்துமாக்களாக ஒவ்வொரு திருச்சபைகளும் மனிதர்களும் ஊழியக்காரர்களும் ஒவ்வொருவரும் இணையும் பொழுது இந்த எழுப்புதல் தடுக்க முடியாதது. ஆண்டவரே, நீர் கூட இருந்து இந்த காரியத்தை இசைந்த ஆத்துமாக்களாக, ஒவ்வொரு ஆத்துமாக்களை நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், நீர் எங்களை இசைந்த ஆத்துமாக்களாக மாற்றி இந்த கடைசி காலத்துல உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்ச சங்கம ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற சிலரீட்டா கொடுப்பதுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வானொலியூடாக போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு மக்களையும் இசைந்த ஆத்துமாக்களாக வெள்ளன் கொடுக்கிற அந்தந்த இடங்களில் இருக்கிற சபைகள் எல்லாம் இணைந்து செயற்பட, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இணைந்து செயற்பட, மனிதர்களை கொள்ளைப்பொருளாக ரட்சிப்பு ஒவ்வொரு தேசங்களிலேயும் கொள்ளைப்பொருளாக வர ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என சிஷருக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரம் கூட இருந்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கிறேன். கடவுளுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அந்த தேசத்துக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களிலும் உம்முடைய சித்தம் இந்த பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் உம்முடைய கரம் கூட இருந்து நாங்கள் இசைந்த ஆத்மாக்களாக, இயேசுவுடைய சிந்தை உள்ளவர்களாக, எங்களுடைய தற்பெருமைகளை இயேசு மரண பரியந்தம் தாழ்த்தினது போல நாங்கள் தாழ்த்தி உம்மை போல வாழ கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவர் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவருடையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
2: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
3: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
2: ஆமீன், ஆமீன். நாங்க ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம்பண்ணுங்கள். இஸ்ரவேலை சுத்தி 25 முஸ்லிம் நாடுகள் உண்டு. அந்த முஸ்லிம் நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தாமே ரட்சிக்க கூடியவர்களை தேவன் ரட்சிப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிப்போம். ஆகவே இந்த இஸ்ரவேல் தேசம் மகிழ்ச்சி அடைய அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜாவே. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இஸ்ரவேல் தேசத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, அதை சுற்றி இருக்கிற அனைத்து தேசங்களையும் கூட அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்துக்காக அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது கர்த்தாவே எங்களுடைய கடமையாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தின் தலைவர்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா அந்த தேசத்தின் தலைவர்கள் கர்த்தாவே ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அந்த தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே நல்ல ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அம்மா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சுத்தி இருக்கிறதான அந்த நாடுகள் முழுவதையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா அந்த நாட்டின் தலைவர்களை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நல்ல யோசனை சிந்தனைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நல்ல ஆலோசனைகளை அந்த தலைவர்களுக்கு தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை உத்தமமாய் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே. அப்பா அவர்கள் கத்தாவே தேசத்தை வழி நடத்த கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கிறவர்கள் கத்தாவே. அப்பா அந்த துறைகளிலே கத்தாவே நீதி நேர்மையாய் வழி நடத்த தேவன் இங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இஸ்லாமிய தேசங்களை எல்லாம் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அரபு தேசங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா அவர்கள் நீர்தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன். அவர்களோடு இடைப்பட்டு பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா அந்த ஜனங்களுக்கு கத்தாவே அநேக சுவிசேஷரும் மிஷனரிகளை போகத்தக்கதான வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே இஸ்ரவேல் தேசத்திலே கத்தாவி மீண்டும் யுத்தங்கள் ஏற்படாத படிக்கு தேவன் காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆயுத போராட்டங்கள் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா சமாதானம் கத்தாவே சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்த தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆலோசனையின் கத்தாவே இந்த தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற யூதர்கள் கத்தாவே அப்பா அவர்களுக்கு இருக்கிறவர்தான அந்த கடினமான இருதயத்தை கத்தாவே தேவன் நீ மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த கல்லான இருதயங்களை சதையான இருதயங்களாக மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவிசேஷத்தை கேட்கத்தக்கதான அப்பா அவர்களுடைய இருதயங்கள் செவிகளை தேவன் திறந்தருளும்படியா ஜெபிக்கிறேன். அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகையிலே யாருமே கைவிடப்படாத படிக்கு கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேசத்தின் பொருளாதார காரியங்களை தேவன் மேம்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் தேவன் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க சீர்திருத்தி எடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் கத்தாவே உறவுகளை பிரிந்து கத்தாவே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆறுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த யுத்தத்தினாலே கத்தாவே அதிகளவு பாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள் கத்தாவே அப்பாவின் ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய அன்னாட தேவைகளை தேவன் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுகாயனமாய் படுக்கையிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்திலே தேவ சமாதானம் கத்தாவே உண்டாக தேவன் கிருபை கொடுங்க தகப்பனை. உம்முடைய மாறாத அந்த அன்பு அந்த மகத்துவமான அந்த அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுடைய இருதயங்களை எல்லாம் தேவன் நீங்க திறக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா ஈரான் தேசத்தை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அந்த தேசத்திலே கத்தாவே கடந்த நாட்களிலே அநேக ரட்சிப்படைந்து கொண்டு வந்தாங்க தகப்பனே. ஆனாலும் கூட இந்த நாட்களிலே கத்தாவே மீண்டும் அவர்கள் பின்தங்கி போகிறாங்க தகப்பனை. விட்டு விலகி போகிறாங்க தகப்பனை. இப்படியான பிள்ளைகளை தேவன் இருக பிடித்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கூட இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வர கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அனுபவிக்கிற கத்தாவே அந்த அன்பை அவர்களும் அனுபவிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தையும் அதை சுத்தி இருக்கிற தேசங்கள் ஜனங்கள் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமையா. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை அதில் ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கத்தாவே லெஸ்லியனா சுரேட்டா சகோதரி இன்னும் பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவர்கள் உற்சாகமாய் செய்யற இந்த ஊழியங்கள் கத்தாவே அநேகருக்கு கத்தாவே அப்பா ரட்சிப்பை கொண்டு வர போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த இணைப்பில இணைந்து ஊழியம் செய்கிற கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இணைப்பினூடாக அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த எஃப்எம் கத்தாவே அப்பா அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஜெபித்தை நீ ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஜன சகோதரி குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன். அவங்க சேர ஊழியங்களை ஆசீர்வதிங்க, கணவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திங்க. தகப்பனே அப்பா சகோதரி இன்னும் அதிகம் அதிகமாய் ஊழியத்திலே கத்தாவை நிலைத்து நிற்க, கத்தாவை இன்னும் எழும்பி பிரகாசிக்க, கத்தாவை நல்ல ஆலோசனைகளை தேவன் மகளுக்கு கொடுத்து இன்னும் அதிகமாய் உடைய ஊழியத்திலே நிலைத்து நிற்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். மட்டுமாய் நடத்தின எபினேசரே மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். அங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றியாயிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன். நான் மேன் அப்படியே உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பார.
2: ஆமேன் ஆமேன். நாங்கள் யாதா அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
6: பிரைஸ் தி லார்ட் அம்மா. பிரைஸ் தி லார்ட்.
2: தேசங்களிலே ஊழல்கள் நிறைந்ததா இருக்கிறது. நாடுகள்ல அங்கு மனிதர்களுக்குள்ளே அதிக ஊழல்கள் நிறைந்ததா இருக்கிறது. ஆகவே அதனால் இந்த இயக்கி அழிவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகவே இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் எல்லா ஜனங்களுக்குள்ளே வரவும் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவும் நீங்கள் இந்த நாட்களிலே அவர்களுக்கு ரட்சிப்பு வரவும் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா, நன்றி சுவாமி.
7: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, மறுபடியும் தகப்பனே இந்த அதிகாலை பொழுது மதிய வேளை மாலை வேளையிலும் எங்கள் சங்கம வானொலி என் அன்பான சகோதரர்களோடு ஆண்டவரே ஒருமித்து உம்மை நோக்கி பார்க்க எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே என் கரங்களில் கொடுக்கப்பட்டது சுவாமி, இந்த உலகத்திலே ஆண்டவரே பிசாசின் கைகளில் அகப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பாவங்களை ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தந்தையே, அன்று சத்ருவானவன் பூமிக்கு தள்ளப்பட்டான். அந்த சத்ருவானவன் தள்ளப்பட்டும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த முடியாமல் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கூடாது என்று சொல்லி பிசாசானவன் இந்த உலகத்திலே ஆண்டவரே பல்வேறு விதமான பாவ சாபங்களை ஆண்டவரே இந்த உலகத்திலே விதைத்த வண்ணமாக இருக்கின்றான். பிதாவே, இந்த கலைகளை உம்முடைய கரங்களினாலே சுவாமி அறுவடை செய்ய முடியும் தகப்பனே. இந்த பிசாசானவன் இந்த உலகத்திலே விதைத்த இந்த ஒவ்வொரு விதைகளையும் தகப்பனே நீங்க காண்கிற தேவன் பிதாவே, உம்முடைய கரங்கள் எப்பொழுதும் ஓங்கிய வண்ணமாக இருக்கிறது தகப்பனே. விதம் விதமான சாபம், சந்ததி சந்ததியான பாவ சாபங்கள் ஆண்டவரே, எங்கள் மூதாதையர் செய்த பாவங்கள் சாபங்கள் ஊடாக வந்த இந்த சாபங்களுக்குள்ள ஆண்டவரே நாங்கள் உள்ளாக்கப்பட்டு இன்று வரையும் சுவாமி நாங்கள் வேதனைகளோடு பாரத்தோடு ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. பிதாவே, இந்த சாப கட்டுக்கள் எங்கள் சந்ததியோடு இல்லாமல் போய்விட வேண்டும். எங்கள் பிள்ளைகளின் சந்ததிக்கு கடத்தப்படாமல் தகப்பனே இந்த சாப பாவங்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். அன்று ஆண்டவரே நீர் சிந்திய இரத்தத்தினாலே எங்கள் தேசங்களில் இருக்கின்ற சாப பாவங்களை இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அன்று இஸ்ரேல் ஜனங்கள் சுவாமி சிலை வணக்கங்களுக்கூடாக வழங்கிய வேளையிலும் ஆண்டவரே நீர் கோபம் கொண்டு அவர்களை ஆண்டவரே சர்ப்பத்தினால் தீண்டி அவர்களை தண்டித்தீர். ஆனாலும் தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நோக்கி பார்க்கின்றவர்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை என்று சொன்னது போல் அன்று வெண்கல சர்ப்பத்தை மோசையினூடாக உயர்த்தப்பட்டு அந்த ஜனங்கள் அதை பார்த்து ஆண்டவரே அந்த சாப பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற்றார்கள் தகப்பனே. அதே போல இந்த காலங்களிலும் சுவாமி மனித குலங்கள் பாவ சாபங்களுக்குள் உள்ளாக்கப்பட்டு சிலை வணக்கங்கள், போதை வஸ்துக்கள், ஆண்டவரே மது மாதுகள், என்னும் ஆண்டவரே சிறுவ துஷ்பிரயோகங்கள் என்னும் என்னும் ஆண்டவரே அதிகாரிகள் எங்களை அடக்குதல் ஒடுக்குதல் அன்பு தணிந்த நிலைமை சுவாமி ஆண்டவரே எங்களுக்கு நிம்மதியாக அன்பு கூற யாரும் இல்லையே என்று அவலமான இந்த உலகத்திலே சுவாமி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிதாவே உம்முடைய திருச்சிலுவையை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த இரத்தத்தினால தூய்மை அடைவார்களாக. ஆண்டவரே உம்முடைய திருச்சிலுவையினால சிந்தப்பட்ட ஐந்து காயங்களினால வடிந்தோடி அந்த இரத்தங்கள் எங்கள் பாவ சாபங்களை ஆண்டவரே உம்மாலேதான் ஆண்டவரே விடுதலையாக்க முடியும். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவரே இந்த உலகத்தில இருந்து ஒவ்வொரு ஊழிய தேவதாசர்களை நீர் பயன்படுத்த எடுத்திருக்கிறீங்க தகப்பனே. அவர்கள் ஊடாக ஆண்டவரே சுத்திகரிக்க வேணும் தகப்பனே. எந்தெந்த தேசங்களில் ஆண்டவரே ஊழியர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும். பிதாவே இந்த சந்ததி சந்ததியான பாவ சாபங்கள் விக்கிரக ஆராதனைகள் பெல்லி சூடியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா உம்முடைய கரம் ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மீதும் ஆண்டவரே நீட்டப்படட்டும். ஒரு பாவியாவது ஆண்டவரே மரணத்திற்குள் மறித்து விடாதபடி பிதாவே உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மீட்கவும் ஆண்டவரே ரட்சிக்கவுமே ஆண்டவரே இவ்வுலகத்திற்கு நீங்க வந்தீங்க தகப்பனே. ஒவ்வொருவருடைய தேவைகளை ஆண்டவரே சந்தியுங்கள் தகப்பனே. ஒவ்வொருவருடைய கண்ணீர்களையும் ஆண்டவரே நீர் துருத்தியில் சேர்த்து வைக்கிற தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. நீங்க நியாயாதிபதி, நியாயம் விசாரிக்கிற தேவன் சுவாமி. உலகம் முடிவு பரியந்தம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக உத்தம ஊழியர்களாக ஆண்டவரே ஒவ்வொருவரை நீர் எடுத்து ஆண்டவரே இந்த சாப கட்டுக்கள்ல இருந்து மனிதர்களை மீட்க ஒவ்வொரு ஊழிய தாசர்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் ஆண்டவரே ஊதியத்துக்காக இல்லாமல் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்ய வேணும் ஆண்டவரே. எழும்பி பிரகாசிக்க வேணும். எத்தனையோ மிஷனரி ஊழியர்கள் ஆண்டவரே இரத்த சாட்சியாக உங்களுக்காக மரித்து கொண்டே இருக்கிறார்கள். அன்றும் ஆண்டவரே இரத்த சாட்சியாக உங்கள் சீசர்கள் மரித்தது போல இன்றும் ஆண்டவரே பல்வேறு இடங்களில் இரத்த சாட்சியாக காணாம போகின்றார்கள், இரத்த சாட்சியாக மரிக்கின்றார்கள். உம்முடைய சாபங்களை ஆண்டவரே தீர்க்க முடியாமல் உம்முடைய வேலைகளை சரிவட செய்ய முடியாமல் ஆண்டவரே எத்தனையோ எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவரே இந்த மண்ணிற்குள் மடிந்து போகிறார்கள். பிதாவே மன்னியும் ஆண்டவரே. எங்கள் அவல குரல்கள் ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவரே இல்லாமல் போக வேணும் பிதாவே. வெகு சீக்கிரம் வாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை தாங்கப்பா. இயற்கை ஊடாக எங்களுக்கு எவ்வளவோ ஆபத்துக்கள் நேரிடுகின்றது. உம்முடைய வருகையின் போது இவைகள் யாவும் நிகழும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. அதே போன்றுதான் சுவாமி பஞ்சங்கள் உண்டு, யுத்தங்கள் உண்டு, கொள்ளை நோய்கள் உண்டு, இயற்கை அனர்த்தங்கள் உண்டு ஆண்டவரே. எத்தனை எத்தனை ராஜா நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அன்று நோவாவின் காலத்தில் ராட்சச மனிதர்கள் உருவாகியது போல இந்த காலங்களிலும் ராட்சச மனிதர்கள் நிறைய காணப்படுகின்றார்கள். கொலை செய்கின்றார்கள் ஆண்டவரே, கொள்ளைகள் அடிக்கின்றார்கள், கடத்தப்படுகின்றார்கள் ஆண்டவரே. அவையாவும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எடுத்து போடுங்க ஆண்டவரே. வெகு சீக்கிரம் வாங்கப்பா. எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய கிருபையை கொடுத்து வழி நடத்துங்க இயேசப்பா. இந்த நேரத்தை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி இயேசப்பா, நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த சங்கம வானொலி ஊடாக பணிபுரிகின்ற ஒவ்வொரு ஊழிய தாசர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எந்த தீய சக்திகளோ எந்த பிசாசின் கிரியைகளோ எதுவாக இருந்தாலும் இவர்களை தொட முடியாது. இது உம்முடைய சரீரம், உம்முடைய ஆலயமாக இருக்கிறார்கள் தகப்பனே. இவர்களை ஆண்டவரே நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. எந்தெந்த தேசமெல்லாம் இவர்கள் செல்கின்றார்களோ இவர்களின் குரல்கள் எங்கெங்கோ ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் இவர்களோடு கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. இந்த நேரத்தை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. இதை போன்று நோக்கி பார்க்க முடியாமல் இருக்கிற ஆத்துமாக்களுக்கும் நீங்க இந்த நேரத்தை கொடுத்து வழி நடத்துங்க. இந்த நேரத்தை நிறைவாக ஆசீர்வதிங்க. சங்கம வானொலியை நிறைவாக ஆசீர்வதிங்க. ஒவ்வொருதரையும் ஆண்டவரே உங்கள் கரத்துல ஒப்பு கொடுத்து எஸ்ஸப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
8: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
7: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ.
8: ஆமேன். நாங்கள் ஆகிலா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
9: பிரைஸ் தி லார்ட்.
8: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நீங்கள் அமெரிக்கா கனடாவுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாடுகள் ரெண்டுகளுக்கு இடையிலே முரண்பாடுகள் இன்றைய நாட்களிலே தோன்றிக் கொண்டிருக்கிறது. ரெண்டு நாடும் கிறிஸ்தவ நாடு. அந்த கிறிஸ்தவ தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்த நாடுகள் பிரிவுபட்டுதென்றால் அங்கு பஞ்சம் அந்த நாட்டிலே உருவாகும். அதை ஆண்டவர் எனக்கு அந்த இடத்திலே போய் நின்று போது எனக்கு காண்பித்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த அமெரிக்கா கனடாவுக்காக அந்த முரண்பாடுகளுக்காக ஏனென்றால் தேவன் கொடுத்த செழிப்பான ஆசீர்வாதம் அங்கு உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் அசட்டை பண்ணாதபடி ஆண்டவருக்கு பயப்படுற பயத்திலே அவர்கள் இருந்து அந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் இந்த அமெரிக்கா கனடா மக்கள் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
10: ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாம் ஒருமித்து ஏகமாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தாவே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை பரலோகத்தின் தேவனே நம்முடைய சமூகத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. கனடா தேசத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். 266 தேசத்து குடிகள் வாழுகிற எங்கள் பட்டணங்களுக்காய் ஆண்டவரை நன்றி செலுத்தியுமே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் நேஷன் கண்ட்ரிக்காய் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எங்களை ஆதரித்த இந்த தேச

எழுந்த பரிசுத்தவான்கள், தேசங்களிலே வாழ்ந்த நீதிமான்கள் செலுத்தின கிரியங்களை நினைத்து, இப்பொழுதும் இருக்கிற பரிசுத்தவான்கள் செலுத்துற கிரியங்களை நினைத்து இந்த தேசங்களை ஆதி அன்புக்குள்ள திருப்புங்க கர்த்தாவே. உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடைய சர்வ வலமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, கேடா தேசத்தை எழுப்புதலுக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். எல்லா ப்ரொவின்ஸின் ப்ரொடெக்ஷனுக்காக, ரிவைவலுக்காக, ப்ராஸ்பெரிட்டிக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். தேசத்து வாழ்கிற ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் யாவரும் தேவனுடைய ரட்சிப்பையும் மனந்திரும்புதலையும் பாவமன்னிப்பு நிச்சயத்தை நித்திய ஜீவனையும் சொந்தரிக்க பாத்திரப்படுத்துகிற தேவனாய் நீ இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். இப்பொழுதும் அமெரிக்கா தேசத்துக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யுனைடெட் ஸ்டேட் என்று சொல்லப்படுகிற கனடா தேசத்துக்கு கீழே இருக்கிற அமெரிக்கா தேசத்துக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். இயேசப்பா, இந்த தேசங்கள் ரெண்டும் கிறிஸ்தவ நாடுகள் கர்த்தாவே. ஆதியில் அநேக கிறிஸ்தவ அநேக ஊழியர்கள், சீக்கிரசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் எழுந்து பூமி எங்கு கடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்த தேசங்கள் ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவித்த தேசங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தாவே ஆதி அன்புக்குள்ளே திரும்பும்படிக்கு கர்த்தர் இந்த தேசங்களை திருப்பும்படி அமெரிக்க கொடியை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டி கர்த்தாவே இந்த தேசத்துக்கு சுயமத்தை தாரும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஐயா. அநேக இயற்கழிவுகள், அநேக செயற்கழிவுகள் ஆண்டவரே உடைய கரத்திலே காணப்படுகிறது கர்த்தாவே. இயேசப்பா, போட்டியும் பொறாமையும் சண்டை யுத்தமும் ஆண்டவரே காணப்படுகிறது கர்த்தாவே. இயேசுடைய வருகை காயத்தப்பட தேவனை எழுப்புதலை கண்டடைய ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களாய் காக்கப்பட ஆவியானவரே நீர் அசைவாடி, ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், பூமியின் ஒழுங்கின்மையை சீர்படுத்தின ஆவியானவர், இப்பொழுதும் இந்த தேசங்களிலே காணப்படுகிற ஒழுங்கின்மையை தேவ ஆவியானவரை கொண்டு நாங்கள் ஒழுங்குபடுத்தி ஜெபிக்கிறோம். சகலத்தின் அதனதன் காலத்தில் நீத்தியாம் சீராம் செய்கிற எங்கள் அன்பு தேவனே, ட்ரேட் வார் withdrawal in the name of Jesus Christ today. In Jesus' mighty name we ask, Lord, not by might, no by power, only thy spirit, Lord, in the mighty name of Jesus. Desa thalavarulukkai jabikkiram, ulaga thalavarulukkai jabikkiram, katta therndu konda nokkam ivargalai nirvethippadu தேவனே உமது நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கும்படி பரிசுத்தமாக்கும்படி தேவ பயத்தை, தேவ பக்தியை, தேவாவி நிறைவை கொடுக்கும்படி தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களுக்கு சாட்சியாக, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக ராஜாக்களை தேவன் அதிபதியாய் இருக்கிறீர். நீர் தேசத்தலைவர்களுக்கு அதிபதியாய் இருந்து சிங்காசனத்தை உறுதிப்படுத்தி, நிலைப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி பரலோக தேவனுடைய அநாதி காலமாய் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற எங்கள் சர்வ வலமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாள் உண்டாகிறதுக்கு முன்னே இருக்கிறாகவே இருக்கிறவரே, வருகிறாகி எங்கள் சர்வ வலமுள்ள தேவனே, உம்முடைய மனதுருக்கம், உம்முடைய நீடிய சாந்தம், முதுமிகுந்த கிருமை, உடைய திரளான அன்பு சர்வ ஜனங்களை மீட்டு கொள்ளும்படி உடைய மீட்பின் ஐஸ்வர்யத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒப்புரமாக்கி கொண்ட தேவன், பரலோகத்தில் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் பூலோகத்தில் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு சர்வ ஜனத்தை சுயமத்தினால் நிரப்பி பரலோக அழைப்பினாலும், பரலோக நித்திய ஜீவனினாலும், பரலோக திட்டத்தினாலும், பரலோக மகிமையினாலும், பரலோக ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி மனம் திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று மனம் திருப்பி குணப்பட்ட ஜீவத்தை தந்து அவ்யானவரை தெரிந்து கொள்ளப்பட்டவளாய், அழைக்கப்பட்டவளாய், உண்மை உள்ளவர்களாய் காக்கப்பட முடழைப்பும் உம்முடைய முன்குறிப்பும் உடைய தெரிந்து கொள்ளும் நிறைவேற்றப்பட ஒருவனும் கெட்டு போக கூடாது என்று நம்முடைய சித்தம். சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள் என்று நம்முடைய கட்டளை, மாமிசமான யாபெருமே நம்முடைய ஆவியை பொழிந்தருவி என்று நம்முடைய வாக்கு தத்தம். எல்லா மிஷம் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவிடையும் தேவரி சித்தமுள்ளவராயிருக்கிற பரமபிதாவே, உம்முடைய சித்தமும் திட்டமும் சர்வலோகத்திலும் செய்யப்பட, சகல ஜனத்திலும் செய்யப்பட, சகல ஜாதிகளிலும் செய்யப்பட, ஐந்து கண்டங்களையும் ஐந்து தழும்புகளுக்குள்ளே ஒப்பு கொடுத்து தேவாவியான அசைவுக்குள்ளாக முதியோர், சிறியோர், பாலர்கள், பச்சிளம், குழந்தைகள் ஆண்டவரை யாவர் மேலும் தேவாவின் அபிஷேகத்தை கூறி, நித்திய ஜீவனை கூறி, சதா காலங்களில் உயிருள்ளவருக்கு மகிமையை செலுத்தி, கனத்தை செலுத்தி, புகழ்ச்சியை செலுத்தி, கீர்த்தியை செலுத்தி, ராஜ்யத்தை செலுத்தி, கர்த்தாவே தயவாயிரும், கர்த்தாவே இரக்கமாயிரும், எங்கள் தேசங்களின் பாவங்களை மன்னியும், எங்கள் தேசங்களின் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் தேசங்களின் மீறல்களை மன்னியும், எங்கள் தேச தலைவர்கள் மேல் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணும், ஒரு தேவ பயத்தை தாரும்,
யுனைடெட் ஸ்டேட் என்ற பெயரை உடைய இந்த தேசத்தில் ஒரு உண்மையான யுனைடெட் உண்டாகும்படி

0: தேவன் சந்திக்கும்படி கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அவியானவரை அசைவாடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று சொல்லுகிற கர்த்தர், இந்த தேசங்களுக்குள்ளே ட்ரேட் வார் மஸ்ட் பி வித்ட்ரோவல் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். நாட் பை மைட், நோ பை பவர், ஹோலி ஸ்பிரிட் மைட்டி காட், தை வில் பி டன் ஆன் திஸ் எர்த் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, மன்னிக்கவும். நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தி. பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்றவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேசங்கள் வளர்ந்த பிறகு வளர பெருக அக்கிரம செய்களும் அவபக்திகளும் அநியாயங்களும் அநீதிகளும் அவியானவரே நீக்கப்பட சுத்திகரிக்கப்பட சித்தம் உண்டு. சொஸ்தமாக சுத்திகரிக்கிறதோட சமூகத்திலே சுத்தமான ஜலம் தெளித்து சுத்தமாவீர்கள் என்று சொல்லி அவியானவரே உங்களுடைய சுத்தமான மகிமையை கூறி சித்தம் உண்டு சொஸ்தமாக என்று சர்வலோக நியாயாதிபதி இடத்திலே சர்வ ஜனங்களை ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம். சகல ஜனங்களையும் விசாரிக்கிற இடத்திலே சகல ஜனங்களையும் விசாரித்து சர்வ ஜனத்தை போஷித்து திருப்தியாக்கி ரட்சித்து விடுவித்து பராமரித்து நடத்தத்தக்க வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் சொல்லப்பட்ட விண்ணப்பம் கனடா அமெரிக்க தேசங்கள் ஆண்டவர், இந்த ஃபர்ஸ்ட் நேஷன் கண்ட்ரிக்கு, இந்த கண்ட்ரிக்கு கீழே இருக்கிற அமெரிக்க தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கூறி, இயேசுவின் சமாதானத்தையே கூறி, இந்த வல்லரசு நாடுகளுக்குள்ளே இந்த கிறிஸ்தவ நாடுகளுக்குள்ளே ஐக்கியமும் அன்பும் ஒருமணமும் உண்டாக கிறிஸ்துவின் உடன்படிக்கை காக்கப்பட, கிறிஸ்துவின் சமாதானம் காக்கப்பட, கிறிஸ்துவின் சத்தியம் காக்கப்பட, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத ஜீவ வார்த்தைகளினாலே சத்திய வார்த்தைகளினாலே ஆவியானவர் இந்த தேசங்கள் மீட்கப்பட இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பிரவின்ஸையும் ஒப்பு கொடுக்கிறோம். மாவட்டங்கள், மாகாணங்கள், பட்டணங்கள், கிராமங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா உமது அபிஷேகம், உமது வல்லமை, உமது கரம், உமது புயம், உமது ஜீவன் ஆண்டவரை இவர்களுக்காக செலுத்தப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். எழும்பு எழும்பு அன்பு புயமே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பூர நாட்களிலும் பூர தலைமைகளும் எழுந்தது போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்திருப்ப சுத்தமயமே, செங்கடலை பிளந்த கரமே, வலுசற்பத்தை வதைத்த கரமே, ராகாபை துண்டித்த கரமே, முதல்களின் தலைகளை நெருக்கி போட்டு வனாந்திரத்தை ஜனங்களுக்கு உணவளித்த புயமே, இயேசுவின் நாமத்திலே இந்த ஜனங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவை, ஆத்தும மீட்பை, ஆத்தும ரட்சிப்பை, பரிசுத்த ஜீவியத்தை, பரலோக திட்டத்தை, அறிகர அறிவை தந்து நடத்தும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. நந்தியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்தலைவர், உளவு தலைவர், அதிகாரிகள், ஜனங்கள், சிறியோர் பெரியோர் யாவருக்குள்ளும் இரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் உண்டாகும்படி உலகத்த உலகத்தின் ஆண்டவரே மீட்புக்காக இரத்தம் சிந்தி மறைத்து தந்து நீ சம்பாதித்து தந்த கிரயத்தை சாட்சி வைத்து எல்லா மிஷர் மேல நித்திய ஜீவனை கூறி ஆசை வைத்து ஜபிக்கிறோம். தீக்காயசின் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் இரட்சணியத்தையும் வல்லமையும் மகிமையும் கூறி மகத்துவமும் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தை உடைய மாறாதங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே மீட்கப்பட ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். வானொருபது நாமத்திலே முழங்கால் படுகிறார்கள், புதலத்தொருபது நாமத்திலே முழங்கால் படுகிறார்கள், பூமியின் கிளானோர் யாவரும் முழங்கால் படுகிறார்கள் நாமத்திலே, வானோர் புதலத்தோர் பூமியின் கிளானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும். அதி உன்னதமான நாமமாகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில முழங்கால் படியிட்டு சேமத்தை அருளுகிற தேவட சமூகத்திலே ஆத்துவமூப்பும் இரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாதபடி நிலைத்திருந்து கனி கொடுக்கிற தீக்காசின் ஜீவனையும் பரிசுத்த ஜீவத்தையும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தையும் கூறி ஆசு வைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வல்லமையாய் வழி நடத்துவாராக. ஆமேன். ஜபிக்கிறேன். சாந்தி சிஸ்டர் வந்தா கொடுப்போம். அன்பான பிதாவே, இயேசுகிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்று என்னாலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தி எங்கள் ஜபத்தை கேட்டு கத்தாவே, எங்கள் அந்தந்த தேசங்களுக்கும் அந்தந்த தலைவர்களுக்கும் அந்தந்த நாடுகளுக்கும் ஆண்டவரே உரிய ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பும் ஆண்டவரே நல்ல ஆட்சியும் ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் வெளிப்பட உதவி செய்யும். யுத்த நாடுகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே, உக்ரைனுக்காய் ஜெபிக்கிறோம், ரஷ்யாவுக்காய் ஜெபிக்கிறோம், இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், இந்த நாடுகளுக்கு உதவி செய்ய ஆண்டவரை உதவி செய்யற நாடுகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆயுத ஆண்டவரே, ஆயுத முனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதால் அது யாருக்கும் போய் ஆண்டவரே சேதப்படாதபடி கத்தாவே நீ காத்துக்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க பொறுப்பேருங்க கத்தாவே. இதனால் ஆண்டவரே இந்த யுத்தத்தினால் ஆண்டவரே கத்தாவே வேதனைப்படும் மக்கள், கண்ணீர் வடிக்கும் மக்கள், தங்களுடைய அன்பானவர்களை இழந்து தவிக்கிற மக்கள் ஒவ்வொருக்காய் உம்முடைய ஆறுதல் ஆண்டவரே உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவரே அந்த யுத்தம் நடக்கிற இடங்கள்ல கத்தாவே ஆண்டவரே உம்முடைய ஆறுதல் பெருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே அந்த யுத்தங்களை நிறுத்தி சமாதானத்தை அவர்கள் ஊற்றப்பட கத்தாவே கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் வருவதாக உம்முடைய பிரதான கிருபையை அந்த நாட்டு மக்களுக்கு நீர் கொடுத்தள்ளும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி கெஞ்சுகிறோம் கத்தாவே. அப்படியா ஈரானுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இஸ்ரவேலுக்காய் ஜெபிக்கிறோம், சுற்றி இருக்கிற நாடுகளுக்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே அந்தந்த நாட்டு தலைவர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானத்தை அறிவேன் புத்தியை குட்டுங்க ராஜா ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை அங்கே இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவரே இந்த ஜனங்களோடு கூட இருந்து கத்தாவே இந்த யுத்தங்களை ஓய பண்ற கத்தர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே யுத்த வீரர் நேர்தான் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவருடைய பாதிப்பில் இருந்து ஆண்டவரே நீங்க விடுதலையாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், இலங்கை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்தியங்கள் எல்லி எங்கிலும் கத்தாவே உங்களுடைய வல்லமா இறங்க வேணுமா செபிக்கிறோம். உங்களுடைய ரட்சிப்பு ஜனங்களுக்குள்ள உண்டாக வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க இருக்கிற திருச்சபை மக்கள் விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளும் உங்களுடைய ஆளுக இறங்க வேணும் கத்தாவே. ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவிலே இருந்த சிந்தி அவர்களுக்குள்ள உண்டாகும்படி ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல் மக்கள் பாலிமேன்றுகள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் மக்களாய் எடுக்கப்பட ஆண்டவரே நீதியின் கனி உண்டாக கத்தாவே, ரட்சிப்பின் வழி அவர்களுக்கு தெரியப்படுத்த கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கிற ராஜா, தட கல்லுகளை அகற்ற ராஜா நீர் ஒருவர் கத்தாவே. ஆண்டவரே மனுஷன் பலன் கொள்ளாதபடி கத்தாவே உம்முடைய ரட்சிப்பு அங்கு ஆண்டவரை பிரஸ்தாவப்படுத்த கத்தாவே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய தேவ பிள்ளைகள் உப்பாயும் ஒளியாயும் ஆண்டவரே கண்மலையிலே நிறுத்துற பிள்ளைகளாயும் ஆண்டவரே நின்று ஆண்டவரே நிலைநிறுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்ப்பா நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஆண்டவரே, நீங்கள் உள்ளாந்திரியங்களை சோதி தருகிற தேவனாய் இருக்கிறீங்க. எங்கள் தேசத்தை மக்களை நீ கண்ணோக்கி பாரும் ஐயா, அங்க இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் ஆளுநரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளும் பின்னுக்கும் என்னென்ன இருக்குது என்பதை ஆராய்ந்து பார்க்கிற தேவனே, எங்கள் தேசம் ரட்சிப்பை காணட்டும், என் ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிப்பை காணட்டும் கத்தாவே. உம்முடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடியா என் தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே, உலகம் எங்கிலும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. தேசங்கள் ஆண்டவரே உம்முடையது கத்தாவே, ஜனங்கள் உம்முடையவர்கள் கத்தாவே. ஆண்டவரே அவர்களுக்குள்ளே வரவேண்டிய ரட்சிப்பு கத்தாவே ஆண்டவரே உம்மாலே உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா பாவம் இருக்கிற இடத்துல உம்முடைய கிருபை பெருகும் என்று எழுதி இருக்கிறது, அந்த கிருபை ஆண்டவரே ஊற்றும் ஐயா. அவர்கள் பாவங்கள் அகற்றப்பட உம்முடைய கிருபையை ஊற்றி ஆண்டவரே ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவனே ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே இருதயங்கள் சிந்தைகளும் உமக்கு நேராய் நேர்த்தியாய் இருக்கப்பட ஆண்டவரே கத்தாவே உம்முடைய கிருபை பெருக நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், உமக்காக நேரம் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க தாவே. இன்னுமாய் தகப்பனே ஆண்டவரே சங்கம் அவானளிக்காய் லேசியா நான் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் கூட இருந்து கர்த்தாவே இந்த யுவங்களை கேட்டு எங்கள் தேசங்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு விடுதலையை கல்லிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகத்திலே ஆண்டவரே உலக தலைவர்கள் ஐக்கிய நாட்டு தலைவர்கள் ஆண்டவரே நாட்டு தலைவர்கள் யுத்த நாட்டு தலைவர்கள் என்று இருக்கிறார்கள் அப்பா. இவர்களுக்குள்ளே முடியாண்டவரே இரக்கந்தாயவும் மனதுருக்கம் உண்டாவதாக. அவர்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை சரியாக நேர்த்தியாக எடுக்கக்கூடியதா அதை ஆண்டவரே பிரகடனப்படுத்தக்கூடியதா என்ற தகப்பனே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நீங்க பொறுப்பேருங்க கர்த்தாவே என்று என்னால் எம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சகலதேமுடைய கரத்திலே ஆண்டவரே வைக்கிறோம் தகப்பனே. ஜபித்ததே ஜபிக்க மறந்தது ஒவ்வொரு காரியமும் நீர கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து வல்கம் பெருகம் பண்ணி உம்மோடு எங்கள் உடம்படிக்கையை திட்டப்படுத்துகிற தேவன் உம்முடைய உடம்படிக்கை எங்கள் ஜனங்களுக்குள்ளே திட்டம் உண்டாக செய்வீராக. உம்முடைய கரத்தில் எல்லா வெற்றியும் ஒப்பு கொடுக்குறேன். எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன்
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத்தவர்கள் ஜெபன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்து தொகுத்து வழங்கிய அவரையும் அதே வேளையில் இணைந்து ஜபித்த ஒருவரையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்திருக்கிற சௌரி சுஜாதா அவர்கள் கிள்ளுச்சியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி அகில் அவர்கள் மொன்றியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அது காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து கடந்து சென்ற ஒருவரையும் கத்தர் தாமே காண்கிறார். இணைய முடியாதவர்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தரி சித்தமானால் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணையுங்கள். இன்னும் ஒரு மணித்தியால நேரத்தில் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே சௌரி ஜனட் அவர்கள் வழி நடத்துவார். சௌர மகேந்திரன் ஐயா சுசேதரேட்வின் வாணர் அவர்கள் கூட இணைவார்கள். அந்த உயரத்தில் இணையுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஜூமு கூடாக நாங்கள் வழி நடத்தப்பட இருக்கிறோம். 10:30 முதல் 12 மணி வரை வேதாக மக்கள் பதில் நிகழ்ச்சி. அதிலும் இணையுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. கத்தருக்கு எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களை இதுவரை நேரமும் நாங்கள் சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே ஜபங்களோடு வழி நடத்தப்பட்டோம். அபிஷாக ஆராதனையோடு வழி நடத்தப்பட்டோம். நவோமி லோகன் அவர்கள் முதல் பகுதியிலே அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்தினார். அதனைத் தொடர்ந்து சௌரி ஜானட் அவர்கள் ஜப வழியை தொகுத்து வழங்கினார்கள். இணைந்து ஜபித்த அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். வானொலி கூடாக இணைந்து ஜபித்த கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக நற்சிந்தனை கூடாக கடந்து செல்வோம். வாக்கு தத்துவத்தை சார்ந்த கூடாக கடந்து செல்வோம். ஜீவ மன்னா கூடாக கடந்து செல்வோம். கத்தர் தாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை கூடாக கடந்து செல்வோம். ஆமேன் ஆமேன். ஜூம் கூடாக நீங்கள் கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 9வது வசனம். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற காரியங்களில் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஜெயத்தையும் நல்ல பதிலையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் காத்திருப்பீர்கள். அந்த நம்பிக்கையில் பல வேளைகளில் ஏமாற்றங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், மனக்காய், காலதாமதங்கள், சுகம் கிடைக்காமை, நன்மைகளை காண முடியாமல் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவைகளிலெல்லாம் நீங்கள் காத்திருந்த வைத்திருந்த நம்பிக்கை உலகத்தில் உள்ளவர்கள் மீதும், அதிகாரிகள், மருத்துவர்கள், உறவுகள், நண்பர்களாக இருக்கலாம், ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ள நம்பிக்கை சரிந்து விழும்பொழுது ஏமாற்றமும், நினைத்தது நடக்காமலும் எதிர்பார்த்தது கிடைக்காமலுமான நிலை உண்டாகும் பொழுது துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறீர்கள். முடிவோ சோகம் நிறைந்ததாய். தாங்கள் மட்டுமல்ல, தங்களை சார்ந்தவர்களையும் அந்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது, தள்ளப்படுகிறீர்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கத்த சொல்லுகின்றார், நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று. யாரெல்லாம் முழுவதுமாக கர்த்தரையே சார்ந்து முழு இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தம்முடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்ய முடியும்? எல்லா தடைகளையும் உடைத்து வழிகளை திறந்து கொடுக்கிற கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஈசாக்கை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கையில் கர்த்தர் ஈசாக்கிற்கு தரிசனமாகி சொல்லுகின்றார், நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று. அப்படி எந்த தேசத்திலே கர்த்தர் குடியிருக்க சொன்னார் என்று பார்த்தால் நம்மால் நம்பவே முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:1 வாசிக்கின்றோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் கேராரிலே உண்டாயிற்று என்று. அப்பொழுது சொல்லுகிறார் கர்த்தர் ஈசாக்கை பார்த்து, நீ கேராரிலே தங்கியிரு என்று. ஈசாக்கு கர்த்தரை முழுவதுமாக விசுவாசித்தான், நம்பினான். அவரின் வார்த்தை பொய்யுரையாது என்று உறுதியாய் எண்ணி அங்கேயே இருந்தான். அதோடு மட்டுமல்ல, ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலே வறண்ட பூமியிலே தண்ணீரற்ற சூழ்நிலையிலே தன்னிடம் இருக்கும் விதையை கர்த்தரை விசுவாசித்து விதைத்தான். கர்த்தரோ அந்த பஞ்சகாலத்தில் ஈசாக்கின் விசுவாச விதைக்கு 100 மடங்கு அந்த வருடத்திலேயே விளைச்சலை கொடுத்தார். அவன் வரவர விருத்தியடைந்தான் என்றும், மந்தைகளின் பெருக்கத்தை கண்டவர்கள் பொறாமை கொண்டார்கள் என்றும், ஈசாக்கு ஐஸ்வர்யவானாய் திகழ்ந்தான் என்றும் நாம் வாசித்தறிகின்றோம். என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட எங்கெல்லாம் வறண்ட நிலைகள் காணப்படுகிறதோ, அடைக்கப்பட்ட கதவுகளாய் திறக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறதோ, இன்றைக்கு மனுஷ பலத்தை அல்ல தேவ பலத்தை விசுவாசியுங்கள், நம்பிக்கையாயிருங்கள். நம்முடைய இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் போல அழைக்கிற தேவன், அவர் வறண்ட நிலங்களில் ஆறுகளை உண்டு பண்ணுகின்ற தேவன், உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, தேவன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, உங்களின் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதால் மாற்றம் உண்டாகும், புது வழிகள் திறக்கும், உயிரற்றவைகளான காரியங்கள் உயிர் பெறும். ஆகவே எனக்கருமையானவர்களே, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உங்களின் காரியங்களை தொடங்குங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:15. பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் தனிமையில் இருக்கிறோம் என்று நினைக்கலாம். நம்முடைய கண்ணீர், போராட்டம், ஜெபம், அமைதியான வேதனை இவற்றை யாரும் கவனிக்கவில்லை என்று தோன்றலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு உறுதியளிக்கிறது. தேவன் நம்மை காண்கிறார். ஆகார் வனாந்தரத்தில் தனியாக அழுத போது மனிதர்கள் அவளை மறந்திருந்தாலும் தேவன் அவளை கண்டார். அதனால் அவள் என்னை காண்கிற தேவன் என்று அவரை அழைத்தாள். மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விபரத்தையும் அறிந்திருக்கிறார். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் கண்ணீரை தேவன் காண்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார். உங்கள் விசுவாசத்தில் அவர் பிரியமாயிருக்கிறார். அவர் சரியான நேரத்தில் உங்கள் போராட்ட வேளையில் தலையிட்டு உங்களுக்காக வழியை திறப்பார். நீங்கள் தேவனுடைய பார்வையிலிருந்து ஒருபோதும் மறைக்கப்படுவதில்லை. அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை அன்போடு கவனித்து தமது நேரத்தில் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.

இன்றைய வேத வார்த்தை மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களிலே சங்கீத புஸ்தகம் 59 அதிகாரம் 16 வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால், நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. உம்முடைய வல்லமையை பாடி இந்த நாட்களிலே காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆயிருக்கிறீர். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணினேன். தேவனே, தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ளவும் என் தேவனாயிருக்கிறார் என்று இந்த நாட்களிலே இந்த சங்கீத புத்தகத்தில் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் தாவீதை அங்கே கொல்லுவதற்காக எல்லா ஆட்களையும் இந்த நாட்களை அனுப்பின போது அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்திலே இந்த நாட்களை வாசித்து அவன் பாடிய ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தாவீதனுடைய வாழ்க்கையிலே வந்த நெருக்கம் சத்ருவினால் இந்த நாட்களே நெருக்கப்பட்டு இந்த நாட்களே அவன் ஓடிக்கொண்டே இந்த நாட்களே இருக்கிறான். ஆனால் அந்த ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் தேவனே, என் சத்ருக்கள் எனக்கு சத்ருக்களுக்கு என்னை தப்புவியும் என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அந்த நாட்களே அடைக்கலத்திலே வையும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக பாடின சங்கீதத்திலே தான் இந்த நாட்களை அவர் சொல்லுகிறார், நானும் உம்முடைய வல்லமையை இந்த நாட்களிலே பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆயிருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் வருவது அங்கே சர்வ சாதாரணமான காரியமாக இருக்கிறது. அப்படியாக அந்த நெருக்கங்கள் வருகிற வேளையிலே அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காலையிலே அவருடைய வல்லமையை பாடியும் அங்கே இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே காலையிலே அவருடைய கிருபையையும் இந்த நாட்களிலே மகிழ்ச்சியோடும் புகழ்ந்து இந்த நாட்களிலே நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அப்படியாக அந்த நாட்களை நாங்கள் செய்கிற வேளையிலே இந்த நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படியாக இருக்கிறாராம் நமக்கு, அவர் நமக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலவுமாய் இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் என்ன காரியத்தின் நிமித்தம் நெருக்கப்பட்டு இந்த நாட்களை நீங்கள் இருக்கிறீர்கள்? அருமையான அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கையிலே குடும்பத்திலே இந்த நாட்களே எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு அடைக்கலம் இல்லை, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்கள் உங்களுக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி இந்த நாட்களே நீங்கள் கலங்கிக் கொண்டு இந்த நாட்களே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் உங்களை நோக்கி இந்த நாட்களே வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நீர் எனக்கு தஞ்சமும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆவீர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மனுஷன் நமக்கு தஞ்சம் அல்ல, மனுஷன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அல்ல, கர்த்தர் ஒருவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். மனுஷன் வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, அவனுடைய ஆவி திரும்பும், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சொன்ன பிரகாரம் அம்மனுஷன் மறிக்கிற தன்மையாக இந்த நாட்களில் இருக்கிறான். ஆனாலும் கர்த்தரோ ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரிடத்திலே நாங்கள் தஞ்சமாக இந்த நாட்களிலே செல்லுகிற வழியிலே அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலவுமாக இந்த நாட்களில் இருந்து ஆறுதல் சொல்லி தன்னோடு மார்போடு சேர்த்து நம்மை அணைத்து இந்த நாட்களை தழுவி நமக்கு இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை பலன் தருகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு ஆறுதலையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள்,
வாக்குத்தத்தங்களை தியானியுங்கள். இந்த நாட்களே கர்த்தரிடத்தில் இந்த நாட்களே கேளுங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு தஞ்சமாயிரும் ஐயா, ஆண்டவரே நீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிரும் என்று கேட்கிற வழியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தஞ்சமாக வருகிறது மட்டுமல்ல, நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகவும் இருந்து இந்த நாட்களே நம்மை காப்பாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.

0: எவ்வளோ காரியங்கள் இருக்குது, நான் எப்படி எடுத்துட்டு போக போறேன்னு தெரியாது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும். நீதிமொழிகள் 23:15 நீதிமொழிகள் 23:15
1: என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும்.
0: இது ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுறது. என் மகளே, என் மகனே, என் மகளே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். நான் மகிழுவேன் சொல்லல, என்ன சொல்றாரு, என் இருதயம் மகிழும். ஆமே, நம்ம ஞானமா இருந்தா கர்த்தர் சந்தோஷப்படுவாராம். ஆமே. நீதிமொழிகள் 23:24
1: நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான்.
0: ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். நம்ம பிள்ளைகள் ஞானமாய் இருந்தா நமக்கு அது சந்தோஷம். நாம ஞானமாய் இருந்தா நம்ம சிருஷ்டித்த தெய்வம் சந்தோஷப்படுவார். ஆமே. என் பிள்ளை எவ்வளவு சிந்தித்து பேசுது, என் பிள்ளை எவ்வளவு யோசித்து பேசுது, எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையா என் பிள்ளை பேசுது, அதை ஆண்டவர் பார்ப்பார். ஆமே. நீதிமொழிகள் 29:3 நீதிமொழிகள் 29:3
1: ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழப்பண்ணுகிறான்.
0: போதும் சார். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழப்பண்ணுகிறான். நீங்க ஞானமா இருந்தீங்கன்னா உங்க தகப்பன் யாரு, நம்ம பரம தகப்பனை நம்ம சந்தோஷப்படுத்தலாம். ஆமே. எப்பொழுதும் நம்ம இருதயம் நம்ம ஆவி ஆயத்தமாக இருக்கணும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எந்த நேரமும் நம்மளை ஜோமன்ன ஃப்ரண்டில் கூப்பிடலாம். அப்போ நம்ம எப்படி ஜபிக்கணும், ஒருவேளை ஆரம்ப ஜபத்தை கொடுத்தா எப்படி செய்யணும், ஒருவேளை காணிக்கைக்கு முன்னால் ஜபிக்க சொன்னால் எப்படி ஜபிக்கணும், ஒருவேளை பிரசங்கியார் ஜபிக்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜோமன சொன்னால் எப்படி ஜோம் பண்ணணும், ஒருவேளை கடைசி ஜபத்தை பண்ண சொன்னால் எப்படி ஜோம் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், ஆயத்தமா இருக்கணும் எப்பொழுதும். அதான் ஞானம். ஒருவேளை நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணா எப்படி ஜெபம் பண்ணணும், இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணா எப்படி ஜெபம் பண்ணணும், தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுனா எப்படி ஜெபம் பண்ணணும், நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணா எப்படி ஜெபம் பண்ணணும், நம்மளுடைய கிராமத்துக்காக ஜெபம் பண்ணா எப்படி ஜெபம் பண்ணணும், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுனா எப்படி ஜெபம் பண்ணணும், எப்ப பண்ணணும், எப்பவும் ஆயத்தமா இருக்கணும், எப்பொழுது ஆயத்தமா இருக்கணும். இப்ப கூப்பிட்டு வாங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க, என்ன பண்ணணும், நீங்க ரெடியா இருக்கணும். அப்ப கவனமா கவனிச்சுக்கிட்டே வரணும், பிரசங்கத்தை கவனமா கவனிச்சுக்கிட்டே வரணும். ஆராதனை நடக்கும் பொழுதும் என்ன பாடலை பாடுறாங்க, என்ன வார்த்தைகளை கொண்டு பாடுறாங்க அப்படின்றத என்ன பண்ணணும், கவனமா கவனிக்கணும். பாஸ்டர் வந்து பிரசங்கத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணார். அப்போ ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டு பாடும் பொழுது நம்ம அலர்ட்டாக இருக்கணும். எப்பயுமே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவதற்கு நம்ம என்ன பண்ணணும், அலர்ட்டாக இருக்கணும். அவர் பாடினார், நான் ஞானம் இல்லாதவன், நான் மனிதனாகிய நான் ஞானம் இல்லாதவன், எனக்கு ஞானம் தாரும் ஐயா. யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவனுடைய கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் அப்படின்ற அந்த வசனத்தை அடிப்படையா வச்சு பாடுறாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் என்னோட பேசுறார். என்ன பேசுறாருன்னா, ஞானத்தை குறித்து பாடல்கள் குறைவாக உள்ளது. அவர் பாடும் பொழுது எல்லாருக்குமே இப்படி ஒரு பாட்டு இருக்கான்னு பார்த்தோம். ஞானத்தை குறித்த பாடல்கள் மிகவும் குறைவா இருக்குது. அப்ப ஞானத்தை குறித்து அநேக பாடல்களை எழுத வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ள உண்டானது. ஆமே, ஆமேன். இவ்வளவு அலர்ட்டா இருக்கணும் நீங்க எப்பயுமே. யாரோ ஒருத்தர் சாட்சி சொல்றாங்கன்னா அந்த சாட்சியை நீங்க சொன்னா எப்படி சொல்லுவீங்கன்னு என்ன பண்ணணும், நீங்க கற்பனை செய்து பார்க்கணும், இமேஜின் பண்ணணும். ஒருவேளை இந்த சாட்சியை நம்ம சொன்னா எப்படி சொல்லுவோம், ஒருவேளை இந்த ஆராதனையை நம்ம நடத்தினா எப்படி நடத்தணும், ஒருவேளை இந்த ஜபத்தை நம்ம செய்ய சொன்னா நம்ம எப்படி ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், நீங்க இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது அதோட உச்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தால் என்ன பேசுவார், இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தால் எப்படி ஜெபிப்பார், அப்படி என்ன பண்ணணும், நீங்க கேட்கணும். அப்ப தேவ சித்தத்தை நீங்க எளிதாக புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தான் எப்படி பேசுவார், எப்படி நடப்பார், எப்படி உட்காருவார், மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுவார் அப்படின்றத நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் உங்களோட இடைபடுவார். If Jesus is in my place, how will he preach? How he will lead the worship? How he will lead the prayer? அப்படின்னு கேட்கணும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தால் எப்படி இந்த ஜபத்தை நடத்துவார் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஞானத்தின் உச்சம். ஆமே, இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல யோசிக்கணும், இயேசுவை போல நடக்கணும். ஆமே. பாருங்க, நீதிமொழிகள் 27:11, நீதிமொழிகள் 27:11.
1: என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து.
0: இது இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து பேசுறது. என் மகனே, என் மகளே, என்னை நிந்திக்கிறவனுக்கு, யார் அவரை நிந்திப்பா, யார் நிந்திப்பா, சத்துரு யாரு, சாத்தான். நம்ம ஞானம் இல்லாம இருந்தா சத்துரு போய் பேசுவானாம் இயேசு கிட்ட போய், இயேசு கிறிஸ்து போய், உன் பிள்ளை எப்படி மூடத்தனமா பேசுறான் பார், எப்படி மதியீனமா நடக்கிறான் பார் அப்படின்னு சொல்லுவானாம். அதுக்கு தான் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஆமென். நம்ம ஞானமா நடந்தோம்னா சத்துரு வெக்கப்பட்டு போவோம், சத்துரு வெக்கப்பட்டு போவோம். நம்ம வந்து ஒரு கூட்டமா இருக்கீங்க, ஒரு இடத்துல வந்து ஒரு 20 பேர் ஊழியக்காரங்க கூடுனாங்க. ஆண்டவர் நான் மைமடுவ சொல்றேன், யாரையும் நான் குறை சொல்லல, எனக்கு கர்த்தர் எப்படி கத்து கொடுத்தாருன்றதுக்காக நான் சொல்றேன். நான் ஒரு 20 பேர் கூடி இருக்கிறாங்க, அதுல ஜபம் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், ஒரு ஊழியக்காரர். உடனே இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடியவன், ஆனா வயசுல சின்னவன், இன்னைக்கு ஆனா பிரபலமான ஊழியக்காரர், டக்குன்னு அவன் என்ன பண்ணிட்டான், ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி ப்ரே பண்ணும்போது, நான் கண்ண மூடிருக்கேன், ஆண்டவர் இருந்து என்னை கண்ணை திறந்து பார் அப்படின்றார், கண்ணை திறந்து பாருன்றாரு. நம்ம புறாவை போல கவடற்றவளா இருந்தாலும் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருக்கணும். கண்ணை திறந்து பாருனா, வயசுல மூத்த ஊழியக்காரங்கள்லாம் அவனை வினோதமா பாக்குறாங்க. எல்லா டினாமினேஷன் வந்திருக்கிறாங்க, பாரம்பரிய சபையிலேருந்து வந்திருக்கிறாங்க, இண்டிபெண்டன்ட் சர்ச்லயும் வந்திருக்காங்க, பெண்டிகாசு சர்ச்லயும் வந்திருக்காங்க, எல்லா விதமான ஊழியக்காரங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த பையனை அப்படி பாக்குறாங்க வினோதமா. அவன் கண்ணு மூடிட்டு தான் பிரபலமானவன் அப்படின்ற அந்த ஒரு பெருமையில, மேட்டுமையில அவன் ஏதோ பண்றான். இவங்க எல்லாம் அவனை கோமாளியை பாக்குற மாதிரி பார்த்தாங்க, ஒரு ஜோக்கரை பாக்குற மாதிரி பார்த்தாங்க. அங்க ஞானமா நடக்க என்ன பண்ணிருக்கணும், ஞானமா பண்ண என்ன பண்ணிருக்கணும், எல்லாரும் என்ன பாக்குறீங்க, நிலாவுக்கு நடந்து போனா எத்தனை வருடங்கள் ஆகும், நான் கேட்டேன் உங்கள்கிட்ட, அப்படியே கேட்டேன் உங்களுக்கு. இன்னும் சீரியஸா இருக்கீங்க, ஏங்க நான் சீரியஸா பேசுறேன், நான் சாதாரணமா தானே பேசி வரேன், என்ன கடினமா பேசுறேன் நான், என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். அவன் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு, வயதுல மூத்தவங்களுக்கு என்ன பண்ணு, மரியாதை கொடுன்னு இருப்பார். இப்ப எங்க அப்பா கத்தருக்குள் மறிச்சிட்டார், ஒருவேளை எங்க அப்பா இருக்கிறாருன்னா யாருக்கு நான் மரியாதை கொடுக்கணும், முதலிடம் கொடுக்கணும், எங்க தகப்பனா இருக்கு. ஒருவேளை என் வயசுல மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க, நீ ஜெபம் பண்ணுப்பானா, ஜெபம் பண்ணும், நம்ம டேர்ன் வரும்போது நம்ம ஜெபம் பண்ணணும், அதான் ஞானம். வயசுல மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க அபிஷேகப்பட்டவங்களா அபிஷேகப்படாதவங்களா, அவங்க வேத அறிவில் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அது முக்கியம் இல்லை, நம்ம முன்னாடி அவங்க உலகத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் பவுல் சொன்னாரு, தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லு, ஆனா அந்த ரெண்டு பேர் காட்டில மூணாவது ஒரு மனுஷன் அதை விட ஆழமான ஒரு காரியத்தை ஒரு வெளிப்பாட்டை சொன்னா முன்னாடி சொன்ன ரெண்டு பேரும் நீ அமைதியா இரு. அவங்க மேல கத்தர் கிருபை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய இடத்துல நான் பாக்குறேன், அதை வயசுல குறைஞ்சவங்க பிரபலமா இருக்காங்கன்னு உடனே என்ன பண்றாங்கன்னா, வயசுல மூத்தவங்க எல்லாம் அவங்க யாருன்னே தெரியாம இவங்க என்னமோ ஞானமா இருக்கிற மாதிரி கத்தர்கிட்ட பேசினார்னு பேசுறாங்க. இப்ப இந்த இடத்துல மோசே உட்கார்ந்துருக்கிறார், சாமுவேல் உட்கார்ந்துருக்கிறார், யோசேப்பு, தானியல், ஏசாயா, எரேமியா, எலியா, எலிசா, பேதுரு, பவுல், தோமா, இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க வரிசையா. நான் வாரேன், எனக்கு எப்படி இருக்கும், நான் எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணும், முகமுகமாய் ஆண்டவரோட பேசுற மனுஷன் மோசே, மகாபிரிய தீர்க்கதரிசி, கத்தரோடு கூட ஒரு ஃப்ரெண்ட்ட ஃப்ரெண்ட் பேசுற மாதிரி முகமுகமா பேசுகிற ஒரு மனுஷன், அவருக்கு முன்னால நானே நடுங்கணும். எலியா எலிசாக்கு முன்னாடி அவங்க விசுவாசம், அவங்களுடைய வைராக்கியத்துக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. அப்படிதான் பார்க்கணும். அவள் என்ன சொல்றாரு, கணமனுகரில் ஒருவர் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அது எப்படி பண்ணணும், ஈஸி. இப்ப நான் பாஸ்டர், நான் கனப்படுத்தணும், என்னோட வயசுல குறைவு தான், ஆனா இந்த சபைக்கு யார் பாஸ்டர், இந்த சபைக்கு யார் பாஸ்டர், அவர் தான். அவர் என்னை கூப்பிட்டிருக்கார், அவர் என்னை கூப்பிட்டு நீங்க பேசுங்கன்னு கொடுத்திருக்கார். நான் என்ன பண்ணக்கூடாது, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, நான் அவரை கனப்படுத்தணும். அப்ப என்ன பண்ணணும், நானே நான் தரையில உட்காந்துக்கணுமா, எப்படி கனப்படுத்தணும், என் இறுதியத்துல கனப்படுத்தணும், வெளிப்புறமா இல்ல, என் இறுதியில எப்படி கனப்படுத்தணும், என்ன விட ஒரு ஸ்டெப் மேல வச்சா முடிஞ்சு போச்சு, என்ன விட ஒரு ஸ்டெப் அவரை மேல வச்சு பார்த்தா என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸி. ஈஸியா கஷ்டமா, கஷ்டம்ன்ற கையுத்தி காமிங்க, ஈஸின்ற கையுத்தி காமிங்க, இது எளிது. மத்தவங்களை நான் உயர்த்தி பாக்குறது எனக்கு எளிதுன்னு சொல்ற கையுத்தி பாக்குங்க, நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. இதுதான் ஞானம்ன்றது, இதுதான் ஞானம்ன்றது. நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி பேசுறோம், எப்படி நடக்கிறோம், இதுதான் ஞானம். அறிவுன்றது உன்னை பற்றி அறிந்து வைத்திருப்பது, அவ்வளவுதான். ஆனா அந்த அறிவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்ன்றதுதான் ஞானம். ஒரு பாட்டு பாடணும், அவர் பாட்டு பாடணும்னு இப்ப துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான், அந்த பாட்டு என்ன பண்ணணும், நல்லா ஜம்ப் பண்ணி பாடணும், நல்லா உற்சாகமா பாடணும். சோ

0: இந்த பாட்டு என்ன பண்ணணும், இந்த பாட்டை சாஃப்டா பாடணும். நான் இந்த பாட்டை சோர்ந்து போகாதே மனமே அப்படி என்ன அர்த்தம், அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில் பாடும்போது என்ன, அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில் அப்படியே பாடுவீங்க, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா துன்பமா, எப்படி இருக்கு, இதுதான் ஞானம், ஒண்ணுமே கிடையாது, தெரியுதா? இது என்னமோ மலைச்சு போயிட்டீங்க, நான் டாபிக் டாபிக்கா சொன்ன உடனே அது எல்லாரும் ஒன்று ஐயோப்பா இது பயங்கரமான காரியம் போலன்னு. உங்களுக்குள்ள இருக்கிறது தான் நான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்குள்ள கர்த்தர் ஞானம் கொடுத்துருக்கிறார். ஆமே, என்னைக்கு நீங்க அபிஷேகிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ள வந்து இறங்கிருச்சு. ஆமே, அது ஏன் உங்களுக்கு தெரியல, அதே உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியாது. ஏசாயா 11:2 பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 11:2.
1: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார்.
0: ஆமே, நம்ம மேல பரிசுத்தாவியின் அபிஷேகம் இறங்கி வரும்போது என்ன நடக்குது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கடந்து வருகிறார். ஆமே, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி வருகிறார். ஆமே, அப்ப அவருக்குள்ள இருக்கிற என்னெல்லாம் இருக்குன்னு, அவருக்குள்ள ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, இதை நம்ம பார்ப்போம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஆமே, இதே இது பார்த்தீங்கன்னா எபேசியர் 1:17 பாருங்க, எபேசியர் 1:17.
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும்.
0: இதுல ரெண்டு சொல்றார் பவுல், ஞானத்தின் ஆவி, தெளிவிக்கிற ஆவின்றார். இது தமிழ்ல ஒரு மாதிரி புரியுறது கஷ்டமா இருக்கும், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் புரியுது, ஞானத்தின் ஆவி தெரியுது, தெளிவிக்கிற ஆவின்னா வெளிப்பாட்டின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன். இந்த அபிஷேகம் என்ன ஆகும்னா, நமக்குள்ள நம்ம மனித அறிவு குறைவுள்ளது. சாலமோன் 2 சொல்றாரு, மனித அறிவு குறைவுள்ளது, பரிசுத்தரின் அறிவே அறிவு, அது நிறைவான அறிவு. அதை என்ன பண்றாருன்னா, நமக்குள்ள அந்த அபிஷேகத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆமென்.

0: ப்ரைஸ் லார்ட் அம்மா.
1: ப்ரைஸ் லார்ட் ஐயா, ப்ரைஸ் லார்ட்.
0: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே நேற்றைய நாளிலும் எங்களுடைய கால நிலைகள் சரியில்லாமல் இருந்தாலும் கர்த்தர் தாமே அதற்கூடாக வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்காக ஜெபித்து ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கனடா அமெரிக்காவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். காட் பிளெஸ் அம்மா.
1: ஆமென், ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேலைக்கா, யுவ வேலைக்கா ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்களை தரை மாட்டும் தாத்துறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஜபத்தை கேட்கிறவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அன்பானவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாவுடு நேற்று அன்புள்ளவர் அப்பா, அளவல இல்லாத அன்புள்ளவர் அப்பா. உங்களோட அன்புக்கு ஒரு முடிவில்லை ஆண்டவரே. சகப்ப அப்படியான அன்பு ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிக்கிறோம். கிருபை, கிருபை, கிருபை, பிரசன்னம், பிரசன்னம் அப்பா. உங்களை பிரசன்னம் வேணும் ஆண்டவரே அப்பா. உங்களை பிரசன்னம் வேணும் ஆண்டவர். உங்க பிரசனம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி. நிஜம வேலையில உங்களை பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்ன தேவ பிரசன்னம் நிறப்பட்டோம். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை. இந்த காலங்களுக்கா, சூழ்நிலைகளுக்கா வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இப்போ லாங்கான காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே அப்பா உங்களிடத்தை சொல்லுகிறோம் சுவாமி. எங்கள் காண்கிற தேவன் சுவாமி, எங்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. சோசாலத்தை நடத்துகிற தேவன், காண்கிற தேவன் நீங்க ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலானவர் நீங்க ஆண்டவரே. அப்பனே இந்த காலநிலையில் நடக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னித்து, மன்னித்து, மன்னித்து தகப்பனே ஒரு இறக்கம் செய்யும்படியாக வேண்டி. உங்களை இறக்கமும் தயமும் திருவையும் தானப்பா வேணும். அவ்வளவான தேவன் நீங்க சுவாமி. ஐயா அந்த காலங்களில் நடக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் கீழ்படியாமல் ஆண்டவரே ஜனங்களுடைய போகிற வழிகள் எல்லாவற்றிலும் தகப்பனே ஐயா ஜனங்களை திருப்பி கொண்டு வரும்படியாய் வேண்டிக் கொள்வோம். ஜனங்கள் மனந்திரும்பட்டும், மனந்திரும்பட்டும், மனந்திரும்பட்டும், மனந்திரும்பட்டும், தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு மனந்திரும்பட்டும். அப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பனே இந்த நாட்களில் உள்ள கால சூழ்நிலைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கால சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே உங்களோட கட்டளையின்படி உங்களை கரத்தில் இருக்கிற சுவாமி. அப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கொடி நாகுகள் போதாதப்பா, கொடி நாகுகள் போதாது. கத்தாவே உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். உங்களை தோஸ்தரிக்க, உங்களை துதிக்கவும் ஆண்டவர். ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது சுவாமி. மகத்துவமல்லாதவனே நன்றி சொல்லுவோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சேனகலிங்கத்தர், பரிசுத்தர், செராபிங்கள், கெராபிங்கள் மத்தியில் வாழ்கிற பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், காணக்கூடாதொழி, சேரக்கூடாதொழி, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசு துதிக்கிறோம் காத்தாவே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர், துதிக்கிறோம் ஆண்டவர், துதிக்கிறோம் ஆண்டவர், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர, ஸ்தோத்திரிக்க நன்றி ஆண்டவர் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுத்தங்கள் அப்பா, யுத்தத்தில் அல்லப்படுகிற ஜனங்கள் ஆண்டவர், எங்கிருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே அப்பா. இவர்கள் தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி, உங்களிடமாய் திரும்பட்டும், திரும்பட்டும், திரும்பட்டும், தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பட்டும், தங்களுடைய அக்கிரமங்களை விட்டு திரும்பட்டும், திரும்பி உங்களை நோக்கி பார்க்கட்டும். இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், தயவுள்ள தேவன் நீங்க தான் என்று சொல்லி உங்களிடமாய் திரும்பட்டும். யுத்தங்களை ஓயப்பண்ணுற தேவன் நீங்க, உங்களிடமாய் திரும்பட்டும். ஞான வேறு சின்ன ஜனங்களை மன்னித்து இறங்குங்கப்பா. தண்ணி திறங்கு, சாபங்கள் பாவங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு இவர்களை மன்னித்து இறங்குங்கப்பா. எல்லா பாவங்களும் நீங்க முறித்த தேவன் சுவாமி ஆண்டவரே, இவர்கள் தங்களை நோக்கி கூப்பிடட்டும், உணர்வுகளாய் மாறட்டும் சுவாமி. இந்த மக்களுக்காக வேண்டி கண்ணீரலோடு அவளிகளோடு திரிகிற மக்களுக்கு ஆண்டவரே விக்கிரம் நீங்க தானப்பா. தாங்குங்கப்பா, வெலப்படுத்துங்கப்பா, ஆறுதல் படுத்துங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், யுத்தங்களை உயப்பண்ணுற தேவனே நீங்க தான். நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நன்றி சாப்பனே, நாக்களில் ஆண்டவரே தேசத்தை ஆண்டு கொன்ற தலைவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே, நீதி இல்லாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த ஜெயலவர்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே நீங்கி ஆண்டவர்கள் நீதியும் நியாயம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. தேசத்தை ஆண்டு தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தேசங்கள் ஜனங்களுடைய நீதி ஆண்டவரே, புரட்டப்பட்ட நிலையில் இருக்கிற நீதி, கண்ணீரோடு அலைகிற மக்களுடைய நீதி ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவனுக்கு பயந்து ஒரு நீதி செய்கிற தலைவர்களாக தேசத்தை ஆளட்டும், ஆளட்டும். எங்கு சென்றாலும் தகப்பனே, ஐயாவர்கள் உங்களுடைய நீதியை கடைப்பிடிக்கிறவர்களாய், உங்களுடைய வழிகளை காண்கிறவர்களாய் தகப்பனே, இவர்கள் தங்களுடைய ஆளுகையை கொண்டு செல்லட்டும், வார்த்தைகளை கொண்டு செல்லட்டும், செயல்களை கொண்டு செல்லட்டும் தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இப்படியாக அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டி எல்லாம் நீங்க நன்மை செய்துவாக இந்த அதிகாரங்களை கொடுத்தது சுவாமி, எல்லாம் நன்மை செய்துவாக இருக்கட்டும். இந்த நாட்களில் ஆண்டவரே இவருடைய குடும்பங்கள் எல்லாம் நன்மை செய்துவான ஆளுகை செய்யட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நிற்கிற நிலைகளில் ஆண்டவரே ஆயத்தப்படும் கிருபை செய்யுங்கப்பா. தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே இவர்களை புடமுடும்படியாய் வேண்டிக் கொள்ளுறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். இந்த ராண வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே, நன்றி பிள்ளை குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே. இப்படியா தேசங்களை வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. தேசங்களில் எல்லாம் கால சூழ்நிலாம் மாறி வறட்சியும் குழப்பங்களும் போராட்டங்களும் அழிவுகளும் தகப்பனே, ஜனங்களுடைய மத்தியில கூக்குரலும் வேலையில்லை பஞ்சங்கள் அப்பா தகப்பனே. ஆண்டவரே இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும் இந்த காலங்களிலாவது, இந்த நேரங்களிலாவது தகப்பனே, உங்களுடைய தயவுக்காக உங்களுடைய இரக்கங்களுக்காக தங்களை தாக்கி ஆண்டவரே உங்களை நோக்கி தங்களோட முகத்தை திருப்பி ஜெயம்பாட்டும், ஜெயம்பாட்டும் கூப்பிடட்டும், கூப்பிடப்பனே. இந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வறட்சி எல்லாம் நீங்கி கால சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஆசீர்வாதத்தை கட்டிலடுங்க. மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, இதுக்கு காரணமா இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னிங்கப்பா, மன்னிங்க. இவர்களுக்காக அப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபை செய்யுங்கப்பா, சரி அப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி துதிக்கிறோம் ஐயா. நிஜப வேலையில் ஆண்டவரே பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா, தடைகள் எல்லாம் நீக்கி அப்பா. வியாதி அப்பா, வியாதியின் கொடுமை, வியாதியின் கொடுமை, வியாதியும் கல்லப்படுகிற ஜனங்கள் ஆண்டவர், சாவங்கள் பாவங்கள் முறிக்கப்பட்டு ஆண்டவர் அப்பா, வியாதிக்கு காரணமா இருக்கிற பாவங்கள் குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஜனங்கள் சுகமடையட்டும் சுவாமி, சுகமடையட்டும். எங்கெல்லாம் வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள் சுவாமி, உங்களோட கரத்தை நீட்டி தொடுங்க சுவாமி, சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி. யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ சுவாமி அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுங்க. வியாதியின் கொடுமை அப்பா சொல்ல முடியாத வியாதி அப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு இறங்குங்கக்கப்பா, இறங்குங்கக்கப்பா, இறங்குங்க. வியாதியின் சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு சுகம் ஆண்டவர் இவர்களுக்கு உண்டாகட்டும். இவர்கள் கீழ்ப்படியட்டும் சுவாமி, கீழ்ப்படியட்டும். நீங்களே பரிகாரியாய கத்தர், நீங்களே சுகமளிக்கிற கத்தர். தகப்பனே இவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே பஞ்சம் அப்பா, ஒரு நேர உணவு இல்லாமல் தவிக்கிற மக்கள் மக்கள் அப்பா அப்பா. பசியின் கொடுமை ஆண்டவரே, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, மன்னிங்கப்பா. இவர்களுக்கு ஆண்டவரே வேண்டிய ஆகாரத்தை கட்டளையிடுங்க சுவாமி. ஐயா அப்படியான தேவன் நீங்க சுவாமி. பசியினால் வருகிற மக்களை ஒரு விசை ஆண்டவரே பாருங்க சுவாமி. கிருமை செய்யுங்கப்பா, உறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுற சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள். அப்பா இந்த நாட்கள் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கிறோம். கடைசி நாட்கள் இந்த பொல்லாங்கான காலத்தில், போராட்டமான காலத்தில் நிற்கிற ஊழியர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ, எந்த இடங்களிலெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, தகப்பனே உண்மையோடும் ஆண்டவரே தாகத்தோடும் நிற்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை நோக்கி ஆண்டவரே கூப்பிடுறவர்களாய் நிற்கட்டும். ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறவர்களாய் நிற்கட்டும். ஜனங்களை நடத்துறவர்களாய் நிற்கட்டும். இந்த கடைசி நாட்களில் உங்களோட வார்த்தை வேணும் சுவாமி, உங்களோட வார்த்தை வேணும் சுவாமி. கொடுக்கிறவர்களாய் பலப்படுத்துங்க சுவாமி. தேவைகள் சந்திங்க சுவாமி. வியாதிகள் இருப்பார்களான சுவத்தை கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே.

ஆண்டவர் திரும்பமாய் அந்த ரட்சிப்புக்குள் வரட்டும் சுவாமி. அப்பா அவர்களை மன்னிங்க, திரும்பமாய் கூட்டி சேருங்கப்பா. தகப்பனை வருவங்கடத்தில் வந்து ஆண்டவரே ஐயா திரும்பமாய் தங்களுடைய காரியங்களும் ஒன்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியர்கள் ஆண்டவரே, விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர் ஐயா, விழுந்து போன ஊழியர் எங்கெல்லாம் ஆண்டு இருந்த நாட்கள் ஐயா விழுந்து கொண்டு போகிறார்களோ சுவாமி. காண்கிறது மணிங்க திரும்பட்டும் சுவாமி, திரும்பட்டு. உங்களோட நாமம் மகத்துவம் உள்ள நாமம், உங்களோட ஊழியம் மகத்துவம் உள்ள ஊழியம். அப்பா தூசிக்கப்படாதபடி, சத்ருவானவன் ஆண்டவரே தூசிக்காதபடி, திரும்பமாகவர்கள் விழுந்து நிற்கிறது விசைங்கப்பா, விழுந்து நிற்கிறது விசைங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, விழுந்து நிற்கட்டும் சுவாமி. இந்த நாட்களில், இந்த புல்லாங்கான நாட்களில் விழுந்து நிற்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பனே, நன்றி அப்பா. எல்லாம் கூட கிருபிதான் அப்பா தாங்குகிறது. அப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், சபைகள் பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படட்டும், ஆயத்தப்படட்டும், ஆயத்தப்படட்டும். குடும்பம் குடும்பம் ஐயா, சபைகளை எடுத்துக் கொள்ளப்படத்தான் வாரிங்க. உங்களோட வருகையோ சமீபமாண்டவர் காலங்களே சொல்லி கொண்டு ஐயா, உங்களோட வருகைக்கு ஆயத்தப்படுற சபைகளாக, சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படட்டும். ஒரு மனமும் அன்பும் உள்ளவர்களா, ஆவியோடு உன்னையோடு ஆராதிக்கிறவன் உண்மை உள்ளவர்கள் ஆண்டவரே, சபைகள் பரிசுத்தப்படட்டும். சீக்கிர ஊழியர்கள் ஆண்டவரே, போதர் மாறி வழி நடத்துங்க. நல்ல மேய்ப்பர்களாக, மந்துகளை நடத்தக்கூடிய நல்ல மேய்ப்பர்களாக, ஆண்டவரே சாட்சி உள்ளவர்களா, வார்த்தைகளை கொடுக்கிறவர்களாய் அவர்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. தகப்பனே ஒவ்வொரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு அங்கெல்லாம் சபைகள் கூட ரத்தத்தின் கிரியத்தினால் கொல்லப்பட்ட சபைகள் ஆண்டவரே, நீங்களே தலைவராக இருக்கிறீங்க சுவாமி. ஒவ்வொரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஒவ்வொரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. சபைகள் எல்லாம் இந்த நாட்களில் உங்களை வருகையால் எதிர்பார்த்தவர்களாய், ஆயத்தமுள்ளவர்களாய் நிற்கட்டும் சாமி. வழியில் நிற்கிறவர்களும் ஆண்டவரே ஐயா, சபைகளில் சேர்த்து கொள்ளப்படட்டும், சேர்த்து கொள்ளப்படட்டும். அவர்களும் ரட்சிக்கப்பட்டு ஐயா அவங்களோட வருகையில் எடுத்துக் கொள்ளப்படட்டும் சாமி. காண்கிற மக்கள், காணாத மக்கள் கூடியப்பா ஐயா, இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைகளில் சேர்க்கப்பட வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஆச்சியத்தின் சுவிசேஷ சம்சார வியாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேணும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னதவனே. இந்த காலத்துக்குள் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம், முடிவு காலத்துக்குள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க இவ்வளவு அன்புள்ளவன், ஒருவர் தானும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வழிகளை வாசல்களை எல்லாம் திறந்து வந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து இவ்வளவு வேகமாய் உங்களோட வார்த்தை செல்ல முடியுமோ அவ்வளவு விதமான காலங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி. எவ்வளவு நல்லவரோட எவ்வளவு அன்புள்ளவன் ஆண்டவரே. தமரே புராண குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கட்டுப்போகாமல் நித்திய இவனை இழம்படி இவ்வளவா இலவத்தில் அன்பு கூர்ந்தார் எழுதப்பட்ட பிரகாரம் சுவாமி ஐயா, உயரமில்லாத அன்பு ஆண்டவரே தந்திருக்கிறீங்க சார், தந்திருக்கிறீங்க சுவாமி. எல்லாம் உங்களுக்கு கருவி பனே. இந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் ஆண்டவரே ஐயா, ரேடியோ ஊழியம், டெலிவிஷன் ஊழியம், மீடியாக்கள், சபைகளும் செய்கிறவர்கள் ஒரு மனமாய் அன்புள்ளவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறவர்களாய் நிக்கத்தக்கதாய் கிருபை செய்யுங்க. இவர்கள் குடும்பங்களை எல்லாம் வழி நடத்துங்க சுவாமி, வழி நடத்துங்க சுவாமி. வழி இன்னுமா அடைக்கப்பட்ட இரண்டு தேசங்களில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே சுவிசேஷம் செல்லத்துக்குரிய வழிகளை இன்னந்த ஊழியர்கள் வேணும் சுவாமி, ஊழியர்கள் வேணும் சுவாமி, சுவிசேஷர்கள் வேணும் சுவாமி, மிஷனர்கள் வேணும் சுவாமி ஐயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாய் அப்பா சுவிசேஷம் சொல்லுறவர்களாய் மாறட்டும் சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா ஐயா, அந்த காலங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரோடு பேசும்போது உங்களுடைய வார்த்தையை சொல்லும் அப்படியான வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, வார்த்தைகளை கொடுங்க சுவாமி. பயமும் ஆண்டவரே அவர்களை தாழ்மையின பாடல்கள் எடுத்து போடுங்க. பாடசாலைகளிலும் வேலைத்தலங்களிலும் காண்கிற மக்கள் திருத்தரும் உங்களுடைய அன்பை ஆண்டவரே, உங்களோட ரட்சிப்பை சொல்லக்கூடிய மக்களாக மாறட்டும் சுவாமி.

0: காலமோ கொட்டி கொண்டிருக்கிற சுவாமி, அதற்குள்ள உங்களோட வார்த்தைகள் எல்லாம் ஆண்ட எல்லா ஜனங்களும் அறிய வேணும் சுவாமி, சொற்பறிய வேணும் சுவாமி, உங்களோட ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ளப்பட வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் தகப்பனே, என்னமாய் ஆண்டவரே, எத்தனையோ இடங்களில் நிற்கிற மிஷனரிகள் ஊழியக்காரர்களுக்காக வேண்டி கஷ்டமான பிரதேசங்கள் கண்ணீரோடு வேதனையோடு அடிக்கப்படுகிறார்கள் சுவாமி. தகப்பனே, வைத்தியசாலை சிறைச்சாலை என்று சொல்லி இருக்கிறார்கள் சுவாமி. இவர்களெல்லாம் தாங்குற கத்தன்னு தாங்குற கத்தன்னு எங்க பொயிரு யோத தேவன், எல்லாரையும் நான் தாங்குவேன் என்று சொன்னாரே, தாங்குற தேவன் இருக்கிறீங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கோ, அவர் பிள்ளைய குடும்பங்களுக்காக வேண்டிக்கோ, அந்த இடத்து மக்களுக்காக வேண்டிக்கோ, அவர்களும் ரசிக்கப்படட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும் சுவாமி. அப்பா, அவருடைய வாழ்வாதாரம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவர் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேண்டிக்கொள்ளும் வேண்டிக்கொள்ளும் தாத்தனே. ஆண்டவர் கடைசி நாட்களில் ஆண்டவர் ஐயா, மிக முக்கியமான காலம் ஆண்டு, அன்பு தணிந்து போன காலம் ஆண்டவர், அன்பில்லையோ அன்பில்லையோ அன்பில்லாதபடியினால் தானப்பா உலகத்துல இவ்வளவு துன்பங்கள் துன்பங்கள் ஜனங்கள் மத்தியில் அன்பில்லையோ ஆண்டவரே, போட்டிகளும் பொறாமைகளும் சண்டைகளும் எரிச்சல்களும் ஆண்டவரே, பிரிவுகளும் ஆண்டவரே, இந்த நாட்கள் பெருகி கொண்டு சத்ருவாரவன் தன்னுடைய காலம் கொஞ்சம் என்று சொல்லி எத்தனையோ விதமாக எண்ணங்களை ஆண்டவர்களுக்கு கொண்டிருக்கிறான் சுவாமி. தகப்பனே, இவர்களுக்கு வேண்டியது உங்களுடைய அன்பு சுவாமி, உங்களுடைய அன்பு அன்பு அன்பு நினால் நிரப்பப்பட்டு ஒருவரை ஒருவர் நேசித்து குடும்பங்கள் ஆண்டவர், குடும்பங்களின் மகத்துவம் பெரியது ஆண்டவர், குடும்பங்களில் உள்ள நிலைகள் பெரியது ஆண்டவர். தகப்பனே, ஒருவரை ஒருவர் நேசித்து உறவுகளெல்லாம் சமாதானமாய் சந்தோஷமாய் கணவன் மனைவி என்று ஆண்டவரை பெற்றவர்கள் என்று ஆண்டவரே, உறவுக்குள் வரட்டும் சுவாமி, உறவுக்குள் வரட்டும், கூட அன்பு வேணும் சுவாமி. இந்த கடைசி நாக்கள் ஒரு விஷயம் அப்பா கூட வருகைக்கு முன்பா, கூட வருகைக்கு முன்பா ஒரு விஷயம் கூட அன்பினால் ஜனங்களை நிரப்புங்கப்பா. யாவியானவரே பின்மாறியாவும் கூட அன்பு ஒரு விஷயங்கப்பா, விசேஷமாக வாழ்க பிள்ளைகள் ஆண்டவர். சகப்பனே, இந்த நாட்களில் அன்பினால் நிறையப்படவன் கட்டப்படவன் ஆண்டவரே, இந்த வாழைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த வாழைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த வாழைய பிள்ளைய வாழ்க்கையை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, வாழைய பிள்ளையோட வாழ்க்கையை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. அப்பா, அந்த வாழைய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அவளை வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே, இந்த வேலையிலும் ஆண்டவர் தேசங்களுக்காக வேண்டிக்கொள்வோம், ஒரு தேசங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவர். அதனதின் காணத்தில் நேர்த்தியா நீங்க செய்யற தேவன், அந்த காலத்தை ஆண்டவரை உங்களுடைய கரத்துல வைத்திருக்கிறீங்க, உங்களுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறீங்க சுவாமி. நீங்க செய்து வருகிற தேவன் சுவாமி, தேசங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்தை காணட்டும், மக்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணட்டும். தகப்பனே, தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தேசங்களுக்காக கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும், தேசத்தை ஆண்டவரே அதை நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. தேசத்தில் உள்ள எல்லா அக்கிரமங்களும் பாவங்களும் கீழ்படியாமல் தேசத்தை விட்டு நீங்கி ஐயா உங்களோட ஆளுகை வருவதாக, உங்களோட ஆளுகை வருவதாக, தேசத்தில் இருக்கிற எங்களோட உறவு ரட்சிக்கப்படட்டும், எங்களோட உறவுகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த தேசம் உங்களுடையதா மாறட்டும். அப்பா, அமெரிக்கா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாட்கள் அமெரிக்கா தேசம் கனடா தேசம் ஒவ்வொன்றுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் இருக்கிற சூழ்நிலைகள் காரியங்கள் ஒவ்வொன்றே எங்களுக்கு தெரியும் ஆண்டவர், தெரியும் ஆண்டவர். ஆண்டவரே, நீங்க வழி நடத்துங்கப்பா, ஒவ்வொரு காரியங்களையும் வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொருவருக்காக நீங்க தேசத்து தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிய காரியங்களை அவர்கள் நேர்மையாகவும் உண்மையாக ஆண்டவரே செய்து முடிக்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அந்த தேசத்துக்கு ஒரு நன்மைதான், அங்க அமெரிக்க தேச தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வழிநடத்துங்க அப்பா, வழிநடத்துங்க. கனடா தேசத்தின் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வழி நடத்துங்கப்பா. நீங்க தான் அப்பா முன்மாதிரி ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அமரி இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். இலங்கை தேசம் உங்களுடையதா மாறட்டும், உங்களுடையதா மாறட்டும். அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கி போட்டு, விக்கிரக ஆராதனைகள் நீங்கி போட்டு, பிசாசின் ஆளுகள் தேசத்தை விட்டு நீங்கி போட்டு. ஐயா உங்களோட கரம், உங்களோட பலத்த கரம், உங்களோட கரம் ஆண்டவர் தேசத்தை ஆளுகை செய்யட்டும் சுவாமி, ஆளுகை செய்யட்டும் சுவாமி. எங்களுடைய இலங்கை தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா. நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர், நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர், நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர். இலங்கை தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, எங்களுடைய மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தேசம் மனம் திரும்பவர், மனம் திரும்பவர், மனம் திரும்பவர். ஜனாதிபதிக்காகவும் அவரோடு இருக்கிற மந்திரி சபைக்காக வேண்டிக் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீதி நியாயம் அவருடைய ஆளுகையில வரட்டும் சுவாமி, வரட்டு. எல்லா மக்களும் ஒரு மக்கள் என்று ஆளக்கூடிய ஒரு நீதி ஆண்டவரை அவர்களுடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி. எருவை சங்கம் இப்படியா தேசங்களை ஒன்றுக்கா. இந்த நாட்களில் ஒவ்வொரு தேசங்கள், இருண்ட தேசங்கள் ஆண்டவரே விட வார்த்தையினால் நிரும். ஐயா தேசங்கள் எல்லாம் இருளில் இருந்து, அந்தகாரத்தில் இருந்து தேசங்கள் எல்லாம் விடுதலையாக வேணும் சுவாமி. ஆண்டவரே நீங்க வரும்போது அப்பனே நீங்களோட வருகைங்காலத்து தேசங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்தின் தேசங்களாய், உங்களோட வருகையில நிற்கிற தேசங்களாய், வருகையில் நிற்கிற தேசங்களாய் மாறும். தகப்பனே இந்த காலங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இந்த காலங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இந்த காலங்களுக்காக வேண்டி நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. சோத்திரமாண்டவரே, சோத்திரமாண்டவரே அப்பா, சோத்திரம். தெய்வத்தை செய்ய தந்த பலனுக்கா ஸ்தோத்திரம், சோத்திரம். என் பலன் அல்ல ஆண்டவரே, உங்கட பலன், உங்கட பலன், உங்கட கிருபை, உங்கட கிருபை, உங்கட கிருபை அப்பா. ஒவ்வொரு ஜபத்துக்கா நன்றி சொல்லுறேன், ஒவ்வொரு ஜபத்துக்கா நன்றி சொல்லுறேன், ஒவ்வொரு ஜபங்களுக்கா நன்றி சொல்லுறேன், எல்லா ஜபங்களுக்கா நன்றி சொல்லுறேன். சகப்பனே சமூகம் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நடத்துற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நினைந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பா. அது குடும்பங்களை இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் இந்த பொல்லாங்கான காலம், கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வர காலத்தில் எல்லா வியாதி துன்பங்களிலும் ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, காத்து. என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கிருந்தாலும் உங்களுடைய கரம், உங்களுடைய பல தகரம் நீங்க தானப்பா. பரிகாரியாய கத்தரன் நீங்க தானப்பா. காத்து நடத்துற தேவன் நீங்க, உங்களோட சட்டையின் மறைவில் மறைத்து நடத்துற கத்தரன் நீங்க தானப்பா. அப்பா இந்த ஜெபத்தில் உணர்ந்து போற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். வெள்ளத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா, ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. கிருபை அப்பா, கிருபை, கிருபை, கிருபை. என்னமா ஆண்டவரே எபிக்க வேண்டிய காரியங்களும் ஒன்றுண்டு சுவாமி. உங்களோட சமூகத்துல வைக்கிறேன் சுவாமி, ஒவ்வொரு ஜபத்தேவர்களையும் எங்களோட சமூகத்துல வைக்கிறேன் சுவாமி, ஒவ்வொன்றையும் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன் சுவாமி. தகப்பனே நீங்க காண்கிற தேவன், காண்கிற தேவன். உங்கள் நினைவுகள், எங்களுடைய நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் திங்கட்கிழமை திரும்பவும் சந்திப்போம். அதே வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை சபையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா.
0: ஆமே. சாரி ஐயா, கொஞ்சம் இருமல் இருந்துட்டு, சாரி.
1: ஆமே.
0: கத்திரங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். ஆமீன், ஆமீன்.
1: பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாகா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே இணைவோம். மிகுதியான வயதாக மக்கள் இப்போது கட்சியிலே இருக்கிறோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம் ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் ஒரு இரு பாடல்களோடு நினைவின்ற பொழுது ஊழியர்கள் நினைவார்கள். ஆமேன், ஆமேன்.

0: Lord God, who wipes away my tears, I thank you. Lord Jehovah, I...
1: Recording in progress.
2: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர விடுதலை. நொளிச்ச நேரம் டொரண்டோ நேரம் காலை 10:35 இன்று 3rd month, 9th month, ஐப்பசி மாதம் 3rd செப்டம்பர் மாதம் 2026 அன்று வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடைய ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறுவோம், மாலை வணக்கங்களை கூறுவோம், இரவு வணக்கங்களை கூறுவோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திரதாமை வழி நடத்துவாராக. வானொலி வேளையிலும் நாங்கள் ஜூம் கூடாக இணைந்திருக்கிறோம். வேதாக மக்கள் இவள் நிகழ்ச்சியிலே எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரம் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இணைந்திருக்கிறார். அவருக்கு 7:36. அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து. அவர்களுக்கு 4:36 நினைக்கிறேன். இந்த வேளையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்பு வைப்போம். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்று கொண்டு மீதியான தொகுத்து வழங்க சௌரி ஜானிட்டரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா?
3: பிரைஸ்லோட்டனா?
2: ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். காட் ப்ளெஸ் யூ. ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன். எங்களுக்காக மகேந்திரமன் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக.
4: ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கமா வானொலி நிலையத்திலே இந்த கேள்விகள் இயற்றை இன்று நீ ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த கேள்பதில் நிகழ்ச்சியில் அநேக தெய்வ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு அந்த வேதாம ரகசியத்தை கண்டுகொள்ள நீர்தான் ராசா கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் ராஜா. ஐயா, இந்த தெய்வ புள்ளியோடு பேசும் ஆண்டோரே, இந்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஆண்டோரே, இந்த வேதாமத்தில் உள்ள அடித்தளங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, வேதாமத்தில் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கோம் என்பதை அறிந்து கொள்ள நீர் எங்களை கிருபை செய்து கொண்டிருக்கிற. அதுபோல சுவாமி, அநேகர் வந்து கலந்து கொண்டு அவர்களும் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்யும். இன்றைய நாளே அநேக நாட்களுக்கு பிறகு வேத பார்த்தை கொண்டு வர சகோதரர் ஜெயத்தை நினைவு கூறும். அந்த மகளை நீர் அபரிதமாக ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற அது வெளியின புத்தகம் ஆசீர்வாதமாக அமைந்தது. அதுக்கு அதற்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து வழங்குகிற சங்கமா வானொலியை நினைவு கூறும். சங்கமா வானொலியை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன். அதிக நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆகவே முதலாவது கேள்வி, ஜீவ விருட்சத்தோடு தொடர்புள்ள அவயம் என்ன?
4: திருப்பி கேளுங்க.
3: ஜீவ விருட்சத்தோடு தொடர்புள்ள அவயம் ஒன்று என்ன?
4: விதை
3: இல்ல, ஜீவ விருட்சத்தோடு தொடர்புள்ள அவயம்,
4: அதாவது
3: உடல் உறுப்பின் அவயம்.
4: சிந்திர மண்டலம் தான் என்ன? சிந்திர மண்டலம் தான். நீங்களா அந்த அப்பத்தை பொசித்து நாங்கள் வர்ற பாட்டு கொஞ்சம் இல்லை.
3: இப்ப ஜீவ விருட்சம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்குது, நீங்க போராடி பெற்றுக் கொள்ளுங்கள். அன்றைக்கு தான் சரி நாங்க விழுந்தோம் என்று சொல்லலாம். இன்றைக்கு நீங்க இனி சொல்லலாது. இனி வந்து ஜீவ விருட்சம் உங்களுக்கு முன்னாலே இருக்குது, நீங்க போராடி பெற்றுக் கொள்ளுங்க.
4: சுடரொளி பட்டயமா?
3: இல்ல,
4: எங்களுக்குள்ள இருக்கா?
3: யா,
4: எங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா இச்ச
3: அப்படி இல்ல. ஆனா கேட்டனா அவயம் உண்டு. அவயம்,
4: அவயம் உண்டுண்டால் ஏதேன் தோட்டத்துல அவயம் உண்டால்
3: ஏதேன் தோட்டத்துக்கு நீங்க போறீங்க.
4: கண் தான பாவம் செய்ய வச்சது.
3: அது நன்மதியுமே அறியத்தக்க விருட்சத்தையும் கனியத்தான் அது செய்து அது காண். ஆனால் இது அப்படி அல்ல.
4: ஜீவ விருட்சத்தில் அவையும் கண்தானே முதல் மூளையில் கண்தானே பார்த்தது
3: இல்லை.
4: வாரம் வாரம் ஒன்னொன்று ஜீவ விருட்சம் பிரதர் கூகுள்ல தட்டுங்க
2: இருதயம் நினைக்கிறான்
3: இல்லை.
4: கண்ணால தான் பாவம் செய்த
3: அது கண்ணால பாவம் செய்த அண்டைக்கு
4: நீங்கள்
3: அது இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இதை தந்திருக்கிற
4: எங்களுக்கு அந்த பாவத்திலேருந்து விடுதலை தந்துக்கிறேன்னு சொன்னா ரச்சிப்பா
3: இல்லை. நீதிமொழிகள் 15:4 பாருங்கள்.
2: நீதிமொழிகளா?
3: யா
2: நீதிமொழிகள்
3: 15:4.
2: நீதிமொழிகள் 15:4
4: 15:4 ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும்.
3: யா ஜீவ விருட்சத்தோடு தொடர்புள்ளது ஆரோக்கியமான நாவு.
4: ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். ஓகே.
3: வேலைக்காரர்களை பாதியிலே நிறுத்திவிட்டு பயணத்தை தொடர்ந்தவர்கள் இருவர் இருக்கிறார்கள். அவர்கள் யார்?
2: ஒன்று எலிசா.
3: எலியா? எலியா.
2: எலியா. எலியா.
4: ஆபிரகாம்.
3: ஆபிரகாம். யார்? ரெண்டு பேரும் தான். செழிப்பான ராஜ்யத்தில் தண்டக்காரரை திரிய பண்ணுகிற ஒருவர் யார்? அவர் கோபம் இல்லாமலும் யுத்தம் இல்லாமலும் நாசம் அடைந்தான். அவன் யார்?
2: பாபிலோன்
3: இல்லதான்.
2: அவன் தான். அவனுக்கு என்ன பெயர்?
3: தானியல் 11:20 இருக்கு.
2: தானியல் 11:20. தானியல் அங்க இருக்கிற தானியல் 11:20. செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான். ஆகிலும் சில நாளைக்குள் கோபம் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் நாசம் அடைவான். எனக்கு யாரெண்டு போட்டிருக்கா?
3: யாரெண்டு போடல அதுல. ஆனா நேபுகாத்நேச்சார் தானே அந்த இது டேனியல் தானே அதை கண்டவ
2: தண்டல்காரன்.
3: தண்டக்காரன் நேபுகாத்நேச்சார் தானே அந்த புல்லை தின்ன வச்சு.
2: ஓகே. கோபம் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் நான் சடை வணிஞ்சான். ஓகே.
3: அது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அதில். ஓகே. சுவிசேஷத்தை வந்து பாருங்கள் என்று சொன்ன ஒருவர் யார்? ஒருத்தியார்.
4: இவர் நாத்தான்வேல். நாத்தான்வேல் ஒருவர்.
3: யா
4: மற்றது வந்து

0: இவர் அது கிணத்தடியில் இருந்தவள் என்ன பேர், யோவான்
1: சாமாரிய ஸ்திரீ.
0: சமாரியா ஸ்திரீ.
1: யா கல்லாதவர் என்று இயேசுவை குறித்து சொன்னவர்கள் யார்? படிப்பறிவு இல்லாதவர் என்று சீசரை குறித்து சொன்னவர்கள் யார்?
0: வேதபாரம் பரிசேயரும்
1: கல்லாதவர் என்று இயேசுவை குறித்து சொன்னவர் யார்?
0: கல்லாதவர் இவன் யார், மந்திரி ஒருத்தன் அவனுக்கு என்ன பேர், பிலாத்து, பிலாத்தா இல்ல இல்ல பிலாத்து இல்ல, அந்த ஜூபிஸ்ட் என்ன சொல்
1: யூதர்கள் தான் அப்படி சொன்னது.
0: யூதர்கள், யூதர்கள் யூதர் கல்லாதவன்
1: படிப்பறிவு இல்லாதவன் என்று சொன்னது ஜனங்களுடைய அதிபதிகள் மூப்பர்கள் சொன்னது அப்போஸ்தலர் 4:13 இருக்குது. மனுஷகுமாரன் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்கிறது? புதிய ஏற்பாட்டிலும் அப்படி ஒரு வசனம் இருக்கிறது, அது எங்கே எங்கே?
0: கேள்வி முந்தி கேட்ட நீங்க
1: அப்படியா?

0: மனுஷகுமாரன் திருக்கள் கேள்வி.
1: மனுஷகுமாரன் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்குது. அது எங்கெங்க?
0: மனுஷகுமாரன் சங்கீதத்திலையும் இருக்கு.
1: யா சங்கீதத்தில் இருக்கும். யா
0: அடுத்தது புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 10:28.
1: இல்லை, மத்தேயுலான் இருக்கு, 2:28 இல்லை.
2: பதினொன்று 19.
1: 11:8 இல்லை. சங்கீதம் 8:4 இருக்குது, மத்தேயு 8:20 இருக்குது.
2: மத்தேயு 11:19 இருக்கம்மா.
1: ஆ ஓகே.
0: அது போஜனம் பண்ணுகிறவாய் வந்தார்.
2: மனுஷகுமாரம் போஜனம் பண்ணுகிறா வந்தார். ஆமாம். மத்தேயு 13:41 இருக்கு, 13:37 இருக்கு,
0: புதிய
2: ஏற்பாட்டில் இருக்கு, அவருக்கு
1: கண்ணுக்கு
0: தெரியாது, ஆவியா வந்திருக்கிறார்.
1: அப்ப நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆவியா வந்தா
2: அவியா நிக்கிறார் தெரியலையா? இயேசுவ இயேசு.
0: அடுத்த கேள்வி.
3: ஆவியோடு தொழுது கொள்கிறான், ஆவியாயிருப்பான்.
1: ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்றான்.
3: அதான் ஆவியில தொழுது கொள்ளுகிறவர், மாம்சத்துல தொழுது கொள்ளுகிறோம் மாம்சத்துல இருப்பான்.
0: என்ன கேள்வி?
2: பின்னுக்கார கதைக்கணும்.
0: ரேடியோ, அடுத்த ஒரு ரேடியோ
3: எங்க ஐயா?
2: சத்தம் ஒன்று கேக்குது, செல்வி ராமச்சந்திரன் வாய்ஸ் மாதிரி கேக்குது.
3: இல்லை இல்லை, இது வந்து அங்கே மற்ற இந்த ப்ரோக்ராம் போய்கொண்டிருக்கு ஐயா, மற்ற ரேடியோவில். உங்களோட யார்? பவுல் ஷாக்.
2: பவுல் ஷீக்.
0: என்ன கேள்வி அம்மா?
1: நான் இன்னும் கேட்கலையா அண்ணா. நீங்க கேளுங்க அண்ணா.
0: நான் கேள்வி, இந்த வெளிப்படுத்துற சேத்திர சபை அதை உருவாக்கினவர்
1: என்ன சபை அண்ணா?
0: வெளிப்படுத்த விசேஷத்துல தியேத்திர சபை இருக்கலோ, அதை ஆரம்ப பவுண்டேஷன் செய்தவர் யார்?
3: கத்தர். கத்தர்
0: இல்ல,
2: தீமேத்தேயு
0: இல்லை,
3: பவுல் ஐயா, பவுல் அடிகள்
0: இல்லை.
3: தியேத்திர சபை
1: என்ன கேக்குறீங்க அண்ணா?
0: தியேத்திர சபை இருக்குறோமா?
1: ஓ,
0: அது ஆர் ஸ்டார்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். நீங்க உங்களோட புத்தகத்துல குறிப்பிடவில்லை, அதான் அந்த கேள்வி கேட்கிறேன். இதுக்கு லெஸ் பிரதர்னு சொல்லுவார், வேறு யாரும் சொல்ல முடியாது.
1: ஏசவேலா?
0: இல்லை, ஒரு ஒரு பெண்ணா உருவாயின. சரி, அந்த பெண் என்ற பெயர்
3: ஏத்ர சபை ஐயா உருவாக்குறது வந்து
1: இவள். அந்த என்ன, அந்த சுவிசேஷகி லீஸ்திராவா?
3: அவள்தான்
0: ஒரு பெண் அந்த சபையை உருவாக்கணும். அந்த சபைதான் புற இசபேல் ஆவி சூழ்ந்து கொண்டது,
1: சேர்ந்து கொண்டதோ.
0: நீங்க உங்களோட புத்தகத்துல அந்த தேத்திர சபை அதை நீங்க குறிப்பிடப்படவில்லை.
3: வெளிப்படுத்த 2:18 வருதான் சொல்லப்பட்டிருக்கு.
0: ஓமையா, நீ சொல்ற சரி. நான் என்ன சொல்றேன்டா, ஜெனரேட்டர் புத்தகமொழி நான் விழித்திருங்க, அதுல அது குறிப்பிடப்படவில்லை.
3: அப்ப நான் நினைக்கிறேன் குறிப்பிடுறதுக்கு பதிலாக கண்ண முடிட்டா அவரோட.
1: எழுதி கொண்டு போவேக்குள்ள சரி என்னவோ அந்த நேரம் ஆண்டவர் எங்களுக்கு என்னத்த சொல்றாரோ அதையே எழுதி கொண்டு போக வேண்டியா. சில சில வேலையில மெசேஜ் கொடுப்பி, நம்ம வேற ஊழியக்கார மெசேஜ் கொடுக்கல, எங்களுக்கு வேற வந்து உதிக்குமே, இப்படி கொடுத்துருக்கலாம், நல்லா இருக்கும், இப்படி வசனத்தை இதுல போட்டிருக்கலாம். ஆனா அது என்ன சொல்லுங்க, அவியல் அவியலுக்கு ஆண்டவள் கொடுக்கறது தானே
0: சொல்லுவினா.
1: எத்தனை ஆண்டுக்கு முந்தல் எழுதினது நான் ஒரு இது வந்து பயிற்சி காலம், கயிற்சி காலம் என்று சொல்லலாம். என்னண்டா இப்ப வந்து அப்படி இல்லை, இப்ப கொஞ்சம் கூடிட்டு எனக்கு அந்த அந்த அறிவு, வேத அறிவு இப்ப கூட. ஆனா இது வந்து எத்தனை 2018 எழுதின காரியம். இந்த இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறேன், இப்படி அநேக காரியங்கள் அப்படி அப்படியே வச்சிருக்கிறேன். வெளியிடறதுக்கு அப்ப எனக்கு பணம் இல்லை, இப்ப கத்தருக்கு சித்தமானபடி செய்து
2: கொண்டிருக்கிறேன்.
0: கேள்வி, இந்த புத்தகம் வெளியிடுவதற்கு என்ன காரணம்?
1: நானா
0: தர்ப்பணம் அர்ப்பணம் சொல்லுவார்கள், அதுக்கு காரணம் என்ன?
1: இது வந்து நான் எழுத வெளிக்கிட்டதுக்கு காரணம், எங்கள் ஸ்ரீலங்காவில் எனக்கு இதை செவந்தி மகாலிங்கம் என்று சொல்லி ஒரு எழுத்தாளர் எனக்கு கொஞ்சம் நீ எழுது உனக்கு எழுத தெரியும், கவிதை எழுது அப்படி இப்படி என்று எனக்கு கொஞ்சம் படிப்பி கொஞ்சம் உற்சாகம் தந்து, உன்ற நினைவில் வாரது எழுது எழுது என்று சொல்லி உற்சாகம் தந்தவர். அப்போ அவர் இப்போ மறித்துட்ட உற்சாகம் தந்து நான் கொஞ்சம் சும்மா எழுதி கொண்டு அந்த முந்தி இலங்கையில் இருக்கேக்கில் அந்த வீரகேசரியோ தினகரன் இன்னும் ஒரு பேப்பர் இது அல்ல, அந்த முதல் உதவி முதல் உதவி சிகிச்சைகள் இப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் எழுதி கொண்டு வந்த நான் அந்த காலத்தில். அது சின்ன வயதில் அதை முடிய பிறகு நானாயே கொஞ்சம் கொஞ்சமாக எழுத பழகி பேந்து படித்தேன். நான் தமிழில் எப்படி எழுதுறதுன்றதை படித்து பேந்து எழுதினேன்.
0: அருமை
2: ஐயா,
0: இந்த புத்தகம் நல்லா இருக்கு. காரணம் அந்த மட்டை மிக அழகாக இருக்குது, பின்னுக்கு அந்த கண் போட்டிருக்கு, அதுதான் கொஞ்சம் நல்ல நல்ல வடிவாக அந்த புத்தகம் அமைத்திருக்கிறார்கள். பார்க்க வாசிக்க நல்ல ஆச்சரியமாக இருக்குது. 30% தான் வாசித்தேன்னா, மிச்சம் 70% நான் வாசிக்கல. கத்தர் உங்களை ஆசிப்பாராக. அடுத்த கேள்வி
2: ஐயா. ஐயா, நான் ஒரு ஆரம்ப நிலை ஊழியர் வந்து ஒரு பிரசங்கம் செய்தார். அந்த பிரசங்கத்தில் பிழை, அந்த பிரசங்கத்தை சொன்னேன், அதோடைய ஆள் போயிடுது. என்னென்றால் அந்த
0: நாட்டுக்கு போயிட்டாரோ?
2: இல்லை இல்லை, ஆள் டிசர்டிகேட் இருந்தால் அதை நான் இதில் இந்த வாரம் இல்லைன்னு நின்றுட்டார். என்னென்றால் 38 வருஷமாக ஒரு முடவன் இருந்தவர் தானே, அந்த பிதஸ்தா குளத்தில். அப்போ அந்த பிதஸ்தா குளத்தில் இப்போ ஆண்டவர் வர்றார், ஆண்டவர்கிட்ட சொல்கிறார் இந்த குளம் கலக்கப்பட இல்லைன்னு எல்லாம் சொல்கிறார் தானே.
0: ஆமாம்,
2: அந்த மெசேஜில் அந்த பிரசங்கியார் என்ன சொன்னார்ண்டா, ஆண்டவர் கூட்டி கொண்டு போய் குளத்தில் இறக்கி அவரை சுகமாக்கி முடவன் அனுப்பினாண்டு. அப்படி அப்படி வேதத்தில் இல்லை தான்.
0: பின்ன பியசோப்பாட கழிவுன்னு சொல்றாங்க.
2: இல்ல அந்த வேதத்துல
0: வேதத்துல இல்ல,
2: வேதத்துல சொல்லி இருக்கு நீ பாய எடுத்துக்கொண்டு எழுந்து நடபோண்டு எழுந்து நடன்னு சொல்லி இருக்கு. எல்லாம் இயேசு கிறிஸ்து கூட்டி கொண்டு போய் குளத்துல குளிக்க பார்த்து அவருக்கு முடத்தை நீக்கினாண்டு.
3: ஐயா நீங்க அதை சொல்றீங்க லெசி ஐயா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய இந்த என்ன பேரு இந்த சாம் ஜபத்ரு ஐயான் இருந்தார்.
2: ஆமா,
3: அவற்ற அந்த சீசன்லாம் இங்க வந்து ஜெர்மன்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு அந்த காலத்துல ஒரு இதுல ஒரு ஒரு சாட்சி ஒன்று சொன்ன ஒரு அவசரம் வரும் நடத்துல மறந்துட்டு நான் வந்து அதுல வந்து சொல்லப்பட்டதுனால் ஒரு ஆள் வந்து சொல்றாரு தேவதூதர் வந்து நாங்க முது உரைஞ்சிட்டு போறோம். தேவதூதருக்கு வேற வேலை இல்லையா, ஒரு முது முதுல ஊத்து உரைஞ்சு.
2: அதுக்கு ஐயா இது இங்க பிரான்ஸ்ல ஒரு வாசர் இருக்கிறார், பிரான்ஸ் டிவியில வாரவர் உங்களுக்கு தெரியும் சாது செல்லப்பா மாதிரி இன்னொருத்தர் பேர் சொல்லல. அவர் அவர் எல்லாம் அடிக்கடி தான் போய் ஆண்டவர் அங்கே விசிட் பண்ணி போட்டு வர்றாண்டு.
0: வச்சுக்கிறாரு
2: அவர் ஃப்ளைட் வச்சுக்கிறாரு, போய் அவரை கண்டுட்டு வரு அடிக்கடி வருவாரு போட்டிருக்கிறார்.
3: போயிங் 333 வச்சுக்கிறாரு விட டக்குன்னு போயிட்டு வர்ற போல.
2: அவர் நேபாளுக்கு போயில போலட, நேபாளுக்கு போய் போய் வரையில
3: ஒரு பொருத்தமான கதை சொல்ல மாட்டாங்க. அதுல போய் ஆண்டவரோட இருந்து சாப்பிட்டு ஆண்டு அங்க ரெஸ்டாரண்ட் கஃபேட்ரியா திறந்து வச்சுக்கிறேன்.
2: இன்னொருவர் சொல்லுவார், இன்னொருவர் சொல்றார் வீடியோ தான் ப்ரிப்பேர் பண்ணவராம், அதை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவர் பரலோகத்துல கொண்டு போய் கொடுத்து ஆண்டவர் சொன்னாராம் இதை வெளியிடு கட்டாய நீ வழியிடவனும் எல்லாருக்கும் சொல்லவனும் அண்டு ஆண்டவர் ஆண்டவர் சொன்னாராம். அப்படி கொண்டு போய் அவர் கொண்டு போய் காட்டினவராம் அங்கே வீடியோவை வீடியோ
0: என்னத்துல போனவரா
2: அதுதான் தெரியல.
3: போனது போனது பிரச்சனை இல்லையா, அங்க எந்த மெஷின்ல போட்டு வீடியோ போட்டு காட்டினார், வீடியோ ரெக்கார்டர்ல போட்டு காட்டினார், சிடி கொண்டு போய் காட்டினார் தெரியல,
2: டிவியில போட்டு டிவியில போட்டு
0: காட்டினார். ஆவி சரி அர்த்த கல்வி
1: என்னுடைய புத்தகத்துல குறைநிற எல்லாம் சொல்லலாம், என்னடா நான் திருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு வழிய நான் உண்டாக்கலாம்.
0: சரி அடுத்த கேள்வி, கஷ்டமான கேள்வி உங்களுக்கு தரும், சிந்திக்க வைக்கும்.
3: மூளை இருந்தா சிந்திக்கிறான், நாங்கள்
1: மூளை இருந்தபடியே தானே இப்படி கதைக்கிறீங்க.
3: மூளை இருந்தபடி
0: சரி கத்தாவே உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்றது யார்? கத்தாவே உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்றது யார்?
3: என்ன
2: கேள்வி?
3: ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன்,
0: புதிய
3: ஏற்பாட்டுல ஐயா புதிய ஏற்பாட்டுல
0: கத்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்றது யார்?
3: ஆதிகாமத்தில் ஆதியா 49:18 வருது ஐயா, அந்த வசனம் தான் சொல்றீங்க.
0: கவரான விடு,
3: பொறுங்க நான் சொல்றேன், பார்த்து சொல்றேன்.
0: நான் கேட்டேன் ஆதியாகமத்தை பற்றி கேட்கல, அதிகாரம் வசனம் கேட்டானோ இல்ல?
3: நான் பொறுங்க வரலையா, அந்த வசனம் தெரியும் வர.
0: உங்களுடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது யார், அவருடைய பேரை தான் கேட்டான்.
2: 49:18 இருக்கு.
0: சொல்லுங்க
2: யோசேப்பு.
0: இல்ல வடியா வாசிங்க. ஆதியாகமம் 49:18 சரி, அதை வாசிங்க.
2: கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன்.
0: ஆ சொன்னது
2: அதான் தெரியாது.
3: தானா ஐயா, தானா சொன்னது? மகேந்திரம் ஐயா
0: சொல்லுங்க.
3: தான் தானா சொன்னது?
1: இல்ல, தான் கோத்திரம்,
3: தான் கோத்திரம், தான் கோத்திரம்.
0: இல்லை இல்லை, யாக்கோபு,
3: யாக்கோபுவா?
0: ஓ,
1: யாக்கோபு ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்க தான் கோத்திரத்துக்கு கொடுத்திருக்கிறேன்.
2: அந்த அதிகாரத்துல யாக்கோவ பத்தியே இல்லையா?
1: ஆசீர்வாதம் கொடுத்தவன்
3: நீங்கள் கூடி வர கடைசி நாட்கள் நேரும் காரியங்களை அறிவிப்பேன் சொல்றப்ப யாக்கோபு தான் இருக்கும். ஒவ்வொரு கோத்திரத்தை பிரிச்சு பிடிச்சு சொல்ற முதலாவசனத்தை வாசி பாருங்க.
2: தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாக அதன் குதிக்காலை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாளிலே உங்களுக்கு நேரிடும் காரியங்களை
0: அறிவிப்பேன். என்றால் என் ரட்சிப்புக்கு தேவனுக்கு காத்திருப்பேன் என்றது யார்? நானோ என்றால் என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என்றது யார்?
2: தாவீதா?
0: யாரு?
2: தாவீத்.
0: தவறான விடை.
3: நானோ என்றால்
0: ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன்.
2: சங்கீதக்காரன் சொல்றார், சங்கீதக்காரன்
0: பழைய ஏற்பாடு
2: சங்கீதக்காரன். நானும் வந்தால் கர்த்தரை நோக்கி என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன்னு மீகாவில் சொல்லியிருக்கு. ஒன்று ராஜாக்கள் மீகாவில் சொல்லியிருக்கு. யாரண்டில்லி
1: கத்தாவே நான் உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் அப்படி சொல்லி இருக்குது. கத்தாவே நான் உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருந்து உமது கற்பனையின்படி செய்கிறேன்.
0: மீகா மீகா மீகா 7:7
3: 7:7
0: விடிய சரியா சொல்லுவாங்க. மீகா இதான் விட.
3: மைக்கா மைக்கா மைக்கா ஐயா.
0: அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவுள் என்று சொன்னதையா? அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள் என்று சொன்னது யார்? பெண்ணாமத்தில் இருக்கு.
1: அந்த பீலியாம் அந்த அதானா?
0: அதானா தவறானோட
1: நீங்க செய்த பாவத்தை
0: நானோ அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள் என்று சொன்னது யார்?
2: அண்ணாகும் அஞ்சு ஏழுல இருக்கு, ஆறு தான் தெரியும்.
3: ஜனங்களா இருக்கணும் ஐயா, அப்படித்தான் பேர். அஞ்சாவது மேலும் மோசே மேலும் கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டிய என்னவென்றால், கட்டணி மனதில் பாவங்கள் செய்தால் யாதொரு பாவத்தையும் குற்றவாளி அவர் தங்கள் பாவத்தை அறிக்கை விட கடவர்னு சொல்லி. அப்ப கத்தர் மோசைக்கு சொல்லி மோசை மூலமா மோசை ஜனங்களுக்கு சொல்றாரு, அவ்வளவுதான்.
0: கத்தர் கத்தர் சரியான விலை கத்தர் கத்தர். அடுத்த கேள்வி, அவன் அவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கே சீர்படுத்திக் கொள்ளுங்க என்று சொன்னது யார்? அவன் அவன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்படுத்துங்கள் என்று சொன்னது யார்?
2: யோசுவா.
0: தவறான விடை.
2: யோசுவா அல்லது மோசே.
0: தவறான விடை. இப்படியே சொல்லி கொண்டு போங்க, ஒன்று சரி வேணும்.
3: என்ன பொல்லாத வழிகளை விட்டா ஐயா?
0: அவன் அவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்படுத்துங்கள் என்று சொன்னது யாரோ? அவன் அவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்படுத்துங்கள். பொல்லாத வழியை விடுங்கோ, நடக்கையை சீர்படுத்துங்க சொன்னவர் யாரோ?
3: பொல்லாத தப்பிங்கள், பொல்லாத வழிகளை விட்டு நடத்தி சீர்படுத்து.
0: எரேமியா 35:15. கர்த்தர்
3: கர்த்தர். ஓகே,
0: அடுத்த கேள்வி, நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்த படியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர் என்று சொன்னது யார்?
3: அது வந்து ஆரோனா இருக்கும். வரப்போகும்.
0: தவறான விடை.
3: வரப்போகும்.
0: நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்த படியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர் என்று சொன்னது யார்? நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்த படியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர் என்று சொன்னது யார்?

0: எசாயா 64:5. எசாயா
1: எசாயா
0: எசாயா 64:5. எசாயா 64:5. அடுத்த கேள்வி. புலம்பி அலறுங்கள், கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்ம விட்டு திரும்பவில்லை என்று சொன்னது யார்? புலம்பி. சரியானவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கேள்வி. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாமலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள் என்று வாசிப்பதெங்கு?
2: அது கத்திரத்தில் திரும்பாமல்
0: அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாமலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள் என்று வாசிப்பதெங்கே?

0: ஒருண்மை என்பதை திரும்பி வராது, அவளிடத்திலே திரும்ப திரும்ப
1: ஓசியா ஏழு பத்து,
0: யா ஓகே.
1: ஓசியா ஏழு பத்து.
2: இஸ்ரவேலின் அகந்தை அவர்களுக்கு முன்பாக சாட்சியிட, முகத்துக்கு முன்பாக சாட்சியிட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனிட தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாமலும் இவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள்.
1: ஆமென்.
0: ஓசியா அங்கே இருக்க யாசியா கிட்டவா?
2: 70
0: ஓசியா அங்கே இருக்க யாசியா கிட்டவான்னு கேட்டேன்.
1: நீங்க வேதாந்தத்துல அறிவு குறைவு போல இருக்கு உங்களுக்கு.
0: அதான் சொன்னா தானே, சொன்னா தானே,
1: அது வயது போகப்போ அப்படித்தான்.
0: அப்படி
1: இருக்கு. தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாப்படுகிறவன் ஒருவனும் இல்லை என்று வாசிப்பது அங்கே.
0: என்ன தெரிஞ்ச வழியா கேக்குறீங்க? ஞாபகம் வருது இல்லையா?
2: புலம்ப இல்லையா?
0: இல்ல ஐயா.
3: அதுவும் எனவுமியாதா?
1: எரேமியா. சரி, சரியான விடை எரேமியா.
0: ஆமென்.
1: அடுத்த கேள்வி. சரி, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று சொன்னது யார்?
3: ஆண்டவர்.
1: வேதத்தை காக்கிறவனே பாக்கியவான் என்று சொன்னது யார்? வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று சொன்னது யார்?
0: பாருங்க, சொல்றேன்.

0: David ஐயா,
1: எங்கே இருக்கு?
0: வாரம் பொறுங்க, வாரம் நான் பார்த்து சொல்றேன். நீதிமொழியில வரணும்னு நினைக்கிறேன், வாரம் பொறுங்க. வரணும் இருக்கா நீதிமொழியிலயோ இதுல? சரி சரி,
1: நீதிமொழி 28:19.
0: யா 28:19 யா, அதெல்லாம் வருது. அது வந்து தாவீது இல்ல, சாலமோன் நினைக்கிறேன்.
1: சலமான் சலமான்
0: சாலமோன் யா,
1: ஐயா, இன்றைக்கு
0: அடுத்த
1: பின்னேற
0: கேள்வி.
1: இன்றைக்கு பின்னேற மாறு ஐயா, ரெண்டு பேர் புதுசாக வர்றாண்டிங்கள். இன்றைக்கு பொறுங்க வா, நீங்கள் அதுக்கு லைனாக போட்டுட்டீங்க வா. அது தட்டி எழுப்பி காய்ச்சிருக்கேன். 5:30 பாச ஜெயராஜ், 6 மணிக்கு பாச ராசநாயகம்.
0: தட்டி எழுப்பணுமா நீங்கள்?
1: தட்டி ஒரு 5 கோல் கொடுத்தா தான்.
0: அதானே, நீங்க அப்படின்னா நீங்க ஒன்று செய்யலாம் தானே ஐயா? நீங்க ஒரு ஃபிளைட் ஒன்று போயிட்டு வச்சு அவளுக்கு காலை மேல கொண்டு போய் ப்ரீஸ்டுக்கும் கொடுத்துரு, கோப்பியும் கொடுத்து எழும்புங்க. இந்த அரு என்ன எலியாவுக்கு செய்த மாதிரி. சரியா, நீங்க போக வேண்டிய தூரம் போக தூரம் ஐயான்னு சொல்லி.
1: இப்ப அவர் வந்து விடிய 5 மணி என்றால் கஷ்டம்தான். அப்ப நாங்கள்லாம் அவருக்கு உதவி செய்ய வேணும்.
0: அஞ்சு
1: நாங்களாம்
0: மணி என்ன ஐயா, 5 மணிண்டா என்ன கஷ்டம் ஐயா? நானே 4 மணிக்குள்ள போறேன், 3:30 4 மணிக்கு. 5 மணிக்கு என்ன கஷ்டம்?
1: நீங்க உங்களாவே வாரையில
0: பொறுங்க
1: நேரத்தை படி சொல்றீங்க. நீங்க
2: பொறுங்க பொறுங்க
0: நான்
2: ஐயா, நீங்க வேலைக்கு தான் எழும்புறீங்க. அவர் வேலைக்கு தான் எழும்புறாரு.
0: இல்லையா, நான் அந்த டைமுக்கு நான் கனவு முடிய வந்தையே அந்த மேட்டர் ரேடியோன்னு நினைச்சு போட்டு அவன் கணக்கா வந்து பார்த்து பார்க்கணும். அந்த டைம்ல மாறி விட வேணும். அப்ப அது டைம் ஒளிம்பிட்டு அப்புறம் வேந்து கிடைச்ச மேல களி போட்டு ஜோக்கி கொழி விடுறேன். ஜோக்கி கொழி கிட்டு தன்னோட வேந்து முடிய 7 மணி அப்புறம் தான் ஐயா வேலையை போறேன்.
2: உங்களோட 7 மணிக்கு வாக்கு தத்தம்
0: 7 மணிக்கு, 4 மணித்தெல்லாம் 3 மணித்தான் சும்மா இருக்கணும். ஒளிம்பினா போய் திரும்ப படுக்க
1: மாட்டேன், படுக்க போய்க்கே போட்டுருவேன்
2: ஐயா. என்ன என்ன என்ன படுக்க விடாம வாக்கு தத்தத்தை அப்பதான் அனுப்புறது?
0: அதுக்கு நான் ஒண்ணும் செய்யல. அந்த அந்த டைம்ல எனக்கு அதை முடிய அப்புறம் நான் டைம்ல போட்டு விடுறேன். நீங்க
2: சாட்டர்டே வானரையா குடுப்போமா?
1: அவருக்கு மீட்டிங் இருக்கல்ல.

0: ரேடியோ கனெக்ட் பண்ண உடனே அவர்
1: இல்ல இது எங்கட ப்ரோக்ராம் 4 மணிக்கு தானே ஐயா, சாரி 2 மணிக்கு
0: கேளுங்க வாரது எப்படி
2: 2 மணிக்கு
1: ஓ
2: 2 மணிக்கு
0: வந்து
2: சனிக்கிழமை கடையில போகணும், கார்
0: வெளியிலும் செய்யலாம் போச்சு.
2: வேலை இல்லையா எனக்கு? சாட்டர்டே ஆஃப், சாட்டர்டே வேலை இல்லையா
0: எனக்கு? சனிக்கிழமை பாப்போம். அடுத்த கேள்வி. நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் என்று வாசிப்பது எங்க?
2: வேதத்துக்கு செவி கொடுங்கள் என்ன? வாரம்
0: நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள்.
2: வேதத்துக்கு செவி கொடுங்கள். வாரம் நான் வாசிக்கணும் உங்கள் வாக்கு. செவி கொடுங்கள், செவி கொடுக்க மாட்டி.
1: இசாயா 1:10 சொல்லுது, சோதேமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், குமோராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள்.
0: ஆமென். சரி, லெஸ்ட் கூட கேள்வி இல்லையோ?
1: என்னட்ட கேள்வி எல்லாம் எல்லாம் மறந்துட்டு
0: வயது வந்துட்டு. வாங்கய்யா
2: சொல்லுங்க ஐயா
0: கேள்வி.
2: மரணத்துக்கு தப்பிப்பது எது ஐயா?
0: மரணத்துக்கு தப்பிப்பது எது?
2: எது
0: மரணத்துக்கு தப்பே இல்லாது?
2: அதான் மரணத்திற்கு தப்பிப்பது எது என்று கேள்வி வருது. அதுல
0: மரணத்துக்கு தப்பிப்பது

0: மரணத்துக்கு தப்பிப்பது எதா?
1: ஆமென். அந்த வசனத்தை பிடிச்சிட்டால் இந்த நாங்களை ஜனங்களாம் தப்பி சென்றுவாங்க ஐயா, இந்த காரியத்தை செய்து தப்பிடுவாங்க.
0: பழைய பாடா புதிய பாடா?
2: பத்தாவது அதிகாரத்திலயா?
1: எனக்கு தெரியும் அங்க இருக்கு. நீங்க வசனம் மரணம் சொல்லுங்க.
0: மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் அதுவும் இல்லை.
1: அத நீங்க எந்த அதிகாரம் நான் சொல்ல, ஆனால் வந்து பழைய ஏற்பாட்டுல இருக்கு. நீங்க என்ன தப்பு வைக்க மாட்டதை சொல்லுங்க.
2: பத்தாவது அதிகாரத்துல ரெண்டு
1: என்ன போட்டுருக்கு?
0: நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும்.
1: நீதியோ மரணத்துக்கு தப்பு, நாவு இல்ல நீதி. ஆமே. அடுத்தது, ஜாரிடத்தில் ஞானம் உண்டு
2: நீதிமானிடத்தில்.
1: அப்படி வராது, நீதிமானுக்கு மட்டும்தானே ஞானம் இருக்குது.
2: ஞானிகளிடத்தில் ஞானம் உண்டு
1: இல்லை. ஆனா அது உலகம் சொல்லலாம், ஆனா வேதம் போற மாதிரி சொல்லுது.
2: கத்தருக்கு பயப்படுற பயம் உடையவனுக்கு ஞானம் உண்டு
1: இல்ல. அது நீதிமொழி.

0: தீமையை பின்தொடர்வோம்.
1: இல்லை,
0: என்ன கேள்வி?
1: யாரிடத்தில் ஞானம் உண்டு?
2: கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை உடையவனுக்கு ஞானம் உண்டு என்று சொல்லி இருக்கு.
1: இல்லை.
2: தீமையை வெறுக்கிறவனுக்கு?
1: இல்லை. நீதிமொழி 11:2

0: அகந்தை வந்தால் ஆச்சை வரும், தாந்த சிந்தை உள்ளவனிடத்தில் ஞானம் உண்டு.
1: சரியா பதில்?
0: யா
1: ஆமீன் கதிராசிரியர். அடுத்தாக மூன்றாவது கேள்வி, கத்தரை தேடுகிற அவருடைய ஜனங்களுக்கு எப்படியாக கத்தர் இருப்பார்?
2: கேடகமா இருப்பார்?
1: இல்லை, அதை விட இன்னும் இனிமையா இருக்கிற
3: கத்தர் அருகிலே இருப்பார்.
1: இல்லை,

0: திருப்பிக்கலாம் அந்த கேள்வியே.
1: கர்த்தரை தேடுகிற அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு எப்படியாக கர்த்தர் இருப்பார், கர்த்தர் எப்படியாக இருப்பார், அவரை
2: நன்மையும் குறைபடாது.
1: அது வேற விஷயமான, அவர் எப்படியா இருப்பார், அவர் ஒரு ஒரு வித்தியாசமான தோற்றத்தை கொடுத்துருக்கிறார். அதுல வித்தியாசமான ஒரு பதில
2: கேடகமாயிருப்பேன்
1: இல்லை, அதான் சொன்னவர்மா இந்த லிஸ்ட்.
2: கர்த்தரை தேடுவோரின் தேடுவோருக்கும் ஆசீர்வாதமாயிருப்பேன்
1: இல்ல தெரியாத.
3: கர்த்தரை தேடுவோர் ஒரு நன்மையும் குறைபடாது.
1: அது சரி நீங்க சொல்றதா சரி, ஆனா நீங்க வந்து கை வைத்து காட்டுங்க சரியானு சொல்லி.
2: கர்த்தரை தேடுவோருக்கு கைவிடாத கர்த்தர்.
0: சிந்திக்க வேண்டாமே,
1: பண்டவாடு சிந்திக்காதீங்க ஐயா, அப்ப கூடாது.
0: ஏ
1: சிஜி கூட கூட சிந்திக்க கூடாது.
0: ஏ சிந்திக்க கூடாது
1: சிஜிஜி கூட சிந்திக்காதீங்க.
2: கர்த்தரை தேடுறவருக்கு ஒருபோதும் அவர் கைவிட
1: மாட்டேன்.
2: கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவாங்க.
1: இல்லை இல்ல கேள்வி கேளுங்க, திரும்ப சொல்றேன். கர்த்தரை தேடுகிற அவருடைய ஜனங்களுக்கு, இப்ப தேடுகிறான்னு குமரா சொல்லி இல்ல, அவருடைய ஜனங்களுக்கு, அது வித்தியாசமான தேடுற எல்லாரும் தேடுறதா இல்லையண்டு இல்லை, ஆனா வந்து வித்தியாசமா அவருடைய ஜனங்களுக்கு எப்படியாக கர்த்தர் இருப்பார், அதான் அந்த கேள்வியின் பதில். இந்த கேள்வியின் மறுமொழி, இந்த கேள்வி
0: ஞானமா இருப்பார்
1: இல்லை, மறுமொழி சொல்லட்டா
0: வருங்க வருங்க.
1: பழைய ஏற்பாடு
2: ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுறவளுக்கோ அவர்களுடைய இருதயம் வாழும். கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
3: எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்கா
1: சொல்லுடா மறுபடியும்
3: ரொம்ப வாரம் ஒன் செகண்ட் தருவோம்
0: ரொம்ப. பயபக்தியா இருப்பானா
1: இல்லையா? கர்த்தரை தேடுகிற அவருடைய ஜனங்களுக்கு எப்படியாக கர்த்தர் இருப்பார்,
3: இந்த அதிகாரத்தில் இருக்கு ஐயா.
1: ஐயா சொல்லட்டா மகேந்திரம் ஐயா, அதிகாரத்தை
0: என்ன அதிகாரத்தை சொல்லுங்க.
1: அப்படி வாங்க வழி, ஏசாய 65:10 எடுத்து வாசி பாருங்க, ஒரு கடக்கன் வாசிங்க.
3: 65:10
2: என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோனின் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மட்டுக்கிடையாகவும் இருக்கும்.
1: சரியா
0: இருக்கும் திருப்பி வாசிங்க.
1: அவர் அப்படித்தான் இருப்பார்.
2: என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும்.
0: இருக்கும் போட்டிருக்கலையே, கிடைக்கும் போட இல்லையே,
1: கிடைக்குமா? எப்படி இருப்பார்கள் அவர், அவருக்கு அவர் எப்படி இருப்பார் அவர்களுக்கு, அவர் சாரோனின் ஆட்டு தொழுவமாகவும் பள்ளத்தாக்கில் ஆரோன் அரசின் பள்ளத்தாக்காவும் இருப்பார். அவ்வளவுதான்,
0: பள்ளத்தாக்கா இருக்கும் இல்ல போட்டிருக்கு, இருப்பார்கள் போட இல்லையே.
1: இருப்பார் தானே ஐயா, அதான் இருக்க
0: மாட்டேதுன்னா வேத எழுத்த மாத்த கூடாது.
1: அறுபத்தஞ்சு
0: பத்துல பொறுத்து பாருங்க.

0: இருக்கும் அதுல என்னை தேடுகிற என் ஜனத்துக்கும் சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரன் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாது இருக்கும் என்று ஓடுறது.
1: அதான் ஐயா, அவர் அப்படித்தான் இருப்பார் ஐயா. அப்படி இருந்தா இருக்க வேண்டாத அர்த்தம் என்ன இருக்கும்? அது நீங்க ஆங்கில வசனத்தை படியா வாசிங்க, பத்தாம் வசனத்தை.
0: இருக்கும் அது வந்து ஒரு மனித குறுக்கையில இருக்கும் அது ஆட்டு மாட்டே மாட்டே சொல்லு இருக்கும் உண்டு
2: ஐயா.
1: ஐயா
2: சொல்லுங்க. டிரான்ஸ்லேஷன் குரூப்ல டிரான்ஸ்லேஷன்ல மாத்தி போட்ட இருக்கும் இங்கிலீஷ்ல சாரோம் ஷால் பி எ ஃபோல்ட் ஆஃப் ஃப்ளாக்ஸ் அண்ட் வேலி ஆஃப் ஆங்கர் எ பிளேஸ் ஃபார் த ஹர்ட்ஸ் டு லை டவுன் இன் ஃபார் மை பீப்புள் தட் ஹாவ் சோட் மீ. என்ன தேடுகிறவர்கள்
1: அப்படி இருப்பார்கள். அதான் அதன் அர்த்தம், அதான் சொல்லப்படுது.
2: அப்படி இருப்பார்கள் என்றா
1: அது தமிழ் தமிழ்ல போற மாதிரி போட்டிருக்கு. ஏன்னா அதான் உண்மையான அர்த்தம்
2: டிரான்ஸ்லேஷன்.
1: ஆனா அவங்க வந்து இதுல என்ன இதுல வேற மகேந்திரம் ஐயா என்ன நுகத்தே நுகத்தினாலே அபிஷேகம் முறியும் என்று போட்டிருக்குது, விளங்குது. அது பிள்ளை இல்ல, அது இப்ப புது பைபிள மாத்திட்டாங்களா அந்த இதை பாத்தீங்களா அந்த வசனத்தை அபிஷேகங்கள். அது பழைய முந்தின காலத்து பைபிள் எழுதுக்கல வந்து இந்த நுகத்தினாலே அந்த அபிஷேகம் முறியும் என்று வசனம் இருக்கு. அதுல வந்து ஏசாயில 28 எண்ணத்துல வருதாக்கும் அந்த நாட்கள்ல கொஞ்சம் குழப்பமா இருந்தது. பேந்து இப்ப மாத்தி எழுதிட்டாங்க சரியா. அது இந்த கர்த்தர் பன்மை உரிமையிலே. அடுத்த கேள்வி, கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பார்? கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பார்?
2: நீதிமானை
1: இல்லை
2: இல்லையா?
1: இல்லை.
2: தாழ்ந்தவர்களை தூக்கி நீக்கி நோக்கி பார்ப்பார். தாழ்மை
1: இல்லை.
2: தாழ்மை உள்ளவர்களை
1: இல்லை.
2: கர்த்தர் நோக்கி பார்ப்பார்.
0: பழைய ஏற்பாடு தானே?
1: பழைய ஏற்பாடு தானே?

0: கத்தராக நோக்கி பாப்பார்.
1: அப்படியே வசனம் இருக்கா?
2: இருக்க இருக்க.
1: கத்தர் யாரை நோக்கி பாப்பார்?
2: கத்தர் யாரை நோக்கி பார்ப்பார் என்று சொல்லி இப்ப கேள்வி கேட்கிறேன் ஐயா. ஆனா அதுக்குரிய அந்த மறுமொழி அந்த அதுல வருது சரியா? நீங்க
0: பேதுருவை நோக்கி பார்த்த
2: என்னய்யா?
0: பேதுருவை நோக்கி பார்த்த
2: இல்ல. கத்தர் கத்தர் யாரை, எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களை நோக்கி பார்ப்பார். இப்ப பேதுருவை நோக்கி பார்க்கிற வேற விஷயம் ஐயா. இப்ப மன வேதனையோட
3: இறுதிய நொறுங்குண்டவர்களை நோக்கி பார்ப்ப.
2: அப்படி இல்லை, அதுல இல்ல. அந்த வசனம், அந்த நோக்கி பார்க்கிற அந்த வசனம் வந்து தெளிவா அந்த நாக்கள் எழுதி இருக்குது.
3: கத்தர் உயர்ந்த உயர்ந்தவராய் இருந்து தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார்.
2: அப்படி இல்லை, நீங்க வந்து அந்த வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா வடிவா தெரியும்.
0: நொறுங்கு கொண்ட இதயம் உள்ளவர்களை
2: நீங்க சரி மகேந்திரமையா கிட்ட நிக்கிறீங்க. ஆனா அது வடிவா அந்த வசனத்தை சொல்லி முடிக்கும். நீங்க
0: நரங்குண்ட
1: என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
2: சரியா? அதான் அந்த அர்த்தம், வசனத்துக்கு நடுங்கிற இதுல வந்து கர்த்தருடைய வசனத்துக்கு ஆர் அந்த எக்ஸப்ட் பண்றாங்க, அந்த வசனத்தை இதுன்றாங்கன்னா அவை தான் கட்டாயமா அவர் நோக்கி பார்ப்பாரு. நேற்றைக்கு தான் அதுல பார்த்த கர்த்தருடைய கண்கள் பூ விதங்கு உலாவி கொண்டிருக்கேன்னு சொல்லி ஒரு வசனம் ஒன்று போட்டிருக்கல வேதத்தில், ரெண்டு நாளாவதுல வருது நினைக்கிறேன்.
0: நீங்க சொன்ன இசையா இசையா 66:2 தான் சரி? அப்போ
2: 66:2 தான் அந்த வசனம் மறுமொழி.
1: ஐயா ஒரு கேள்வி, ஆலயத்துல தசம பாகம் காணிக்க இருக்கு தானே?
2: ஆமா. ஆண்டவர் இந்த இத பற்றி ஒரு காரியத்தை குறிச்சும் பேசவில்லை. சரிதான் ஐயா? அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க சொல்லி சொல்ல இல்ல. மற்றது வந்து ஆனால் இதை குறிச்சுதான் பவுலடிகள் வந்து கொரிந்தியர் எழுதுறார் வந்து சொல்லலாம். அவனவன் விசனமாயமல்ல கட்டாயமாயமல்ல மனதில் நோய் மித்தபடியை கொடுக்க கடவன் உச்சாம கொடுக்கிறது தேவன் பிரியமா இருக்கான சொல்லப்படுது ஐயா. சரியா ஐயா? அது சீசர் மூலமாய் நிறுவங்கள்ல இந்த நாட்கள் எழுதப்பட்ட காரியமா இருக்குது. ஆனால் வந்து ஆண்டவர் கூட வந்து அந்த இடத்துல பாருங்க, அவங்க அந்த இது கேட்கிறாங்களே என்னன்னு சொல்லிச்சுன்னா, வரி கேட்க வந்து பேதுருட சொல்ற, நீ போய் பேதுரு மீனை பிடி, மீனுக்கு முதலா பிடிக்கிற மீன் வாய்க்கில் இருக்கிற காசு எடுத்து உனக்கு எனக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்லி. சரிதானே? அவ்வளவுதான் சொல்றாரு ஒழிய அந்த இடத்துல காசுன்ற காரியத்துல அந்த இதுதான் வருது ஒழிய மட்டுமடி வேறு இடத்துல வந்து ஆண்டவர் அதை பற்றி பேசவும் இல்லை, சனங்களை குணமாகி கொண்டு வர. ஆனால் உண்டைக்கு அந்த முறையின்படி பாக்க வரைகளை பார்க்க வந்து இன்றைய கூட ஆக்கள் பாவிக்கிற வசனம் மல்லியா மல்கியா 3:10 வசனத்தை தான் கொண்டு இதுக்கு பிணைக்கணும் வந்து. அப்ப அந்த மல்லியா 3:10 வசனம் ஐயா, அது நியாய பிரமாணத்துக்கு உரிய காலங்களுக்கு உரிய அந்த வார்த்தைகளாக அந்த நாட்களே இருக்கு. அந்த நாட்கள் அந்த ஜனங்களை கொடுக்க ஒன்று பழைய ஏற்பாடுல உள்ள அந்த பரிசுத்தவான்கள் ஜனங்கள் இந்த நாட்கள் ஆசாரியர்கள் இந்த நாட்கள் ஏவினார்கள் கட்டாயம் நீங்க கொடுக்கத்தான் வேணும்னு சொல்லி இவ்வளவு காரியம்னு சொல்லி. ஆனா இன்றைய நாட்கள்ல கொடுக்கறது ஐயா எப்படி ஒன்று சொல்லி சொன்னால், நம்முடைய இருதயத்திலே எவ்வளவு ஏவப்படுகிறதோ, 10 லட்சம் வந்து ஏவப்பட்டா 10 லட்சத்தை கொடுத்துட்டு போகணும். அது வந்து ஆண்டருக்கு செய்யற ஒரு இது மாதிரி, ஆண்டு இப்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்யுது, ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்கல வந்து அதை தடுக்கிறதுக்கு ஒருத்தர் மேலாது. ஆனால் கட்டாயமா அப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு நாளும் ஒருத்தரும் போஸ்ட் பண்ணக்கூடாது
1: ஐயா. நீங்க ஆண்டவரு ஆண்டவர் கேட்டவரா ஆண்டவரு கொடுக்குறீங்களா இல்லையே? எடுக்கிறத கொடுக்குறீங்களா?
2: ஆண்டவர் கேட்கல. ஆனா வந்து இன்றைக்கு இப்ப சில ஆலயங்கள்ட தேவைகள் என்று வரைக்கும் அந்த இடத்துல வந்து அந்த காரியங்களை நினைப்ப வரங்க. எங்களுடைய ஆலயத்திலே ஐயா, இப்ப நான் நாங்க போற ஆலயத்துல வந்து இந்த இது காணிக்க காணி ஜபிக்கிறே இல்லையா ஐயா? சரியா ஐயா? காணிக்க காணி ஜபிக்கிறே இல்லையா? ஆனா அந்த அவங்கள ரெண்டே ரெண்டு பாக்ஸ் இருக்குது வாசல், ஒரு ரெண்டு வாசல் இருக்குது. அவனவர் விரும்புறதபடி இந்த நாட்களே போட்டு வந்துருவாங்க. இப்போ கிட்டத்தட்ட எங்களை சேர்ச் ரிப்பேர் பண்ணவங்க இப்போ லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயருக்கு முதல் வந்து இந்த இதில் வந்து வாங்கினவங்க எங்கட ஜெர்மன் காசு கிட்டத்தட்ட ஒரு 80,000 to 1,00,000 யூரோ கிட்ட அது இந்த எஸ்டிமேட் முடிஞ்சுது. ஆனால் வந்து அந்த துவங்குற நேரத்தில் வந்து ஜனங்கள் எல்லாம் வந்து சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்து தாங்களே காரியங்களை செய்து என்ன தாமத்து வேண்டு போட்டுக்கிட்டு அவங்களோட கிட்டத்தட்ட அவங்களோட காசுலேயே 30,000, 40,000, 50,000, 60,000 ரூபாய் கிட்ட அந்த காசு வந்து இதுன்றது வந்து அந்த காரியத்துக்கு வந்தது வந்து தாங்களே காரியத்தை செய்தாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த போதவர் வந்து அதை குறித்து ஒன்றுமே கேட்கலையா. நான் சொல்ல விளங்குது ஐயா,
1: அதை சொல்லலையா, நீங்கள் ஆலயத்துக்கு காசு தாங்கோ செய்கிறதுக்கு காசு தாங்கோ அதை தாங்கோ இது தாங்க ஆண்டவருக்கு கொடுங்கோன்னு தானே இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்கினியா யாராவது ஆண்டவருக்கு கொடுக்கினியா, இதை வேண்டி இதை வேண்டி
2: ஆண்டவர்
1: ஓ
0: இப்போ எங்களுடைய ஆட்கள் ஊழியக்காரர் ஆண்டவர் தான் பார்க்கணும்.
1: ஊழியத்துக்கு தாங்கோன்னு வேறு ஆண்டவரே இழுக்கிறீர்கள் தான் எந்த கேள்வி.
2: உனக்கு சாபம் வரும் அது வரும் இது வரும் சொல்லி அப்படி ஒரு நாளும் இந்த ஜனங்களை விட்டு பாவங்கள் ஐயா அந்த ஜனங்கள் அப்பாய் மனுஷர்கள் அதுகள் பயந்து ஐயோ என் வீட்டு குடும்பத்துக்கு அப்படி வந்துடும் இப்படி வந்து கொண்டு கொடுத்து பிரச்சனை முடிச்சு விடுறது அது கூட அப்படி இல்லையே வேதத்துல வந்து ஆண்டவர் சொன்ன எங்க என்ன வசனம் சொல்லி இருக்கிறார் நீ எனக்கு தராட்டி உனக்கு சாபம் வரும் சொல்லி
1: இருக்கிறாரோகம் செய்கிறார்கள் கூட ஆண்டவரை தானே சாட்டி போட்டு ஆண்டவர் என்ன பிடிச்சு விடுவார் என்ன பற்றி நீ சொன்னா ஆண்டவர்
2: அதுதானே நீங்க ஜோதி பரண்டி பாருங்க. இப்ப ஒரு வேற வேற இடங்கள்ல வந்து ஒரு சில பெரிய பணக்காரர் இருக்கிறாங்க அவங்க கடவுளே இல்லையன்ற நோக்கத்திலாம் இருக்கிறாங்களா அவங்க வந்து சரியா ஐயா அவங்க என்ன மாதிரி ஆசிரியப்படுறாங்க அவங்களுக்கு என்னென்ன காசு வருது அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள்
1: நடக்குது ஆக்களை பீக்காட்ட கூடாதுல்ல அதுதான் நான் சொல்றேன்.
2: ஏமாத்துறாங்க சரியா ஏமாத்து இப்ப கொஞ்சம் கஷ்டம் ஐயா இல்ல இப்ப வந்து ஜனங்க இப்ப கண் திறக்கப்பட்ட விசுவாசிகள் இப்பத்த விசுவாசிகள் காசே கொழிவிட நின்றுவாங்க ஜெயிச்சுப்பா நின்றுவாங்களா முந்தி போட்டு அடியடன்னு அடிக்கிறது அது பாருங்க ஒரு டைம் எங்கே எங்க இடத்துல பாருங்க இதுக்கு ஒரு டைமண்ட் வச்சிருப்பாங்க முதல் ரெண்டோ மூன்று பாட்டு படிச்சுட்டு படிச்ச அப்புறம் வந்துட்டு சின்ன பாட்டு படிச்சு ஆராதனையில வந்து என்ன காணிக்கை காணி ஜெபிக்கிறதுன்னு சொல்லி அது வந்து ஐயா காணிக்கப்பட்டு நீங்கள் பெண்டி கோச்சு வச்சு போனீங்கன்னா பாக்கலாம் ஐயா காணிக்கப்பட்டி வந்து அதுல இருக்கும் தண்டவாடில போறோன்னு வந்து போட்டுக்கணும் அவங்களுக்கு மாசத்துல ஒருக்கா தான் துறப்பாங்களா அவங்க வந்து விரும்பினா அவங்க வந்து போட்டு போறோம் இல்லையா மற்றும்படி இதன்றே இல்லையா அவங்க அந்த காணிக்கப்பட்டி தன்றே இல்லை
1: ஆண்டவர் காணிக்கப்பட்டி பக்கத்தில் இருந்த மாதிரி அவையும் காணிக்கப்பட்டி பக்கத்தில் இருக்கணும் இல்லை யார் யார் என்ன போடுன்னு பார்க்குறோம்
2: அதுதான் பெரிய அம்பலை பெரு சின்ன அம்பலை பண்ண பெருந்த
0: அது இல்லாமையா அது ட்ரிக்ஸ் அதை வந்து வேத பாடத்திலேயெல்லாம் சொல்லி கொடுக்கணும் தானே
1: ஆமாம்
0: இப்ப நீங்களும் வேத படிக்க சொல்லியிருப்பாங்க அந்த ட்ரிக்ஸ் என்ன மாதிரி ஆக்கிட்ட காசு வருகிறது அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்கய்யா சொன்ன வரும் வருகிறவர்தான் சரி ஏன் அந்த பாவத்தை தேடும் அடுத்த கேள்வி
1: கேளுங்க
2: அடுத்த கேள்வி கேட்டா ஐயா
0: கேளுங்க.
2: ஆபிரகாம் கானான் தேசத்திலே எத்தனை வருஷம் குடியிருந்தார்?
0: ஆபிரகாம் கானான் தேசத்துல வந்து
1: 80 வருஷம் ஐயா
2: எத்தனை
1: 80
2: உங்களுக்கு தெரியுமா ஆபிரகாம் தெரியுமா உங்களுக்கு எந்த ஆகிறோம் உங்க வீட்டு பின்னாடி இருக்கிற ஆபிரகாம் கானான் தேசத்திலே எத்தனை வருஷம் குடியிருந்தார்?
1: பன்னெண்டு 60 வருஷம்
2: என்ன குத்து மதிப்பில் சொல்றாங்க நீங்கள் எல்லாரும். நீங்க வாசல்ல போய்க்கல, பரல வாசல்ல போய்க்க சவுக்கணும்னு கேள்வி கேட்டுதான் உள்ளுக்க வரும். இல்லாட்ட ஒரு அடி
3: அதே. ஆமாம், 13-12 இல்லையா இருக்குது,
2: எனக்கு தெரியாது
0: எத்தனை. ஆபிரகாம் வந்து
3: அதிகாமம் 12-13
1: அப்புறம் போகணும் சொன்ன போனவர் தானே, அங்க தானே போயிருந்தவர்.
2: சிம்பிள் கேள்வியா, சின்ன கேள்வி.
1: அப்புறம் வந்து 120 வயது,
2: 120 வயது.
1: அதுல அவர் அங்க நடுக இருக்கல தானே.
2: ஒவ்வொரு தேசங்களா அந்த நாள் சுத்தி கொண்டு வந்துச்சு.
3: 75 வயது இங்க ஆறான விட்டு போவேக்குள்ள பேர்ந்து 25-99 வயதுல அங்க குழந்தை பிறக்குதுங்க. பேசுவாங்க அப்படியாண்டா 100.
1: 120 வயது
2: நீங்க அந்த தூரத்துக்கு போக வேண்டாம். இப்ப இந்த கேள்வி வந்து, ஆபிரகாம் கானான் தேசத்தில் எத்தனை வருஷம் குடியிருந்தார்? How many years he living in கானான்?
1: 175 வருஷம் வரை இருந்தவர்.
2: அது சரியா? ஆனா வந்து நான் கேக்குற கேள்வி வந்து, கானான் என்ற தேசத்துல வந்து எவ்வளவு காலம் இருந்தா? வேற வேற இடங்களுக்கு எல்லாம் போன ஆபிரகாம் ஐயா எந்த தேசத்தை சேர்ந்தவர்?
1: ஆபிரகாம்
2: ஆபிரகாம் எந்த தேசத்தை சேர்ந்தவர்
3: ஐயா? இந்த மெசபதேனியா.
2: மெசபதேனியா சரியான பதில். மெசபதேனியாவில இருந்து அவர் ஊர் அந்த இடத்துல இருந்தவர். இப்ப யூரோப்புக்குலாம் அந்த இடம் கிடக்குது. யூரோப் ஒரு சைடுக்கு துருக்கியில வருது, அந்த இடம் வந்து துருக்கி கிட்ட வருது.
0: 10 வயசு
2: சரியான பதில். எங்க வருது, எங்க வருது?
0: ஆதியாம் 16:3
2: சரியான பதில். கத்திர உங்களை நிறைவாக
1: ஆசீர்வதிப்பூண்டு
2: வருது.
0: ஆதியாம் 16:3
2: அப்ப தேவன் ஆபிரகாமை அழைத்த உடனே வந்து அவர் வந்து ஒவ்வொரு இடமா கொஞ்சம் கொஞ்சம் இடமா இருந்திருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கூடாரத்தை போட்டு போற அப்படியே போய்தான் கடைசியா அங்க போய் சோதோம் கிட்ட போய் அப்படி இப்படி எல்லாம் சுத்தி அடிச்சோன்னு போகிறார் கடைசிய. அடுத்த கேள்வி ஐயா, ஒரே நாள்ல விருத்த சேதனம் செய்யப்பட்ட இருவர் யார்?
3: இஸ்மவேலும் ஆபிரகாமும்.
2: சரியான பதில். ஆதிகாமம் 17:27 ஆமே. ஆதிகாமத்திலே ஒரு பெண் தீர்க்கதரிசி, அவருடைய பெயர் என்ன?
3: தேபோரா.
2: ஆதிகாமத்தில் பெண் தீர்க்க தரிசி வடிவா கேட்கணும் கேள்வி. ஆதிகாமத்திலே ஒரு பெண் தீர்க்க தரிசி இருந்தா அவளுடைய பெயர்
3: என்ன?
0: அவள் வந்து வேதத்துல சின்னர் தீர்க்க தரிசி, சின்னர் தீர்க்க தரிசி அவள் 3 எழுத்துள்ள சகோதரி அவள் பார்.
2: பிரபலமான பெண்
0: இது வந்து அந்த ஊழியக்கார செய்து ஒரு கேட்க செய்து
1: கொடுத்த
0: அவர் கணக்கெடுக்கிற இல்ல, கடைசியா தான் கணக்கெடுத்தவர் அந்த தீகர்சி. சின்ன தீகர்சி அதாரு பாருண்டா.

0: லெஸ்ஸி பிரதர் ஹெப்சி டேவிட் செய்தியில செய்தன, அந்த ஸ்பீக்கர் செய்ய பற்றியே செய்தி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஹெப்சி டேவிட் மூன்று எழுத்து, அந்த சின்ன தீர்க்கதரிசி, அதோட கணக்கெடுக்கையில் நான் கடைசியில் அவர்தான் இந்த ஹெப்சி டேவிட் அவர்கள் பற்றியே செய்தி கொடுத்தேன்.
1: மறைக்கப்பட்ட பேரை எவ்வாறு மொழிவார்?
0: மறைக்கப்பட்ட பெயர்
2: மிரியாமும் தீர்க்கதரிசியும் தான் போட்டு கிடக்கு.
1: மீரியாம் தீர்க்கதரிசி ஐயா, மீரியாம் வந்து யாத்ராமத்துக்குள்ள கூட வார ஐயா.
0: நான் பொறுத்த சொல்றேன், மார்க் பண்ணி வச்சுதான்
2: அந்த மனுஷனுடைய மனைவி என்று கிடக்குது. அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் பெயர் மறந்துட்டான்.
0: இது இதை பற்றி மெசேஜே கொடுத்தவன் கேட்டான்.
2: ஆதியாகமம் 20:6 இருக்கா?
1: ஆதியாகமம்
2: 20:6 வரவனும் போல
3: அமைதியத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு அதுல இல்லையண்ணா, அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான்.
2: அவன் பேர் இல்லையா? ஐயா பேர் இல்லையா?
3: இல்லையாண்ணா,
2: இல்லை.
1: பேர் அது வந்து அது ஆபிரகாம் குறிச்சொல் இருக்கையா?
0: தூபாசி, தூபாசி,
1: தூபாசி எந்த இடத்துல வருது ஐயா?
0: தூபாசி அதாவது வந்து ஆதியாமம் 42:23 வசனம்.
2: ஆதியாமம் 42
0: 23
2: எழுதி வச்சிட்டார் உடனே.
0: எனக்கு ஞாபகம் வந்த அந்த அந்த பிரதக்கண்டைக்கு அதை நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன்.
1: அடுத்ததாக அடுத்த கேள்வி,
0: கேள்வி எங்க எடுத்தீங்க?
1: என்னையா
0: இந்த கேள்வி எங்க எடுத்தீங்க?
1: நான் வாசிச்சு கொண்டு போயிருக்கேன், பைபிள வாசிச்சு கொண்டு போயிருக்கேன். இல்ல சில இது வெறும் பிறகு டக்குன்னு அந்த பொய் சொல்ல ஓட்டி எழுதி கிடக்குற
0: தெரியாம கேட்டுட்டேன். அடுத்த கேள்வி
1: தெரியாம கேட்டீங்களா? காலமேல ஐயா சின்னத்துல வந்து எழுப்பினா ரெண்டு மூணு மணி நேரம் சும்மா இருக்கிறேன், போய் டக்குன்னு எழுதி கிளி டக்குனு வாரதானே. அடுத்த கேள்வி ஐயா, ஏரோது ராஜாவின் மகன் பெயர் என்ன?
0: அட இது சிம்பிள்,
1: சொல்லுங்க.
0: ஏரோதி ராஜாண்ட மயரோது
3: சின்ன ஏதோரு
0: மகன்
1: யூனியர் ஏரோது
0: போருங்க சொல்றேன். ஏரோதுன்ற மகன் பேர் ஏரோது மகண்ட பேர் வந்து அத்திப்பத்தோர்.
1: இல்லை, எங்க வரது
0: பாருங்க. மகன் பெரிய ஏரோது.
1: இல்லை, அவருக்கு ஒரு பேர் இருக்கு ஐயா.
0: அவன் மகன் பெரிய ஏரோதுன்னு தான் போட்டிருக்க ஐயா.
1: இல்லை ஐயா, சரி அவன் சரியான பேர் போட்டிருக்கையா? மரம்லயே சொல்லட்டா,
0: போருங்க போருங்க.
1: எங்க நிக்கிறீங்கள்?
0: வீட்டா நிக்கிறோம்.
1: இல்ல இல்ல, எந்த புதிய ஏற்பாடு, புதிய அதிகாரத்திலேயே பழைய ஏற்பாடுலயோ?
0: அது வந்து அத்திப்பாவா?
1: ஆ
0: அத்திப்பா,
1: இல்லை, நீங்க கிட்ட நிக்கிறீங்களா ஐயா, நம்ம பேர்ல உச்சரிப்புல
0: அத்திப்பாயிரோது
1: இல்ல.
3: ஏதோ ஒரு ஆர்கேலியூ, அது
1: ஆர்கேலியூ, அது ஆர்கேலியூ சரியா பாக்கு. எங்க வருது சொல்லுங்க. மத்தேயு 2:22 வாசிங்க.
2: மத்தேயு
1: 2:22 ஐயா.
2: 2:22. ஆகிலும் அர்ஹலேயு தன் தகப்பனாகிய ஈரோதின் பட்டத்துக்கு வந்து, அர்ஹலேயு
1: அர்ஹலேயு தான் அவனுடைய பேர் வந்து, அந்த பேர் வந்து ஈரோ ராஜாவுடைய மகன்
0: இல்லையா? பெரிய மகன் ஏரோது அத்திப்பாண்டல போட்டு கிடக்கு.
1: எதுல ஐயா?
3: ஏதோ ஒரு அந்திப்பா ரெண்டாவது மகன் அண்ணா.
1: இது வந்து இதுல அவன் இதுல வந்து இதுல ஒரு இது இதுல வந்து இவன் தான் அந்த பட்டத்துக்கு வந்த மகன் ஐயா. ராஜா இதுல வந்து
3: முதலாவது மகன் ஏதோ ஒரு அல்கேலியூ,
1: அல்கேலியூ
3: ஏதோ ஒரு அந்திப்பாவும் ஒரு மகன் தான்.
0: அகிரிப்பா, அகிரிப்பா,
3: அகிரிப்பா ஐயா.
1: அடுத்தது அடுத்தவளுக்கு வரட்டா
0: பொறுங்கதான். இந்த பிலிப்பு பாட்டும் இருக்கு இல்லையா? அவனுக்கு
1: பிலிப்பு
0: இந்த ஏரோதுக்கு பிலிப்பு என்ற மகனும் இருக்குல்லோ?
1: இல்ல இல்ல,
0: அதான் ஏரோது
3: இருக்குதானா? மூன்று பிள்ளைகள், மூன்று பிள்ளைகள், ஏதோ ஒரு அல்கேயு, ஏதோ ஒரு அந்திப்பா, ஏதோ ஒரு பிலிப்பு.
0: பிலிப்பு யா அவன் தான் ஏரோதியார மருமன்.
3: இயேசு பிறந்த காலத்தில் வாழ்ந்தவன்.
2: இங்க நடக்கு மத்தேயு 21:2.
1: ஓம் ஐயா. இல்லையா, மத்தேயு 2:22 ஐயா.
2: மத்தேயு 2:22.
0: உருப்பட்ட பிள்ளைகள் இருக்கு,
1: இதுக்கு வர அந்த முதலாவது பட்டத்துக்கு வந்திருக்கான் போல ஆட்சிக்கு.
0: ஏரோது புளிப்பு 2, ஏரோது அக்ரிப்பா, ஏரோது அக்ரிப்பா 2.
1: இப்ப பாருங்க இதுல ஐயா, இப்ப இதுல ஐயா இந்த மத்தை 2 ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சரித்திரம் வருதானே, அப்ப அதுல வேதஞ்சொல்லி 19 ஐயா இந்த ஏரோது வந்து மறிக்கிறான் தான். ஏரோது இறந்த அப்புறம் தான் ஆண்டவர் இதுல கத்தோட தூதன் நாட்களே அவருக்கு சொல்றான்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு தான் ஐயா நீ எழுந்து பிள்ளைய தாயம் கூட்டி கொண்டு செவிலு போன்னு சொல்லப்படும். அவன் எழுந்து போகிற வழியில ஆகிலும் அருகிலேயும் தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து அவன் முதலாவது அவன் மகன் தான் அந்த இடத்துல வந்திருக்கிறான் ராஜாவா. அந்த இடத்துல அவன் இடத்துல ஆக்ட் பண்ணி இருக்கிறான் சரியா ஐயா? அதுக்கு பிறகு அவனுக்கு இருந்த மகன்கள் நான் நினைக்கல அவங்கள் வந்து இந்த ஆட்சியில் இருந்தாங்களோ தெரியா, அவங்களை பற்றி அவ்வளவு பப்ளிக்கா போடல தானே. நான் சொல்றது மகேந்திரபையா
0: விளங்கு விளங்கு சிக்கல இருக்கு விளங்கிட்டு
1: இல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. அதுல வந்து அவங்க மற்றவன் பேரை வந்து அதுல மென்ஷன் பண்ணல. இதுல வந்து தேவதூதன் சொல்றாரு தானே வந்து ஏதாவது செத்துட்டாரு, நீ இனி போகலாம் விழுந்து நீ அங்க போன்னு சொல்லி. சரியா, பிள்ளையன் தாயம் கூட்டி கொண்டு இஷ்டவெளி தேவத்துக்கு போகணும்னு சொல்லுறவங்களேதான் அவன் வரையினும் வந்த. அதுக்கு பிரதான ஆண்டவர் வந்து நாசரேத்து ஊருக்கு போய் இந்த நாட்கள்ல நாசரத்துல வாசம் செய்யறத பாக்குறான். அவன் அந்த ஏரோது மறிச்ச உடனே அவன் இடத்துக்கு அவனுடைய மூத்த மகனை தான் அந்த இடத்துல விடுறாங்க அந்த மறுபடியுமே. அதுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் வந்து நினைக்காது அவங்க மற்றவன் சின்ன பிள்ளைகளா இருந்தாங்களோ இன்னும் தெரியாது. அவங்களுக்கு பிறகு பிறகு வருது அதிகாரத்துல வருது.
0: சொல்லுங்க.
3: ஆமா அந்தவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்தவரை இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அந்தவரே கர்த்தாவே, இதில் அநேகர் வந்து கலந்து கொள்ள கர்த்தாவை கிருப செய்யும். அந்தவரே இதுக்கு பிறகும் கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் நீ தொடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். பங்கு பெற்றின ஒவ்வொருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். சங்கமவானிக்காய், லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் ஐந்திரமனாக்காய் பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரை மட்டும் நடத்தி வருகிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாய் வாணரண்ணா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கத்தாவே. உம்முடைய ஆண்டவரே நாமம் மகிமை அடையட்டும் ஆண்டவரே. சகலதை நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
4: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் வேதாக மக்கள் இவள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம், பைபிள் குயிஸ் இணைந்திருந்தோம். எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் முதலாவது பகுதியை நடத்தினார், ரெண்டாவது பகுதியை சகோதரர் மகேந்திரன் நடத்தினார், மூன்றாவது பகுதியை தேவ ஊழியர் சுசேஷரேட்பின் வானர் அவர்கள் வழி நடத்தினார். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். வேதாகமத்திலே பயனடைய கத்தர் உதவி செய்வாராக. அதே வேளையிலே திரும்பமாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரையும் அதை மறுவழிப்பிலே கேட்கின்ற பொழுதும் கத்திரதாமே இந்த காரியங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. கத்திர கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே வேதாகம கேள்வி நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்திலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திர கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உறவிடுகிறோம். ஆமேன், ஆமே. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பின்னதாக இந்த வேதாகம கேள்விகளில் இணைந்திருந்தோம். உங்களை ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஆமே. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமே, ஆமே.
5: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
4: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இணைந்து வழி நடத்திய ஊழியர்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வழியிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம். தேவ ஊழியர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இந்திய மண்ணுக்கு விசிட் போனபடியால் நாங்கள் வெக்கேஷனுக்கு போனபடியால் நாங்கள் இந்த வேளையிலும் அமைதியான நிகழ்ச்சி கூட

வேத ஆராய்ச்சி அன்பர்களை அன்பராம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் இயற்கை சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் தெளிவாக கேட்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் மிகுந்து போற்றப்படத்தக்க வேதத்தை நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த நாளின் செய்தியை நமது வாழ்விற்கு ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவாராக.

கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படுவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். நீங்கள் எழுதிய அன்பின் கடிதங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை நீங்கள் பல்வேறு வகைகளிலே தாங்கி வருகிறீர்கள், அதற்காகவும் நன்றி கூறுகிறோம். தன்னார்வமாக அங்காங்கே அநேகருக்கு இந்த நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்தும் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை அதிக அதிகமாக நாங்கள் துதிக்கிறோம். இன்னமும் நிகழ்ச்சி நேரல் வேண்டுமென்றால் தயவு கூர்ந்து மறவாமல் எங்களுக்கு எழுதி பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் சாட்சி கடிதங்கள் எழுதியிருந்தீர்கள், உங்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இன்று நாம் 3 யோவான் 9 வசனத்தை சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 3 யோவான் 9 வசனம், நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்ரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்துக் கொண்டிருந்தது போல காயு என்பவன் ஆதி திருச்சபையிலே ஒரு சிறந்த மனிதராக, ஒரு பரிசுத்தவானாக காணப்பட்டார். நீங்கள் ஒருவேளை ஆதி திருச்சபையில் உள்ள எல்லாரும் இவரைப் போலவே சிறந்த பரிசுத்தவான்களாக காணப்பட்டிருந்திருப்பார்கள் என்று நினைத்தீர்கள் என்றால் அது தவறாகிவிடும். அவர்களில் எல்லாரும் அவ்வாறு இருக்கவில்லை என்று சொல்வதிலே வருத்தம்தான். நாம் இந்த வசனத்திலே அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்தே சிந்திக்கிறோம். யோவான் அந்த மனிதரை குறித்தே இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் புதிய ஏற்பாட்டிலே மோசையைப் போல 5 ஆகமங்களை எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் மற்றும் 3 நிருபங்களையும் எழுதியிருக்கிறார். எனவே மொத்தம் 5 புத்தகங்கள். மோசே பழைய ஏற்பாட்டிலே முதல் 5 ஆகமங்களை எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு மோசே போல புதிய ஏற்பாட்டிலே யோவான் 5 ஆகமங்களை எழுதியிருக்கிறார். 3 யோவான் முதல் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே எழுதப்பட்டது. அந்த நாட்களிலே அநேகர் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்தார்கள். சிறந்த விசுவாசிகள் சபையிலே அங்கத்தினர்களாக மாறினார்கள். அவர்கள் இவ்வாறு தொடர்ந்து அந்தந்த திருச்சபைகளிலே இருந்தார்கள் என்பதை குறித்து ஒருவேளை நீங்கள் ஆச்சரியப்படக்கூடும். அவர்கள் எல்லாரும் சிறப்பிற்கோர் எடுத்துக்காட்டாக இருந்தார்களா? அவர்கள் தேவனுடைய தலை சிறந்த மனிதர்களாக இருந்தார்களா? அவர்கள் கிறிஸ்துவை சரியானபடி பின்பற்றினார்களா? இதைப்போல யோசித்து பார்க்கும்பொழுது காயு போன்ற அநேகர் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக, தைரியமானவர்களாக, தலை சிறந்தவர்களாக, திருச்சபைக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் ஆதரவாகவும் உதவியாகவும் காணப்பட்டிருந்தார்கள். இவர்கள் தேவனுடைய காரியங்களுக்காக உறுதியாக நின்ற மனிதர்கள். இருந்தபோதிலும் இவர்கள் மத்தியிலேயும் இந்த தியோத்ரேப்பு போன்றவர்களும் காணப்பட்டார்கள். இந்த தியோத்ரேப்பு காயுவை விட மிகவும் வேறுபட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டான். இந்த தியோத்ரேப்புவை அவ்வாறு வேறுபடுத்தியது என்ன? அவனே அந்த திருச்சபையிலே முதன்மையானவனாய் இருக்க விரும்பினான். காயு என்பவர் ஒரு பிரியமான சகோதரனைப் போல இருந்தார். ஆனால் இந்த தியோத்ரேப்பு எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஆள விரும்பியவனானான். இவன் யோவான் அப்போஸ்தலனையே எதிர்த்தான் என்று சொல்லப்படுகிறது. யோவான் அவனுடைய சபைக்கு கடிதத்தை எழுதினார். சுவிசேஷத்திலே சிறந்த ஊழியம் செய்தவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டார். ஆனால் தியோத்ரேப்பு அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஆதி கிறிஸ்தவர்கள் மிகவும் சிறப்பாக மற்றவர்களை உபசரித்தார்கள். 1 பேதுரு 4:9 பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்கள். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 5:10 என்ன சொல்கிறார் பாருங்கள். பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து, இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இதேபோல ரோம திருச்சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதும் காரியத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். ரோமர் 12:13 வாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதும் பொழுதும் ஒரு கண்காணியானவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து 1 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். அங்கே 8 வசனத்திலே அந்நியரை உபசரிக்கிறவனும்
நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்த

அவனுக்கு கட்டளை கொடுக்கவோ ஆலோசனை கொடுக்கவோ அவன் விரும்பவில்லை. அவனுடைய குறிக்கோள் எல்லாம் தானே ஆள வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்பதாகும். இன்று கூட ஆவிக்குரிய வட்டாரத்திலேயும் இப்படிப்பட்ட அநேகர் காணப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மனிதர்கள் தன்னுடைய திட்டப்படியான வழியையே பின்பற்றுவார்கள். தங்களுடைய சொந்த ஞானத்தினாலே வரும் ஆலோசனையையே மற்றவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணுவார்கள். வேறு யாருடைய ஆலோசனையையும் எடுத்துக்கொள்ள அவர்கள் முன் வருகிறதில்லை. இப்படிப்பட்ட சிலர் சில சங்கங்களுக்கும் பொறுப்பாயிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு விருப்பமானவர்களை, தாங்கள் சொல்லுகிற எல்லா காரியத்திற்கும் ஆமாம் ஆமாம் என்று சொல்லுகிறவர்களையே அந்த ஆளுகை குழுவிலையும் வைத்துக் கொண்டு தங்களுடைய இஷ்டப்படியே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பார்கள். மற்ற விசுவாசிகளுடைய ஆலோசனையோ ஐக்கியத்தையோ கூட இவர்கள் விரும்புகிறதில்லை. இங்கே 3 யோவான் 8 வசனத்திலே யோவான் என்ன சொன்னார்? ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவர்களுக்கே உதவி செய்ய வேண்டியது கட்டாயமாகிறது. அவர்கள் உதவாவிட்டால் வேறு யார் உதவுவார்கள்? வேதத்தை பிரசங்கிக்கிற ஒருவருக்கு உங்களுடைய உதவி மிகவும் அவசியம். ஆதி திருச்சபையில் உள்ள பழக்கம் இதுதான். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு விசுவாசிகளுடைய உதவி அதிகம் தேவை. ஏனென்றால் 2 பேருடைய உள்ளத்திலேயும் ஆண்டவருடைய அன்பு அதிகமானதாயிருக்கும். அது மட்டுமல்ல, கர்த்தரை அறியாதவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையும் பாரமும் இருக்கும். எனவே இந்த கர்த்தருக்குள் இருக்கும் இந்த ஒருமனப்பட்ட ஆவியோடு கூட சேர்ந்து செயல்படும் பொழுது கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். தியோத்திரேப்பு காற்றிலேயே மனக்கோட்டையை கட்டுகிறவன், பகட்டான பெருமை கொள்ளுகிறவன், வீணாக அவன் பெருமை கொள்ளுகிறவன், மயிலை போல தனது இறகை விரித்துக் கொண்டு புகழை வெளிக்காட்ட விரும்புகிறவன். இவனுக்கு அதிகப்படியான நோக்கம் இருந்தது. தற்பெருமையினாலே தலை கால் புரியாமல் அவன் சுற்றி வந்தான். இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பெரிய மேள தாளத்தோடேதான் வரவேற்க முடியும். அவர்கள் ஆடம்பரத்தையே விரும்புவார்கள், ஆடம்பரமாகவே எந்த இடத்திற்கும் வர விரும்புவார்கள். இதுவே தியோத்திரேப்பு. யோவான் இந்த மனிதனுக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகளை கொண்டு வருகிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் தியோத்திரேப்புவாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு தியோத்திரேப்புவிற்கு பக்க வாத்தியம் வாசிக்கும் அல்லது ஒத்து ஊதும் உடனிருந்து உற்சாகப்படுத்தும் ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக இருந்தாலும் அதுவும் தவறான ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. சரி, யோவான் இந்த மனிதனுக்கு எதிராக சொல்லும் 5 குற்றச்சாட்டுகள் என்ன பார்ப்போமா? முதலாவதாக, அவன் சபையிலே முதன்மையான இடத்திலே இருந்தான். இரண்டாவதாக, அவன் யோவானை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். மூன்றாவதாக, இவன் அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அலப்பி வந்தான். நான்காவதாக, அப்படிப்பட்ட ஊழியர்களை உபசரிக்க மறுத்துவிட்டான். இந்த ஊழியர்கள் நாடுகளுக்கிடையே பயணம் செய்து ஊழியம் செய்தவர்கள். இவர்களையும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இவன் தனக்குத்தானே போதித்துக் கொள்ள விரும்பினான். ஐந்தாவதாக, இந்த ஊழியர்களை உபசரித்தவர்களையும் இவன் சபைக்கு புறம்பே தள்ளுகிறவனாக இருந்தான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இந்த தியோத்திரேப்பு சபையிலே ஒரு முதன்மையானவனாக ஆளுநராக இருக்க விரும்பினான். தியோத்திரேப்பு ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்திருந்தால் அந்த சபையின் போதகரின் நிலை பரிதாபம்தான். இவன் முன்னிலையிலே வருவதற்காக அந்த சபையினுடைய போதகரையே தன் கட்டுப்பாட்டிலே வைக்க அவன் முயற்சித்திருப்பான் என்பதிலே சந்தேகமில்லை. அவன் சொல்வதைத்தான் எல்லாரும் கேட்க வேண்டும் என்று அவன் விரும்புவான். தியோத்திரேப்பு தன் கருத்துக்களினாலே நிறைந்திருந்தவன், தன் சுயத்தையே அழிக்காதவனாக தன்னைத்தானே உயர்த்துகிறவனாக இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் இவனுக்கு என்று வைத்திருந்த இடத்திலே இருக்காமல் அவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள பார்த்தான். இவன் தன்னில்தானே திருப்தி அடைகிறவனாக தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறவனாக காணப்பட்டான். சுய நம்பிக்கையும் சுயத்தில் திருப்தி அடைகிறவனாயும் சுய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாகவும் காணப்பட்டான். தானே எல்லா உபதேசத்தையும் பிரசங்கத்தையும் செய்துவிடலாம் என்று, அதற்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள் அங்கே வந்து போதிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அந்த மனிதன் கருதினான்.

0: பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை இன்றைக்கும் சபைகளிலே பார்த்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இவர்கள் தியோத்ரேப்பு போலவே முன்னிலையிலே இருந்து எல்லாவற்றையும் செய்ய விரும்புவார்கள். இவர்களே சபையை நடத்தி செல்ல விரும்புவார்கள். மிகவும் பயனுள்ள வார்த்தையை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஊழியர்களை கூட தங்கள் சபையிலே பேசுகிறதற்கு இவர்கள் அனுமதிக்கிறதில்லை. இதை நாம் நம்முடைய அனுபவத்திலேயே பார்த்திருக்கலாம். அவர்கள் சொல்வதுதான் எடுபடும் என்ற நிலையிலே இவர்கள் இருந்து கொண்டு சபையை பாழாக்கிக் கொண்டிருப்பார்கள். சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக போதகரோ அல்லது சபையில் உள்ள மற்றொரு விசுவாசியோ செயல்படுவார்கள் என்றால் அதை தள்ளிவிடுவார்கள். சபையின் முக்கிய நோக்கம் எதுவோ அதை கூட அவர்கள் தள்ளிவிட்டு சுய லாபத்திற்காக தங்கள் புகழுக்காக எதையுமே செய்வார்கள். சில சபைகளிலே சில குறிப்பிட்ட குழுவினர் இவ்வாறு முன்னிலை வகிக்கவும் தியோத்திருப்பை போல செயல்படவும் முனைகிறதை நாம் பார்க்க முடியும். இவர்கள் ஆளுகை செய்ய விரும்புவார்கள். சபையிலே முதன்மையாயிருக்க விரும்புகிற இப்படிப்பட்ட குழுக்கள் தனிநபர்கள் தியோத்ரேப்பு போன்று ஒவ்வொரு சபையையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்களும் கூட உங்கள் சபையிலே இப்படிப்பட்டவர்களை பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படிப்பட்டவர்களோடு இருப்பீர்கள் என்றால், இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வீர்கள் என்றால், நீங்களும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தடையாயிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. இப்பொழுது நான் சொல்வது உங்களுக்கு வேண்டுமென்றால் கடினமாக இருக்கலாம். இன்று சபையிலே முன்னிலை இடத்தை பெறுகிறவர்கள் செல்வந்தர்கள். ஆவிக்குரிய ரீதியிலே சபை மக்களை பார்ப்பதை விட இன்று செல்வத்தின் அடிப்படையிலே சபை மக்களை பார்த்து விடுகிறோம். ஆகவே தேவ பிள்ளைகள் ஒதுக்கப்பட்ட நிலையிலேயும் செல்வந்தர்கள் முன்னிலையிலேயும் காணப்படுகிறார்கள். இவ்வாறு முன்னிலை வகிக்கிறவர்கள் வேதத்தை பற்றியும் ஓரளவு அறிந்து வைத்திருப்பார்கள். இவர்கள் முன்வந்து பேசவும் விரும்புவார்கள். இவ்வாறு வந்து அவர்கள் பேசும்பொழுது வேத வசனத்தை தவறாக கூறுவார்கள், தவறான விளக்கம் கொடுப்பார்கள். ஏனென்றால் தாங்கள் பேச வந்த கருத்திற்கு அந்த வசனத்தை வளைத்து வலியுறுத்தி கூற விரும்புவார்கள். இதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் வெட்கத்தால் தனை குனிய வேண்டியதாயிருக்கும். அத்தனையாக வேதத்தை தவறாக விளக்குவார்கள். இதற்கு மத்தியிலே சபைக்கு ஏன் மக்கள் வரவில்லை, எண்ணிக்கை ஏன் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் கவலை கொள்வார்கள். திருச்சபையிலே மக்கள் குறைவதற்கு காரணம் அவர்கள்தான் என்பதை உணராமல் இருப்பார்கள். இவர்களே வேதத்திலோ விசுவாசத்திலோ உறுதியானவர்கள் இல்லை. பின்னர் எவ்வாறு மற்றவர்களை இவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ தெரியவில்லை. இன்று சபையிலே அநேகர் அமைதியாயிருக்க வேண்டியது அவசியம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 12 வசனத்திலே பவுல் சொல்லுகிறதை நினைவிலே கொள்ளுங்கள். அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் என்று சொல்லுகிறார். இளம் வாலிபர்களை பேசுவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக திருச்சபையிலே அமைதியாக இருக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அநேக வயதானவர்களும் கூட அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் சபையிலே முக்கியமானதாக எதையாவது சொல்ல வேண்டியது இருந்தால் அப்பொழுதுதான் நாம் பேச வேண்டும். அதேபோல தேவனிடத்திலிருந்து எதையாவது நாம் கூறும்படியாக பெற்றிருந்தால் மட்டுமே நாம் பேச வேண்டும், இல்லாவிட்டால் அமைதியாக இருக்க வேண்டும். அநேகர் சபையிலே முன்னிலை வகிக்க விரும்புகிறார்கள். இன்று நாம் அநேக திரு தியோத்ரேப்புவை மட்டுமல்ல திருமதி தியோத்ரேப்புகளையும் பார்க்கக்கூடும். சிலர் சபையிலே தனிப்பாடல் பாடாமல் இருப்பதே நலம் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் இவருடைய பாடல்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதாக இல்லை. சில வேளைகளிலே அவர்கள் பாடுகின்ற பாடல் சபையின் ஆராதனையை முற்றிலும் கெடுத்து விடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருமுறை ஒரு திருச்சபையிலே ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக சென்றிருந்தேன். அந்த திருச்சபையிலே காணிக்கை எடுக்கும் சமயத்திலே மற்ற இடங்களிலிருந்து வந்திருக்கிறவர்கள் சிறப்பு பாடல் பாடும் ஒழுங்கு இருந்தது. ஆனால் நான் சென்றிருந்த அன்று பாடல் பாடியவர்கள் பாடலை சரியாக பாடினார்கள். ஆனால் சிரித்துக் கொண்டும் எந்த தேவ பயம் அற்றும் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே அந்த திருச்சபையின் போதகர் உடனடியாகவே ஆராதனை வேளையிலேயே அவர்களை கடிந்து கொண்டு இனி இவ்விதமாக யாரும் பாடல் பாடக்கூடாது என்று சொல்லி எச்சரித்தார். இப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். திருச்சபையிலே எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட வேண்டும். தங்கள் புகழ்ச்சிக்காக பாடல் பாட விரும்புகிறவர்களை உற்சாகப்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபடுகிறவர்களையே ஊழியத்திலே முன்னாலே நின்று பணி செய்ய ஈடுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் பாடல் பாடவோ பேசவோ திருச்சபையிலே எழுந்து முன்னாலே வந்து நிற்கும் முன்னர் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்னாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சில சமயங்களிலே சில தனிப்பாடல் பாடும் முன்னர் ஒரு சிறிய அறிமுக பேச்சை பேசிவிட்டுதான் பாட ஆரம்பிப்பார்கள். இது அநேக வேளைகளிலே வேடிக்கையாக காணப்படுகிறது. அவர்கள் ஏன் இந்த பாடலை பாடப்போகிறார்கள் என்பதை சொல்வதற்காகவே அந்த அறிமுக பேச்சை பேசுகிறார்கள். அவர்கள் ஏன் பாடலை மட்டும் பாடக்கூடாது? அவர்கள் பாடும் பாடலிலே உண்மையாகவே நல்ல கருத்து இருக்கும் என்றால் அதற்கு ஒரு முகவுரை வார்த்தையே தேவையில்லை. ஜபத்தோடும் பயபக்தியோடும் பாடினால் அந்த பாடலின் வார்த்தைகளே உள்ளத்தை தொடக்கூடியதாயிருக்கும். அருமையானவர்களே, நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். தேவனுடைய ஊழியர்களும் இதை செய்ய வேண்டும். நீங்கள் ஏன் முன்னின்று நடத்துகிறீர்கள்? நீங்கள் ஏன் பாடலை பாடுகிறீர்கள்? நீங்கள் ஏன் பிரசங்கிக்கிறீர்கள்? நீங்கள் முதன்மையானவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறீர்களா, அல்லது கர்த்தருடைய நாமும் உண்மையாகவே மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவும் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு செயல்படுகிறீர்களா? நமக்கு ஆராதனையை முன்னின்று நடத்த ஒரு நபர் தேவைதான். பாடல் பாடும் நபர் தேவைதான். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் ஊழியர்கள் தேவைதான். அநேகர் பல காரியங்களுக்கு தேவனுடைய பணியிலே தேவையாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் செய்யும் முன்னர் எதற்காக இதிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை குறித்து உண்மையாகவே ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு முன் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய பணியிலே ஈடுபட வேண்டியது அவசியம். தாங்கள் முதன்மையாயிருக்க விரும்பி காரியங்களை செய்வார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கே கேடாக முடிந்துவிடும். இன்னும் சில இடங்களிலே இப்படிப்பட்ட மனிதர்களினாலே அந்த திருச்சபையே உடைந்து இரண்டாக போகவும் வாய்ப்பிருக்கிறது. ஒரு ஊழியர் குடும்பத்தோடு ஒரு சபைக்கு ஊழியம் செய்ய சென்றிருந்தார். அப்பொழுது அந்த சபையிலே போதகர் இல்லை. ஆகவே வேறொருவர் ஆராதனை நடத்திக் கொண்டிருந்தார். ஆகவே இவர்கள் அங்கே பிரசங்க ஊழியத்தை முடித்துவிட்டு வெளியே வரும்பொழுது செய்தி கொடுக்க வந்த ஊழியரின் மனைவி, அந்த ஊழியர் ஆராதனை நடத்துவதிலே மிகுந்த ஆவலுடன் காணப்பட்டார் இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு ஊழியர், ஆம், அவருக்கு அதிலே அதிக ஆசை. ஆனாலும் மக்கள் சபை போதகரை அதிகமாக தேடியிருப்பார்கள் என்று நம்புகிறேன் என்று கூறினார். ஆம், அவர் சபை ஆராதனையை நடத்தவில்லை, சபையை கொன்று கொண்டிருந்தார் என்று அந்த ஊழியர் சொல்கிறார். ஆகவேதான் மக்கள் ஆராதனைக்கு வருவது குறைந்து போய்விட்டது. முதன்மையாயிருக்க விரும்புகிறவர்கள் ஆராதனை நடத்தும் இடங்களிலே சபைகளின் நிலை இதுதான். அருமையானவர்களே, தேவன் முதலிடத்தை பெற வேண்டும் என்று யாராக இருந்தாலும் நம்ப வேண்டும், விரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய கரம் கிரியை செய்யும். அவர் தம்முடைய மகிமையை யாருக்கும் எதற்கும் கொடுப்பதில்லை. அதிலே தியோத்திரைப்பு போன்று செயல்படுவது ஆபத்தான காரியமாகும். அது தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கும் தேவ ஊழியர்களின் கடிந்து கொள்ளுதலுக்கும் கொண்டு போய்விடும். நாம் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவரே, நான் தியோத்திரைப்புவை போல இருக்கிறேனா, அல்லது தியோத்திரைப்புவை போன்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாயிருக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட குறை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் இன்றே ஆண்டவருடைய சமூகத்திலே அதை அறிக்கை செய்து நாம் திருச்சபையிலே மற்றவர்களையும் முன்னாலே கொண்டு வந்து சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவாய கர்த்தாவே, அண்ட சராசரங்களையும் படைத்தவரே, சகலத்தையும் ஆண்டு வழிநடத்தி வருகிறவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தியோத்திரேப்புவின் குணம் இருக்கும் என்று சொன்னால் அதை குறித்து தொடர்ந்து எங்களோடு பேசி எங்களை நீர் உணர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, அப்படிப்பட்ட குணநலன் உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு முதலிடம் கொடுக்கவும், மற்றவர்களையும் தங்களை விட மேன்மையானவர்களாக கருதவும், தங்களுடைய பெருமையை விட்டுக் கொடுத்து மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஒவ்வொரு திருச்சபையிலையும் செயல்பட நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, திருச்சபையிலே முன்னாலே வந்து நின்று பாடல் பாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆராதனை நடத்துகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முன்னாலே நின்று உமக்காக பணி செய்கிற ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் தங்களுடைய பணியை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனை வேளையிலையும் நீரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9 5 4 0 4 6 0. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். சங்கீதம் 107:19. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார்.

அன்பானவர்களே, நீங்கள் தங்குகின்ற இடத்துல உங்களுக்கு என் மீட்பர் சிடி உங்களுக்கு அருகில் இருக்கும் கிறிஸ்தவ புத்தக கடைகளில் கிடைக்காவிட்டால் எங்களை தொலைபேசி மூலம் அணுகவும், நாங்கள் மறுநாளிலேயே உங்களுக்கு அது கொரியர் மூலமாக சிடிக்களை அனுப்பி வைப்போம். இந்தியாவிற்குள் கொரியர் செலவு இலவசம். எங்களை தொடர்பு கொள்ள எங்களை அழைக்க வேண்டிய எண்கள் 9840042002, 9840742002, 0442670341 8, அல்லது நீங்கள் மியூசிக் மைண்ட்ஸ் நிறுவனத்தையும் தொடர்பு கொள்ளலாம்.

0: பிரைஸ் லோடம்மா.
1: பிரைஸ் லோடாது.
0: ஆமென். இங்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் இப்ப வேலை கூட கடந்து சில கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் உங்களை ஒப்புவிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே ஒன்றையும் பொறுப்பெடுப்பாராக. ஆமீன். காட் பிளஸ்.
1: அன்பும் கிருபையும் ரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளை காண்பித்த உங்களோட மட்டத்தை கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் காக்கிற உங்களோட கிருபைக்காக. எங்கள் கண்மலையும் எங்களோட கோட்டையும் எங்கள் ரட்சகரும் நாம் நம்பி இருக்கிற துருகம் எங்களுக்கு எல்லாமாய் அடைக்கலமாயும் புகலிடமாயும் இருக்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தான் ஐயா எங்களுக்கு எல்லாம் இருக்கிறீங்க. உங்களை நம்பினவர்களுக்கு நீங்கள் எல்லாமாய் போதுமானவராய் இருக்கிறதுக்காக நன்றி. உங்களோட நித்திய புயம் ஒவ்வொரு உங்களை நம்பின பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்களையும் ஆண்டவரே நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆர் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்கள் ஒருவர் தான் எங்களை மறக்காமல் இருக்கிற தேவன். நீங்கள் ஒருவர் தான் எங்களை கைவிடாமல் இருக்கிற தேவன். நீங்கள் ஒருவர் தான் எங்களை மேலே கூட கண்ணை விட்டு வழிநடத்துகிற தேவன். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ராஜா எங்கள் நன்றியல் துதியல் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைப்பதற்கு இந்த சங்கமும் உலையில் இணைந்து கூட பாத்தில் வந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு இந்த பெரிய சலாக்கியத்துக்காக, இந்த பிரித்தெடுத்து தந்த இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் ஐயா. சொல்லிருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஆண்டவரே உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்தீங்களே ராஜா. எங்களோட பாவங்களை நினையாதபடி, சந்ததி பாவங்கள் தோஷங்களை நினையாதபடி எல்லாவற்றையும் உங்களோட ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அது மட்டுமல்ல, எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்க தந்த பரிசுத்த ஆவியானவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு திணிக்கிறோம். உங்களோட சாயலாக சிருஷ்டித்தது மட்டுமல்ல ராஜா, உங்களோட பிள்ளைகள் என்ற ரட்சிப்பின் நிச்சயத்தை தந்தது மட்டுமல்ல, எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் பாவங்களை செய்து விடாது, பாவங்களுக்கு மாண்டு விடாதபடி உணர்த்தி பரிசுத்த பாதையில் வழிநடத்துகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உங்களை திடீக தேவனே, உங்களை துதிக்கிறோம் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற துதிய கனத்தை மகிமையை உலக விதமான ஐஸ்வர்யங்களுக்கு கொடுத்து விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கு. சிரமப்பட்ட கனத்தை நீங்க ரச்சித்து அன்பு தகப்பன் ஐயா, மேட்டுமே ஆனவர்களை தாழ்த்துகிற தகப்பன், மேட்டுமைய வெறுக்கிற தகப்பன், பெருமைய வெறுக்கிற தகப்பன், அப்படிப்பட்ட அன்பான தகப்பனே, உங்களோட நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தாழ்மை உள்ளவர்களாக உங்களோட சிறந்த குணமான தாழ்மையையும் உண்மையையும் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வல்லத்தின் உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு பலனாக கோட்டியாக இருக்கிறது உங்களுக்கு நன்றி. எங்கள் வழிகளை செம்மப்படுத்தி எங்கள் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உண்மை உயர்ந்த சலன்களில் நிறுத்துற தேவனே, நிறுத்த வல்லவரே, நிறுத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நீங்கள் எங்களை மறக்காத தேவன் என்றது அந்த உறுதியே நம்பிக்கையும் எங்களுக்கு தந்து வைக்கப்பட்டு போகாதபடி தாட்சி அடையாதபடி உங்களோட பிள்ளைகளாகி எங்களை தனித்தவர்களையும் திக்கெட்டவர்களையும் விதவைகளையும் நேசித்து நீங்க வழிநடத்துற தேவனாய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் அன்பின் தேவனே கால தொடங்கி இது வர நேரம் நீங்க இந்த சங்கம மொழியலையை தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. உங்களோட ஆட்சி வளர வேணும் என்றும் உங்களை நாமம் மாமப்பட வேணும் என்று தொடக்கிற அந்த ஊழியத்தை நீங்கள் உங்களோட பார்வையில் ஆண்டு விரைப்பிரியமாக நடத்தத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்த ஞானம் அறிவுக்காக, விசேஷமாக ஒவ்வொரு ஒத்துழைப்பாக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே. எப்படி போய் நீங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எருசலேம் தேவாலயத்து போய் பரிசுத்த வேதத்தை வாசிச்சிங்களே ராஜா, அதே போல் உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல வழிபாட கொடுத்த தொடக்கத்தில் உங்களோட பரிசுத்த வேதத்தை ஆண்டவர் வாசிக்கத்தக்கதாக பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக கொடுத்த ஆலோசனைக்காக அதுக்குள்ள இணைந்திருக்கும் மக்கள் உங்களோட வார்த்தையை கேட்கத்தக்கதாக, அதுக்கு என்ன கீழ்படிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கிறதுக்காக வார்த்தையாக எங்கள் தேவனே உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கம். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் எழுந்து வெற்றி நட போடத்தக்கதாக, கேட்ட வண்ணம் இருந்து விடாதபடி இந்த வார்த்தைகள் அனுதினமும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆகிய நாங்கள் இந்த சங்கம மொழிகளை இணைந்திருக்கும் பிள்ளைகளே, போற பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் இந்த வார்த்தைகளால் இன்னும் இன்னும் பரிசுத்தப்படுத்தி உங்களால் வந்து இந்த வார்த்தைகள் எங்களோட கால்களுக்கு தீபமாகும் பாதைக்கு வெளிச்சமாகவும் கொடுத்ததுவனே உங்களுக்கு நன்றி நன்றி. இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் ராஜா உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருதரும் அவர்கள் ஒவ்வொருவரையும் வெளிச்சமாக இந்த வெளிச்சம் மங்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா, இடகட்டி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உங்களோட மகத்துவமான நாமத்துக்காக பலத்த கரத்துக்காக ஓங்கிய குழத்துக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறது தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அனைவரையும் ஜப்பத்தையும் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்த அற்புதமான தேவனே இன்றும் அந்த விதங்களை செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு கூட உங்களோட நாமத்தை மாமப்படுத்துவதற்காக கிருபை செய்கிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே விசேஷமாக இந்த சங்கம மொழி அலியை இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படுந்து உங்களுக்கு என்று ஆற்றிலே உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு எங்களையும் ஆயுதங்களாக பாவிக்க வேண்டும் என்ற வாஞ்சியை நீங்கள் சௌரக்கும் சௌரியம் கொடுத்து அந்த வாஞ்சியை திரு வருஷ காலமாக நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி. ஆண்டவரேயத்தினால் எதையும் சிந்தியாதவரை பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி மட்டும் வழிநடத்தின போல் இனிமேலும் வழிநடத்த வல்லவர் இந்த சங்கம மொழிகளே ஆண்டவரே உங்களோட சர்வ வல்லமுள்ள கரத்தினால் நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக இந்த ஒளிபரப்பப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே நூறத்தனியாக ஆண்டவரே ஆசீர்வதித்து எத்தனையோ ஆத்து மகளுக்கு ஆறுதலையும் பலத்தையும் ரட்சிப்பு நிச்சயத்தையும் பெறத்தக்கதாக செய்து கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி. அவருடைய தேவ ஆண்டுகளை நிறைவேற்றிய மாணவியலரே இனிமேலும் நிறைவேற்ற வல்லவரே சௌரனுக்கும் சௌரிக்கும் நல்ல சரீர சுவலத்தை மட்டுமல்ல என்னும் பரலோக ஞானத்தினால் நிரப்பி ராஜா ஆண்டவர் அவர்கள் விண்ணப்பங்களுக்கு நீங்க பதில் கொடுத்து ஆசீர்வாதமுள்ள சௌதரங்களாக ஆசீர்வாதமுள்ள பெற்றாராக ஆசீர்வாதமுள்ள அந்த பேர பிள்ளைகளுக்கு பேரனும் பேட்டியுமாக அன்பான சோதருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக இன்னும் இந்த சங்கம மொழியில் இணைவோர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்து உங்களோட அன்பை அரசல் இன்னும் ஆண்டு ரசிக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட கிருபியை ஊட்டி சௌதரனையும் சௌதரியும் ஆசீர்வதிங்க ராஜா உங்களோட ஞான பெருக ஞானத்தினால் நிறைத்து ஆசீர்வதிங்கோ சரி நல்ல ஆண்டு காலைப்பை போல் பெலனை கொடுத்து உங்களுக்கு இன்னும் அநேக காரியங்கள் செய்யத்தக்கதாக அவருடைய கையின் பிரியாசங்களே நீங்கள் ஆசீர்வதித்து நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி. மனுஷரை நம்பியோ அவர்கள் வாழவில்லை ஐயா, உங்களை நம்பித்தான் ஒரு அடி எடுத்து வைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். நீங்க நம்பினோரை கைவிடாத திருவினை வைக்கப்பட்டு போகாதபடி காக்க வல்லவரே காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து கொண்டு வர கிருபைக்காக சந்தது சந்ததியும் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி சொல்கிறோம். மகளை ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. மகனை மருமகளை

பிள்ளைகளையும் ஆசீர்வதத்தால் மூடி காத்துக்கொள்ளுமா, நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்துறாயா. அவர்களுக்குள்ளால் நீங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாகவும், பரிசுத்தாவியானவரையும் கூட வரங்கள் கனிங்கினாலும் அவர்களை இட கட்டி ஆண்டு இட கட்டி வழிநடத்தி முடிசூட்டி அலங்கரித்து வழிநடத்துறீங்க. வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே, உங்களோட ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடமோ, கூடாரம் மூடும் வாகனங்கள், பிள்ளைகள் படைய போய் படிக்க போற பாடசாலைகள், ஆண்டு ஒவ்வொன்றையும் சோதரன் சோதரி வாசம் பண்ணும் கூடாரம் நூறும் வாகனம் சங்கம ஒலியில நடத்தும் ஸ்தூதியோ, ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. சங்கார தூதன் அணுகாதபடி மட்டும் காத்தது போல் இனிமேலும் காக்க வல்லவரை உங்களை துதிக்கிறோம். என்னென்ன வாங்கி உங்களுக்கு உங்களோட உங்களோட நாமம் மாமப்படுவது, உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு வந்து என்னென்ன வாஞ்சிகளை நீங்க கொடுத்தாலும், ஆண்டு விருப்பங்களை மனதில் போட்டாலும், அதை உங்களோட நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றி ஆசீர்வத்தை இன்னும் உங்களுக்கு சாட்சியாக வளர்த்துக்கதாக. விசேஷமாக இந்த சங்கம மொழியலில் இணையும் பிள்ளைகள் ஆறாயிருந்தாலும் எங்கிருந்தாலும் இரவோ பகலோ என்று எண்ணாதபடி தொடர்புகளும் பிள்ளைகளும் அவர்களில் உங்களோட அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக, புஞ்சிருப்போடு பதில் சொல்லத்தக்கதாக, பரிசுத்தாவியானவரே நீங்கள் இடகட்டி வழிநடத்துவதற்காக என்ன இடகட்டி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன இந்த தொடர்ந்து இந்த சங்கம மொழியில செய்தியை கொடுக்க போற சகோதரனுக்காக, பாடல பாட போற ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே துதிகளுக்கு துதிகளை கொடுக்க போற சகோதரங்களுக்காக, கேள்வி பதில் நடத்த போற சகோதரனுக்காக, எல்லாருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கிடைக்கிறது என்று அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி அன்பு தேவனே, பரிசுத்தாவியானவரே, ஒவ்வொருவரையும் இடகட்டி வழிநடத்தி சிறப்போடு வெற்றியோடு இதை நடத்தி முடிப்பீங்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். என்னும் இதை தொடர்பு கொள்ளாமல் இருக்கிற ஆத்மாக்களும், இந்த ஆத்மாக்களுக்கும் இந்த நச்சரிய பெறப்பிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களையும் நீங்க பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, வர நாட்களில் இந்த கனடா தேசத்தில் பாடசாலைகள் தொடங்க போறதையா அன்பின் அப்பா, இந்த பாடசாலை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கோ. ஆண்டவரே, பாடசாலைக்கு நாங்கள் ஏன் போகிறோம் அந்த உணர்வோடு வலுதப்பி போய்விடாதபடி, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி, கீழ்ப்படிவோடும் ஆண்டவர் நடந்து முன்னர் வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும், விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை நீங்கள் சாட்சியாக வைத்து வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த காலத்தில் ஐயா எல்லாவற்றுக்கும் மேலாக டெக்னாலஜி தான் ஐயா, பிள்ளைகள் யோவாத்து மேத்து எல்லாருடைய நேரத்தையும் காலத்தையும் பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறது ஐயா. அது அந்த அதுவும் சில அதுகளும் தேவையானது பாவித்து கொண்டு கட்டுப்பாடோடு நடக்கத்தக்கதா, இந்த ஆண்டவரே வருங்கால சந்ததியே நீங்கள் இடகட்டி வழிநடத்துங்க ஐயா. எங்களுக்கு தெரிந்த அளவில் எங்களுக்கு இந்த அறிவு இல்லையா, இந்த டெக்னாலஜி அறிவு இல்லை என்றாலும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கடுமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. என்னென்ன படித்து முன்னேற வேணும் என்ற உணர்வோடு ராஜா இந்த பிள்ளைகள் படித்து முன்னேறத்தக்கதாக ஞானத்திலும் அறிவிலும் முன்னேற வேணும் என்ற உணர்வோடு இந்த பாடசாலைக்கு பிள்ளை போகும் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளா இருந்தா நம்ம ஆளு பிள்ளைகளோ, அந்த யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகளோ, ஒவ்வொருவரையும் உங்களால் தானே ஐயா வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின்றவனே, இந்த நேரத்தில் ஐயா உலக தலைவர்கள் எல்லாருக்காக உங்களோம், தலைவர்களுக்காக என்று சொன்னதவனே, ஆலோசனை கொடுக்கிறதவனே உங்களை துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் தலைவர்களுக்கும் ஐயா விசேஷம் ஐயா, பெய்யகண்டமான தலைவர்களுக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுத்து அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி ஐயா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி, விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்து நடக்கிறவர்களா இல்லாதபடி, உங்களை நேசிக்கும் அதிகாரிகளை பொறுப்படுங்கோ ராஜா, பொறுப்படுங்கோ, பொறுப்படுங்க, பேசுங்கோ, தப்பினை பேசுங்கோ.

0: இருக்கிறார். அது பிறகு ஆண்டவரே வேண்டிய வழிவசதிகளை துறக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உணர்த்தி ஒவ்வொரு தலைவர்களையும் உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்து தலைவருக்காக மிஞ்சமின் தாக்குக்காக நன்றி சொல்லுகிறோம். எந்த அளவில் உங்களை அவர் நேசிக்கிறார்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவர் கொடுக்கும் மகமியன் துதியின் கணத்தையும் ஒன்றுக்கும் கொடுக்காதபடி ஆண்டவர் அவர் உங்களை நேசிக்கத்தக்கதாக இன்னும் உங்களை பிள்ளைகள் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களை ஏற்றுக்கொண்டு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மக்கள் நடக்கத்தக்கதாக அவர் வலைகளை திறந்து வல்லிடத்திற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தை நீங்க வேலி அடைத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. யூத மக்களிட கண்களை திறந்து இயேசுவை உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நாமம் தொட்டு தொட்டு குணமாக்கி கொண்டு வரது கிருபைக்காக பெருமையின் ஆவியை ஆண்டை அகற்றி தாழ்ந்து உள்ளவர்களாக நடக்கத்தக்கதாக ஆண்டை செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அதே போல இங்கும் கூட பிள்ளைகள் வாழ்ந்தாலும் ஐயா அமெரிக்கா தேசத்தில் ஆண்டவரே வாசப்படும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக அந்த டொனால்ட் ட்ரம்புக்காக உங்கள் அவரை சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி தகப்பனே உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் சட்டங்களை வகுக்கிறவராக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் அவர் ஒரு பேசி நடத்துங்க ராஜா. எல்லா தேசங்களோடும் ஐக்கியமாக அன்பாக இருக்கத்தக்கதாக நல்லதை செய்கிறவராக இருக்கத்தக்கதாக உணர்த்தி அவரை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அந்த தேசத்து மக்கள் உங்களை ஆராதிக்கத்தக்கத சுதந்திரத்தை கொடுத்து வழிநடத்துகிற கிருபைக்காக சந்ததி சந்ததியாக கூட ஊழியத்தை செய்யும் ஊழியக்கார பிள்ளைகளையும் உங்கள் அபிஷேகத்தினால் நிறைத்து ஆசீர்வதிங்கோ ராஜா. ஆண்டில் ஆசீர்வதிங்க அந்த சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா. வழிநடத்தி ஆசீர்வதித்து பரலோக ஞானத்தினால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க. எப்படி ஐயா இத்தனை வருஷ காலங்களுக்கு முன்னால் எத்தனையோ மிஷனுக்கு மேலே எழுப்பி உங்களோட அன்பை உலகம் முழுதும் தெரிந்து பயிரத்தக்கதாக பாவித்த அந்த தேசத்தில் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட விட்டு விலகி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. இஸ்மவேல் சந்ததி அந்த தேசத்தை கப்பற்றலாம் என்று இவ்வளோ வாசகடி எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்தாலும் அது வாய்க்காதபடி உங்களால் செய்து கொண்டு வாரீங்கள். உங்களால் செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா சுத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே நாங்கள் வாழும் இந்த கனடா தேசத்துக்காக உங்களை வருகிறோம். இந்த மக்கள் ஆண்டு விரியத்தினையோ கோடி மக்கள் இலங்கை தேசத்தில் இருந்து இருக்க முடியாமல் ஆண்டு கொடுத்து உடுப்போடும் ஒருங்கையோடு வந்து இந்த தேசத்தில் சரணடைந்த பிள்ளைகளை இங்க தொட்டு ஆசீர்வதித்து அப்பா அவர் சிருஷ்டிப்புகளை வணங்கொண்டிருந்த கோடி கோடி மக்களை தொட்டு கூட பிள்ளைகள் ஆக்கினீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஆண்டு வரே இப்படி ஆண்டு ரட்சிப்பை கொடுத்த பிள்ளைகளும் ஒவ்வொருதரையும் அவருடைய சந்ததிகளையும் அவர்கள் ஊழியம் செய்யும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருதரையும் வேறு பேராக கூட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. அவர்களை ஆண்டவரே இன்னும் உங்களுக்குள் தாழ்மை உள்ளவர்களாக அன்பாக இருந்து ஆண்டவர் இருந்து அது கூடாக ஆண்டவரை செய்யும் ஊழியம் ஒவ்வொன்று கூடாக நீங்கள் ஆண்டவரே அன்னி தினமும் ஆத்மாக்களை தொட்டுக்கொண்டு வர கிருபைக்காக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றோம் என்று நன்றி உள்ளவர்களாக தாழ்மையோடு முன்னோடு ஜீவிக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு அபிஷேகம் பட்டப்பட்ட ஊழியக்காரரையும் ஒவ்வொரு சபையும் நீங்க இடகட்டி வழிநடத்து பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்து முறையா வழிநடத்த வல்லவர் அதுக்காக வழிநடத்தி கொண்டு வாரீங்கள். அதுக்காக நன்றி. இந்த 60க்கு மேற்பட்ட தமிழ் சபைகளை பொறுப்படுங்க ராஜா. எந்தெந்த சபையிலும் கூட பிள்ளைகள் ஆராதித்தாலும் ஆண்டவரே இவர்களுக்குள் நல்ல அன்பை உண்டு கொண்டு உண்மையோடும் உயர்வுதான் இல்லாதபடி உங்களை நேசிக்கிறவர்களாக சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் உங்களை ஆராதிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் கட்டி ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரருக்கும் உங்களோட அன்பின் ஆவினால் நிரப்பி தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இந்த அன்பு கூடாக ராஜா இந்த ஆண்டவர் இந்த அன்பை தெரிந்தெடுத்த பிள்ளைகளுக்கூடாக என்றும் நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தைக்கு ஆண்டவரே உங்களோட அன்பை உங்களோட அன்பை அறிய வேணும் என்ற அந்த தேசத்தில் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் ஆயுதமாக பாய்த்து கொண்டு வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். உன்னை போல் பிறனை நேசி என்ற அந்த கற்பனைக்கு கீழ்ப்படைந்து உங்களோட பிள்ளைகளை ஆண்டவரே, எங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஒருத்து ஒருத்து ஆண்டவரே அந்த தேசத்துக்கு எளிய எளிய மக்களுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் பாலுவ பிள்ளைகள் படிப்பதற்கும் செய்யும் உதவிய ஒவ்வொன்றையும் எங்கள் அறிகங்களில் பெரும் பிள்ளைகளும் ராஜா ஆண்டவரே நன்றி மறவாதபடி உங்களை நேசித்து வலுதம்பி போய்விடாதபடி வருங்கால சந்ததியையும் ஆண்டு வயது சென்றவர்களையும் விதவைகளையும் அனாதைகளையும் உங்களால் காத்து வழிநடத்த முடியும். காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஐயா அன்பின் தேவனே அங்கங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ பிரயாண வசதிகளை நீங்க உண்டு பண்ணினதுக்காக நன்றி சொல்கிறோம். பிரயாணம் பண்ண பிரயாணத்தை ஏற்படுத்துகிற ஒவ்வொரு விதமான குழுக்களுக்காகவோ ஏஜென்ஸுக்காகவோ எல்லாருக்காக நன்றி சொல்கிறோம். அன்பு இன்னத்தில் இவர்கள் பிரயாணம் பண்ணினாலும் ஆண்டவரே இந்த பிரயாணம் பண்ணும் ஆண்டவரே வாகனமோ விமானமோ பைசைக்கிளோ காரோ சைக்கிளோ எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளும் ராஜா. கடமைக்கு போகும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நேரத்துக்கு கடமைக்கு போய் திரும்பவும் சுபத்திரமாக அவர்களையும் உங்களால் கூட்டிக்கொண்டு வந்து சேர்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஐயா அன்பின் தேவனே உங்களுடைய அன்பை பெற மாற வேணும், உங்களோட வார்த்தையை வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி பார்க்க காத்துக் கொள்ளுங்க தாத்தனே. எந்த ஆபத்தும் யாருக்கும் அணுகாதபடி ஆண்டவரே நீங்கள் தான் மூடி காத்து கூட்டிக்கொண்டே கூட்டிக்கொண்டு வந்து சேர்க்க முடியும் ராஜா. எத்தனையோ விதமாக உங்களுடைய அன்பை பெருமாறுவதற்காக பிரயாணம் பண்ணி பிள்ளைகளை சுயமா சொந்த சொந்த இடத்தை விட்டு ராஜா இருப்பிடங்களை விட்டு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகளை நீங்க சுபத்திரமாக கூட்டிக்கொண்டு போய் இல்லாதவர்களுக்கு உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுத்து உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்து இருக்க இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடத்தை அமைத்து கொடுக்க போயிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய அன்பை பெருமாற போயிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து அவர்களை உணாய்கள் பச்சிக்காதபடி நீங்க காத்து திரும்பவும் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு கொண்டு உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக மகமப்படுத்தி வாழத்தக்கதாக நீங்கள் அவர்களை பாதுகாத்து நடத்தி கொண்டு வார கிருபைக்காக வழியை துறந்து துறந்தவரே உங்களோட ராஜ்யமக்குள்ள அவருடைய செய்யக்குள்ள வளரத்தக்கதாக செய்கிறது வினே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் வினே இந்த நேரத்தில் வாலிப சந்ததிக்காக வருகிறோம் ராஜா. இந்த வாலிப சந்தி உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் வலுதப்பி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ காத்துக்கொள்ளுங்கோ ஆண்டவரே. இந்த வாலிப சந்ததி மனச்சோர்வணிந்து நாங்கள் படுத்து பட்டம் பெற்று வேலை கிடைக்கவில்லை நெருங்கி மனஞ்சோர்ந்து பின்வாங்கி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பரவம் வைத்தியனே பெரியாரியான தேவனே உயிரோடு இன்றும் இருந்து அற்புதங்களை செய்கிற தேவனே, அந்த வாய்வே சாத ரெண்டு பிள்ளைகள் நாலு வயது பிள்ளைக்காகவும் அது நிரம்பின பிள்ளைக்காகவும் உங்களை கேட்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யும் ராஜா, ஊமையை பேச பண்ணின தேவன் உயிரோடு இன்றும் இருக்கிறீங்க ராஜா. அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாய் திறந்து உங்களுக்கு பேசத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்து இந்த அற்புதத்துக்கூடாக அவர்கள் எல்லாரும் உங்களை என்ன தெரிஞ்சு வாழும் மகளத்தக்கதாக இவனுள்ள தேவனை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் இந்த அற்புதத்தை செய்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் பிலவீனமாய் சுவீனமாய் இருக்கும் ஒவ்வொருவருக்காக உங்களை வருகிறோம் ராஜா. உங்களோட ஊழியத்தை செய்து அவசியம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் உங்களோட லட்சம் பெற்ற உங்களோட பிள்ளைகள் எவ்வளவோ பிலவீனத்தோடும் சுவீனத்தோடும் தீராத வியாதி என்று ஆண்டவரே வேதனையோடு கவலையோடும் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே பேர் பேராக பெயர்களை நாங்கள் சொல்லாவிட்டாலும் உங்களை ஆண்டவரே உங்களால் செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்திலேயே வயது சென்றவர்களும் விதவர்களும் தானையாக கூட இருக்கிறார்கள். வயது சென்றவர்கள் ஆகிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே 100 வயது 100 வயது 90 வயது இப்படி வயது சென்றிருக்கும் ஒவ்வொரு வயது சென்றவர்களையும் ஆண்டவரே நீங்கள் கண் நோக்கி பார்த்தவர்கள் ஆறுதலாக இருக்கினாலே ஆறுதலாக இருக்கத்தக்கதாக ஆண்டு பசியினாலேயோ தாகத்தினாலேயோ அவர்கள் வாடாதபடி நீங்கள் அவர்களை போஷித்து நீங்கள் அவளை இருக்கும் இடத்தை ஆண்டவரே பாதுகாத்து பாதுகாப்பை கொடுத்து அவர்களை பராமரிப்பதற்கு நல்ல ஞானம் அறிவு அன்பை கொடுத்து காத்துக்கொள்ள உங்களால் முடியும். வயசற்றவர்கள் வாழத்துக்கு வசதிகளை இந்த கனடா தேசத்தில் நீங்கள் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்ல அனுபவிக்கும். ஒவ்வொருவரும் நன்றி உள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக இந்த தேசத்துக்கு இருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா தோத்திருக்கிறோம். இவர்கள் மத்தியில் ஒவ்வொரு ஆண்டவரே ஒரு ஒரு வேலை செய்யும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட உதவியோ தாசை வைத்திய வசதியை கொடுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இதில் கடமை செய்யும் ஒவ்வொருவரும் ஐயா உணர்ந்து உண்மையோடு தன்னலம் கரையாதபடி கடமைகளை செய்யத்தக்கதாக உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே அபிஷேகநாதனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருந்த பாகத்தில் இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் உங்களோட வழியை விட்டு போய் விடாதபடி பின் வாங்கி போய் விடாதபடி உங்களோட அன்பின் கருத்தினால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்துங்க ராஜா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் அபிஷேகத்தினால் என்ன நிறைத்து நல்ல வெளிப்பாடுகளை கொடுத்து தரிசனங்களை கொடுத்து உங்களோட ராஜ்யம் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஊழியத்தை செய்யத்தக்கதாக பணத்துக்கு முதல் கொடுக்கிறவர்களா இல்லாதபடி அப்பா எப்படி நடந்து நடந்து ஏசப்பா நீங்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி நீங்களோ அப்படி அவர்கள் ஆண்டவர் ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் எந்தெந்த தேசத்தில் எந்தெந்த பாசையில் செய்தார் அவர்களையும் பொருட்படுத்தி பிரஸ்தாவியானவரே இடகட்டி வழிநடத்த உங்களால் முடியும். பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை பிரசுத்தாவியானவரே உங்களால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரியம். என்ன உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆவியாத்மா சரண் சிந்தனை செய்யப்படிய சொவ்வன்றையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி ஆண்டுவரே வழிநடத்தும் உலக பாவச்சியலுக்கு அட்டிமையாய் போய்விடாதபடி ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்த உங்களால் முடியும். உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்கா உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி. அன்பின் தேவன் இந்த நேரத்தை திரும்பவும் ஆண்டுகிறே இந்த சமீதியான சங்கம மூலியக்காக வருகிறோம். எந்தெந்த பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்து உங்களுடைய அன்பை காண்பித்த தேவனே எந்தெந்த பிள்ளைகளுக்கு வரங்கள் கனிகளை கொடுத்தீங்களோ ியப்பட்டு உங்களை மாமப்படுத்த வேணும் என்று வாஞ்சிய கொடுத்தீங்களோ அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் வந்து ஆ நேரத்துக்கு வந்து இதை வெற்றியோடு துதியோடு ஸ்தோத்திரத்தோடு உன்னப்பத்தோடு நன்றி நன்றியோடு இதை நடத்தத்தக்கதாக வெற்றியோடு நடத்தத்தக்கதாக உங்களோட நாமம் ஒன்றையும் மாமப்பட வேணும் உங்களோட ராஜ்யம் ஒன்றை வளர வேணும் என்ற நோக்கத்தோடு நடத்தத்தக்கதாக நடத்தி முடிக்க வல்லவரே உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகரம் மண்ணு செலுத்தி உங்களோட வல்லமுள்ள உயிருள்ள நாமத்தில் எங்களுக்காக மனு குலத்துக்காக என்ன திருவண்டத்தில் உயிரோடு எழுந்திருந்து பரந்தி பேசி கொண்டிருக்கிறோங்க கிருவைக்காக உங்களோட வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக இயேசுவென்னும் வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கும் தாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்தில் இதே நேர்வழியில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்தரை கரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஊழிய காரியங்கள் சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றியம்மா. காட் பிளெஸ் யூ. ஆமேன்.
0: நன்றி அப்பா. நன்றி. காட் பிளெஸ் யூ. காட் பிளெஸ் யூ. காட் பிளெஸ் யூ.
1: ஆமீன். அருமையானவர்கள் இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்கள் இணைந்து ஜபங்களுக்கு கூடாக வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. கத்திரதாமே சந்ததி சந்ததியாக அவரே ஒரு குடும்பத்தாரே ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரத்தின் பெற்ற ரட்சிப்பை ஒவ்வொருவரும் வழிநடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. சந்ததி சந்ததி கத்தரையே ஏற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு நிமிடம்.
2: Recording in progress.
3: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 3rd of September 2026, and the topic for today is Always Forgive Others. Opening scripture is taken from Ephesians 4 verse 32. And be kind to one another, tender-hearted, forgiving one another, even as God in Christ forgave you. One day, Peter asked Jesus how many times he should forgive someone who wronged him in Matthew 18, verses 21 to 22. Jesus answered, 70 times 7. That doesn't mean you should start counting. It means you should always forgive. Forgiveness is something you do all the time. As God's child, you can choose to forgive quickly and not stay angry. The Bible says we shouldn't let sun go down while we are still angry in Ephesians 4 verse 26. That means don't stay upset for long. Even if someone makes the same mistake again, choose to forgive them again. Jesus forgave us, so we also forgive others, as in Colossians 3 verse 13. Let His love in your heart help you forgive freely and gladly. Hallelujah. Let's look into another scripture from Mark 11 verse 25. And when ye stand praying, forgive if ye have aught against any, that your Father also which is in heaven may forgive you your trespasses. Hallelujah. Let's say this. Please repeat after me. God's love in my heart is in my heart, and it helps me forgive others easily. I show kindness and love every day. Hallelujah. God bless you all. See you tomorrow. மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, எப்பொழுதும் மற்றவர்களை மன்னியுங்கள். ஆரம்ப வசனமாக எபேசியர் 4:32 பார்ப்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒரு நாள் பேதுரு இயேசுவிடம் தனக்கு விரோதமாக தவறு செய்கிற ஒருவரை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார். இது மத்தேயு 18:21-22. இயேசு 70 தரம் என்று பதிலளித்தார். அதற்காக நீங்கள் எத்தனை முறை மன்னித்தீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல, நீங்கள் எப்பொழுதும் மன்னிக்க வேண்டும் என்பதே அதன் அர்த்தம். மன்னிப்பது என்பது நீங்கள் எப்பொழுதும் செய்ய வேண்டிய ஒன்று. தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மற்றவர்களை உடனடியாக மன்னிக்கவும் தொடர்ந்து கோபமாக இருக்காமல் இருக்கவும் தேர்ந்தெடுக்கலாம். நாம் கோபமாக இருக்கும் போது சூரியன் அஸ்தமிக்க இடம் கொடுக்கக்கூடாது என்று வேதாகமம் கூறுகிறது, எபேசியர் 4:26. அதாவது நீண்ட நேரம் கோபமாக இருக்காதீர்கள். ஒருவர் அதே தவறை மீண்டும் செய்தாலும் அவரை மீண்டும் மன்னிக்க தேர்ந்தெடுங்கள். இயேசு நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறோம், கொலோசியர் 3:13. உங்கள் இருதயத்தில் உள்ள அவருடைய அன்பு மற்றவர்களை மனப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் மன்னிக்க உங்களுக்கு உதவட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறையுண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிறவங்கள் பிதா உங்கள் மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் சொல்வோம், நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய அன்பு என் இருதயத்தில் இருக்கிறது. அது மற்றவர்களை எளிதாக மன்னிக்க எனக்கு உதவுகிறது. நான் ஒவ்வொரு நாளும் தயவையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. God bless you all. See you tomorrow.
2: Recording stopped. Recording in progress.
4: கிறிஸ்துவுக்கும் பிரியமான தேவ பிள்ளைகளே, அருமையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 4/9/2026 செவ்வகம் தினமொரு தேசம் பிரான்ஸ் தேசம் ஆண்டவராகிய தேவனுக்கு சொந்தமாக செவிப்போம். ஜனத்தொகை 6.84 கோடி. தேவனை அறிந்து கொள்ளும்படியாக தேசத்தில் சந்தோஷம் சமாதானம் நிரம்ப செவிப்போம். ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் 2027 வரை பதவியில் இருப்பவர். பிரதமர் மந்திரி செபாஸ்டியன் லீ கார்னோ நாட்டின் 7வது பிரதமர். 2026 பட்ஜெட்டை நிறைவேற்ற பெரும் போராட்டத்தில் உள்ளார். முக்கிய அமைச்சர்கள் உள்துறை புரூனோ ரெட்டிலியோ, வெளியுறவு ஜீன் மேல் பரோட், பாதுகாப்பு புரூனோ லீ மாரி, நீதித்துறை ஜெரால்ட். தேசத்தில் அரசியல் குழப்பம், ஆட்சி கவிழ்ப்பு தொடர்கிறது. தேவனுக்கு பயப்படும் தலைவர்கள் எழும்ப தேசத்தின் கடன்பாரம் குறைய ஜெபிப்போம். பிரான்ஸ் தேசத்தின் மதங்கள் கிறிஸ்தவர்கள் 54% தொடங்கி 66% பெரும்பான்மை கத்தோலிக்கர், அதில் 41% கத்தோலிக்கம், 2% புரொட்டஸ்டன்ட். ஆலயம் செல்பவர்கள் மிக குறைவு. மதமற்றவர்கள் நாத்திகர் 23% தொடங்கி 40%. ஐரோப்பாவில் அதிக முஸ்லிம்கள் 6.7 மில்லியன், அதாவது 9% தொடங்கி 10%. மேற்கு ஐரோப்பாவில் மிகப்பெரிய முஸ்லிம் சனத்தொகை யூதர்கள் 5 லட்சம், ஐரோப்பாவில் மிகப்பெரியது. பௌத்தம் இந்து 1% தொடங்கி 3% வரை. கிறிஸ்தவர்கள் பேரளவில் தான் உண்மையான எழுப்புதல் தேவை. வேந்திரிக்க சபைகள் வளர்கிறது, அதற்காக ஜெபிப்போம். போதை பொருள் சந்தை மட்டும் வருடத்திற்கு 6.8 மில்லியன் வருமானம் ஈட்டுகிறது. தேசிய கடன் மிக அதிகம். மிக மோசமான பட்ஜெட் பற்றாக்குறை. 13.5% மக்கள் வறுமையை வாடுகின்றார்கள். எல்லா இன மக்களும் ஆசீர்வாதமாயிருக்க செபிப்போம். தினமும் 9 லட்சம் பேர் கஞ்சா பயன்படுத்துகிறார்கள். 14 லட்சம் பேர் தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள். 2024 போதை கும்பல் மோதலில் 367 கொலை முயற்சிகள் நடந்தன. போதை வஸ்தின் வன்முறைகள், கொலைகள் செய்பவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட பாவத்தை விட்டு விலக 10,000 சிறுவர்கள் போதை வியாபாரத்தில் வேலை செய்கிறார்கள். அரசு தேசிய பிரச்சாரம் தொடங்கியுள்ளது. சிறுவர்கள் பாதுகாக்கப்பட மனம் திரும்ப நல்ல கல்வி கிடைக்க செவிப்போம். தேவாலயங்கள் காலியாகிறது, மசூதிகள் நிரம்புகிறது. முக்காடு அணிவது 55% அதிகரித்துள்ளது. பிரான்ஸ் மீண்டும் கிறிஸ்தவத்தின் மூத்த குமாரத்தி என்ற நிலைக்கு திரும்ப பரிசுத்த ஆலையின் எழுப்புதல் பரவ செபிப்போம். பிரான்ஸ் தேசத்தில் விவாகரத்து தனித்து வாழும் பெற்றோர் தற்கொலை அதிகம். தேவன் தாமே தனிமை வாழ்கிற பெண்களை பாதுகாக்கும்படியாக, மன அழுத்தம் நீங்கும்படியாக தற்கொலை எண்ணத்தில் இருந்து விடுவிக்கப்பட செபிப்போம். ஜனாதிபதி மேக்ரோன் மற்றும் லிகோர்னோ அரசு தேவை ஞானத்துடன் தேசத்தை நடத்த அனைத்து அரசு அதிகாரிகளும் நீதி தவறாது நல்லாட்சி நடத்த தேவ ஞானம் கிடைக்க செபிப்போம். போதை கும்பல் துப்பாக்கி கலாச்சாரம் முறிய பாரிஸ் மலசை போன்ற நகரங்கள் இரத்தக்கரை நீங்க செபிப்போம். 40,000 விபச்சாரத்தில் உள்ள பெண்கள், 74 சிறுமிகள் இயேசுவால் விடுதலை பெற செபிப்போம். பிரான்ஸ் சபைகளில் எழுப்புதல் வர பேரளவு கிறிஸ்தவர்கள் உண்மையாக மனம் திரும்ப இலங்கை இந்தியா உட்பட பிரான்சில் உள்ள தமிழ் கிறிஸ்தவர்கள் மூலம் சுவிசேஷம் பரவ செபிப்போம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இயேசுவை அறிய கனவுகள் மூலம் இயேசு அவர்களை சந்திக்க ஒரு துக்க நாட்கள் முடிந்து போவோம் என்ற வாக்கு பிரான்ஸ் தேசத்தின் மேல் நிறைவேற ஜெபிப்போம். பலர் சொந்த நாட்டில் யுத்தம் துன்புறுத்தலில் இருந்து தப்பி பிரான்ஸ் வந்தவர்கள் சிறு காகித பிழை மொழி தெரியாததால் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவு வருகிறது. கர்ப்பிணி பெண்கள், சிறு பிள்ளைகள் உள்ள குடும்பங்கள் நடுராத்திரியில் போலீசால் பிடிக்கப்பட்டு விமானத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். அவர்கள் சொந்த நாட்டில் கொல்லப்படாமல் பாதுகாக்கப்பட செவிப்போம். பிரான்சில் தனியாக வந்த 300 தொடங்கி 500 சிறுவர்கள், 15-16 வயது பையன்கள், நீ பெரியவன் என்று சொல்லி அரசு பாதுகாப்பு கொடுக்காமல் விடுகிறது. அவர்கள் பூங்காக்களில் காட்டில் தெருவில் உணவு தண்ணீர் இல்லாமல் வாழ்கின்றார்கள். 50% பேர் பின்னர் நீதிமன்றத்தில் சிறுவர்கள் என்று நிரூபிக்கப்படுகிறார்கள். இந்த பிள்ளைகள் மனித கடத்தல் துஷ்பிரயோகத்தில் சிக்காமல் பாதுகாக்கப்பட செவிப்போம். பிரான்சில் 25 பெரிய சிறை முகாம்கள், 1959 இடங்கள். இதை 2027 3000 உயர்த்த திட்டம். ஊழியர்கள், ஆய்வர்கள், பல மாணவர்கள், தொழில் கற்றுக் கொள்பவர்கள் ஒரு சிறு தவறுக்கு மெட்ரோ டிக்கெட் இல்லாததற்கு கூட சிறையில் மன அழுத்தம் தற்கொலை எண்ணம் வருகிறது. அவர்களுக்கு நல்ல வக்கீல் நியாயம் கிடைக்க ஜெபிப்போம். பிரான்சில் சிறையில் இருக்கும் ஆய்வர்களில் 60% பேர் போதை விற்பனை திருட்டு வழக்குகளில் சிக்கியவர்கள். 10,000 சிறுவர்கள் போதை கும்பலால் வேலைக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். சிறையில் இருந்து வெளியே வந்த பின் மீண்டும் அதே வாழ்க்கைக்கு போகாமல் இயேசு அவர்களை சந்திக்க ஜெபிப்போம். சிறை ஊழியம் செய்யும் திருச்சபைகளுக்காக ஜெபிப்போம். பிரான்சில் உள்ள இலங்கை தமிழ் வாலிபர்கள் பலருக்கு காகிதம் கிடைக்காமல் 5 to 10 வருடமாக காத்திருக்கிறார்கள். படிக்க முடியவில்லை, வேலை செய்ய முடியவில்லை, திருமணம் செய்ய முடியவில்லை. சொந்த நாட்டிற்கு திருமணம் அனுப்பப்பட்டால் ஊருக்கு ஆபத்து. அவர்கள் வழக்குகள் நீதிமன்றத்தில் வெற்றி பெற நிரந்தர தங்கும் அனுமதி கிடைக்க இந்த நாடு கடத்தும் சூழ்நிலை மாற ஜெபிப்போம். இந்த நினைப்புகளுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளெஸ் யூ.
2: Recording stopped. Recording in progress.
3: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஏழு நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 56 சங்கீதம் 9 வசனம். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இந்நாள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களில் கையெட்டு செய்கிற வேலைகளில் ஜெயத்தையும் நல்ல பதிலையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் காத்திருப்பீர்கள். அந்த நம்பிக்கையில் பல வேளைகளில் ஏமாற்றங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், மனக்காயங்கள், காலதாமதங்கள், சுகம் கிடைக்காமை, நன்மைகளை காண முடியாமல் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவைகளிலெல்லாம் நீங்கள் காத்திருந்த வைத்திருந்த நம்பிக்கை உலகத்தில் உள்ளவர்கள் மீதும், அதிகாரிகள், மருத்துவர்கள், உறவுகள், நண்பர்களாக இருக்கலாம். ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ள நம்பிக்கை சரியாய் விழும்பொழுது ஏமாற்றமும், நினைத்தது நடக்காமலும் எதிர்பார்த்தது கிடைக்காமலுமான நிலை உண்டாகும் பொழுது துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறீர்கள். முடிவோ சோகம் நிறைந்ததாய், தங்களை மட்டுமல்ல தங்களை சார்ந்தவர்களையும் அந்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது, தள்ளப்படுகிறீர்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று. யாரெல்லாம் முழுவதுமாக கர்த்தரையே சார்ந்து முழு இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தன்னுடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்ய முடியும்? எல்லா தடைகளையும் உடைத்து வழிகளை திறந்து கொடுக்கிற கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஈசாக்கை குறித்து நம் வேதத்தில் பார்க்கையில் கர்த்தர் ஈசாக்கிற்கு தரிசனமாகி சொல்லுகின்றார், நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று. அப்படி எந்த தேசத்திலே கர்த்தர் குடியிருக்க சொன்னார் என்று பார்த்தால் நம்மால் நம்பவே முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:1 வசனத்தில் வாசிக்கின்றோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பெரும் ஒரு பஞ்சம் கேராரிலே உண்டாயிற்று என்று. அப்போ சொல்லுகிறார் கர்த்தர் ஈசாக்கை பார்த்து, நீ கேராரிலே தங்கியிரு என்று.
5: ஈசாக்கு கர்த்தரை முழுவதுமாக விசுவாசித்தான், நம்பினான். அவரின் வார்த்தை பொய்யாகாது என்று உறுதியாய் எண்ணி அங்கேயே இருந்தான். அதோடு மட்டுமல்ல, ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலே வறண்ட பூமியிலே தண்ணீரற்ற சூழ்நிலையிலே தன்னிடம் இருக்கும் விதையை கர்த்தரை விசுவாசித்து விதைத்தான். கர்த்தரோ அந்த பஞ்சகாலத்தில் ஈசாக்கின் விசுவாச விதைக்கே 100 மடங்கு அந்த வருடத்திலேயே விளைச்சலை கொடுத்தார். அவன் வரவர விருத்தியடைந்தான் என்றும், மனிதர்களின் பெருக்கத்தை கண்டவர்கள் பொறாமை கொண்டார்கள் என்றும், ஈசாக்கு ஐஸ்வர்யமாய் திகழ்ந்தான் என்றும் நாம் வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட எங்கெல்லாம் வறண்ட நிலைகள் காணப்படுகிறதோ, அடைக்கப்பட்ட கதவுகளாய் திறக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறதோ, இன்றைக்கு மனுஷ பலத்தை அல்ல தெய்வ பலத்தை விசுவாசியுங்கள், நம்பிக்கையாய் இருங்கள். நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் போல அழைக்கிற தேவன். அவர் வறண்ட நிலங்களில் ஆறுகளை உண்டு பண்ணுகின்ற தேவன். உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர்ப்படுக்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, தேவன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, உங்களின் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதால் மாற்றம் உண்டாகும், புது வழிகள் திறக்கும், உயிரற்றவைகளான காரியங்கள் உயிர் பெறும். ஆகவே எனக்கருமையானவர்களே, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உங்களின் காரியங்களை தொடங்குங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமல் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏற வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
6: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கண்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:15. பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் தனிமையில் இருக்கிறோம் என்று நினைக்கலாம். நம்முடைய கண்ணீர், போராட்டம், ஜெபம், அமைதியான வேதனை இவற்றை யாரும் கவனிக்கவில்லை என்று தோன்றலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு உறுதியளிக்கிறது. தேவன் நம்மை காண்கிறார். ஆகார் வனாந்தரத்தில் தனியாக அழுத போது மனிதர்கள் அவளை மறந்திருந்தாலும் தேவன் அவளை கண்டார். அதனால் அவள் என்னை காண்கிற தேவன் என்று அவளை அழைத்தாள். மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விபரத்தையும் அறிந்திருக்கிறார். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் கண்ணீரை தேவன் காண்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார். உங்கள் விசுவாசத்தில் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவர் சரியான நேரத்தில் உங்கள் போராட்ட வேலையில் தலையிட்டு உங்களுக்காக வழியை திறப்பார். நீங்கள் தேவனுடைய பார்வையிலிருந்து ஒருபோதும் மறைக்கப்படுவதில்லை. அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை அன்போடு கவனித்து தமது நேரத்தில் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
7: ஆமேன். நன்றியோடு உங்களை தூத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 3 செப்டம்பர் மாதம் 2026 வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களிலே சங்கீத புஸ்தகம் 59:16 இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால், நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. உம்முடைய வல்லமையை பாடி இந்த நாட்களிலே காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆயிருக்கிறீர். என் பிளனே உம்மை கீர்த்தனம் பண்ணினேன். தேவனே, தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ளவும் என் தேவனாயிருக்கிறார் என்று இந்த நாட்களிலே இந்த சங்கீத புஸ்தகத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் தாவீதை அங்கே கொல்லுவதற்காக எல்லா ஆட்களையும் இந்த நாட்களை அனுப்பின போது அல்டஸ்கேத் என்னும் வாத்தியத்திலே இந்த நாட்களை வாதித்து வாசித்து அவன் பாடிய ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே வந்த நெருக்கம், சத்ருவினால் இந்த நாட்களை நெருக்கப்பட்டு இந்த நாட்களே அவன் ஓடிக்கொண்டே இந்த நாட்களே இருக்கிறான். ஆனால் அந்த ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் தேவனே, என் சத்துருக்கள் எனக்கு சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அந்த நாட்களே அடைக்கலத்திலே வையும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக பாடின சங்கீதத்திலே தான் இந்த நாட்களை அவர் சொல்லுகிறார், நானும் உம்முடைய வல்லமையை இந்த நாட்களிலே பாடி காலையிலே உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழ்வேன், எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் வருவது அங்கே சர்வ சாதாரணமான காரியமாக இருக்கிறது. அப்படியாக அந்த நெருக்கங்கள் வருகிற வேளையிலே அரும பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், காலையிலே அவருடைய வல்லமையை பாடியும் அங்கே இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே காலையிலே அவருடைய கிருபையையும் இந்த நாட்களிலே மகிழ்ச்சியோடும் புகழ்ந்து இந்த நாட்களிலே நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அப்படியாக இந்த நாட்களை நாங்கள் செய்கிற வேளையிலே இந்த நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படியாக இருக்கிறாரா நமக்கு, அவர் நமக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாய் இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் என்ன காரியத்தின் நிமித்தம் நெருக்கப்பட்டு இந்த நாட்களை நீங்கள் இருக்கிறீர்கள்? அருமையான அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கையிலே குடும்பத்திலே இந்த நாட்களே எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு அடைக்கலம் இல்லை, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்கள் உங்களுக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி இந்த நாட்களே நீங்கள் கலங்கி கொண்டு இந்த நாட்களே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் உங்களை நோக்கி இந்த நாட்களே வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நீர் எனக்கு தஞ்சமும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆவீர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மனுஷன் நமக்கு தஞ்சம் அல்ல, மனுஷன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அல்ல, கர்த்தர் ஒருவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். மனுஷன் வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, அவனுடைய ஆவி திரும்பும், அவனுடைய ஆவி பிரியம் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சொன்ன பிரகாரம் அம்மனுஷன் மறிக்கிற தன்மையாக இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தரோ ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறார். அவரிடத்திலே நாங்கள் தஞ்சமாக இந்த நாட்களிலே செல்லுகிற வழியிலே அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலவுமாக இந்த நாட்களில் இருந்து ஆறுதல் சொல்லி தன்னோடு மார்போடு சேர்த்து நம்மை அனைத்து இந்த நாட்களை தழுவி நமக்கு இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை பலன் தருகிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு ஆறுதலையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள், வாக்கு தத்தங்களை தியானியுங்கள். இந்த நாட்களிலே கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே கேளுங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு தஞ்சமாயிரும் ஐயா, ஆண்டவரே நீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இரும் என்று கேட்கிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தஞ்சமாக வருகிறது மட்டுமல்ல, நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகவும் இருந்த இந்த நாட்களை நம்மை காப்பாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனாகிய என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
2: Recording stopped.

0: நாமே பார்த்து
1: Recording in progress.
2: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யுகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டரி சார்பாக உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தில் அனந்த ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக்கொண்டு வார்த்தைகளை அவருக்கு மூலமாக பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமே அந்த வார்த்தைகளோடு கூடாக வழி நடத்தப்பட கத்திர உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒருவரையும் கத்திரதாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கத்திரமிந்து வார்த்தைகளை பெற ஆயத்தமாக உள்ள ஒருவருக்கும் இந்த வேளையிலும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு தேவ ஊழியரையும் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்திக்கொண்டு இந்த வேளையிலும் வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர்.
3: வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் தன்னுடைய உயிரை கொடுத்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். இன்றைய நாளிலே அவருடைய வார்த்தையை தியானிப்போம். செய்து முடித்தவைகளை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் நாங்கள் பெற்றுக் கொடுக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமேன். தேவனுடைய ராஜ்யம் பூமியை மேற்கொள்ளுகிறது. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். இப்பொழுது அவைகள் எல்லாம் நம்மை மேற்கொள்ளட்டும். அது உமக்கு மகிமையாய் இருக்கிறதற்கா, மகிமையை கொண்டு வருகிறதற்கா, இந்த பூமி உள்ள ஜனங்கள் எல்லாம் உம்முடைய மகிமையை காண இவைகள் உதவி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளின் வார்த்தைகள் நம்மை மேற்கொண்டு நூறாய் பலன் தருவதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். பிரியமானவர்களை, எடுப்போம் வாசிப்போம். சங்கீதம் 34 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமேன். மேன்மையான சத்தியங்கள் இவை இந்த வார்த்தைகளுக்குள் அடங்கி இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன். இது மிகவும் முக்கியம். பொருள்களை அல்ல, எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படி அல்ல, நாங்கள் உண்மையிலேயே தேவனை நேசிக்கிறவர்களாய், ஏனென்றால் அவர் நம்மை நேசித்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த மெய்யான அன்பான பிதாவாக இருக்கிறார். ஆமென் என்பதை அறிந்து நாங்கள் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவர்தான் எங்களுடைய ஜீவன். அவர் இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. ஆமென். அப்ப அவர் நமக்கு ஜீவனாயிருக்கும் பொழுது அவர் தான் சோர்ஸ் ஆஃப் லைஃப், எங்களுடைய வாழ்க்கையின் மூல காரணமே அவர் தான். எங்களுடைய ஜீவனின் மூல காரணமே அவர் தான். ஒரு எந்த ஒரு பொருள், ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு முக்கியமாக தேவைப்படுகிற காரியம், அழகான சாஃப்ட்வேர் இருக்கலாம், அழகான டிசைன் இருக்கலாம், விதம் விதமான என்ன கலர்ஃபுல்லா இருக்கலாம், ஆனால் அங்கே பவர் இல்லாவிட்டால் அதை இயக்கத்தக்க வல்லமை, அதை இயங்குறதுக்கு தேவையான வல்லமை அங்கே இல்லாவிட்டால் இவ்வளவு இருந்தும் அது பிரயோஜனமற்றதாய் போய்விடுகிறது. அதே போலதான் பிரியமானவர்கள், இந்த பூமியிலே நமக்கு எல்லாமே இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஜீவன் நம்மோடு இணைக்கப்படாவிட்டால், ஜீவனாகிய தேவனோடு நாங்கள் இணைக்கப்படாவிட்டால், நிச்சயமாய் நாங்கள் பிரயோஜனமற்றவர்களாய், ஜீவனற்றவர்களாய், ஜீவனை இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். ஆகவேதான் நாங்கள் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருப்பது மிகவும் முக்கியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அவரோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், அவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், அவரோடு இணைக்கப்பட்டிருங்கள். அவர் மெய்யான திராட்சை செடி, நாங்கள் கொடிகள். அவரோடு இணைக்கப்பட்டிருந்தால் நாங்கள் நிச்சயமாக கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். ஆகவே என்றைக்கோ எப்பொழுதோ இணைக்கப்படுதல் அல்ல, அனுதினமும் இணைக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை சார்ந்திருக்கிறவர்களாய், ஆமேன், அவருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறவர்களாய், அவரை மாத்திரம் நம்புகிறவர்களாய் நாங்கள் இருப்போமானால் நிச்சயமாகவே நாங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாய் இருப்போம், சத்துருவை மேற்கொள்ளுகிறவர்களாய் இருப்போம், இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. கவனியுங்கள், தேவன் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். யாரையும், அவரிடத்திலே வந்த எவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. இவன் தகுதியற்றவன், இவன் பாவியிலும் படுபாவி என்று சொல்லி எவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. கவனியுங்கள், ஜோபு புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், ஈவன் பிசாசானவன் தேவ புத்திரர் கூடுகிற இடத்திலே வருகிறான். ஏசு அவனையே புறம்பே தள்ளவில்லை, அவன் அழகாக ஜோபுவை குறித்து பேசுகிறான். தேவனும் ஜோபுவை குறித்து, எங்கிருந்து வருகிறாய் நீ, ஜோபு மேல் கண் வைத்தாயோ என்று சொல்லி அங்கே பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பிசாசு அவன் என்ன செய்கிறான், தேவனுடைய சமூகத்துக்கு அங்கே வருகிறான் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவர் ஒரு பொழுதும் உங்களை புறம்பே தள்ளுகிற தேவனும் அல்ல, செவி கொடுக்காத தேவனும் அல்ல. ஆகவே நீங்கள் தேவனிடத்தில் வரும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒவ்வொரு நினைவுகளையும் தேவன் அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் வார்த்தை புறப்பட முன்பதாகவே அவர் அவற்றை அறிந்திருக்கிறார். அதற்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார், அதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனாயிருக்கிறார். ஆமென். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். ஆமேன். எவ்வளவு ஒரு பெரிய டெஸ்டமனி பாருங்க, என்னுடைய எல்லா பயத்திற்கும், நாளைய குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், உலக போரை குறித்த பயம், இப்படியாக எல்லா செய்திகளையும் கேட்கும் பொழுது நமக்கு எல்லா விதத்திலும் பயம் வருகிறதாய்த்தான் காணப்படுகிறது. பயத்தை காண்பிக்கிறதாகத்தான் காணப்படுகிறது. ஒரு ஒரு சுகயீனமா இருக்கட்டும், ஒரு பலவீனமா இருக்கட்டும், பைனான்ஸா இருக்கட்டும், தேசங்களா இருக்கட்டும், தேசங்களிலே நடக்கிற காரியங்களா இருக்கட்டும், இவைகள் எல்லாம் நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது, பயத்தை கொண்டு வருகிறது. ஆனால் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். ஆமேன். அப்ப எவ்வளவுக்கு அதிகமாய் தேவன் என்னுடைய பாதுகாப்பாய் இருக்கிறார், என்னுடைய சப்ளையாய் இருக்கிறார், என்னை போஷிக்கிறவராய் இருக்கிறார், என்னை சுகமாக்குறவராய் இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று அவருடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து அறிந்து கொண்டு அதை விசுவாசிப்போமானால், கவனியுங்கள், விசுவாசிக்கும் பொழுதுதான் இந்த பயங்கள் நம்மை விட்டு ஓடி போகிறது. தேவன் மேல் நாங்கள் எவ்வளவாய் விசுவாசம் வைக்கிறோமோ, அவருடைய வார்த்தையை எவ்வளவுத்துக்கு நம்புகிறோமோ, அவ்வளவுத்திற்கு நாங்கள் விடுதலை ஆக்கப்படுவோம். ஆனால் எவ்வளவுக்கு நம்பாமல் இருக்கிறோமோ, அவ்வளவுக்கு விடுதலையை பெற்று கொள்ளாதவர்களா இருக்கிறோம். கவனியுங்கள், ஆபிராமை நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் 75 வயதிலே ஆபிராமை சந்திக்கிறார், வாக்கு பண்ணுகிறார். ஆனால் அதற்கு பிறகு அவன் நடந்த ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவ விசுவாசத்திலே நிறைய காரியங்களை ஆபிராம் செய்கிறதை நீங்கள் காணலாம், பொய் சொல்லுகிறதை காணலாம். இது தன்னுடைய மனைவியை குறித்து, இது என்னுடைய சகோதரி என்று சொல்லி அங்கே இரண்டு வாட்டி சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக பல விதத்திலே அவன் என்ன செய்கிறான், தேவன் மேல் விசுவாசம் கொள்ளாமல் இந்த உலகத்தின் மேல் விசுவாசம் கொண்டு மாமிச கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் பற்றாக்குறை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வந்துச்சோ, அப்பொழுதெல்லாம் வேறு வேறு தேசங்களுக்கு போகிறவனாய், எகிப்துக்கு போகிறவனாய், அங்கே போனால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு போஜனம் கிடைக்கும், எனக்கு நன்மை கிடைக்கும், நான் போஷிக்கப்படுவேன், அங்கே என்னால் வாழ முடியும், நான் இருக்கிற இடத்தில் இருப்பேனானால் நான் செத்து போய் விடுவேன் என்றெல்லாம் அவனுக்கு பயம் வருகிறது. அந்த பயத்தின் நிமித்தம் அவன் என்ன செய்கிறான், இப்படியான இடங்களுக்கு கடந்து செல்லுகிறான். அப்பொழுதும் அவனுக்குள்ளே பயம் கிரியை செய்கிறது, இவர்கள் தேவ பயமற்ற ஜனங்கள், ஆகவே இவர்கள் என்னை கொலை செய்து விட்டு என்னுடைய மனைவியை தங்களுக்கென்று சொந்தமாக்கி கொள்வார்கள் என்ற பயத்தின் நிமித்தம் அவன் அங்கே போய் சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாய் எதை குறித்தும் எந்த சூழ்நிலையிலும் பயப்படவே மாட்டோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப பயத்துக்கு மாத்திரம் விலக்கி காக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், விடுதலை அடைந்தார்கள். ஆமென். அப்ப அவரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன வருகிறது, விடுதலை வருகிறது, உயிர்த்தெழுதல் அடைகிறோம், ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். நிச்சயமாகவே பிரியமானவர்கள், நாங்கள் விசுவாசிப்போமானால் ஒரு பொழுதும் எந்த காரியத்தின் நிமித்தமும் நாங்கள்

ஆனால் தேவனை முழுமையாய் நாங்கள் நம்புவோமானால், எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் நம்புவோமானால், நாங்கள் ஒரு பொழுதும் வட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நான் சில காரியங்களை வாசிக்கிறேன். எண்ணாகமம் 21:7-9 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். அதனால் ஜனங்கள் மோசையினிடத்தில் போய், நாங்கள் உமக்கு விரோதமாகவும் தேவனுக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். இதுதான் நிறைய பேருக்கு புரியாத காரியம். அநேக வேளைகளிலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிர்மறையாக, அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு எதிர்மறையாக நாங்கள் பேசுகிறோம். அப்படி பேசுவதனால் பிசாசினுடைய கிரியைகளை நாங்கள் அவிழ்த்து விடுகிறோம். அதனால் நம்முடைய எண்ணத்தை குறித்து நாங்கள் பேசுகிறோமோ, அந்த இடத்திலே சாபம் வருகிறது, மரணம் வருகிறது என்று அறியாதவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய சித்தங்களுக்கு விரோதமாக அநேக வேளைகளிலே நாங்கள் பேசுகிறோம். இங்கே ஜனங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். தர்ப்பங்கள் எங்களை விட்டு நீக்கும்படி, எங்களை அழித்து கொண்டிருக்கிற எங்களுடைய ஆசீர்வாதமாகிய எங்களுடைய ஜீவனை அழித்து கொண்டிருக்கிற இந்த சர்ப்பங்கள் நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாள் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கிவாய், கடிக்கப்பட்டவனவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். கம்பம் சர்ப்பம் ஒருவனை கடித்த பொழுது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அப்ப கவனியுங்கள், மோசே என்ன செய்கிறார்? இப்படியாக ஒரு கொள்ளிவாள் சர்ப்பத்தை செய்து உயர்த்தி வைக்கிறார். சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவர்கள் அங்கே நோக்கி பார்த்து என்னத்தை, இந்த சர்ப்பத்தை உருவாக்கப்பட்ட இந்த சர்ப்பத்தை ஒரு செப்பினாலே உருவாக்கப்பட்ட இந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்து அவர்கள் பிழைத்தார்கள், மரணத்தை மேற்கொண்டார்கள். கவனியுங்கள், இது ஒரு பாவ கரங்கள் உள்ள மனுஷர்களினால், உலகத்தில் உண்டான உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு சர்ப்பம். அசுத்தமுள்ள கரங்களினாலும் மண்ணில் இருந்து வந்த உலோகத்தினாலும் உருவாக்கப்பட்ட இந்த உருவம், இதுக்கு உயிர் இல்லை, இதால் பேச முடியாது, இது ஒரு சாதாரண ஒரு உருவம், இது உயிருள்ள உலோகம் அல்ல. ஆனால் மோசே அதை பாருங்கள், அப்படி பார்க்கும் பொழுது மரண சூழ்நிலையில் இருக்கிற நீங்கள் அதை நோக்கி பாருங்கள், மரிக்க போற நீங்கள் அதை நோக்கி பாருங்கள், ஸ்தாபத்திலே வேதனையிலே துன்பத்திலே இருக்கிற நீங்கள் இந்த மனுஷர் கைகளினாலே, பாவ மனுஷனுடைய பாவ கரங்களினாலே மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட லோகத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட உயிரற்ற இந்த தர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தாபங்கள் என்ன செய்கிறது, அங்கே போகிறது, நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள் என்று இங்கே மோசே சொல்லுகிறார். ஆனால் கவனியுங்கள், அவர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல், எப்படி ஒரு சர்ப்பத்தை பார்த்தால் எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா, அதுவும் ஒரு லோகத்தினால் நாங்களே ஒரு சர்ப்பத்தை உருவாக்கி அதை

0: நீக்கி வச்சுவிட்டு அதை நாங்கள் பார்த்தால் எப்படி எங்களுக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும், நாங்கள் வைத்தியரை தேடி போக வேண்டாமா அல்லது மருந்தை தேடி நாங்கள் போக வேண்டாமா? இவைகள் எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கவில்லையா? அப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் பொழுது நாங்களே இந்த சர்ப்பத்தை, நாங்களே கரங்களினால் செய்த இந்த செத்துப்போன அறிவே இல்லாத உலோகத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த சர்ப்பத்தை நாங்கள் பார்த்து எப்படி பிழைப்போம் என்று யாரும் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் யாரெல்லாம் என்னுடைய சாபம் அங்கே போய்விட்டது, எனக்குள்ளே இருக்கிற மரணம் இப்பொழுது அங்கே போய்விட்டது, எந்த சர்ப்பத்தினால் எனக்குள்ளே சாபம் வந்துச்சோ அதே சர்ப்பத்தினிடத்திலே மறுபடியும் போய்விட்டது என்று அவர்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் விடுதலை அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் கவனியுங்கள், இப்பொழுதோ தேவனை, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார். ஹல்லேலூயா. அப்ப இதே காரியத்தை இயேசு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 3:14-18 வரைக்கும் அங்கே எண்ணாகமத்திலே நிழலாக சொல்லப்பட்ட காரியம் இங்கே நிஜமாக நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு என்ன சொல்லுகிறார்? சர்ப்பமானது மோசேனால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல். கவனிங்கள், விசுவாசிக்கிறவனவனோ, விசுவாசத்தை தான் தேவன் கேட்கிறார். தயவு செய்து வேதத்தை மறுபடியும் வாசியுங்கள். இயேசு கிறிஸ்து எல்லா நிருபங்களையும் எல்லா சுவிசேஷங்களையும் வாசியுங்கள். மறுபடியும் தேவன் விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தல் வரையும் வாசித்து பாருங்கள், முழுவதுமே விசுவாசத்தை குறித்து பேசுகிறது. அப்ப தன்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எப்படி சர்ப்பம் மோசேனால் உயர்த்தப்பட்டதோ அப்படியா உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் அவன் வெட்கப்பட்டு போகாமல், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமென். அவன் வெட்கப்பட்டு போகாமல், கவனியுங்கள், அவன் ஒரு பொழுதும், தேவனை விசுவாசிக்கிறவன் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவன் கெட்டு போவதில்லை. அப்ப தேவனுடைய குமாரனை எவன் விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் உயர்த்தப்பட வேண்டும். எப்படி முதலாவது ஆதாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை கொண்டு வந்தானோ அந்த ஆதாம் மறுபடியும் உயர்த்தப்பட வேண்டும். எப்படி சர்ப்பமானது வனாந்தரத்திலே இருந்த மக்களுக்கு சாபத்தை கொண்டு வந்ததோ, பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு சாபத்தை கொண்டு வந்ததோ, அதே சர்ப்பம் மறுபடியும் உயர்த்தப்பட வேண்டும். அந்த சர்ப்பத்தினால் வந்த சாபங்கள் எல்லாம் மறுபடியும் சர்ப்பமே இழுத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் மறுபடியும் எங்கே பார்க்கிறோம்? முதலாவது ஆதாம் நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வந்தது அல்லது கொண்டு வந்தார். ஆனால் இரண்டாவது ஆதாமோ நமக்காக வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டு, மரத்திலே உயர்த்தப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் மரத்திலே உயர்த்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல சாபங்களையும் இழுத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. சாதாரணமான ஒரு வெண்கலத்தினால் செய்யப்பட்ட, பேசாத, பேசவே முடியாத, பரிந்து பேச முடியாத, மன்னிக்க முடியாத ஒரு சர்ப்பத்தை பார்த்தே அவர்கள் ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். அப்படியானால் பரிசுத்த தேவனால் தேவ சாயலினாலும் தேவ ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டவரும் பரிசுத்த தேவனால் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை கொண்டும் உருவாக்கப்பட்டவர் இவர். இவரோ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. சர்ப்பத்துக்கு உயிர் இல்லை, ஆனால் இவரோ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எல்லா மனுஷரையும் உயிர்ப்பிக்கிற தேவ ஒளி. யோவான் 1:9 வாசிக்கும். இப்பொழுது இவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? எல்லா மனுஷர்களையும் உயிர்ப்பிக்கிற ஒளியாகிய இயேசு கிறிஸ்து, ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வனாந்தரத்திலே என்ன செய்கிறார்? உயர்த்தப்படுகிறார். அப்படி அவர் உயர்த்தப்படும் பொழுது எப்படி முதலாம் ஆதாமினால் வரப்பட்ட எல்லா சாபங்களும் எல்லா விதமான மரணமும் நம்மை அனுதினமும் கொன்று கொண்டு சாபத்திலே வாழ பண்ணி கொண்டு இருந்துச்சோ, அவைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் மேல் வந்தபடியினால், இயேசு அவற்றை இழுத்து கொண்டபடியினால் நாங்கள் பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டோம். அல்லேலூயா. இது எங்களுடைய கிரிகை அல்ல. இன்றைக்கும் அநேகர் நாங்கள் கிரிகை செய்து கொண்டிருக்கிறோம், எப்படியாவது தேவ ஆசீர்வாதத்தை பெறும்படிக்கு, எப்படியாவது தேவனுடைய விடுதலையை பெறும்படிக்கு கிரிகை செய்கிறோம். இது கிரிகையினால் உண்டாகிற காரியம் அல்ல. ஒருவனும் தன்னை பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருபையினால், தேவ கிருபையினால் நமக்கு அளிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, நாங்கள் பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டோம். ஒரு சாதாரண பாவம் நிறைந்த மனிதர்களுடைய கரங்களினால் உருவாக்கப்பட்டு உயிரே அற்ற ஒரு லோகத்தினால் உருவாக்கப்பட்ட சர்ப்பத்தை பார்த்து அவர்கள் மரணத்தை மேற்கொண்டிருப்பார்களானால், தேவ சாயலினாலும் தேவ ரூபத்தின்படியும் பரிசுத்த ஆவியினாலும் கற்பவிக்கப்பட்டு எங்களுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டு எங்களுடைய பாவங்களுக்காக மரித்த இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் பூரணமாய் விடுதலையை பெற்றுக்கொள்வது, ஜீவனை பெற்றுக்கொள்வது. ஆமென். தேவனுடைய சகல சமாதானம், சந்தோஷம், சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் அந்த வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை நோக்கி விசுவாசத்தோடு பார்த்தார். அவவிசுவாச கேள்வி எதுவும் கேட்கவில்லை. ஆனால் நாங்களோ இன்றைக்கு இயேசு எங்களுக்காக உயர்த்தப்பட்டிருந்தும் எல்லா சாபங்களையும் அவர் இழுத்து கொண்டும் நமக்காக அவர் சாபமாகியும் இன்னும் நாங்கள் அதை நம்ப மறுக்கிறோம். ஆனால் விசுவாசிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மரணம் எல்லாம் அவரிடத்திலே போய்விட்டது, சாபம் எல்லாம் அவரிடத்திலே போய்விட்டது, நோய்கள் எல்லாம் அவரிடத்திலே போய்விட்டது. ஆகவே நாங்கள் பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டோம் என்று நாங்கள் இப்பொழுது இன்றைக்கு இந்த நிமிஷம் விசுவாசிப்போமானால் நிச்சயம் இந்த நிமிஷமே தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. யோவான் 12:31-32 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எப்படி வனாந்தரத்திலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அதே போல தேவகுமாரன் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். கவனியுங்கள், இந்த எல்லாரையும் என்பது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல கிடையாது. அதிலே ஐ வில் த்ரோ எவ்ரி திங் என்றால் எல்லாவற்றையும் பிசாசினால் கொண்டு வரப்பட்ட ஆதாமுடைய பழைய ஆதாமுடைய கிரியையினால் அவவிசுவாசத்தினால் மீறுதலினால் கொண்டு வரப்பட்ட சாபங்கள் மரணம் இவை எல்லாவற்றையும் நான் இழுத்துக் கொள்ளுகிறேன் என்பதாகத்தான் இது அர்த்தம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பிசாசினால் சாபத்தினால் கீழ்ப்படியாமையினால் வந்த எல்லாவற்றையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். இயேசு இழுத்துக் கொண்டபடியினால் இயேசு அவற்றை சுமந்தபடியினால் நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். ஆமென். ஆமென். விடுதலையாக்கும் ஆண்டவரை அல்ல, விடுதலை ஆக்கினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா சாபத்திலும் இருந்து எல்லா மரணத்திலும் இருந்து எங்களை விடுதலை ஆக்கினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு மேன்மையான மகிமையான காரியங்களை நீர் நமக்காக செய்து முடித்து அதை பெற்றுக்கொள்ளும்படி விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்ற பிரகாரமாய் என்ற வார்த்தையின்படியே நீர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசனுடைய காரியங்கள், சாபங்கள், எல்லா விதமான நோய்கள், நொடிகள் இவைகள் எல்லாவற்றையும் நீர் இழுத்துக் கொண்டபடினால் நாங்கள் பூரணமாய் விடுதலை ஆக்கப்பட்டோம். ஆகவே அந்த பூரண விடுதலை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மேற்கொள்ளுவதாக இப்பொழுதே அவர்கள் விடுதலை ஆவார்களா? என்னுடைய வார்த்தையை கேட்டபடியினால் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுதே அந்த விடுதலை ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும், விடுதலை ஆக்கட்டும். நீர் கொடுத்த விடுதலையிலே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே, நீர் கொடுத்த ஜீவன் மூலமாய் இவர்கள் ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்படட்டும், புதுப்பிக்கப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நேச்ச நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். கர்த்தரிடம் வந்தவர்களோ அவர் ஒருபோதும் தள்ளுவதில்லை, இழுத்துக் கொண்டார் என்று வசனம் கூறுகிறபடி அந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பாஸ்டர், உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் இருக்குமா?
0: ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமை?
1: அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் அண்டனிஸ் லீப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டீர்கள், ஆணித்தரமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த வாசனங்கள் உண்மையும் ஜீவனுமாயிருக்கிறது. கர்த்தரை தேடி வந்த ஒருதரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அது எந்த காரியமாயிருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் தயாராக இருக்கிறார். நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் 10 அடி முன் வந்து உங்களை அணைத்து ஆசீர்வதித்து இழுத்துக்கொள்கிறவராக இருக்கிறார், சேர்த்துக்கொள்கிறவராக இருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் வழி நடத்துவார். ஆமேன். நன்றிகளையும் வார்த்தை நன்றிகள் செலுத்தி கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறுவலை போய் கேட்க போன்ற ஒரு சார்பிலும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். அவை 100 மடங்காக பலந்தர கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாக யாராவது இந்த வார்த்தைகளை கேட்பார்களானால் கர்த்தரை நோக்கி ஓடி வர கர்த்தர் இழுத்துக் கொள்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தேவ ஊழியர் விடை வருவோம். ஆமேன், ஆமேன். அருமையான சங்கம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பிலே பாஸ்டர் ஆண்டனி லேப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேலிருந்து இணைந்தார். ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக ஆராதனையிலும் திரும்பமாக தேவ செய்தியை கொடுக்க இருக்கிறார். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஜபித்துக் கொள்ளுங்கள். பலர் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம்.
2: ஆமேன். ஆமேன்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு சில காரியங்களை கூட கடந்து செல்வோம். பாடல்கள் கூட
3: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: Let's pray that the anointing of the Holy Spirit, let it have to come and fill everybody. Oh my dear, this is the day that God has given to you to worship Him. Let the anointing of the Holy Spirit, just it have to come and cover all this area. And you have to be a blessable people. God says, whomever gathered together in my name, I will be there to come and bless them. This is the day that God has given to you. Hello, you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று உங்களை நோக்கி வந்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று அவரை நாம் துதிப்போமா? நம்முடைய கண்களை ஏறெடுப்போமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி

சகோதரர் கிங்ஸ்லி அவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை ஒரு முறை மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நாம் அழைத்திடும் பொழுதெல்லாம் நம் அருகிலே வந்து நின்று நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் அந்த ஆண்டவரை அழைத்து அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் அருமை சகோதரி மார்கரெட் சாம் சுதாகர் அவர்கள்.

தேவன் நமக்கு ஒரு புதிய பலனை தருகிறார். முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கரங்களை உற்சாகமாக தட்டி ஆவியிலே நிறைந்து பரிசுத்த தேவனை ஆராதி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நம் ஜெயக்கொடி. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார்.

என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் உண்மையாகவே நீர் சேவியை சாய்க்கிறீர். உம் செட்டிகளின் கீழே தஞ்சம் உண்டு. யெகோவா ரூவா காற்றே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும், எங்களை நீர் நடத்தி செல்லும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: Recording in progress.
1: கர்த்தருடைய நாமம் ஒன்றை பரிசுத்தப்படுவதாக. 10வது ஆண்டு விழா வாத்துக்கள். 10 எனும் அகவையை அணிந்தது நன்றே. சங்கம வானொலியே சிறக்கட்டும் உன் பணிகள். பல வளர்ச்சிகள் வெற்றி பெற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவர் ஊழியம் ஆ அருளில் எழுப்பினார். அருமை இரட்சகரின் அன்பான இணைப்பில் எல்லா மக்களின் நலம் கருதி ஈன்ற தமிழ் இனிமை சேர்த்தார் சிறப்பாய். தன் இனத்தின் அரும்பெரும் பரலோகம் காண தனிப்பெரும் சேவையாற்றி நிற்கும் சங்கம வானொலி தலைவர் லேஸ்டி அண்ணா குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க சங்கமம், வளர்க சங்கமம், வாழிய வாழியவே. இயேசுவே வருகவே, இயலொளி தருகவே, இனிதன புவியிலே இறையென நிறையவே, பரப்பிடும் ஒளியிலே பரவசம் தாருமே. பாரினில் ஒளிந்திடும் இயேசுவின் அருளினை பரவும் ஒளியின் படரும் வெளிச்சம், படைப்பின் மீது பண்டிந்த இருளை பாருலகில் வந்த இரட்சகரின் ஒளி. வாழ்ந்து வரும் நாட்களில் நன்மை அளித்தே, வளர்ந்து வரும் ஊழியர்களை எழுப்பி, ஆழ்கடலில் முத்தென அழகை ஏற்றி அரிய பெரிய கருவிகளாய் வைத்தீரே. காலையிலே காட்சி காசினியில் சாட்சியே, காதினிலே கேக்குதே காற்றோடு நாதமே. அன்பினை கூட்டிடும் ஆண்டவர் செயல்கள், வீடுகள் யாவும் வார்த்தைகளின் அழகு. ஊற்றாய் தோன்றும் ஊரை காக்கும் காற்றில் சேர்ந்து கர்வம் போக்கும் ஆற்றல் மிக்க அன்பின் தீபம். தோற்றம் கண்டு தொண்டு செய்வோம் பற்றி கொள்ளும் பந்தம் முந்தன் பற்றும் தன்னில் உண்மை உள்ள உற்று நோக்கும் மெய்யி ஒளியே கற்று தந்த கருணையொளி. வளமான பரலோகம் அமைந்திட தினமும் நலிவுற்ற நாட்களாய் எண்ணி விடாமல் வாகியே சூடி நிற்க வல்லவராய் வரங்கள் பெருகி நிற்கும் நித்திய பரலோகம். நன்றி. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: கர்த்தருடைய வேத வசனத்தை நீங்கள் வேகமாய் திறந்து ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 27-28 வசனங்கள்.
1: தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
0: ஆமென். இந்த ஆண்டின் முதல் நம்முடைய குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இந்த வாரம் முழுவதும், அதாவது கடந்த சில நாட்களாக என்னுடைய ஜெபம், ஆண்டவரே, வருகிற மக்கள் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் நாங்கள் இருக்கிறபடியால் எங்களுக்கு ஒரு வார்த்தை நீர் தர வேண்டும், நீர் எதை சொல்லும்படி என்னை ஏவுகிறீரோ அதை மட்டும் கூடி வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டே வந்தேன். நேற்று அதிகாலையில் ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை வைத்தார். நாம் இந்த பூமியில் ஆளுகை செய்வதற்காக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். 28 வசனத்தின் பின்பாகத்தை சகோதரன் வாசித்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாம் ஏவாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிற இடத்திலெல்லாம் அவர் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் மனுஷனையும் அந்த ஏதேனிலே தோட்டத்திலே ஆசீர்வதித்தார். இந்த வருடத்தின் ஆரம்ப காலத்தில், இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் ஆண்டவர் என்ன செய்வார், நான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார், ஆண்டவர் எனக்கு தருவாரா என்ற ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு நாம் துவங்கியிருக்கிறோம். துவங்கி சில நாட்கள் ஓடியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற சத்தியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கியாரை விட அவர் பிரசங்கிக்கிற வேத வசனம் மிகவும் முக்கியம். ஏனென்றால் இந்த வசனத்தில் தான் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் ஆள பிறந்தவர்கள். இந்த பூமியிலே நாம் பிறக்கும் பொழுதே நமக்கு ஒரு பிறப்பு உரிமையை கர்த்தர் தந்திருக்கிறார். அது நாம் ஆட்சி செய்ய ஆள்வதற்கு கர்த்திருக்கிறார். அதற்கு ஏற்ற மாதிரி சங்கீதம் 8 சங்கீதத்தை திருப்புங்கள். 8 சங்கீதத்திலும் இதை குறித்து கர்த்தர் நம்

0: நமக்கு உணர்த்துகிறவாலும்
1: கனத்தினாலும்
0: கனத்தினாலும்
1: அவனை முடிசூட்டினீர்.
0: அவனை முடிசூட்டினீர்.
1: உம்முடைய
0: கிரியைகளின் மேல்
1: நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர்.
0: சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இந்த வசனத்திலும் பாருங்கள், வேதம் அழகாக சொல்லுகிறது, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிற இந்த சுவிசேஷ வார்த்தை ஒரு வல்லமை உள்ளது. இந்த வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம். இந்த வசனத்தை நம்ப வேண்டும். இந்த வசனத்தை நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நீங்க அதை அப்பியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்போது பாருங்கள், உங்களுக்குள்ள தேவன் பலமாய் கிரியை செய்வார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார், மகிமையினாலும் கனத்தினாலும் மனுஷனை அவர் என்ன செய்தார்? முடிசூட்டினார். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்தீர், சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழே வைத்தார். இப்படித்தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிகாரத்தையும் ஆளுகையையும் மனிதனுக்கு கர்த்தர் தந்தார். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சத்துரு நுழைந்ததினாலே, பிசாசு நுழைந்து அவர்கள் குடும்பத்தை வஞ்சித்ததினாலே, இந்த மனிதன் அந்த ஆளுகையை இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆளுகை தந்தார், ஆசீர்வாதத்தை தந்தார், உரிமையை தந்தார், அதிகாரத்தை தந்தார், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார், அப்படி உயர்த்தி வைத்தார். ஆனால் இந்த சர்ப்பமாகிய சாத்தான் அவர்கள் வாழ்க்கையிலே நுழைந்து அவர்களுக்குள்ளே பாவத்தையும் அசுத்தத்தையும் கொண்டு வந்து தேவன் விரும்பாததை செய்ததினால அந்த இடத்தில் அவன் அந்த மகிமையையும் கனத்தையும் இழந்து போய் அவன் மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷனாய் தள்ளப்பட்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவம். ஆனால் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கொலோசியர் 2 அதிகாரத்திற்கு, யார் யார் வேதாகமம் கொண்டு வந்திருக்கிறீங்களோ நீங்கள் அந்த வேத வசனத்தை திருப்பி பாருங்கள். சகோதரனை நான் ஏன் வாசிக்க சொல்லுகிறேன், அவன் வாசிக்கும் போது நீங்கள் அந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். கொலோசியர் 2 அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள்.
1: உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரித்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
0: அவைகளின் மேல்
1: சிலுவையிலே வெற்றி சிறந்த.
0: கைகளை உயர்த்தி ஆண்டவர் மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சாத்தான் கர்த்தர் கொடுத்த மகிமையை திருடினான், அதனால் மனுஷன் ஆளுகையை இழந்து போனான். ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பும் போது உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். இது எல்லாருக்குமே தெரியும். சிலுவையை பார்க்கும் பொழுது இந்த சின்னம் இயேசு சிலுவையில் மரித்ததை நமக்கு காண்பிக்கிறது. அது பொதுவாக எல்லாரும் அறிந்து கொண்ட காரியம்தான். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் நல்ல முடிஞ்ச மனப்பாடம் பண்ணி இந்த வசனத்தை நீங்கள் சொந்தமாக்கணும். ஆண்டவர் ஏன் சிலுவையில் மரித்தார். அந்த 15 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். மனிதனை சாத்தான் தோற்கடித்து ஆண்டவர் கொடுத்த ஆளுகையை சாத்தான் எடுத்துக்கொண்டான். அவன் உலகத்துக்கு அதிபதியாக மாறினான். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14 யோவான் 14 30 வசனத்தை வாசிக்க கேளுங்க.
1: அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை
0: ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவன் யார்? சாத்தான். இன்றைக்கு உலகத்தை, பட்டணங்களை, இன்றைக்கு நிறைய இடங்களில் அவன் தன்னுடைய கைக்குள் மக்களை வைத்து அடக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த முக்கியமான நேரத்தில், இந்த வருடத்தின் துவக்கத்தில் நிறைய காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். கர்த்தருக்கு விரோதமாய், சுவிசேஷத்துக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் பல தரப்பட்ட விதத்தில் சாத்தான் எழும்பி வருகிறதை நாம் உணர்கிறோம், கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த சத்தியம் உண்மை உள்ளது. ஆமென். ஆண்டவர் ஆளும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்யும் போது அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுகை இழந்து போனான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவனை சிலுவையில் நசுக்கினார். அவனுடைய அதிகாரத்தையும் அவனுடைய துரைத்தனங்களையும் ஆண்டவர் அவன் கையிலிருந்து பிடுங்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்படியானால் அந்த சிலுவையிலிருந்து வருகிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொண்டால் நீங்களும் இந்த உலகத்தை ஆள முடியும். சிலர் மட்டும்தான் கையை உயர்த்துறீங்க, கையை உயர்த்தல். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகை, ஆட்சி செய்தல், இதெல்லாம் நீங்க ஒரு பிரமாதமான காரியமா நினைக்காதீங்க. இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தையும் ஒரு நம்பிக்கையும் கர்த்தர் தருவார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக அவர் சிலுவையில் மரித்ததினால நம்முடைய துக்கங்களை சுமந்தார், உண்மைதான். நம்முடைய நோய்களை சுமந்தார், உண்மை. நம்முடைய சாபங்களை அவர் சுமந்தார், நம்முடைய தருத்தரங்களை சுமந்தார். அதே போல பிசாசின் தாலையை ஆண்டவர் சிலுவையில் நசுக்கியிருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு சிலுவையிலே ஆணி அடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில சாத்தானை ஜெயித்ததினால அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த உலகத்தில் ஆளுகை செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களுக்குள்ளே போய்விட வேண்டாம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ அவர்களுக்குள்ளே, அவர்கள் கைகளிலே ஆண்டவர் ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். நம்பர் 1, அது என்ன ஆளுகை தெரியுமா? ஒரு மனிதன் முதலாவது அவன் தன்னைத்தானே ஆள வேண்டும். மற்றவர்களை ஆளுகிறது, வீட்டை ஆளுகிறது, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களெல்லாம் ஆட்சி செய்யறது, அதெல்லாம் வேற. முதல் ஒரு மனுஷன், ஒரு சகோதரி அல்லது ஒரு சகோதரன், முதலாவது அவன் தன்னைத்தானே ஆள வேண்டும். நீதிமொழிகள் 25 எல்லாரும் பைபிளை திருப்புங்க. நான் நிதானமா சொல்றது காரணம், நீங்க பைபிளை திறக்கணும், அந்த பைபிள் வசனங்களை கவனிக்கணும். நீதிமொழி 25:28 வாசிக்க கேட்போம்.
1: தன் ஆவி அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறார்.
0: தன்னுடைய ஆவியை அடக்காத ஒரு மனிதன், மதில் இழந்த ஒரு பட்டணத்தை போல, ஒரு பாழான பட்டணத்தை போல இருக்கிறான். ஒரு பட்டணம் என்றால் அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு மதில் தேவை. மதில் சுவர் இல்லாவிட்டால் எப்போது வேண்டுமானால் எதிரிகள் உள்ளே வந்து அவளுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்வார்கள். ஒரு வேலி இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய ஆவிய அவனால் அடக்க முடியாவிட்டால் அவன் ஒரு மதில் இழந்த ஒரு பட்டணம். அவன் தனக்குள்ளே ஒரு மனிதன் என்றால் அவனுக்குள்ளே நிறைய எண்ணங்கள், அவனாக சுயமாய் செய்யக்கூடிய பலன், அறிவு, ஞானம், புத்தி, அவனுக்குள்ளே சில அநேக இச்சைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் நாம் செய்யக்கூடியது தேவனுக்கு சித்தமா, இது தேவன் விரும்புகிறாரா என்று அவன் தன்னைத்தானே அடக்கி ஆள, அவனுக்குள்ளே முதலாவது தன்னை ஆளக்கூடிய ஒரு ஆளுகை அவனுக்கு தேவை. உதாரணமாக உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற உணவில நாம் எல்லாவற்றையும் சாப்பிட்டு திருப்தி அடைவதுதான் தேவ சித்தம். அதே நேரத்தில் இந்த உணவு எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, இது எனக்கு உகந்ததா என்ற ஒரு எண்ணம் ஒரு நபருக்கு இருக்க வேண்டும். உணவை குறித்து அடிக்கடி நான் சொல்வது உண்டு, அநேகரிடத்தில் பேசுவது உண்டு. ருசிக்காக ஒரு உணவை சாப்பிடுவதை விட பசி எடுக்கும் போது சாப்பிட்டா அந்த உணவு உடனே ஜீரணமாகும். சிலர் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவதற்காக 5 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி அந்த ஹோட்டலை தேடி போவார்கள். ஆனால் அங்கு ஹோட்டலில் போய் அங்கு கொடுக்கிற பணத்தை விட இவர்கள் பிரயாணம் பண்ணுகிற பணம் அதிகமாக இருக்கும். கடைசியில் பார்த்தா அந்த ஹோட்டல் மூடி இருக்கும். அது வேற. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சாப்பாடு விஷயத்துல விசுவாசிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக மனிதர்கள் அவ்வளவு தங்களுடைய சரீரத்தை காத்து கொள்றதுக்கு நிறைய காரியங்களை செய்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு அறிவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தணும். அந்த விஷயத்துல நமக்கு ஒன்று பிடிக்காது, சரீரத்துக்கு ஒத்து வராது என்றா சும்மா தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிட்டுருங்க பிரதர், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு நாம் இஷ்டத்துக்கு அதை செய்யும் போது பாருங்கள், நம்முடைய சரீரத்துக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் போது அதுக்கப்புறம் போய் டாக்டர்கிட்ட போய் நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு தேவையில்லாத செலவுகள் நமக்கு வருகிறது. நம்மை நாமே ஆளக்கூடிய, அதே போல மற்றொரு காரியம் சிற்றின்பம். சிற்றின்பம் என்ற தமிழுக்கு சிறிய இன்பம், அற்பமான இன்பம். அந்த சிற்றின்பத்திற்காக இன்றைக்கு நிறைய பணங்களை நாம் செலவழிக்கிறதை நாம் தவிர்க்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகம், மாமிசம், பிசாசு, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு மற்றவர்களை போல நம்ம வாழ வேண்டும். அவங்க அப்படி உடுத்துறாங்களா, நான் இப்படி உடுத்தணும். அவங்க அப்படி போறாங்களா, நம்ம இப்படி போகணும். அவங்க அப்படி இருக்காங்களா, நம்ம அப்படி இருக்கணும். அப்படி அல்ல, மற்றவர்களை பார்த்து வாழாமல் நாம் ஆண்டவருக்காக வாழ்வதை தேவன் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலக மனுஷனுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வித்தியாசத்தை முதலாவது நீங்கள் கவனிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைக்கு மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் தன்னைத்தானே ஆள, அவனால அவனை ஆள முடியலன்னா அவன் இந்த உலகத்துல அநேக ஆசீர்வாதங்களை இழந்துருவான். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆளுகையை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள், நீங்கள் கர்த்தருக்காக ஆள வேண்டியவர்கள் என்று ஆண்டவர் உங்களை பற்றி சொல்லுகிறார். அப்படியானால் ஒன்று, நாம் தன்னைத்தானே ஆள்வதை ஆண்டவர் விரும்புகிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, பாவம் செய்கிற எவனும் அந்த பாவத்திற்கு அவன் எப்படி இருக்கிறான், அடிமையாயிருக்கிறான். அதே நேரத்தில் ரோமருக்கு எழுதின நிருபத்தை திருப்புங்கள், 5 அதிகாரம், ரோமன் சாப்டர் 5 வெர்ஸ் 17. ஐந்தாம் அதிகாரம் 17 வசனத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு எழுதி வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். வாசியுங்கள். அல்லாமலும்
1: ஒருவனுடைய
0: மீறுதலினாலே
1: அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமா
0: எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அதிக நிச்சயம். ஒரு சிலர் வந்து சத்தத்தை குறைத்து சொல்றீங்க, ஒன்னு வாயை திறக்காம இருக்கு, இன்னொரு முறை சொல்லுங்க. அதை விட உரத்த குரலில் என்னது அதிக நிச்சயம்? இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஜீவனை அடைந்து ஆளுவோம். கையை வச்சு ஆமென். ஹல்லேலூயா. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக வேதம் சொல்லுகிறது மரணம் ஆண்டு கொண்டிருக்க ஆதாமினாலே அந்த ஆளுகையை நாம் இழந்து போனோம். சாத்தான் நுழைந்து அதை வேதனைப்படுத்தினான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு, அந்த கிருபையின் பிரமாணமாகிய இயேசு நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்ததினாலே இந்த வசனம் சொல்லுகிறது நாம் ஆள பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் கையை உயர்த்தி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய கண்கள் விரும்பினதெல்லாம், என்னுடைய காதுகளில் கேட்டதெல்லாம், என்னுடைய வாய் இச்சித்ததெல்லாம் ஆண்டவரே நான் விரும்பின காலங்கள் உண்டப்பா. ஆனால் இன்றைக்கு உம்முடைய வசனத்தை நான் கேட்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதத்தில் இன்றைக்கு நான் வாசித்த வசனம், ஒருவன் தன் ஆவிய அடக்கலனா அவன் மதிலிழந்த பட்டணம் போல இருக்கிறான். ஆண்டவரே, என்னை அடக்கி ஆளக்கூடிய கிருபையை எனக்கு நீர் தாரும். ஆண்டவரே, கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் நான் என்னை அடக்கி ஆள தேவையில்லாத காரியத்திலே உடன்படாமல், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் ஆண்டவரே என்னை ஆளுவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை தாரும். ஆண்டவரே கிருபை தாரும். ஆண்டவரே, கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது நிச்சயமாமே. உங்க ஆண்டவரே, உங்களால நாங்கள் ஆளுகை செய்வோம்ப்பா. அப்பா, எனக்காக சிலுவையில மரித்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய மரணம் சத்துருவின் தலையை நசுக்கினதப்பா. நீர் சிலுவையில வெற்றி சிறந்தீரப்பா. என்னை நானே அடக்கி ஆளக்கூடிய கிருபையை இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு நீர் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே, சாத்தான் பல விதங்களில் என்னை ஆள பார்க்கிறான், என்னை அடக்க பார்க்கிறான், என்னை ஆளுகை செய்ய பார்க்கிறான். ஆனால் என்னை ஆளுகிறவர், என்னை ஆண்டு நடத்துகிறவர் ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். ஆவியானவரே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்கு போனோம், எங்கு போகக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னை ஆளுவீராக. என் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நான் என்னையே ஆளுகை செய்ய எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும். கைகளை வைத்து சொல்லுங்க, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே.

0: இவரவைக்கு
1: Recording in progress.
0: நாளும் கெட்டப்பாடன கிருபை கிருபை நாளாக தந்திருக்கின்றார். இதனாலும் தரம் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் என்று வாழ்வதை சோசரிக்கிறேன். காலை முதல் சங்கம் வானொலி குடியத்தை ஆசிர்வித்து வந்திருக்கார். விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரத்தினூடாக ஆசிர்வதிக்க கர்த்தர் எங்களுக்கு முன்னே வந்திருக்கிறார். அப்படியாக கர்த்தரின் நாமத்தினாலே மீண்டுமாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கள் ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்நாளிலும் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தி அவருடைய திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடைவு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த மகிமையின் தேவன் மகிமைப்படுவதற்காக இந்த நித்திய வெளிச்சத்தில் வெளிச்சம் கொடுக்க வெளிச்சத்தின் தகப்பன் வெளிச்சமாய் வந்திருக்கின்றார். அந்த வெளிச்சத்தை நாங்கள் கண்டு அனுபவிப்போமா? ஜெபிப்போம், ஒப்புக் கொடுப்போம், நிகழ்ச்சிகளை ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலை காக்கும் மக்கள் நன்றி செலுத்துவோம். நிர்வாண கிருபை கொஞ்சம் அல்ல, தாவே இதுவரை உதவி செய்த எபினேசர் நீர்தான் ஐயா. எல் ரோயாய் உங்களுடனே கூட இருக்கிறதுக்காக என்னை காண்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். புஷடா சர்வ வல்லவராய் இருந்து சகலத்தை நீங்க ஆளுகிறதுக்காக நன்றி நன்றி. கோடி கோடி சோசரம் கதாவே, நாங்கள் வேண்டிக் கொள்வோட நினைப்பதோட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிற உடைய வளர்த்த கிரியலுக்காக கோடி சோசரமானவரே. இந்த நாளும் இந்த சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான களத்தை இந்த தேசத்தில தளமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்கள் அவள் தக்கதாக கதாவே, இந்த தேசத்தின் சங்கம் வானொலியாக நீ நியமித்த கிருபைக்காக முன்குறித்ததுக்காக கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகள் ஆத்தும பாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தை ஆசீர்வதர கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த ஊழியத்தை செய்கிற ஊழிய ஸ்தாபருமான ஊழியருமான வெஸ்லி பிரதருக்காக, ரீட்டா சிஸ்டருக்காக, அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக, அவரோடு உடன் ஊழியர்களுக்காக கேட்டு அன்பன் நேர்களையும் எடுத்திருக்கிறதுக்குள்ளிக்கிறேன் கத்தாவே. ஒவ்வொருதரையும் குடும்ப குடும்பமாய் பேர் பேராய் நீ விசாரித்து ஆசிர்வித்து மகளிர் பண்ணும்படியா இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதி செபிக்கிறேன் அப்பா. இந்த வேளையிலும் அவர்களை முன்குறித்தோ நீர் அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிறுத்த போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இதனால் எல்லா இணைப்புகளையும் இடத்திற்கரத்திலே தருகிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஒழுங்கும் சுமையா செய்து முடிக்க தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்கப்படுற கர்த்தரிடத்தில் நான் ஒப்புவித்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளும் தகப்பனே அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், இருக்கிற வீடு வள வாய்க்கால்களை ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்கு நான் எல்லாம் நீர் தந்தது கதாவே, வரும் மண்ணன்று நாங்கள் நினைவு கூறுகிறேன் கதாவே. இந்த நாளிலும் நீங்கள் எங்களை ஒவ்வொருதரையும் நீர் ஆசிரியத்து வளர்த்து வேணுமாய் செபிக்கிறோம். தோத்து வழங்கத்தக்க பலனை சத்துவத்தின் தாங்க என்னோடு இணைந்து தோத்து வழங்கத்தக்க சௌரி டோலியை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிற அவருடைய குடும்பத்தை ஊழியத்தை இருக்கிற இட வீடு வள வாய்க்கால்களை எல்லாவற்றையும் ஆசிரியத்திருங்க, வேலி அடைத்து பாதுகாத்திருங்க. உம்முடைய சமூகம் உங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நிகழ்ச்சி 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் அப்பா இந்த நேரடி ஒளிபரப்பை ஆசிர்வித்து தாங்க. இந்த ஒளிப்பதிவு செய்யற ஒளிப்பதிவாளர்களை ஆசீர்வதிங்க. மறைமாயிருந்து செய்கிற அந்த ஊழியத்தை கனப்படுத்துவீராக. அந்த ஒளிப்பதிவு யாவும் ஒளிபரப்பாகும் போது மறு ஒளிப்பில் கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் மீளத்திலும் நீங்க சங்கமித்து அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்க நீங்க கிரிய செய்வீராக. உம்முடைய பலத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தை செபிக்க. தகப்பனே தொடர்ந்து உங்களை வழி நடத்த வேண்டுமாய். உம்முடைய வல்ல கரம் உங்களோடு கூட இருந்தது என்று நாங்கள் சொல்லும்படியாக, காட்சியின் பாத்திரங்களா நிறுத்தும்படியாக அதிகாரம் 20 பின்போது இப்படி சொல்றது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இருக்கிறவரா இருக்கிறேன் என்று மூசைக்கு வெளிப்படுத்தின கர்த்தர். அதே போல கிதியோன் கேட்கும் பொழுது அங்கே கிதியோன் சொல்றான், நான் கூட இருக்கிறேன், ஓடி இருக்கிறேன், இப்போ இருக்கிற பலத்தோடு இப்போ ஒன்று அங்கே கிதியோனை கட்டி எழுப்பினான். அப்படியாக இன்றும் எங்களை பார்த்து கேட்க சொல்லுகிறார், நான் உன்னு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கூட இருக்கிறேன்னு சொல்ல நிச்சயமாக கூட இருப்பார். கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் கூட இருக்காமல் போய்விடுவார்கள். இந்த ஓட்டம் முடிந்து அவர்களுடைய நியமித்த ஓட்டம் முடிந்தவுடன் இந்த உலகத்தவர்களும் உறவுகளும் போய்விடுவார்கள். ஆனால் கேட்டரோ கூட இருக்கிறேன்னு சொன்னவர் நேற்று என்றும் மாறாதவர். ஆமே. கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. இந்த நாள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை நாங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், நம்மடியில் அவர் பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்ய நினைச்சது தேவரீர் நிசாரம் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது கட்டளைப்படாதென்று ஜோபு அறிந்திருக்கிறது போல நானும் அறிந்திருக்கிறேன், நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். அமேன். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். 7 மணிலிருந்து 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் செபங்களை கூட கடந்து சென்று 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். இந்த நாள் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்துல எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தை வீட்டில் வெளிச்சத்தை கொடுக்க முதலாவது செய்தி எடுத்து வருகிறார்கள் சியானி ஜெயந்தா அவர்கள். இரண்டாவது வார்த்தையின் வெளிச்சத்துல செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள். மூன்றாவது வார்த்தையின் வெளிச்சத்துல பாஸ்டர் ராஜநாயகம் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். நான்காவது தோஸ் செய்தி அண்டன் ராசநாயகம் அவர்கள் எடுத்து வருவார்கள். இப்படியாக 4 ஊழியர்கள் இணைகிறார்கள். இந்த நாட்களிலும் 4 விதமான செய்தியை கேட்க போறோம். இந்த செய்திகளை தொகுத்து வழங்க எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இணைந்து அவர்களும் இணைந்து ஒழியத்தை செய்வார்கள். நான் அன்று கத்தருக்கு நான் விசுவாசிக்கிறேன். கத்தர் தாமே அவர்களோடு கூட இந்த நடத்துவாராக. இந்த நாளில் நாங்கள் துதி பாடச்சவங்களுக்கு கூட கடந்து செல்வோம். கத்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்தவர், செய்து கொண்டிருக்கிறார், செய்தவர், செய்து கொண்டிருக்கின்றார், இனியும் செய்ய போகின்றார். அவரை விட்ட நமக்கு அருமை இல்லை, அதுதான் உண்மை. இந்த நாளிடம் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஊழியர்களையும் கேட்டுக்கொள்ள அன்பு நேர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நிஜ வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை மீண்டுமாக நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் இணைந்திருக்கிறேன். என்னோட சகோதரி டோலி அவர்கள் இணைந்து தொகுத்து வழங்க காவலோடு காத்திருக்கிறார்கள், இணைப்பில் இருக்கிறார்கள். இணைந்து சங்கமத்துக்குள் நாங்கள் சங்கமிப்போம். இணையுங்கள், அழையுங்கள். அன்புடன் உங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சங்கம வானொலிக்குள் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை ஒரு கனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் பாத்திரங்களாய் நியமித்த ஓட்டத்தை ஆசையாய் பின்தொடர எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதை பிடித்துக் கொள்ளும்படியாய் பின்தொடர உங்களை ஆசையாய் தொடர அழைக்கின்றார். இணையுங்களே, அழையுங்களே. கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம், துதிப்போம். சோஸ்ரம் தகப்பனே, நீங்க கூடவே இருக்கிறீங்க கர்த்தாவே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கண்ணீர்கள், நாட்கள் எல்லாவற்றையும் நீங்க களிப்பாக மாற்றி எங்களை புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி மகிழ்ச்சியினால் இடை கட்டி எங்களை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனப்பா, அதற்காக உண்மை சோசரிக்கிறேன், சோசரிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன். நீர் பெரியவர், பெரியவர், நீர் பரிசுத்த, நீர் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். இறையாதே, அமைதியாயிரு, நம்மளோடு கூட இருக்கிறேன். என் படகில இருக்கிறவரை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருடைய படகிலும் நீங்க இருக்கிறீங்க. சரணமாகிய படகில ஊடாகிய கூடாரமாகிய படகில ஊழியமாகிய ஊடார ஊழியத்தின் படகில நீங்க இருக்கிறவராய் இருக்கிறீங்களே, அதுக்காக உண்மை சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன் அப்பா. தகப்பனே, காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனுஷர்கள் மாறலாம், ஆனா நீரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர் அப்பா. நீர் பெரியவர், 10,000 பேர்கள் சிறந்தவர், வெண்மை சிவப்புமானவர், லீலி புஷ்ப மூட்டுண்ட பரிமள தைலம், ரெண்ட வைத்தியர், கீழியாத்தின் பிசின் தைலமே, ஆனந்த தைலமே, அபிஷேக தைலமே, நன்றியோடு நன்றியோடு போய் சோசரிக்கிறேன், அன்று செலுத்துறேன் அப்பா. எழும்பி வரும் புயல் தளிரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளே, எழும்பி வரும்

0: எழும்பி வரும் புயல் தலிலே நீரே எந்தன் கன்மலை பொங்கி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளை எழும்பி வரும் புயல்களிலே நீரேயந்தன் கன்மலை பொங்கி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளை. ஆமாண்டவரே, அப்பா எழும்பி வருகிற இந்த புயலாய் இருந்தால், அப்பா பொங்கி வருகிற அலையாய் இருந்தாலும், அலைகளை மதட்டவும் வல்லமையை தந்தீரே அப்பா. அப்பா சத்துருவின் வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்தீரே கத்தா. முத்திரை மோதிரமாங்களை தெரிந்து கொண்டீரே கத்தா. அப்பாங்களுக்கு நீங்க தான் எல்லாமே சப்பா. இதனாலுமே நன்றியோடு நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்கள்லாம் எங்களை காத்தவர் நீங்க. இனிமேலும் காக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா உள்ளங்கையும் வரைந்தீர் அப்பா. உண்மை நன்றியோடு நன்றியோடு உண்மை சோஸ்தரிக்கிறேன் அப்பா. நீர் பெரியவர் பெரியவர், நீ சர்வ வல்லவர். நாளும் நாங்க வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து சொல்வோம். இந்த நாளும் என்னோடு பேசின வார்த்தை யோபின் புஸ்தகம் 12:14 இப்படியா சொல்கிறது. யோபின் புஸ்தகம் 12:14 இப்படி சொல்கிறது, இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. ஆமே, இதோ அப்பா சொல்றாரு, இதோ சுட்டிக்காட்டி சொல்றாரு, என்னையும் பார்த்து உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், இதோ அவர் இடித்தால் கட்ட முடியும். ஆரவர் கட்டுறார், அவர் இடிச்சா யாராலும் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. நிச்சயமாகவே ஏனென்று சொன்னால் அவர் தான் விடுதலை நாய். எனக்கும் உங்களுக்கு நன்றாய் தெரியும். அப்ப அவர் விடுவிக்காட்ட இந்த மனுஷனாலும் அதை விடுவிக்க முடியாது. அவர் கட்டினா கட்டினதுதான், அவர் இடிச்சா இடிச்சதுதான், அவர் உடைச்சா உடைச்சதுதான். ஏனென்று சொன்னா எல்லாமே அவர் கரத்துக்குள் இருக்கின்றது. அப்ப அவர் அப்பா சொல்ற, இதுவோ அவர் இடித்தால், எதை இடிக்கின்றார், ஏன் இடிக்கின்றார், இடித்தால் தானே உருவாக்க முடியும், இடித்தால் தானே கட்ட முடியும். அப்ப இடிக்கிற ஒரு காலம் இருக்குன்னு சொன்னா கட்ட ஒரு காலம் இருக்கு. இன்னைக்கு மனுஷன் இடிக்கிறான், எத்தனையோ தன்னுடைய பெருமைகளை காட்டி யுத்தத்துல நொறுக்கி இடிக்கிறான். தன்னுடைய பெருமையின் வல்லமையை காட்ட, ஆயுத பலத்தை காட்ட அங்கே என்ன செய்யறான், இடிக்கிறான். ஆனா தேவன் சொல்ற, அவன் இந்த மனுஷன் இடிக்கிறத விட நான் இடிச்சா நீ கட்ட மாட்டேன். இன்னைக்கு எத்தனையோ தேசங்களில் யுத்தங்கள் நடக்குது, இடிபாடு நடக்குது, இடிகள் இடிந்து விழுகிறது, கட்டிடங்கள் நெடிந்து விழுகிற மனுஷனுடைய வாழ்க்கை இடிந்து போகிறது. ஆனா தேவன் இடிச்சா இந்த மனுஷன், ஒருவேளை மனுஷன் இடிச்சது மனுஷன் திரும்பவும் கட்டுவான், திரும்பவும் உயிர்ப்பிப்பான், அது திரும்ப. ஆனா தேவன் இடிச்சா அவர் இடிச்சத யாராலும் இந்த மனுஷனாலும் கட்ட முடியும். அப்ப அவர் ஒரு மனுஷனை அடைச்சா, அந்த கதவு அடைச்சா, நீ இதுவரை மிஞ்சி வராதே என்று எல்லையை போட்டா யாராலும் அந்த எல்லையை விட்டு மீற முடியாது, மீறவும் முடியாது, மீறிக்கொள்ளவும் முடியாது, மீற நினைக்கிற முயற்சிகளும் போட்டு போகும். அப்ப என்ன, அப்ப என்ன இதுல இந்த நானும் நீங்களை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னார், எல்லாமே அவர் வார்த்தையில் இருக்கிறது, அவர் வார்த்தையில தான் இருக்கிறது. அப்பா அவரோ, இதோ அவர் இடித்தா கட்ட முடியாது என்பது உண்மை, அவர் மனுஷனை அடைச்சா அது விடுவிக்க முடியாது என்பது உண்மை. அங்கே யோசேப்பை அடைச்சார், அடைச்சார்கள் சிறையில, ஏன் அடைச்சார், நான் யோசேப்போடு கூட இருக்கிறேன், கத்தர் யோசேப்போடு கூட இருந்தார், யோசேப்பு கத்தரோடு இருந்தார். அங்கே சாத்ரா மேஷா ஆபினோத்து 7 மடங்கு சூளையில போட்டு அடைச்சார்கள். ஆனா அங்கே என்ன செய்யற, அடைச்சாலும் கத்தர் என்ன செய்யற, அங்கே ராஜா பார்க்கும்போது 4 ஆள் தேவ சாயலுக்கு போய் உள்ளாவதை கண்டார். அப்ப மனுஷன் அடைச்சாலும் கத்தர் உழுவாய் அங்கே அந்த விடுவிக்க விடுதலை நாயகனாய் உள்ளி உலாவுறார் பார்த்தீங்களா. பட் மனுஷன் தேவன் அடைச்சிட்டா அடிக்க முடியாது. நீ இவ்வளவு அப்படி அடைக்கிற எங்களை புடமிட்டு பாக்குற, இந்த வசனத்துக்கு கூட புடமிட்டு பாக்குற, நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அவருக்குரிய பாத்திரமாக விளங்க வேண்டும். அவருடைய வெளிச்சத்தின் பாத்திரமாக நானும் நீங்களும் திகழ வேண்டும். அந்த சத்தியத்துக்குள்ளார் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர் எங்களை நடத்தும்படியாக ஆமென். அவர் இடிச்சா அவரை கட்டுவார். அவர் இடிச்சதை மனுஷனால கட்ட முடியாது. அவர் அடைச்சா மனுஷனால் விடுவிக்க முடியாது. அவர்கிட்ட தான் எல்லா வல்லமையும் உண்டு. அந்த உண்மையின் வல்லமையை நாங்கள் மறக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாது. பொய் என்று சொல்லிவிட்டு நம்மை நாம் ஏமாற்றி விடவும் கூடாது. அப்படியாக நம்மை நாம் ஏமாற்றாத படிக்கு அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடப்போம். அவர் இடிச்சா இந்த மனுஷனால கட்ட முடியாது. மனுஷனை அவர் அடைச்சா யாராலும் விடுவிக்க முடியாது. ஆமீன். அவர் குறித்த நாள்ல குறித்த நேரத்தை குறித்த காரியத்தை ஏற்றவளை செய்து முடிப்பார், விடுவிப்பார், நடத்துவார். ஆமீன். கர்த்தர் நாம் மயப்படுவதாக அடுத்ததாக நாம் துதிக்கு கூட கடன் செல்வோம். உங்களோட சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். இணைப்பிற்கு சௌரிய அழைப்பில் கொண்டு வருவோம். பிரைஸ் சிஸ்டர் கிரேஸ்.
1: பிரைஸ் தி லார்ட். லாங் டைம் அப்புறம் உங்களோட குரல். தேங்க் யூ.
0: நானும் உங்கள் குரலை கேட்கின்றேன், யூடியூப்ல நான் கேட்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு கத்தர் உங்களோட இணைய கத்த செய்ய செய்தா கிருபி அளித்தார். கத்தருக்கு சோஸ்திரம் எடுத்து வாருங்கள். துதி பாடலை
1: நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்துல வாஞ்சி. ஆண்டவரே, இந்த ஜனத்தை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன

கர்த்தாவியானவர்தாமே இந்த இடத்திலுமாய் தகப்பனே, நீ கூட இருந்து வழி நடத்துறக்காய் நன்றி. சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே, சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம். உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையாம், உமக்காய் வா.

மயிரம் அதை எண்ணி எண்ணி பாடுவோம். நீ செய்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவோம். நீ செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணி எண்ணி பாடுவோம். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவோம். துதித்தலுடனே

உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர், நீரிருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர், நீரிருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம், வானங்களும் அது சிங்காசனம் இந்த

துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம், துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே.

பூலோக படைப்பின் கத்தரே நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர் துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. எமக்கு எதிராய் இருந்த கையெழுத்தை

0: துதிக்கு பார்த்திரர் பார்த்திரரே. நன்றி தகப்பனே. பத்துதிக்கு பார்த்துறான் என் தேவாதி தேவனை உயர்த்த போற்ற ஆண்டவரை உம்மை உயர்த்துகிறோம் பிதாவே. வந்த ஒவ்வொருவருக்காகவும் இந்த இடத்துல ஆண்டவரே சங்கமம் வானலுக்கூடாக அநேக ஜனங்கள் இந்த இடத்துல வந்து சேரவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீர் ஆண்டவரே சித்தமா இருக்கிற எந்த மனிதனும் ஆண்டவரே மெய்யான ஒளி, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசுவை கண்டுகொள்ள நீர் கிருபை செய்யறபடியால் உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே என் தொதி ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், அருமையாக நாமத்தை உயர்த்தி பாட்டினால துதித்தீர்கள். கத்தரப்படியாக துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கத்தர் நாமத்தை ஒன்றாக நாங்கள் மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ சிஸ்டர், உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இணைந்திருப்பது சங்கம் வானொலி மாலை நேரடி வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக ஊழியர்கான செபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டாலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வருவோம். சிஸ்டர் டாலி.
2: பிரைஸ் லா சிஸ்டர், பிரைஸ் லா சிஸ்டர். சொன்னபடி சிஸ்டர் கிரேஸ், உங்களுடைய குரலை கேட்கவே ரொம்ப கதவு மகிழ்ச்சியா இருக்கிறது. நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன். நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. உங்களுக்கு கோடி கோடி நன்மைகள் நீங்கள் செய்திருக்கும் பொழுது நாங்கள் இக்னரண்டாக இருந்திருக்கிறோம். அந்த அந்த அந்த பிளவினங்களின் நிமித்தம் நீ எனக்கு, நான் எனக்கென்று கூறுறேன், நான் எவ்வளவு பிளவினத்தில் இருந்தாலும் கத்தர் எனக்கு திடீரென்று அவருடைய பெல்லத்தின் மூலமாக தான் நான் இன்றைக்கு கத்தர ஊழியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அவருடைய பெலன் தான் எங்களுக்கு சக்தியை கொடுக்கிறது. அதுபடி அதுக்கு நன்றி செலுத்தேன் சிஸ்டர் சுபாவை பெல்லப்படுத்தி கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக வச்சிருந்து இன்னும் இன்னும் அவளுக்கு கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அழைத்து வந்த சிஸ்டரைக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஏசப்பா, நன்றியப்பா. இந்த நேரம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த பலவிதமான தரிசனங்களுக்கும் ஈவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேனப்பா. நன்றி. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் உங்களோட திருப்பாதத்தில் இருந்து அப்பா உங்களோட சித்தத்தை செய்வதற்கு அழைத்து வந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களோட நாமம்தான் இனிதான நாமம் என்று ஆண்டவரே இன்னும் அநேகர் அப்பா அறிந்தும் அறியாமல் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஒளியாக வந்து இந்த நித்திய வெளிச்சத்துக்கு இந்த வானொலி மூலமாக எங்களுக்கு தெரிவிக்கிற இந்த உங்களோட அன்பு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு நாங்கள் தாழ்மையாகும் மன தைரியத்தோடு உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு தந்த அந்த வல்லமையும் கிருபையும் அன்புக்கும் நன்றி செலுத்துறேன். வரப்போற ஊழியக்காரங்க யாவரும் எங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. நீங்கள் மகிமையில் அப்பா உயர்ந்தவரே உங்களுக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. விலையேற பெற்ற உன் ரத்தத்தினாலே விடுதலாக்கி கொடுத்தீரப்பா. ராஜாக்களாக லேவியராக உமக்கென்று தேர்ந்தெடுத்த ஊழியக்காரங்கப்பா, உங்களுக்கென்று மகிழ்ந்து உங்களுக்கென்று இன்னும் அதிகமாக அப்பா எழுந்து பிரகாசிப்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் புதிதான பலனையும் சத்துவத்தை இந்த மாலை நேரம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பிளவினத்தில் எங்களுக்கு உங்களுடைய அன்பை தெரிவித்து அதிகமாக உங்களுடைய ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற கிருபேலுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் நேற்றும் இன்றும் மாறாதவர், இன்றும் எங்களுக்குள்ள அற்புதங்கள் செய்து கொண்டு வருகிற கிருபேலுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது மாண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வரப்போற ஊழியக்காரங்க யாவரையும் உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அப்பா யாவரும் அப்பா யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். யாவருக்கும் அதிக ஜப ஆவியையும் பலனையும் உங்களோட பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து அபிஷேகத்தினால நிரப்பி ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உங்களோட பாதத்தண்டையில் இருப்பதற்கு நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டத மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கன மகிமையும் உங்களுக்கே உரியது என்று கூறி ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். கர்த்தர் எங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமேன். உலகத்தில் இருப்பேன் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அதபடியாக தான் இன்றும் எங்களுக்கு அவர் இந்த துதி பாடல்களை செலுத்தி அவரை இன்னும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்தி ஒரு சிறிய பாடலை பாடுறேன். ஆமே, நன்றியப்பா, நன்றி. அமே.

0: அமேனப்பா, நீங்க பெரியவர், நல்லவரும் வல்லவருமா இருக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி அப்பா. புது கிருபையின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களோட சித்தத்தின்படி வணைந்து எடுக்கிற பாத்திரங்களாக எங்களை நீங்க வணைந்து வர்ற உங்களுடைய திரு ரத்தத்துக்காண்டி நன்றி செலுத்துறேப்பா. நாங்க தெரிந்து அறிந்தும் அறியாம செய்த பாவங்களை மன்னித்து நாங்கள் உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்கு தந்த இந்த மகா பிரதான ரட்சிப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என்று கூறிய வாக்கு தத்தத்தின் மூலம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அதுக்கு நான் நன்றி செலுத்த யாவரையும் ஆசீர்வதித்து தாழ்மையோடு ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின், நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிஸ்டர் சுபா.
1: அமேன், அமேன், அமேன். உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற பெரியவர் நிச்சயமாக. அப்படி ஜோவா 4:4 சொல்கிறது, கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்புமான யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பிறனானவன் யாருக்கு அஞ்சுவேன் என்று சங்கீதம் 27 என்று சொல்றது. கவிது அப்படியாக சொல்கிறார், அப்படியாக நாமும் சொல்லுவோம், என்னடா கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்புமான யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன். அமேன். யாருக்கு நாங்க அஞ்ச தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஏதென்று சொன்னார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. இந்த விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்வோம். அருமையான பாடல் பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அது மாத்திரமில்ல, ஊழியருக்கான ஜெபத்தை பார்ப்பட்டு ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த இனியும் மேலும் தொகுத்து வழங்க போற தொகுப்பாளராகவும் இருக்க போறீர்கள். அந்த கிருபைக்கான தேவாதவனை சுவாசிக்கிறேன். கத்த தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்த நாமத்தை ஒன்றாக மையப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர். ஆமேன், ஆமே. நாங்கள் இதுவரை நேரமும் நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்குடாய் கடந்து சென்றோம். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. சரியாற்றோண்டு நேரம் 7:33. நாங்கள் இனி வரும் நேரங்களில் வார்த்தையும் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைய போறோம். முதலாவது செய்தியை எங்களுக்கு தர சியானி ஜெயந்த் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புக்கு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். தொடர்ந்தும் எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் தொகுத்து வழங்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். இனி வரும் ஊழியர்களை அவர்களை அழைத்து இணைத்து ஊழியத்தை அங்கு வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை கூறுவார்கள். முதலாவது திவச செய்தியோடு இணைந்திருக்கிற சியானி ஜெயந்த் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை நாம் காண்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா.
1: வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம் சிஸ்டர், எடுத்து வாருங்கள்.
2: ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களுடைய ஆலயங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, நீங்க எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை அறிந்து கொள்ளுகிற ஆண்டவரே, உங்களுடைய ஆவிக்குரிய எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு திறந்து தாங்க ஆண்டவரே. உங்களுடைய கரமங்களை நடத்தட்டும் பரிசுத்தாவியானவரே. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆலயங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நாங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் கடந்த 2 வாரங்களாக மீண்டும் கட்டப்படுகிற அடையாளம் என்ற தலைப்புல காரியங்களை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு கடைசியாக 3வது பகுதியாக முன்னிலைமை காட்டிலும் இரட்டிப்பான பின்னிலைமை என்ற தலையத்துல நாங்கள் வந்து ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தோம், முதலாவது ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை மீண்டுமாய் கட்டும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையுமே நீங்க இழந்து போவீங்க. உங்களுடைய நான் சொல்லுகிற காரியம் மறுபடியுமாய் உங்களுடைய அடையாளத்தை ஆண்டவர் கட்டும் போது, அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிற அடையாளத்தை நீங்கள் இழந்து மறுபடியுமாய் ஒரு புதிய அடையாளத்தை உங்களுக்கு கட்டும் போது, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற முதல் காரியம் உங்களுடைய வாழ்க்கையின் அநேக காரியங்களை நீங்க இழந்து போவீங்க. இரண்டாவதாய் ஆண்டவருடைய மௌனத்தை நீங்க சந்திக்க நேரிடுகிறது. அதை ஆண்டவர் செய்வதற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத சத்தங்களையும் வாய்ஸஸையும் எங்களுடைய வாழ்க்கையில இருந்து அமைதியாக்குவதற்காக அந்த காரியத்தை அனுமதிக்கிறார். மூன்றாவதாக, இதுதான் கடைசி பகுதி, இதுல வந்து ஆண்டவர் எங்களை முழுவதுமாய் எங்களுடைய அடையாளத்தை கட்டி நிறைவேற்றுகிற இந்த பகுதியை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இதை நாங்கள் யோபுனுடைய வாழ்க்கையை வைத்து பார்த்து வருகிறோம். யோபுவும் அதே போலதான், முதலாவது எல்லாவற்றையும் இழந்தான், இரண்டாவது அவன் ஆண்டவரை பார்த்து அநேக கேள்விகளை கேட்கிறான், ஆனால் அவனுக்கு கிடைத்ததெல்லாம் ஆண்டவருடைய அமைதி மாத்திரம்தான். இன்றைக்கும் எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் முன்னாடி சொன்னது போல ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாய், அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் அநேக ஜெபங்களை ஏறெடுத்தும் எந்த பதிலும் கிடைக்காதபடி ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம் கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு நிசப்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தான் சொல்ல விரும்புகிறேன். யோபுவுக்கு கொடுத்த அதே அனுபவத்தை தான் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுக்கிறார். இதுல எந்த மாற்றமுமே இல்லை. இதுல ஒரு நான்கு பகுதிகளை மாத்திரம் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவது, காட் answers the unasked questions. யோபு கேட்காத கேள்விக்கு பதில் சொல்லுகிற ஆண்டவர், கேட்காத கேள்விக்கு பதில் சொல்லுகிற ஆண்டவரைத்தான் இங்கே யோபு முதலாவது அனுபவிக்கிறத நாங்க பார்க்க முடியும். இங்க வசனத்தை வாசிட்டீங்கன்னு சொன்னா, ஆரம்பத்துல இருந்து யோபு கதை பேசுகிறான். யோபு கதைக்கு பிறகு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கதைக்கிறாங்க. அநேக காரியங்கள் இந்த இந்த தருணத்துல எல்லாம் 37வது அதிகாரம் வரைக்கும் அங்கே ஆண்டவுடைய எந்த குரலும் அவளுக்கு கேட்கவில்லை. அநேக கேள்விகளை யோபு கேட்கிறான். யோபு அநேகமான கேள்விகளை ஆண்டவரை பார்த்து, அப்படி ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே என்று சொல்லி அநேக கேள்விகளை கேட்கிறான். ஆனா அவன் கேட்காத ஒரே ஒரு கேள்வி யார் என்றதை மாத்திரம்தான். எல்லா கேள்வியும் கேட்டான். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, எப்படி ஆண்டவரே நடந்துச்சு, இதை எப்படி அலாவ் பண்ணீங்கன்னு சொல்லி அநேக காரி கொஸ்டின்ஸ் அவன் கேட்கிறான். ஆனா அவன் கேட்காத ஒரே ஒரு கேள்வி யார் என்றதுதான். நீர் யார் என்ற கேள்வி அவனோட வாயிலிருந்து வரவே இல்லை. அது என்னத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவ்வளவு சோதனைகள், அவ்வளவு வேதனைகள் வந்ததுதான். ஆனா அவன் ஒரு தடவை கூட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் உண்மையிலேயே தேவன் தானா, எனக்கு இப்படியெல்லாம் அனுமதிக்கிறீரே, இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்குது, நீங்க உண்மையிலேயே எனக்கு செவி கொடுக்கிற கர்த்தர் தானா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அவருடைய அடையாளத்தை, நீர் யார் என்கின்ற அந்த அடையாளத்துக்கான கேள்வியை அவர் ஒருபோதும் கேட்கவில்லை. அப்ப நாங்களா இருந்தா என்ன செய்வோம்? யோபுவை பார்த்து மெச்சிக்கொள்வோம் இல்லையா? இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, ஆனாலும் அவனுடைய விசுவாசம் அசைஞ்சே போகல. அவன் கடைசி வரையுமே கடவுளை பார்த்து, நீர் யார், உண்மையிலேயே நீர் கடவுள் தானா என்று சொல்லி கேட்கவே இல்லை. அவன் முழுக்க முழுக்க அவனுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்த அந்த பிரசன்ட்ல என்ன நடந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையை குறித்து மாத்திரம்தான் எப்படி, ஏன், எதுக்கு என்று சொல்லி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவனை பார்த்து மெச்சிக்கொள்வோம். ஆனா ஆண்டவர் அவன் அப்ரோச் பண்ற விதமே அங்கே வேறையா இருக்கிறது. ஆண்டவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். 38வது அதிகாரத்துலதான் ஆண்டவர் தன்னுடைய பதில், ஆண்டவர் பேசவே தொடங்குறார். அவர் பேச தொடங்கினோனே அவன் கேட்ட எந்த கேள்விக்குமே ஆண்டவர் பதில் சொல்லல. அவ்வளவு நேரம் அவ்வளவு கேள்வி கேட்டான். இன்னைக்கு நாங்க ஆண்டரை பார்த்து கேட்டுட்டு இருக்கோம், எங்கட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்களா ஆண்டவரே, இவ்வளவு கொஸ்டின் இருக்கிறேன், என்னுடைய கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி அங்கலாய் தங்களாய் தான் ஆண்டரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது பதில் உங்களுக்கு பிரியம், உங்களுக்கு பிரியமா இருக்காது, உங்களை சந்தோஷப்படுத்தாது. ஆனா ஆண்டவர் அநேக நேரத்துல நீங்க கேட்கிற இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டேன். அன்றைக்கு யோபுவுக்கும் அதேதான் நடந்தது. அவன் கேட்ட எந்த கேள்விக்குமே, நீங்க யோபுனுடைய புத்தகத்தை முழுசா வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல எதுலேயுமே ஆண்டவர் அவன் கேட்ட எந்த கேள்விக்குமே பதில் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் அவன் கேட்காத கேள்வியாகிய நீங்க யார் என்று அவன் கேட்கவே இல்லை. ஆனா கேட்காத கேள்விக்கு தான் ஆண்டவர் பதில் சொல்லுது. முதலாவது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் யார் என்கிறதுக்கான பதில ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். யோபு சொன்ன கேட்ட கேள்வி எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சு விட்டு அவன் கேட்காத யார் என்ற கேள்விக்கு ஆண்டவர் பதில சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் பூமி அஸ்திவாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய், அதன் அஸ்திவாரங்களையும் அதன் மூளைக்கல்லையும் வைத்தவர் யார், சமுத்திரத்தின் கருவறையில் பிறந்து வெளிவந்த போது அந்த கதவுகளை எல்லாம் அடைத்தவர் யார் என்று சொல்லி, யார் இதையெல்லாம் செய்தது, யார் இதையெல்லாம் படைச்சது, யார் இதற்கான அடையாளத்தை கொடுத்தது, யார் இதற்கான வரைவுகோலை ஏற்படுத்தினது என்று சொல்லி ஆண்டவர் யார் யார் யார் என்று யோபுவுக்கு அந்த கேள்வியை எல்லாம் பார்த்து கேட்கிறார். நீங்க நினைக்கலாம், இது என்ன வெரி இர்ரெலவெண்டா இருக்குது, சம்பந்தமே இல்லாம ஏன் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறேன், யோபு ஏன் அதற்காக எப்படி என்று கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனா ஆண்டவர் தன்னுடைய படைப்புகளை பத்தி கேட்க தொடங்கிட்டான். ஆண்டவருடைய தட்ஸ் ஹவ் காட் இஸ், ஹீ இஸ் சோ டிஃப்ரெண்ட். அவருடைய வழிகள். அதனால வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய நினைவுகள் எல்லாம் அவருடைய நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவுகள் எல்லாம் உங்களுடைய நினைவுகள். அவருடைய வழியே டிஃப்ரெண்ட். அவர் செய்கிற, ஹிஸ் எ சவரின் காட். அவரோட வழிமுறைகள், அவர் காரியங்களை செய்கிற விதங்கள் எல்லாமே மனுஷன் நினைக்கிற மாதிரி இல்லை, எங்களுக்கு அறிவு கட்டினதல்ல, நாங்கள் எங்களுக்கு தோன்றுகிறது போல அல்ல, எல்லாமே அவருடைய வழியில் அவருடைய வேயில் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹீஸ் அ மைட்டி காட். அதனால தான் அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது, யோபுவை ஆதிக்கு அழைத்து செல்லுகிறார், வெரி பிகினிங், ஆரம்பத்துக்கு அழைத்து செல்லுகிறார். இன்னும் இன்னைக்கு உலகம் எங்களை பார்த்து என்ன சொல்லுமெண்டா, ஃபோக்கஸ் ஆன் யோர் ப்ரெசன்ட்னு சொல்லும். ஆனா கடவுள் அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்க. மனுஷன் சொல்லுவாங்க, உலக பிரகாரமான எல்லா பிலாசபிக்குமே அப்படியே எதிர்மறையா தான் பைபிள் எங்களுக்கு டீச் பண்ணி கொண்டே இருக்கு. இந்த உலகம் சொல்லும், உடைய வாழ்க்கையில வந்து எல்லா பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னா, எதையாவது இழந்துட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் உங்களை விட்டு போயிட்டுதுன்னு சொன்னா, இழந்ததை பார்க்காத, பழச நினைக்காத, பழச பார்க்காத, ஃபியூச்சரை பாரு, ஐ மீன் ஃபியூச்சரை நினைச்சும் கவலைப்படாத, ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பிரசனை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லும். அது வந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து, ஏ கரெக்ட் தானே, நாங்கள் இழந்து போனதை நினைச்சு பார்க்க கூடாதானே, இனிமேல் நடக்க போறதை நினைச்சு அங்கலாய்க்க கூடாதானே, நான் இப்போதைக்கு இருக்கிற இந்த பிரசன்ட்ல மட்டும் நான் என்ன செய்யணும்ன்றதை பார்க்கிறேனே என்று சொல்லி அந்த பிரசன்டோட கண்ட்ரோலை நாங்கள் எடுக்க பார்ப்போம். ஆனால் பைபிள் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது, வேதம் அப்படியே எதிர்மறையான காரியங்களை நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ பிரசண்ட பார்க்காத, பிகினிங்கையும் ஃபியூச்சரையும் பாருன்னு சொல்லி சொல்லுகிறது. ஆனா அதுல என்ன சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னா, பைபிள் வந்து உங்களுடைய பாஸ்டையும் உங்களுடைய பிகினிங்கையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் பார்க்க சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிற ஆரம்பமும் முடிவும் என்னன்னு சொன்னால், அவரை பார்க்க சொல்லுகிறது. உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய கவனத்தை அவர் பக்கமா திருப்புங்க. தேவன் யார் என்கின்ற ஆதிக்கும், அவர் அப்படிப்பட்ட ஒமேகாவா இருக்கிறார் என்கின்ற அந்தத்துக்கும் போங்கன்னு சொல்லி பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரசன்ட்ல கூட எங்களை பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு அறிவுறுத்தவில்லை. நீங்க இந்த பிரசன்ட்ல உங்களுடைய சூழ்நிலைகள், ஐயோ இதுல நான் என்ன செய்யலாம், இது இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொல்லி எங்களுடைய பிரசன்ட பார்ப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு வழிவகுக்கவில்லை. அதை ஆண்டவர் எங்களிடத்துல எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் அங்கே யோபுவை என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவனுடைய அந்த பிரசன்ட்ல எல்லாமே இழந்து போய், எல்லாமே நொந்து போய், அவனுடைய அடையாளம் திரும்ப கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல ஆண்டவர் அவனை ஆதிக்கு எடுத்து செல்லுகிறார். ஆதியிலே அவர் படைத்த காரியங்களை அவர் என்ன செய்தார் என்று சொல்லி, அதை செய்வதற்கு என்ன காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், லுக் அட் மீ, நாட் யூஸ் நாட் அட் யூ சர்க்கம்ஸ்டன்சஸ். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு எதுவுமே இல்லாதது போல இருக்கலாம், நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஐயோ என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே, ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா இல்லையா, ஆண்டவரே எனக்கு பதில் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, ஏன் எனக்கு இப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி அநேக கேள்விகளோடு அங்கலாய்த்தவர்களாய் நீங்க ஆண்டவரை பார்த்துட்டு இருந்தா, ஆண்டவர் உங்களை கேட்கிறார். யோபும் அதை தான் கேட்டான். ஆனால் யோபு கேட்கிற கேள்விகளையும் நீங்க கேட்கிற கேள்விகளையும் ஆண்டவர் அவமதிக்கவில்லை. நீங்க கேட்க கூடாது என்று சொல்லி உங்க மேல ஆண்டவர் கோபப்படவில்லை. அதற்கு பதிலாய் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை எங்களுக்கு புரிய வைப்பதற்காக அவர் எங்களை ஆதிக்கு எடுத்து செல்லுகிறார். அவர் எங்களை ஆதிக்கு எடுத்து செல்லுகிறார். அவருடைய ஆதிக்கு, எங்களுடைய ஆதிக்கு இல்லை, எங்களுடைய முன்னான காரியத்துக்கு அல்ல, அவருடைய முன்னான முன்னிலைமைக்கு எங்களை எடுத்து செல்லுகிறார். இந்த உலகத்தை படைக்கும் போது, இவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு உலகத்தை ஆண்டவர் உருவாக்கும் போது, ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராய் இருந்தார் என்பதை காட்டுவதற்காக ஆண்டவர் எடுத்து செல்லுகிறார். ஏன் இது முக்கியம் என்று சொன்னால், நீங்க பிரசன்ட பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க எப்பெல்லாம் உங்களுடைய நிகழ்காலத்தை குறிச்சு ரொம்ப கவனமா கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்றைக்கு நீங்க ஆண்டவரை க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரே, வேர் ஆர் யூ, வை திஸ் இஸ் ஹேப்பனிங் டு மீ அண்ட் சொல்லி ஆண்டவரை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்க எப்ப வரும் என்று சொன்னா, உங்களுடைய நிகழ்காலத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையும் உனக்கு அர்த்தம் இல்லாததாக தெரியும் போது, இந்த சூழ்நிலையை பார்க்காத, என்ன பாரு, நான் ஆதியில எப்படி இருந்தேன், ஆதியில் நான் படைத்த என்னுடைய படைப்பின் காரியங்களை பார் என்று சொல்லி ஆண்டவர் முதலில் உங்களை ஆதிக்கு அழைத்து செல்லுகிறார். அவர் அப்படி செய்வதற்கான காரணம், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை எங்களுக்கு விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அநேக நேரங்கள்ல எங்களை ஆதிக்கு அழைத்து செல்கிறார். என்ன சொன்னா, நாங்கெல்லாம் இந்த எங்களுடைய சூழ்நிலையை வைத்து ஆண்டவரை வந்து ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு விடுகிறோம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரும்போது எங்களை அடையாளத்தை கட்டும் போது அவர் முழு வல்லமையையும் எங்களுடைய வாழ்க்கையில காட்ட முடியாம போறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆண்டவருடைய வல்லமைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்து விடுவோம், ஒரு வரையறையை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதைத்தான் செய்ய முடியும், என்னோட மோகேஜை தான் சந்திக்க முடியும், எனக்கு இன்னைக்கு ரெண்டை தான் தர முடியும், இதைத்தான் அவருக்கு செய்ய முடியும்னு சொல்லி ஆண்டவருக்குடைய வல்லமைத்துவத்துக்கு அவருடைய தெய்வீகத்துக்கு நாங்கள் ஒரு டெஃபினிஷனை கொடுத்து அவருடைய அவரால் என்ன செய்ய முடியும் என்கின்ற அவருடைய மகத்துவத்துக்கு ஒரு பெட்டியை கொடுத்து அதுக்கு ஒரு வரையறுவை கொடுத்து அளவுகோலை கொடுத்து ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அவர் எங்களுடைய அடையாளத்தை மீள கட்டும் போது அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தா கூட அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு எங்களுடைய விசுவாசமும் அந்த எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு டெஃபினிஷன் கொடுத்து வச்சிருக்கிறோமோ அந்த அளவுகோல தான் இந்த விசுவாசமும் காணப்படுது. எங்களுடைய ஆண்டவரை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த அளவுல இருக்கிறதுனால ஆண்டவரால அந்த திரும்ப கட்டுகிற ப்ராசஸ்ல அவரால் பெரிய மிகப்பெரிய காரியத்தை எங்களுடைய பெரிய பெரிய தன்னுடைய வல்லமையை வெளிக்காட்டுகிற விதமாக ஆண்டவரால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால்தான் நாங்கள் வைத்திருக்கிற அவரை குறித்து எங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய அவருடைய வல்லமையை குறித்து நாங்கள் வைத்திருக்கிற எங்களுடைய எல்லைகளையும் வரையறைகளையும் ஆண்டவர் உடைக்கிறார். அதனால்தான் யோபுவ அவர் ஆதியிலே எப்படியா இருந்தார், அவர் எப்படிப்பட்டவர் என்று தன்னுடைய அடையாளத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவரை உங்களுடைய அடையாளத்தை உங்களுக்கு முழுதாக கட்டி முடிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய வல்லமையை முழுதாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய பூமிக்கு நான் ஒரு அடையாளம் கொடுக்க நான் வல்லமைத்துவம் கொண்டவராய் இருப்பேனா இருந்தால், இவ்வளவு பெரிய பூமிக்கு ஒரு அடையாளத்தை நான் கொடுப்பேனா இருந்தால், அந்த பெரிய பூமியில ஒரு சின்னனா வாழுகிற உனக்கு நான் இவ்வளவு பெரிய அடையாளத்தை கட்ட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் யோபுவினுடைய வாழ்க்கையில செய்தார். யோபுவினுடைய வாழ்க்கை நீங்க நேரம் கிடைச்சா நீங்க என்ன செய்யுங்கன்னா, எனக்கு ஐ ரியலி லவ் டு இந்த யோபுவோட முழுக்க வாசிச்சு காட்ட எனக்கு ஆசானா, இதை வாசிக்க நேரம் இல்லை. நீங்க டைம் இருக்கும் போதெல்லாம் இந்த யோபுவோட புத்தகத்தை முழுசா வாசிங்க. அநேக நேரத்துல நாங்க அதை வரும் அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு என்று மட்டும் சொல்லி முடிச்சு விட்டு போய்விடுகிறோம். அப்படி செய்யாம இதை முழுக்க முழுக்க அந்த யோபு புலம்புகிற காரியங்கள் அவன் கேட்கிற கேள்விகள் எல்லாம் வாசிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்ல, 38வது அதிகாரத்திலிருந்து 40 வரைக்குமாவது ஒரு வார்த்தையை விடாம வாசிங்க. அதை வாசிக்கும் போது உங்களுடைய விசுவாசம் பெருகும். ஆண்டவர் எவ்வளவு மைட்டி காட் என்பதை உங்களுடைய இருதயம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். அவருடைய வல்லமைத்துவம் உங்களுக்கு புரியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது ஒரு பெரிய தேவனை நாங்கள் சாதாரணமாய் தகப்பனே என்று சொல்லிவிட்டு அழைத்து கொண்டு போய்விடுகிறோம். ஒரு பெரிய வல்லமையான கடவுளை சர்வ சாதாரணமாய் எனக்குள்ளே வாசம் செய்கிறவரே என்று சொல்லி ஜபிக்கும் போது பாடும் போதெல்லாம் சர்வ சாதாரணமாய் எனக்குள்ளே வாசம் செய்கிறவர் என்று அப்படி சொல்லிட்டு நாங்கள் போயிடுவோம். ஆனால் அவ்வளவு சர்வ வல்லமையான தேவன் தன்னை தாழ்த்தி ஒரு அன்வதி, இதை நான் சொல்லும் போது என்னால எனக்கு அழுகதான் வருது. என்னடா எஸ்ஸோ அன்வதி, வி டோன்ட் டிசர்வ், வி டிசர்வ் நத்திங். ஆனால் இவ்வளவு ஒரு பெரிய தேவன், இவ்வளவு ஒரு வல்லமையான தேவன், கொஞ்சம் கூட தகுதி இல்லாத என்னுடைய உங்களுடைய இருதயத்துல வந்து எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று சொல்லுவோமா? இணைய நேரத்துல அந்த மகிமையான ஸ்தானத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதே இல்லை. அந்த மகிமையான ஸ்தானத்தின் வல்லமை நாங்கள் புரிஞ்சு கொள்வோமா இருந்தால் நாங்கள் ஒருபோதும் வந்து ஆண்டவரை விட்டு பிரிய மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் நேரிடும் போது ஆண்டவரை விட்டு விலகி போக மாட்டோம். ஏன் எதற்கென்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். இதை நினைவூட்டுவதற்காக தான், இதை நினைவுபடுத்துவதற்காக தான் ஆண்டவர் எங்களை அநேக நேரத்துல எங்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது அவர் எங்களை ஆதிக்கு அழைத்து செல்கிறார். அவருடைய ஆதிக்கு, அவர் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிற தேவன். அவர் தன்னுடைய ஆல்பாத்துவத்துக்கு, அவருடைய ஆரம்பத்துக்கு, அவருடைய ஆதியிலே அவர் உருவாக்கின அவருடைய அண்ட சராசரத்தின் படைப்புகளை குறித்து நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இரண்டாவது ஆண்டவர் செய்கிற காரியம், மனிதனால் கட்டுப்படுத்த முடியாதவை எல்லாவற்றையும் நான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி யோபுவுக்கு அன்றைக்கு நினைவுபடுத்த விரும்பினார். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அதே தான் நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவர் பதிலளிக்கிற பேட்டர்னை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மூன்று பகுதியா நாங்க பார்க்கலாம். முதலாவது தன்னுடைய படைப்புகளை குறித்து வானத்தையும் பூமியையும் படைச்ச விதத்தை கதைப்பேர். அதற்கு பிறகு தான் படைத்த மிருக ஜீவன்களை பற்றி கதைப்பேர். அதற்கு பிறகு தான் படைத்த மனுஷனை குறித்து படைப்பேர். எப்படி ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்துல இந்த உலகத்தை எந்த வரிசையில படைத்தேரோ அதே வரிசையில தான் யோபுவுக்கு ஆன்சர் சொல்லுவேன். ஆண்டவருடைய அந்த பேட்டர்ன் வந்து மாறவே இல்லை. நீங்க பைபிள்ல நீங்க பைபிளோட முதல் பகுதியிலேருந்து கடைசி வெளிப்படுத்தல் பகுதி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் வெளிப்படுகிற விதம், அவர் கிரியை செய்கிற விதம் வந்து மாறவே மாறாது. அந்த பேட்டர்ன் ஸ்டேஸ் சேம். அவர் வந்து எப்படி ஆதியில தன்னுடைய படைப்புகளை உருவாக்கினாரோ, முதல்ல வானத்தை பூமியையும் சமுத்திரங்களையும் உருவாக்கினார், பிறகு மிருக ஜீவன்களை உருவாக்கினார், பிறகு மனுஷனை படைத்தாரோ, அதே பேட்டர்ன்ல தான் யோபுவுக்கும் பதில் சொல்லுகிறார். யோபுவுக்கு முதலாவது தன்னுடைய படைப்பின் அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமைத்துவத்தையும் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதன் எல்லைகளையும் படைத்த அவருடைய வல்லமையை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். அதற்கு பிறகு தன் படைத்த மிருக ஜீவன்களை வைத்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆண்டவரை நினைவுபடுத்துகிறார். அப்படி என்று சொன்னால், இந்த மிருக ஜீவன்களை, ஒரு சில மிருக ஜீவன்களை ஆண்டவர் குறித்து 39:30 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பல்வேறு மிருகங்களை குறித்து ஆண்டவர் பேசுறதை பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட சில மிருகங்களை தேவன் எடுத்துக்காட்டாக அங்க எடுத்து குறிப்பிடுவார். ஒவ்வொரு மிருகத்தை பற்றி பேசும்போதும் அந்த ஜீவராசிகள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறத தேவன் யோபுவுக்கு உணர்த்த விரும்பினார். இந்த மிருகங்கள் எல்லாத்துக்கும் சுவாச காற்றை வைத்தவர் யார், அவற்றின் மொழிகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்பவர் யார், அந்த மிருகங்களை எல்லாம் போஷிக்கிறது யார் என்று தேவன் யோபு கேட்கிறார். இதெல்லாம் உன்னால கட்டுப்படுத்த முடியாது, மனுஷனால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஈவன் அந்த மிருகங்கள் எடுத்தா கூட, நாங்கள் வீட்டுல வளர்க்குற காட்டு மிருகங்களை விடுங்க, வீட்டுல வளர்க்குற நாட்டு மிருகமாகிய நாய், நாயை எடுத்து அதுக்கு நல்லா பயிற்சி அளித்து ட்ரெயின் பண்ணி வீட்டுல வச்சு வளர்க்குறோம். நான் அநேக நேரத்துல நிறைய செய்திகளை பார்க்குறோம், வீடியோஸை பார்க்குறோம். அவ்வளவு ட்ரெயின் பண்ணப்பட்ட நாயே சில நேரத்துல என்ன செய்யும்னு சொன்னா, அந்த டாக் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அது வந்து கடித்து அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைகளையே அங்க காயப்படுத்தி விடும். அப்படிப்பட்ட எவ்வளவு ட்ரெயின் பண்ணால், ஜூக்கு போனீங்கண்டா அந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் எவ்வளவுதான் அதை குறித்து ரிசர்ச் பண்ணி அதை பற்றி கற்றுக்கொண்டாலும் கூட, அதுக்கு ஒரு வேலி அடைத்து அதை வந்து பாதுகாப்பாக வைத்து விடுவாங்க. ஏன்னா அது எந்த நேரத்தில் எப்படி மாறும்னு தெரியாது. கட்டுப்படுத்த முடியாத மிருக ஜீவன்கள், ஆனால் இது எல்லாவற்றின் கட்டுப்பாட்டையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதன் மொழியை அவர் அறிந்திருக்கிறார், அதற்குள்ளே சுவாச காற்றை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதன் ஜோபுக்கு என்ன நினைவூட்ட விரும்புகிறார் என்று சொன்னால், உன்னால் கட்டுப்படுத்த முடியாத அநேக காரியங்கள் இருக்கிறது, உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனால் சிங்கங்களின் வாய்களை கட்ட வல்லவரான தேவன் நான் என்பதை யோபுவுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்த விரும்பினார். இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் எதிர்மறையாய் போகும்போது முதல்ல நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா, எங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் பிரசண்டை ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நீங்க பிரசண்டை நிகழ்காலத்தை ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா, உடனே நீங்க என்ன செய்வீங்கன்னா, கண்ட்ரோலுக்குள்ள இருப்பீங்க. இந்த மனுஷத்தை பார்ப்போம், இவர்கிட்ட பேசுவோம், இவரை ரீச் பண்ணுவோம், இப்படியாய் செய்வோம், அப்படியாய் செய்வோம்னு சொல்லி நீங்க கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை அவர் மீள கட்டும் போது, உடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது, தன்னுடைய கட்டுக்குள் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய ஆதியிலே தன் படைத்த தன்னுடைய படைப்புகளுக்கும் கண் கட்டுப்பா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் மிருக ஜீவன்களை குறித்தும் யோபுவுக்கு ஞாபகப்படுத்தினால், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் அடையாளத்தை மீள கட்டும் போது நீங்க அமைதியாயிருங்க. யோபுவுக்கு மூன்றாவது மனுஷனை குறித்து ஆண்டவர் பேசும்போது, யோபு அவனுடைய சரியான ஸ்தானத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருவதை நாங்க பார்க்கலாம். யோபு வந்து தன்னுடைய நீதியை நிரூபித்துக் கொண்டே இருப்பான். இப்ப தேவன் அவனை பார்த்து கேப்பேன், நீ உன்னுடைய நீதி உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவாயோ என்று கேட்டார். அடையாளத்தை அவர் மறுபடியுமாய் கட்டும் போது, முதல்ல எங்களுக்குள்ள இருக்கிற சுயநீதி குறைய வேண்டும், எங்களுக்குள்ள தாழ்மை வர வேண்டும். தேவன் பேச ஆரம்பிக்கும் போது யோபுவோட பேச்சு வந்து குறைகிறத நாங்க கவனிக்க முடிகிறது. அவன் சொல்றான், என் கைய வந்து என் வாய் மேல வச்சு என் வாயை நான் பொத்தி கொள்ளுகிறேன், இனி நான் பிரதியுத்தரம் சொல்ல மாட்டேன், இனி நான் வாய் பதில் பேச மாட்டேன் என்று சொல்லி, அங்கே தேவனுடைய குரல் அதிகரிக்கும் போது நம்முடைய குரல் வந்து குறைய வேண்டும். நீங்க உங்களை உங்களுடைய நீதியை நிரூபிக்க போகாதீங்க. சில நேரத்துல யோபு போல உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய அடையாளம் திரும்ப கட்டப்படும் போது, நீங்க எல்லாவற்றையும் இழந்து உங்களுடைய வாழ்க்கையை எதிர்மறையான காரியங்கள் நடந்து ஒரு தோல்வி போன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்க நடந்து கொண்டு போகும்போது, உங்களை பார்த்து அநேகர் அநேக விதமாய் பேசுவார்கள், அநேக விதமான குற்றங்களை சுமத்தலாம், அநேக விதமாய் உங்களை குறித்து பேசலாம். ஆனா யார்கிட்டயுமே உங்களுடைய நீதியை நீங்க நிரூபிக்க வேண்டாம், உங்களுடைய பக்கத்தை விளக்க வேண்டாம். அப்படியே வாயை மூடிக்கொள்ளுங்க, உங்களுடைய கையை வாயில வைத்து எதுக்கும் பிரதியுத்தரம் சொல்லாம யோபுவை போல மௌனம் காத்துக்கொள்ளுங்க. மௌனம் என்பது ஒரு நாள் பலவீனம் இல்ல, அது வந்து ஒப்படைப்பு. ஆண்டவரிடத்துல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கிற அர்ப்பணிப்பு. உங்களுடைய நீதியை தேவனிடத்துல ஒப்புக்கொடுங்க. சில நேரத்தில் நீங்கள் போய் கண்ணாடி முன்னால் என்ன சொல்லுவாங்க, பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பண்ணுவாங்க, ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் திஸ், ஐ எம் தட், அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. காட் இஸ் குட், காட் இஸ் மை டெலிவரர், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை நடத்துவார், அவரை குறித்து மாத்திரம் பேசுங்க, அவரை குறித்து மாத்திரம். அநேக நேரத்தில் சகரியாவுடைய அனுபவத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில கொடுக்க விரும்புகிறார். சகரியாக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அடையாளத்தை ஆண்டவர் மாற்றும் போது, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் ஒரு யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் என்கிற அடையாளத்தை அவருக்கு கொடுப்பதற்கு முன்பதாக அவனுடைய வாய் ஆண்டவர் அடைக்கிறார். சில நேரத்துல சில பேருடைய வாய் ஆண்டவர் அடைப்பதற்கு காரணம், அவர்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது அந்த மகிமை வெளிப்படும் வரைக்கும் நாங்க எதையாவது பேசி அதை குழப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறாரே. அதனால அநேக நேரத்துல எங்களுடைய அடையாளம் திரும்ப கட்டப்படும் போது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், நாங்கள் அமைதியா இருக்க வேண்டும், அமைதியை காத்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அடையாளத்தை கட்டும் போது உங்களுடைய மாம்சிகமான மாம்சத்துக்குரிய அந்த உலகத்துக்குரிய அடையாளத்தை இரட்டிப்பான நன்மைகளினால் எங்களை நிரப்பி ஒரு பெரிய அடையாளத்தை கொடுப்பதற்கு முன்பதாக எங்களுடைய ஆவிக்குரிய மனிதனின் அடையாளத்தை அவன் நிலைநிறுத்துகிறார். யோபுவுக்கு அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவனை திரும்ப கட்டுறதுக்கு முன்பதாகவே, அவனுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் திரும்பி இரட்டத்தனியாக கிடைக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு பெரிய ரெவலேஷனை யோபுவுக்கு கொடுக்கிறார். யோபு சொல்லுகிறார் அங்கே, நான் அறியாதவைகளையும் எனக்கு மிகவும் ஆச்சரியமான காரியங்களையும் நான் சொன்னேன், என் காதினாலே உண்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது என்று சொல்லி நல்லா கவனிங்க. யோபுவினுடைய சூழ்நிலைகள், அவன் அந்த வார்த்தைகளை சொல்லும் போது யோபுவினுடைய சூழ்நிலை எதுவுமே மாறவில்லை, எல்லாம் அப்படியே தான் இருந்தது, எல்லாவற்றையும் இழந்தவனாய்த்தான் இருந்தான், எதுவுமே அவனுக்கு திரும்ப கிடைக்கல. ஆனால் தேவனை அவன் பார்க்கிற விதம் அங்கே மாறி இருந்தது, தேவனை குறித்து அவனுடைய புரிதல் மாறி இருந்தது, அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே தான் இருந்தது, ஆனால் அவனுடைய உள்ளான மனிதநிலை ஆவிக்குரிய அடையாளத்திலே தேவனை குறித்த ஆழமான வெளிப்பாட்டை பெற்றவனாக அவன் மாறியிருந்தார். அவன் அப்படி மாறினதுக்கு பிறகுதான் ஆண்டவர் அவனுக்கு உடலுக்குரிய ஆசீர்வாதங்கள், மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள், ஆடுகள், ஒட்டகங்கள் என்று சொல்லி அனைத்தையும் அவனுக்கு முதலாவது அதுக்கு பிறகுதான் கொடுக்கிறார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய அடையாளம் திரும்ப கட்டப்படும் போது வெளியரங்கமாய் இந்த உலகம் பார்க்கக்கூடிய வகையிலே எங்களுடைய மாம்ச சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆகட்டும், அல்லது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆகட்டும், அந்த அடையாளம் முழுவதுமாய் கட்டப்படுவதற்கு முன்பதாக எங்களுடைய உள்ளான மனுஷனுடைய அடையாளம் முழுவதுமாய் மாறி இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணுகிறார். முதலாவது எங்களுடைய உள்ளான மனிதனின் அடையாளத்தை முற்றிலுமாய் மாற்றி அதை மறுபடியும் கட்டி எழுப்பி தேவனை குறித்து ஒரு புதிய ரெவலேஷன் எங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள அவர் வருகிறார். வந்த பிறகு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகம் காணுகிற வகையில் ஒரு இரட்டிப்பான மகிமையின் அடையாளத்தினால் என்னையும் உங்களையும் ஆண்டவர் நிரப்புகிறார். அதனால இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட காரியத்துல போய்கொண்டிருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் படிப்படியாய் அவருடைய பேட்டர்ன் மாறவே மாறாது. ஆண்டவருடைய ஹீலிங் பேட்டர்ன் வந்து ஆதியிலே எப்படி இருந்ததோ, யோபுவுக்கு எப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன்ல செய்தாரோ, அதே தான் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். ஆகவே ஹி டசன்ட் சேஞ்ச் இஸ் பேட்டர்ன், அவருடைய முறையை அவர் மாற்றுவதில்லை. அவர் எப்படி அந்த காலத்துல யோகுனுடைய வாழ்க்கையில கிரியை செய்தாரோ, அவனுடைய வாழ்க்கையை கட்டும் போது, அவனுடைய அடையாளத்தை கட்டும் போது, அதே வகையில இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய அடையாளத்தை ஆண்டவர் மீண்டுமாய் கட்டுவார். அவருடைய கைக்குள் அடங்கினவர்களாய், அவருடைய செயல்களை நம்பினவர்களாய், முதலாவது அவருடைய ஆதியிலே அவர் எப்படிப்பட்ட வல்லமையை தரித்திருந்தார் என்பதை அறிந்து கொண்டு, அதே வல்லவரான ஆண்டவர் இன்றைக்கும் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார் என்று அவருடைய வல்லமைத்துவத்தை அறிந்தவர்களாய், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எங்களை அர்ப்பணித்தவர்களாய், வாயை மூடி அமைதியா எங்களுடைய அமைதிக்குள் சென்றவர்களாய், ஆவிக்குரிய மனுஷனிலே முதல் அடையாளத்தை பெற்றவர்களாய், பின்பு மாம்சத்துக்குரிய முழுமையான அடையாளத்தை பெற்று ஆண்டவருடைய நாமத்தை நானும் நீங்களும் மகிமைப்படுத்தும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீங்க கொடுத்த இந்த வல்லமையான வார்த்தைகளுக்காய் நன்றி. தகப்பனே, எங்களுடைய அடையாளத்தை நீங்க கட்டும் போது உம்முடைய கைக்குள் கரத்துக்குள் அடங்கி இருக்க உங்களுடைய வல்லமையை புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே, அன்றைக்கு யோபுவுக்கு நீங்க ஞாபகப்படுத்தினீங்களே, அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லல, ஆனா அவன் கேட்காத கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க. அவன் நீர் யார் என்று உங்க பார்த்து கேட்கல, ஆனால் நீங்கள் அதற்கு தான் பதில் சொன்னீங்க. அவன் கேட்காத கேள்விக்கு பதில் சொன்ன தகப்பனே, உம்முடைய வல்லமைத்துவத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்தினீங்க, எல்லாவற்றின் மீதும் நீங்க கட்டுப்பாட்டு உடையவராயிருக்கிறீங்கன்றத ஞாபகப்படுத்தினீங்க. நீங்க செயல்படும் போது நாங்கள் அமைதியா இருக்க வேண்டும் என்பதை அவனுக்கு உணர்த்தினீங்க. அடையாளத்தை முதலாவது நீங்க உள்ளான மனிதநிலை ஆரம்பித்து கட்டி பின்பு வெளியரங்கமாய் காட்டுகிறீங்க என்பதை அவனுக்கு உணர்த்தினீங்க. அதே ஆண்டவரே வல்லமையை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு சாட்சியாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மற்றவர்கள் பார்த்து உம்முடைய நாமத்துக்கு ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: நன்றி நன்றி சிஸ்டர், அருமையான வார்த்தை வெளிச்சம் அழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. எங்களுக்கு அருமையா கற்றுக் கொடுத்தீர்கள். அதாவது ஜோபு பல வழியில சோதிக்கப்பட்டாலும் ஆண்டரை பார்த்து கேட்காத கேள்விக்கு பதில் கொடுத்தார், கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்தவில்லை. என்ன சொன்னாலும் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆள்பவர். அதனால நாங்க இந்த சூழ்நிலையை பார்க்காது, சூழ்ந்திருக்கிற வார்த்தையில பார்க்காது படிக்கு சமூகத்துல நாங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக, இன்னுமே அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு நாங்கள் நம்மளை ஒப்பு கொடுப்போம். எவ்வளோப்படி இரட்டிப்பான பெற்றாலும் அதே போல மீண்டும் கட்டுவதவர், மீண்டும் கட்டுவார். மேலும் மேலும் ஸ்ரீயோனை உன் வல்லமையை தரித்துக்கொள், அந்த வல்லமையை தரித்துக்கொள்ள கத்திரிய செய்வார். கிருபியல் அருமையான வார்த்தையின் வெளிச்சம் எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் நான் கத்திரிக்கொள் விசுவாசிக்கிறேன். மறுமொழிப்பு கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார் கத்தர். அப்படியா கற்றுக் கொடுத்து உங்களையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய அன்பான செபங்களுக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் இணைவோம், சித்தமான இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் சமாளித்துக் கொள்வோம். நன்றி சிஸ்டர்.
2: God bless you, sister.
1: அருமையான வார்த்தையும் வெளிச்சம் ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், உளவாய் நேசிக்கிறார். பாருங்க